நேரம் 5:35. தெய்வீக ராகம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் நிகழ்ச்சியில். அடுத்ததாக பாம்பே சகோதரிகள் அவர்களின் குரலில்

நேரம் 5:42. அருள்மணி மாலை நிகழ்ச்சியில் நாம் கேட்டுக்கொண்டிருப்பது தெய்வீக ராகம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒலிக்கிறது சோபனா அவர்களின் குரலில்.

விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3, திருச்சி எஃப்எம் 102.1, குமரி பண்பலை 101, கோயம்புத்தூர் எஃப்எம் 103, மதுரை எஃப்எம் 103.3 இல் தொடர்ந்து நிகழ்ச்சிகளை கேட்கலாம்.

வணக்கம். ஆல் இண்டியா ரேடியோ சென்னை வானொலி நிலையம். சக ஆண்டு 1948 ஆஷாடம் மாதம் 23 நாள். திருவள்ளுவர் ஆண்டு 2057 ஆணி திங்கள் 30 நாள். 2026 ஆண்டு ஜூலை மாதம் 14 தேதி இன்று செவ்வாய்க்கிழமை. ஆல் இந்தியா ரேடியோவின் 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையில் எமது தரைவழி ஒலிபரப்பு இனிதே ஆரம்பமாகிறது.

0: தொடர்வது செய்திச் சுருக்கம்.
1: இழந்த இந்திய சுற்றுலா பயணிகள் 15 பேரின் உடல்கள் தாயகம் கொண்டு வரப்பட்டுள்ளன. நீட் மறு தேர்வில் தேர்வு எழுதியவர்களின் ஓஎம்ஆர் விடைத்தாள்களை தேசிய தேர்வு முகமை வெளியிட்டுள்ளது. ஸ்ரீராமர் கோவில் நன்கொடை முறைகேடு வழக்கில் குற்றஞ்சாட்டப்பட்ட 8 பேருக்கு மேலும் 2 வாரங்களுக்கு நீதிமன்ற காவலை நீட்டித்து அயோத்தி நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சென்னை மயிலாப்பூர் சட்டப்பேரவை தொகுதிக்குட்பட்ட நொச்சிக்குப்பம் மாநகராட்சி தொடக்கப் பள்ளியில் காலை உணவின் தரம் குறித்து மாநில அமைச்சர் திரு வெங்கடரமணன் ஆய்வு மேற்கொண்டார். மதுரையில் பொதுமக்கள் தவறவிட்டு மீட்கப்பட்ட 518 செல்போன்களை காவல்துறையினர் உரியவர்களிடம் ஒப்படைத்தனர். தென்காசியில் 62 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நடைபெற்று வரும் ராமநதி ஜம்புநதி இணைப்பு கால்வாய் திட்டப் பணிகளை மாநில அமைச்சர் திரு ராஜு ஆய்வு செய்தார். பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி கோவில் விடுதியின் உயர்த்தப்பட்ட கட்டணங்களை திரும்பப் பெற வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள புழல் ஏரியின் தூய்மையை உறுதி செய்ய வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற மக்கள் குறைதீர் கூட்டத்தில் பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை ஆட்சியர் திருமதி ஸ்னேகா வழங்கினார். தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஹோர்முஸ் நீரிணை பகுதியை கைப்பற்றி அமெரிக்காவின் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்போவதாக அந்நாட்டு அதிபர் திரு டொனால்டு ட்ரம்ப் எச்சரித்துள்ளார். காங்கோவில் பரவி வரும் எபோலா வைரஸ் தொற்றுக்கான தடுப்பூசி சோதனையை ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழக விஞ்ஞானிகள் விரைவில் மேற்கொள்ள உள்ளனர். 19 மற்றும் 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்திய வீரர்கள் 16 பேர் இறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கிடையேயான முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் கூடைப்பந்து போட்டியில் இந்தியா இன்று ஓமனை எதிர்கொள்கிறது. ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் போட்டி இன்று தொடங்கியது. 21 வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் ஹாக்கி போட்டியில் இந்தியா இன்று பெல்ஜியமை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். புலர்ந்த இந்த காலை பொழுது அனைவரின் வாழ்க்கையிலும் மகிழ்ச்சியை கொடுக்கும் நன்னாளாக அமையட்டும். இன்று பிறந்த நாள், திருமண விழா மற்றும் சுப நிகழ்ச்சியை கொண்டாடும் அனைவருக்கும் வாழ்த்துக்களை சொல்லி இன்றைய காலை நிகழ்ச்சியில் உங்களோடு பயணிப்பது ஷாலினி. நேரம் காலை 6:03. இசையிலும் இறை நினைவிலும் மனதை மலரச் செய்யும் நேரம் இது. வாழ்க்கையின் ஓட்டத்தில் சோர்ந்து போகும் நமக்கு ஆறுதலாய் வரும் பக்தி பரவசமூட்டும் பாடல்கள், நம்பிக்கையை நெஞ்சில் விதைக்கும் அருள்வரிகள், பக்தி சிந்தனையை தூண்டும் தெய்வீக தருணங்களை மனதில் மலரச் செய்ய வரும் இந்த நிகழ்ச்சி.

இறைவனின் அருளை பெற இசையாக மனதை புனிதமாக்கும் பக்தி பாடல்கள் இதோ ஆரம்பமாகிறது. அருள்மணி மாலை நிகழ்ச்சியில் பக்தி என்பது கோவிலில் மட்டுமல்ல, நல்ல மனதிலும் வாழ்கிறது. விநாயகர் அருள் இருந்தால் ஆரம்பம் எல்லாம் வெற்றியாகும் என விநாயகரின் புகழை போற்றி பாடுகிறார் டாக்டர் சீர்காழி கோவிந்தராஜன். பாடலுக்கு கற்பனை உளுந்தூர்பேட்டை சண்முகம்.

நேரம் காலை 6:08. விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 அருள்மணி மாலை நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. முத்துக்குமரனே, முத்தமிழ் வேலவனே, சித்தனாய் வந்தருளும் சத்திய சீலனே, வேடர்குலம் உய்ய வந்திட்டநாதனே, வள்ளிக்கரம் பிடித்த தனிகாச்சலனே என முத்துக்குமரனை செந்தில் வடிவேலனை வணங்கி டி எம் சவுந்தரராஜன் பாடும் பாடல் இது.

ஆன்மீக சிந்தனையை மலர செய்யும் நேரமாக அருள்மணி மாலை நிகழ்ச்சி தொடர்ந்து கேட்டுட்ருக்கீங்க. விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. நேரம் காலை 6:15. குலம் வாழ நலம் செய்யும் கலியுகத்தின் கண்காட்சி இது. அருளோடு நமக்கு மங்களம் தரும் மாங்காட்டு காமாட்சியை வணங்கி பாடுகிறார் சூலமங்கலம் சகோதரிகள். பாடலுக்கு கற்பனை தென்கச்சி பாரதிசாமி, இசை சூலமங்கலம் ராஜலட்சுமி மற்றும் குன்னக்குடி வைத்தியநாதன்.

பக்தி பாடல்களை உங்கள் இல்லங்களுக்கே கொண்டு வரும் அருளின் இசை பயணத்தை கேட்டுட்டு இருக்கீங்க அருள்மணி மாலை நிகழ்ச்சியில். நேரம் காலை 6:21. ஈசனின் அடியவர்களாகிய நாம் யாருக்கும் அடிமையில்லை, யமனுக்கும் அஞ்ச தேவையில்லை. சிவபெருமானின் திருவடிகளை சரணடைந்தவர்களுக்கு எல்லா நன்மைகளும் வந்து சேரும் என சிவபெருமானை போற்றும் பாடல். பாடலை பாடுகிறார் கே.ஜே. யேசுதாஸ். பாடலுக்கு கற்பனை செந்தில்குமார், இசை அரவிந்த் ஸ்ரீராம்.

நேரம் காலை 6:27 கேட்டுட்டு இருக்கீங்க அருள்மணி மாலை நிகழ்ச்சி விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3. தன்னிலை மாறும்போது குணம் மாறுபவர்களே இங்கு அதிகம். நமது எதிர்காலத்தின் பாதையிலும் மகிழ்ச்சியின் பாதையிலும் தடையாக இருப்பது பயம். பயத்தை கைவிட்டவன் வாழ்க்கை அவன் வசமாகும். பயத்தை அடியோடு நீக்கும் ஐயப்பன் பாடலை ஆலப்புழா ரங்கநாதன் இசையமைக்க கே.ஜே. யேசுதாஸ் பாடும் பாடல் இது.

காட்டில் கல்லும் உள்ளதிலும் நடந்து உல்லாசமாய் இன்று நாங்கள் வந்தோம் ஐயப்பா. குண்டும் கோழியும் காட்டில் கல்லும் உள்ளதிலும்

காட்டில் கல்லும் உள்ளதிலும் நடந்து உல்லாசமாயின்று நாங்கள் வந்தோம் ஐயப்பா. உண்டும் குழியும் காட்டில் கல்லும் உள்ளதிலும் நடந்து உல்லாசமாயின்று நாங்கள் வந்தோம் ஐயப்பா. ஐயனை காண்போம் சுவாமி ஐயனை காண்போம், பொன்னம்பலமேட்டில் வாழும் ஐயனை காண்போம். உண்டும் குழியும் காட்டில் கல்லும் உள்ளதிலும் நடந்து உல்லாசமாயின்று நாங்கள் வந்தோம் ஐயப்பா. சுவாமி சரணம்.

நேரம் காலை 6:34. அருள்மணி மாலை நிகழ்ச்சியில் தொடரும் அடுத்த பாடல் அடைக்கலம் கற்பனை வரிக்கு ஜிக்கி ஏ பாடும் பாடல் ஏசு பாடல். பாடலுக்கு இசை டி ஏ கல்யாணம்.

இதுவரை நீங்க கேட்ட இந்த நிகழ்ச்சி அருள்மணி மாலை. இதுவரை உங்கள் உள்ளங்களை மகிழ்வித்த இறைவனின் இனிய இசைப்பாடல்களை மீண்டும் கேட்கலாம் நாளை காலை 6:00 அருள்மணி மாலை நிகழ்ச்சியில். நேரம் காலை 6:44. இன்னும் சில நொடிகளில் ஆரம்பமாகும் மாநில செய்தி அறிக்கை. அதுவரை இணைந்திருங்கள் விவித் பாரதி தமிழ் பண்பலையோடு.

0: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். நாட்டின் மிகப்பெரிய ஜவுளி கண்காட்சியான பாரத் டெக்ஸ் புதுதில்லியில் இன்று தொடங்குகிறது. வியட்நாம் படகு விபத்தில் உயிரிழந்த இந்திய சுற்றுலா பயணிகள் 15 பேரின் உடல்கள் தாயகம் கொண்டுவரப்பட்டுள்ளன. பழனி அருள்மிகு தண்டாயுதவாணி சுவாமி கோவில் விடுதியில் இன்று முதல் உயர்த்தப்பட உள்ள கட்டணங்களை திரும்பப் பெற வேண்டும் என்று பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. சென்னையின் குடிநீர் ஆதாரமாக விளங்கும் புழல் ஏரியின் தூய்மையை மாநில அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கேட்டுக் கொண்டுள்ளது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று பர்மிங்ஹாமில் நடைபெறுகிறது. இனி விரிவான செய்திகள். நாட்டின் மிகப்பெரிய ஜவுளி கண்காட்சியான பாரத் டெக்ஸ் புதுதில்லியில் இன்று தொடங்குகிறது. மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் இதனை தொடங்கி வைக்கிறார். தமிழ்நாடு, கர்நாடகா, குஜராத், மகாராஷ்டிரா, பஞ்சாப், உத்தரப்பிரதேசம், பீகார், மத்திய பிரதேசம் ஆகிய 8 மாநிலங்கள் இக்கண்காட்சியை நடத்துகின்றன. மத்திய மாநில தொழில்துறையின் ஒத்துழைப்பை வலுப்படுத்த தமிழ்நாடு, தெலங்கானா, மகாராஷ்டிரா, பீகார், பஞ்சாப், மத்திய பிரதேசம் ஆகிய மாநிலங்கள் தங்கள் மாநிலங்களில் உள்ள முதலீட்டு வாய்ப்புகள் குறித்தும் தொழில்துறை உட்கட்டமைப்பு குறித்தும் இதில் எடுத்துரைக்க உள்ளன. வியட்நாம் படகு விபத்தில் உயிரிழந்த இந்திய சுற்றுலா பயணிகள் 15 பேரின் உடல்கள் தாயகம் கொண்டுவரப்பட்டுள்ளன. வியட்நாமில் உள்ள இந்திய தூதரகத்தின் ஏற்பாட்டின்படி அவர்களது உடல்கள் ஹோசிமின் நகரில் இருந்து விமானம் மூலம் நேற்றிரவு மும்பை வந்தடைந்தது. உயிரிழந்தவர்கள் தமிழ்நாடு, ஆந்திரப்பிரதேசம், கேரளம் மாநிலங்களைச் சேர்ந்தவர்கள் என்பதால் சம்பந்தப்பட்ட மாநில அரசுகள் அவர்களது உடல்களை சொந்த ஊர் கொண்டு வருவதற்கான நடவடிக்கையை எடுத்து வருகின்றன. உயிரிழந்த தமிழகத்தைச் சேர்ந்த 10 பேரின் உடல்கள் மும்பையிலிருந்து இன்று சென்னை கொண்டுவரப்படுகிறது. வியட்நாமின் ஃபு குவாக் தீவில் கடந்த வெள்ளிக்கிழமை நிகழ்ந்த இந்த விபத்தில் இந்தியர்கள் 15 பேர் உயிரிழந்த நிலையில் உயிர் பிழைத்த 16 பேர் தாயகம் திரும்பியுள்ளனர். ஒருவர் வியட்நாம் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இதனிடையே படகு விபத்தில் உயிரிழந்தவர்களின் உடலை அனுப்புவதற்கு முயற்சிகளை மேற்கொண்ட வியட்நாம் அதிகாரிகளுக்கு அங்குள்ள இந்திய தூதரகம் நன்றி தெரிவித்துள்ளது. பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி கோவில் விடுதியின் உயர்த்தப்பட்ட கட்டணங்களை திரும்பப் பெற வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், கோவில் விடுதியின் அறை வாடகை இன்று முதல் 300 ரூபாய் முதல் 1500 ரூபாய் வரை உயர்த்தப்பட உள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். பராமரிப்பு செலவு என்ற காரணத்தை கூறி ஆன்மீக தலங்களை வெறும் வருவாய் ஈட்டும் வணிகக் கூடங்களாக மட்டுமே மாநில அரசு கருதுவதாக அவர் கூறியுள்ளார். எனவே உயர்த்தப்பட்ட கட்டணங்களை அரசு திரும்ப பெற்று ஏழை பக்தர்களை பாதுகாக்க வேண்டும் என்று திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள புழல் ஏரியின் தூய்மையை உறுதி செய்ய வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். சென்னைக்கு குடிநீர் வழங்கும் முக்கிய நீர்த்தேக்கங்களில் ஒன்றான புழல் ஏரி கடும் வெப்பத்தால் வறண்டு வரும் நிலையில் அந்த ஏரியை நேற்று அவர் பார்வையிட்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஏரியில் கழிவுநீர் கலப்பதாகவும் அதை தடுக்க மாநில அரசு உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். புழல் ஏரியை ஒட்டியுள்ள பகுதிகளில் தடுப்புச் சுவர் அமைத்து கழிவுகள் ஏரிக்குள் கலப்பதை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் திரு வீரபாண்டியன் கேட்டுக்கொண்டார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: சுய கட்டுப்பாடும் விழிப்புணர்வும் இருந்தால் போதைப்பொருள் உபயோகம் இல்லாத ஆரோக்கியமான சூழலை உருவாக்க முடியும் என்று தருமபுரி மாவட்ட ஆட்சியர் திரு சரவணன் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து எமது செய்தியாளரிடம் பேசிய அவர், போதைப்பொருள் விற்பனை குறித்த தகவல் தெரிந்தால் உடனடியாக தகவல் தெரிவிக்குமாறு பொதுமக்களை கேட்டுக் கொண்டார்.

0: உலக அச்சுறுத்துற மிகப்பெரிய அரக்கன் அது போதை பொருள் தான். ஆரம்பத்துல வேடிக்கைய விளையாட்டா தொடங்குற இந்த பழக்கம் மிக விரைவிலேயே உங்களை அதுக்கு அடிமையாக்கிடும். முதல்ல உங்க கவனம் போகும், அடுத்து உங்க கல்வி போகும், கடைசியா உங்க எதிர்காலமும் உயிரும் கூட பறிபோயிடும். தற்காலிகமா கிடைக்கிற போலி மகிழ்ச்சிக்காக உங்களை நம்பி இருக்கிற பெற்றோரோட வாழ்நாள் உழைப்பையும் உங்க உன்னதமான கனவுகளையும் தயவு செஞ்சு அடகு வச்சிடாதீங்க. கடைகள் மற்றும் வீடுகள்ல யாராவது தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்கள் விற்பனை செஞ்சா உடனே மாவட்ட நிர்வாகத்திற்கோ காவல்துறைக்கோ தகவல் கொடுங்க. அதற்கான எண்கள் கட்டணமில்லா தொலைபேசி எண் 10581, வாட்ஸ்அப் எண் 94 98 41 05 81, ட்ரக் ஃப்ரீ டிஎன் ஆப் அப்படிங்கிற மூலமாகவும் நீங்க உங்களோட புகார்களை பதிவு செய்யலாம். போதைப் பொருட்களை தொடமாட்டோம் என்ற உறுதியான சபதத்தை ஏற்போம்.
1: தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட 2 டிகிரி செல்சியஸ் முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கக்கூடும் என்று அது கூறியுள்ளது. சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், அதிகபட்ச வெப்பநிலை 39 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை 29 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இருவரிச் செய்திகள். ஹோர்முஸ் நீரிணை பகுதியை கைப்பற்றி தங்கள் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்போவதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். காங்கோவில் பரவி வரும் எபோலா வைரஸ் தொற்றுக்கான தடுப்பூசி சோதனையை ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழக விஞ்ஞானிகள் விரைவில் மேற்கொள்ள உள்ளனர். மேற்குவங்க கடற்பகுதியில் அண்மையில் காணாமல் போன மேற்குவங்க மீனவர்கள் 9 பேர் உயிரிழந்தது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீராமர் கோவில் நன்கொடை முறைகேடு வழக்கில் குற்றஞ்சாட்டப்பட்ட 8 பேருக்கு மேலும் 2 வாரங்களுக்கு நீதிமன்ற காவலை நீட்டித்து அயோத்தி நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ஜார்க்கண்ட் மாநிலம் ராஞ்சி மாவட்டத்தில் சட்டவிரோதமாக எடுக்கப்பட்ட சுமார் 200 டன் நிலக்கரியை மத்திய தொழிலக பாதுகாப்பு படை பறிமுதல் செய்துள்ளது. சென்னை மயிலாப்பூர் சட்டப்பேரவை தொகுதிக்குட்பட்ட நொச்சிக்குப்பம் மாநகராட்சி தொடக்கப்பள்ளியில் காலை உணவின் தரம் குறித்து மாநில அமைச்சர் திரு வெங்கடரமணன் ஆய்வு செய்தார். தென்காசியில் 62 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நடைபெற்று வரும் ராமநதி ஜம்புநதி இணைப்பு கால்வாய் திட்டப் பணிகளை மாநில அமைச்சர் திரு ராஜு ஆய்வு செய்தார். மதுரையில் மீட்கப்பட்ட 518 செல்போன்களை காவல்துறையினர் உரியவர்களிடம் ஒப்படைத்தனர். திருப்பத்தூர் மாவட்ட காவல்துறையின் சிங்கப்பெண் அதிரடிப்படை சார்பில் பள்ளிகள் மற்றும் பொதுமக்கள் கூடும் இடங்களில் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. திருவள்ளூரில் நடைபெற்ற மக்கள் குறைதீர் நாள் கூட்டத்தில் பொதுமக்களிடமிருந்து பெறப்பட்ட 498 கோரிக்கை மனுக்கள் மீது தீர்வு காணுமாறு ஆட்சியர் திருமதி சவீதா அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். உலக மக்கள் தொகை தினத்தையொட்டி விழிப்புணர்வு பேரணியை ராணிப்பேட்டையில் ஆட்சியர் திருமதி பிரியா தொடங்கி வைத்தார். காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற மக்கள் குறைதீர் கூட்டத்தில் பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை ஆட்சியர் திருமதி ஸ்னேகா வழங்கினார். விளையாட்டுச் செய்திகள். இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. பர்மிங்ஹாமில் நடைபெறவுள்ள இப்போட்டி பிற்பகல் மணி 3:30 தொடங்குகிறது. 3 ஆட்டங்களை கொண்ட இத்தொடரின் 2வது போட்டி நாளை மறுநாள் கார்டி பிலிம், 3வது மற்றும் இறுதி ஒருநாள் போட்டி 19ஆம் தேதி லார்ட்ஸிலும் நடைபெறவுள்ளது. 19 மற்றும் 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்திய வீரர்கள் 16 பேர் இறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். ஜகார்த்தாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் 19 வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் பிரிவு அரையிறுதி சுற்றில் கஞ்சான், சந்திரிகா பூஜாரி, ஜெய்ஷி ஷிரோம், பிராச்சி, ஷாகட், அன்ஷிகா, மேகா, பிராச்சி டோகோஸ் ஆகியோர் வெற்றி பெற்றனர். 23 வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் பிரிவு அரையிறுதிச் சுற்றில் நிஷா, நிகிதா சந்த், காஜல், முஸ்கான், பிரியங்கா ஆகியோர் வெற்றி பெற்றனர். 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆடவர் பிரிவு அரையிறுதிச் சுற்றில் விஸ்வநாத் சுரேஷ், கங்கா, வன்ஷாஜ் ஆகியோர் வெற்றி பெற்று இறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் கூடைப்பந்து போட்டியில் இந்தியா இன்று ஓமனை எதிர்கொள்கிறது. பாங்காக்கில் இப்போட்டி பிற்பகல் மணி 2:30 தொடங்குகிறது. ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் போட்டி இன்று தொடங்கியது. மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்தியாவின் பி வி சிந்து இன்று மலேசியாவின் லிங் சிங் ஓங்கை எதிர்கொள்கிறார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் மிகப்பெரிய ஜவுளி கண்காட்சியான பாரத் டெக்ஸ் புதுதில்லியில் இன்று தொடங்குகிறது. வியட்நாம் படகு விபத்தில் உயிரிழந்த இந்திய சுற்றுலா பயணிகள் 15 பேரின் உடல்கள் தாயகம் கொண்டுவரப்பட்டுள்ளன. பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி கோவில் விடுதியில் இன்று முதல் உயர்த்தப்பட உள்ள கட்டணங்களை திரும்பப் பெற வேண்டும் என்று பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. சென்னையின் குடிநீர் ஆதாரமாக விளங்கும் புழல் ஏரியின் தூய்மையை மாநில அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கேட்டுக்கொண்டது.

உள்ளது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று பர்மிங்ஹாமில் நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. 102.3 FM.

0: நேரம் காலை 6:55. விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இன்று இடம்பெறக்கூடிய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை கேட்கலாம். இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து காலை 7:00 வணக்கம் தமிழ்நாடு, 7:15 தமிழில் செய்திகள், 7:25 வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சி தொடர்ந்து ஆரம்பமாகும். காலை 8:00 செய்தி சுருக்கம், 8:02 கடித வழி விருப்ப கானங்களை வழங்கும் உங்கள் விருப்பம் நிகழ்ச்சி இடம்பெறும். காலை 9:00 செய்தி சுருக்கம், 9:02 கலக்கல் அரங்கம், தொலைபேசி வாயிலாக நேயர்கள் பங்கேற்கும் விளையாட்டு நிகழ்ச்சி இது. காலை 10:00 செய்தி சுருக்கம், 10:02 என் கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சி, தொலைபேசி வாயிலாக நேயர்கள் பங்கேற்கும் சிறப்பான நிகழ்ச்சியும் கூட இது. முற்பகல் 11:00 செய்தி சுருக்கம், 11:02 காலத்தால் அழியாத காவிய கானங்களை வழங்கும் இன்றும் இனியவை, நண்பகல் 12:00 இடைக்கால இன்னிசை பாடல்களை வழங்கும் ரெட்ரோ நேரம் நிகழ்ச்சி, நண்பகல் 12:40 தமிழில் செய்திகள், பிற்பகல் 1:00 பாடல் உங்கள் சாய்ஸ், தொலைபேசி வாயிலாக நேயர்கள் அவர்களுக்கு பிடித்த பாடல்களை கேட்டு பெறும் நிகழ்ச்சி, பிற்பகல் 2:00 ஆங்கிலத்தில் செய்திகள், 2:15 எங்கள் ஸ்டைல், 2:55 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் இன்று பின்தங்கிய மாவட்டங்களை மாற்றுவதற்கான முதன்மை திட்டம் குறித்த தகவல் இடம்பெறும். பிற்பகல் 3:00 வர்ணஜாலம், 4:00 செய்தி சுருக்கம், 4:02 ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம், பிற்பகல் 5:00 செய்தி சுருக்கம், 5:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 5:10 பூந்தென்றல், மாலை 6:00 பக்தி மாலை, 6:30 மாநில செய்திகள், மாலை 6:40 என் விருப்பம், 7:00 திரைகாணம், 7:15 தமிழில் செய்திகள், 7:25 மீண்டும் திரைகாணம் இடம்பெறும், 7:30 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்களை வழங்குகிறார் சரவணன் அவர்கள், 7:35 பாட்டும் பயணமும், 7:55 இன்று ஒரு தகவல் வழங்குகிறார் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். இரவு 8:00 செய்தி அறிக்கை, 8:05 நீ கூறினார் தொலைபேசி வாயிலாக நேயர்கள் பங்கேற்கும் நிகழ்ச்சி, 9:00 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும், வாசிப்பவர் ராமசாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள், 9:15 என் இனிய பொன்னிலாவே, 10:00 எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு, 11:00 மனசு மயங்கும், நேயர்கள் இதுவரை கேட்டது இன்று எமது நிலையத்தில் ஒளிபரப்ப உள்ள நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பினை.
1: கலக்கு போவது யாரு, நீதான்.
2: காலையிலே ஒரே ஜாலி மூடு, பாட்டுலாம் ஒரே பலமா இருக்கே.
1: ஆமா உஷா, 9:00 ஆக போகுதே, கலக்கல் அரங்கம் ஸ்டார்ட் ஆக போகுதுல. அதான்
2: என்னது கலக்கல் அரங்கமா?
1: எஸ், நம்ம விவித் பாரதி தமிழ் எஃப்எம்ல டெய்லி காலையில 9:00 இருந்து 10:00 வரைக்கும் வர கேம் ஷோ, நமக்கு செம்ம ஜாலியா ஃபன் ஃபில்டா இருக்கும்.
2: ஆமா, சொல் விளையாட்டு திரை புதிர் அப்படின்னு டெய்லி ஒரு கேம் ஷோ, கலகலப்பு உற்சாகம் சந்தோஷம், இது தான் நம்ம கலக்கல் அரங்கம்.
3: உங்கள் விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3.

வணக்கம், நான் கலைமாமணி புஷ்பவனம் குப்புசாமி பேசுறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம், மனங்களில் என்றென்றும் முழுமையான

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இசையின் இனிமையோடு பயணிக்கும் நேயர்களுக்கு வணக்கம் சொல்லி ஸ்டார்ட் பண்றேன். நேரம் காலை 7 மணி. விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 நாம கேட்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி.
2: வணக்கம் தமிழ்நாடு.
3: வணக்கம் தமிழ்நாடு.
4: வணக்கம் தமிழ்நாடு.

முயற்சிதான் சாதாரண மனிதனை சாதனையாளனாக்குகிறது. முயற்சி செய்யும் கைகள் ஒரு நாள் வெற்றியை தொடும். முயற்சிக்கும் அதே நேரம் உழைப்பும் முயற்சியும் சேர்ந்தால் வெற்றி உறுதி. இத்தகைய வெற்றி கிடைக்க வாழ்க்கையில் நேரத்தை வீணாக்காமல் நம் செயலுக்கான முயற்சியை செய்து கொண்டே இருப்போம். முயற்சி திருவினையாக்கும் என்ற சிந்தனை வரிகளோடு வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியை ஸ்டார்ட் பண்ணலாம். இன்னைக்கு ஷோவில் ஃபேஸ்புக் குவஸ்டின் சூப் கூடவே சூப்பரான நிறைய சாங் உங்களுக்காக காத்துட்ருக்கு. ஸ்டே டூன், வணக்கம் தமிழ்நாடு ஷோ வித் மீ ஆர்ஜே ஷாலினி.

பா விஜய் வரிகளுக்கு எஸ் ஏ ராஜ்குமார் இசையமைத்து உன்னி மேனன் கல்பனா பாடிய பாடல் பிரியமான தோழி திரைப்படத்திலிருந்து. பாடலை கேட்ட நேரம் காலை 7:07. இது வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சி, தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. நிகழ்ச்சியில் தொடர இருக்கும் அடுத்த பாடல் கோவில் திரைப்படத்திற்காக கார்த்திக் மகதி பாடிய பாடல். பாடலுக்கு கற்பனை சிநேகன், இசை ஹாரிஸ் ஜெயராஜ்.

0: ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் ஐநா பொதுச் செயலாளர் திரு ஆண்டனியோ குட்டரஸுடன் மேற்காசிய உள்ளிட்ட விவகாரங்கள் குறித்து விவாதித்தார். ஜார்க்கண்ட் மாநிலம் ராஞ்சி மாவட்டத்தில் சட்டவிரோதமாக எடுக்கப்பட்ட சுமார் 200 டன் நிலக்கரியை மத்திய தொழிலக பாதுகாப்பு படை பறிமுதல் செய்துள்ளது. பீகார் மற்றும் ஒடிசா மாநிலங்களில் இன்று கன முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஹோர்முஸ் நீரிணை பகுதியில் ஈரான் கப்பல் போக்குவரத்திற்கு அமெரிக்கா மீண்டும் தடை விதிக்கும் என்று அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். 19 மற்றும் 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்திய வீரர்கள் 16 பேர் இறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். இனி விரிவான செய்திகள். வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் ஐநா பொதுச் செயலாளர் திரு அண்டோனியோ குட்டரஸை நியூயார்க்கில் சந்தித்து பேசினார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள டாக்டர் ஜெய்சங்கர் மேற்காசியா, யுக்ரைன், சூடான் உள்ளிட்ட உலகளாவிய விவகாரங்கள் குறித்து ஐநா பொதுச் செயலாளருடன் தாம் விவாதித்ததாக கூறியுள்ளார். நீட் மறுதேர்வு எழுதியவர்களின் ஓஎம்ஆர் விடைத்தாள்களை தேசிய தேர்வு முகமை வெளியிட்டுள்ளது. இது தொடர்பாக தேசிய தேர்வு முகமை வெளியிட்டுள்ள அறிக்கையில் www.neet.nta.nic.in என்ற இணையதளம் மூலம் தேர்வு எழுதியவர்கள் தங்கள் விண்ணப்ப எண்ணை பதிவு செய்து தங்களுடைய விடைகளை சரிபார்த்துக் கொள்ளலாம் என்று கூறப்பட்டுள்ளது. மாணவர்கள் தங்களுடைய விடை ஓஎம்ஆர் விடைத்தாளில் பொருந்தவில்லை எனில் அதுகுறித்து முறையிடலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த வசதியை நாளை வரை பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று தேசிய தேர்வு முகமை வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஜார்க்கண்ட் மாநிலம் ராஞ்சி மாவட்டத்தில் சட்டவிரோதமாக எடுக்கப்பட்ட சுமார் 200 டன் நிலக்கரியை மத்திய தொழிலக பாதுகாப்பு படை பறிமுதல் செய்துள்ளது. கார்கட்டா வனப்பகுதிக்குள் சட்டவிரோதமாக நிலக்கரி எடுக்கப்படுவது குறித்து தகவல் அறிந்து சிஐஎஸ்எஃப், சிசிஎல் நிர்வாகம் மற்றும் காவல்துறை ஆகியோர் இணைந்து அங்கு மேற்கொண்ட சோதனையில் நிலக்கரி பறிமுதல் செய்யப்பட்டது. இதில் சம்பந்தப்பட்டவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். ஸ்ரீராமர் கோவில் நன்கொடை முறைகேடு வழக்கில் குற்றஞ்சாட்டப்பட்ட 8 பேருக்கு மேலும் 2 வாரங்களுக்கு நீதிமன்ற காவலை நீட்டித்து அயோத்தி நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இதுகுறித்த வழக்கை விசாரித்த மாவட்ட கூடுதல் நீதிபதி பிரதீபா நாராயண் குற்றஞ்சாட்டப்பட்டவர்களை இம்மாதம் 27 தேதியன்று மீண்டும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த உத்தரவிட்டார். இதனிடையே சிறப்பு புலனாய்வு குழு முறைகேடு குறித்து குற்றச்சாட்டு கூறிய தர்மசேனா தலைவர் திரு சந்தோஷ் துபேவிடம் காணொலி வாயிலாக விசாரணை நடத்தியது. அப்போது தாம் அளித்த குற்றச்சாட்டுக்கான ஆதாரங்கள் குறித்த தகவல்களை சிறப்பு புலனாய்வு குழு கேட்டதாக திரு சந்தோஷ் துபே கூறியுள்ளார். நாட்டின் மிகப்பெரிய ஜவுளி கண்காட்சியான பாரத் டெக்ஸ் புதுதில்லியில் இன்று தொடங்குகிறது. மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் இதனை தொடங்கி வைக்கிறார். தமிழ்நாடு, கர்நாடகா, குஜராத், மகாராஷ்டிரா, பஞ்சாப், உத்தரப்பிரதேசம், பீகார், மத்திய பிரதேசம் ஆகிய 8 மாநிலங்கள் இக்கண்காட்சியை நடத்துகின்றன. மத்திய மாநில தொழில்துறையின் ஒத்துழைப்பை வலுப்படுத்த தமிழ்நாடு, தெலங்கானா, மகாராஷ்டிரா, பீகார், பஞ்சாப், மத்திய பிரதேசம் ஆகிய மாநிலங்கள் தங்கள் மாநிலங்களில் உள்ள முதலீட்டு வாய்ப்புகள் குறித்தும் தொழில்துறை உட்கட்டமைப்பு குறித்தும் இதில் எடுத்துரைக்க உள்ளன. புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவக் கல்லூரியில் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கான மாணவர் சேர்க்கை விதிமுறைகளின் அடிப்படையிலேயே நடைபெறுவதாக அதன் நிர்வாகம் கூறியுள்ளது. இதுகுறித்து அது வெளியிட்டுள்ள அறிக்கையில் கல்லூரியில் சேர்க்கை பெற்றுத் தருவதாக சிலர் தவறான வாக்குறுதிகளை அளித்து வருவதாக தெரிவித்துள்ளது. இதையடுத்து பொதுமக்கள், மாணவர்கள், பெற்றோர் ஆகியோர் தவறான தகவல்களையும் போலியான வாக்குறுதிகளையும் நம்பி செயல்பட வேண்டாம் என்று கேட்டுக்கொள்வதாக ஜிப்மர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம்

0: ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: மேற்குவங்க கடற்பகுதியில் அண்மையில் காணாமல் போன படகில் பயணித்தவர்களில் மேற்குவங்கத்தைச் சேர்ந்த 9 மீனவர்கள் உயிரிழந்தது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. கடந்த 2ஆம் தேதி சங்கர்பூர் கடல் துறைமுகத்திலிருந்து 15 மீனவர்கள் கடலுக்குள் சென்றனர். இந்நிலையில் 5ஆம் தேதிக்கு பிறகு அவர்கள் சென்ற படகிலிருந்து தகவல் தொடர்பு துண்டிக்கப்பட்டதை அடுத்து கடலோர காவல்படை, கடற்படை மற்றும் மாநில நிர்வாகம் இணைந்து தேடுதல் பணியில் ஈடுபட்டன. இந்நிலையில் வங்காள விரிகுடா பகுதியில் அவர்கள் சென்ற படகிலேயே உயிரிழந்த 9 மீனவர்களின் உடல்கள் கண்டறியப்பட்டுள்ளது. 6 மீனவர்களை காணவில்லை என்று கூறப்படுகிறது. உயிரிழந்த மீனவர்களின் குடும்பத்தினருக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆகியோர் இரங்கல் தெரிவித்துள்ளனர். உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 2 லட்சம் ரூபாய் நிவாரண உதவி வழங்கப்படும் என்று பிரதமர் அறிவித்துள்ளார். கடல்சார் பாதுகாப்பை ஈடு செய்யும் வகையில் ஹோர்முஸ் நீரிணைப் பகுதியில் ஈரான் கப்பல் போக்குவரத்திற்கு அமெரிக்கா மீண்டும் தடை விதிக்கும் என்று அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். அவ்வழியாக செல்லும் சரக்குகளுக்கு 20% கட்டணம் விதிக்கப்படும் என்று அவர் கூறியுள்ளார். இந்நடவடிக்கை ஈரான் நாட்டு கப்பல்களுக்கும் ஈரானுடன் வர்த்தகம் செய்யும் நாடுகளின் கப்பல்களுக்கும் மட்டுமே பொருந்தும் என்று அவர் தெரிவித்துள்ளார். மேலும் ஹோர்முஸ் நீரிணைப் பகுதியில் ஈரான் அனுமதியின்றி மற்ற நாடுகளிலிருந்து வர்த்தக போக்குவரத்து தடையின்றி நடைபெறும் என்று அவர் தெரிவித்துள்ளார். இதனிடையே ஈரான் துறைமுகங்கள் மீதான முற்றுகை இன்றிரவு முதல் தொடங்கும் என்று அமெரிக்க ராணுவம் அறிவித்துள்ளது. இந்நிலையில் ஹோர்முஸ் நீரிணைப் பகுதியின் நிர்வாகத்தில் அமெரிக்காவின் தலையீட்டை ஈரான் ஒருபோதும் அனுமதிக்காது என்று அந்நாடு கூறியுள்ளது. சத்தீஸ்கட் மாநிலம் ராய்ப்பூரில் உள்ள தொழில்பேட்டையில் அண்மையில் நிகழ்ந்த வெடி விபத்தில் 3 பேர் உயிரிழந்தது குறித்து தேசிய மனித உரிமைகள் ஆணையம் தாமாக முன்வந்து விசாரணை மேற்கொள்கிறது. ஆக்ஸிஜன் சிலிண்டர் வெடித்து இந்த விபத்து ஏற்பட்டது குறித்து விரிவான அறிக்கை தாக்கல் செய்யுமாறு சத்தீஸ்கட் தலைமைச் செயலாளருக்கும் அம்மாநில காவல்துறை தலைமை இயக்குநருக்கும் தேசிய மனித உரிமைகள் ஆணையம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. பீகார் மற்றும் ஒடிசா மாநிலங்களில் இன்று கன முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அருணாச்சல் பிரதேசம், சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட், நாகாலாந்து, மணிப்பூர், மிசோரம், திரிபுரா, மேற்குவங்கம், சிக்கிம், அசாம், மேகாலயா ஆகிய மாநிலங்களின் சில பகுதிகளில் கனமழை பெய்யக்கூடும் என்று கூறியுள்ளது. தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வெப்பமான மற்றும் ஈரப்பத வானிலை நிலவக்கூடும் என்று தெரிவித்துள்ளது. ஆந்திரப்பிரதேசத்தின் கடலோரப் பகுதியில் வெப்ப அலை இருக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக அது கூறியுள்ளது. தில்லியில் பலத்த தரைக்காற்று வீசக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. 19 மற்றும் 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்திய வீரர்கள் 16 பேர் இறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். ஜகார்த்தாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் 19 வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் பிரிவு அரையிறுதிச் சுற்றில் கஞ்சான், சந்திரிகா பூஜாரி, ஜோய்ஸ்ரீ சிரோம், பிராச்சி சாகத், அன்ஷிகா, மேகா, பிராச்சி டோகோஸ் ஆகியோர் வெற்றி பெற்றனர். 23 வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் பிரிவு அரையிறுதிச் சுற்றில் நிஷா, நிகிதா சந்த், காஜல், முஸ்கான், பிரியங்கா ஆகியோர் வெற்றி பெற்றனர். 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆடவர் பிரிவு அரையிறுதிச் சுற்றில் விஸ்வநாத் சுரேஷ், கங்கா, வன்ஷாஜ் ஆகியோர் வெற்றி பெற்று இறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய வாலிபால் சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று பிலிப்பைன்ஸை எதிர்கொள்கிறது. சீனாவில் நடைபெறவுள்ள இப்போட்டி பிற்பகல் 1 மணிக்கு தொடங்குகிறது. 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் கூடைப்பந்து போட்டியில் இந்தியா இன்று ஓமனை எதிர்கொள்கிறது. பாங்காக்கில் இப்போட்டி பிற்பகல் 2:30 தொடங்குகிறது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கிடையேயான முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. பர்மிங்ஹாமில் நடைபெறவுள்ள இப்போட்டி பிற்பகல் 3:30 தொடங்குகிறது. 21 வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் ஹாக்கிப் போட்டியில் இந்தியா இன்று பெல்ஜியத்தை எதிர்கொள்கிறது. இப்போட்டி இங்கிலாந்தில் பிற்பகல் 2:30 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் ஐநா பொதுச் செயலாளர் திரு அன்டோனியோ குட்டரஸுடன் மேற்காசிய உள்ளிட்ட விவகாரங்கள் குறித்து விவாதித்தார். ஜார்க்கண்ட் மாநிலம் ராஞ்சி மாவட்டத்தில் சட்டவிரோதமாக எடுக்கப்பட்ட சுமார் 200 டன் நிலக்கரியை மத்திய தொழிலக பாதுகாப்புப் படை பறிமுதல் செய்துள்ளது. பீகார் மற்றும் ஒடிசா மாநிலங்களில் இன்று கன முதல்

மிக கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஹோர்முஸ் நீரிணை பகுதியில் ஈரான் கப்பல் போக்குவரத்திற்கு அமெரிக்கா மீண்டும் தடை விதிக்கும் என்று அதிபர் திரு டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். 19 மற்றும் 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்திய வீரர்கள் 16 பேர் இறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

என்பது ஒரு சுவாரஸ்யமான வரலாறு. அந்த பெயர்களின் பின்னணியை தெரிந்து கொள்வதற்கு வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியில அங்கங்க இப்போ தெரிந்து கொள்ளலாம். அதாவது ஏன் இதற்கு இந்த பெயர் வந்தது அப்படின்ற மாதிரி, மாமல்லபுரம் ஏன் இதுக்கு இந்த மாமல்லபுரம் பெயர் வந்ததுன்னா, பல்லவ மன்னர் முதலாம் நரசிம்மவர்மனுக்கு மாமல்லன் அதாவது சிறந்த மல்யுத்த வீரன்ற பட்டப்பெயர் இருந்தது. அவரது நினைவாக தான் அந்த நகரம் மாமல்லபுரம் என்று அழைக்கப்பட்டதாம். அதே போல தஞ்சாவூர் என்ற பெயருக்கு ஏன் இந்த பெயர் வந்தது அப்படின்னா, புராண கதைகளின்படி தஞ்சென்ற அசுரன் வாழ்ந்த பகுதின்றதனால தஞ்சாவூர் என்ற பெயர் வந்ததாக சொல்லப்படுது. சரி, இது மாதிரி அங்கங்க எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷனை சொல்றேன். இப்போ அதுக்கு முன்னாடி ஒரு சூப்பரான பாடல் கேட்டலாம். எதிரும் புதிரும் திரைப்படத்துல இருந்து புஷ்பவனம் குப்புசாமி ஸ்வர்ணலதா பாடின பாடல், வைரமுத்து கற்பனை வரிகளுக்கு இசை வித்யாசாகர்.

உங்கள் விவித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோ.

வணக்கம். தமிழ்நாடு நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கீங்க. விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. நேரம் காலை 7:32. சில பெயர்கள் வெறும் அடையாளங்கள் அல்ல, காலம் எழுதிய வரலாற்று பக்கங்களும் கூட. தெரிந்து கொள்ள வேண்டிய சில தகவல்களில் இதோ உங்களுக்காக. அடுத்ததாக தூத்துக்குடி. ஏன் இந்த பெயர் வந்தது? உப்பு நீர் நிறைந்த நிலப்பகுதிகளில் தோண்டப்பட்ட கிணறுகள் மூலம் குடிநீர் பெற்றதால தோண்டிய கிணறு என்ற பொருளில் தூத்துக்குடி என்ற பெயர் உருவானதாகவும் ஒரு கருத்து உள்ளது. அடுத்ததாக தேனி. இதற்கு ஏன் இந்த பெயர் வந்தது அப்படின்னா, தேனீக்கள் அதிகம் அந்த இடத்துல காணப்பட்டதனாலவும், தேன் வளம் நிறைந்த பகுதி அப்படின்றதுனாலவும் தேனீன்னு அழைக்கப்பட்டதாம். இப்போ வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியில் அடுத்ததான் ஒரு சூப்பரான பாடல் கேட்கலாம். எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமி திரைப்படத்தில் இருந்து உதித் நாராயணன், ஷாலினி சிங் பாடிய பாடல். யுகபாரதி கற்பனை வரிகளுக்கு இசை ஸ்ரீகாந்த் தேவா.

0: வணக்கம். தமிழ்நாடு நிகழ்ச்சியை தொடர்ந்து கேட்டுட்ருக்கீங்க. நேரம் காலை 7:39 ஆயிடுச்சு. சரி, இந்த ஷோவில் இப்போ ஃபேஸ்புக் க்வெஸ்டினுக்கான நேரம். என்ன க்வெஸ்டின் கேட்க போகிறீங்க அப்படின்னா, தமிழ் இலக்கியம் சம்மந்தமான க்வெஸ்டின் தான். என்ன க்வெஸ்டின் அப்படின்னா, புறநானூறு எந்த வகை வாழ்க்கையை பற்றி பேசுகிறது அப்படின்றது தான் இன்றைக்கி ஷோவுடைய க்வெஸ்டின். கேள்வி ஒருமுறை உங்களுக்காக, மீண்டும் ஒருமுறை. புறநானூறு எந்த வகை வாழ்க்கையை பற்றி பேசுகிறது அப்படின்ற என்னுடைய கேள்விக்கு விவித் பாரதி தமிழ் பண்பலை முகநூல் பக்கத்தில் விடை தெரிஞ்சால் கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். போஸ்ட் பண்ண உங்களோட பெயரோடு நாங்கள் சொல்லுவோம். சரி, இப்போ போஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சிறிய விளம்பர இடைவேளையை தொடர்ந்து பாடல் இசைக்கும்.
1: உங்கள் விவித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோ.

வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியில் அடுத்ததாக நான் அவன் இல்லை திரைப்படத்திற்கான பாடல் கேட்கலாம். விஜய் ஆண்டனி இசையில் பா விஜய் வரிகளில் பாடல் இதோ உங்களுக்காக.

நேரம் காலை 7:45. வணக்கம். தமிழ்நாட்டு நிகழ்ச்சி தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க. விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3. பாடலுக்கு முன்னாடி ஃபேஸ்புக் க்வெஸ்சன் ஒன்று போஸ்ட் பண்ணியிருந்தோம். க்வெஸ்சனை ஒரு முறை மீண்டும் உங்களுக்காக சொல்கிறோம். புறநானூறு எந்த வகை வாழ்க்கையை பற்றி பேசுகிறது?

அப்படின்ற கேள்விக்கு விடை தெரிஞ்சா அந்த கேள்விக்கு கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல உங்களுடைய விடையை போஸ்ட் பண்ணுங்க. சரி, விடையை யார் யாரெல்லாம் அனுப்பியிருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி தெரிந்து கொள்ள வேண்டிய சில தகவல்களில் அடுத்ததாக உங்களுக்கு ஏன் இந்த பெயர் வந்தது அப்படின்ற நிகழ்ச்சியில் வேளாங்கண்ணி அப்படின்ற பெயர் எதுக்கு வந்தது? வேல் மரங்கள் நிறைந்த பகுதியும் அருகில குளம், குளம் அப்படின்னா கண்ணி, கண்ணினா ரெண்டு சுழி இல்லைங்க, கண்ணினா திருமணமாகாத பெண், மூன்று சுழி கண்ணி, மூன்று சுழியின் அதாவது ஊற்று அல்லது நீர் தேங்கும் இடம் என்ற பொருளும் இந்த வார்த்தைக்கு உண்டு. அதனால வேளாங்கண்ணி என்ற பெயர் உருவானதாக சொல்லப்படுது. அடுத்தது ஏற்காடு. ஏன் இந்த பெயர் வந்தது அப்படின்னா ஏரி காடு இந்த இரண்டு சொற்கள் இணைந்து ஏற்காடு என்ற பெயர் உருவானதாம். ஏரி சூழ்ந்த மலைவாசஸ்தலம் என்பதே இதனுடைய சிறப்பு. சரி, இப்போ அடுத்ததாக கண்ணுபட போகுதையா திரைப்படத்திற்கான பாடலை கேட்கலாம். எஸ்பி பாலசுப்ரமணியம் சித்ரா பாடிய பாடல், எஸ் ஏ ராஜ்குமார் இசையமைக்க பாடல் இது உங்களுக்காக.

0: உங்கள் விவித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ.
1: एक प्रकार से पीएम जय अब गरीबों की जय बन गई है.

0: आयुष्मान भारत प्रधानमंत्री जन आरोग्य योजना के तहत लगभग 60 करोड़ लोग बने हैं 5 लाख रुपए के मुफ्त उपचार के हकदार। अब तक 12 करोड़ से भी ज्यादा मुफ्त उपचार किए जा चुके हैं, जिससे गरीब परिवारों के चिकित्सा खर्च में लगभग 2 लाख करोड़ रुपए की बचत हुई। आज ही आयुष्मान ऐप डाउनलोड कर आयुष्मान कार्ड बनाएं। ज्यादा जानकारी के लिए 1455 पर कॉल करें।
1: நேரங்காலை 7:52. வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சி தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. சரி, ஃபேஸ்புக்கில் ஒரு க்வெஸ்சன் ஒன்று கேட்டிருந்தோம், புறநானூறு எந்த வகை வாழ்க்கையை பற்றி பேசுகிறது அப்படின்னு. நிறைய பேர் வந்து அதற்குண்டான விடையை சரியாக போஸ்ட் பண்ணியிருக்கீங்க. யார் யார் போஸ்ட் பண்ணியிருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு அடுத்ததாக நம்ம கேள்விக்கான விடையும் சொல்லலாம். மயிலை பட்டாபி, சபரி மனோஜ், வீராதுரை, பிரமிளா தமிழ்ச்செல்வன், முருகேசன் தஞ்சாவூர்லேருந்து, மணலி பெரிய சேக்காடு ஜெயக்குமார், ரங்கராஜன், பொன்னியம்மன்மேடு வன்னை கணேசன், சோமமங்கலமூர்த்தி ஆனந்தன், பூந்தட்டலம் புண்ணியக்கோடி, மேலப்பேடு தயாளன், மணலி பெரிய சேக்காடு ஜெயக்குமார், புதுகேசவரம் வஜ்ரவேலு, ராமகிருஷ்ணன் கொழுமங்குண்டான், அடையாளம்பட்டு ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி, சோமமங்கலம் சடகோப்பன், காஞ்சிபுரம் ராணி ஆனந்தன், இவங்க எல்லாருமே கேள்விக்கான விடையை போஸ்ட் பண்ணியிருக்கீங்க. கேள்விக்கான விடையை ஒரு தடையும் சொல்லிடலாம். அதற்கு முன்னாடி க்வெஸ்சன், புறநானூறு எந்த வகை வாழ்க்கையை பற்றி பேசுகிறது அப்படின்னா, புற வாழ்க்கையை பற்றி பேசுகிறது. புற வாழ்க்கை அப்படின்னா வீரம், போர், கொடை, புகழ், இதெல்லாம் பேசுகிறது தான் புறநானூறு. இன்னைக்கு கேள்விக்கான விடையை போஸ்ட் பண்ண அத்தனை பேருக்கும் நன்றிகளும் வாழ்த்துக்களும். சரி, நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒரு பாடல் கேட்டலாம். உன்னை நினைத்து திரைப்படத்திற்காக சிற்பி இசையமைத்து உன்னிகிருஷ்ணன் சுஜாதா பாடிய பாடல், பாடலுக்கு கற்பனை பா விஜய்.

0: பாடலை விரும்பி கேட்டிருக்கும் நேயர்கள் மேல்பட்டடை.
1: அண்ணே, ரேடியோ முன்னாடி உட்கார்ந்துகிட்டு அப்படி என்ன ஆர்வமா கேட்டுட்டு இருக்கீங்க?
2: என்ன இப்படி கேட்டுக்கிட்ட? 8 மணிக்கு நம்ம விவித் பாரதி தமிழ் எஃப்எம்ல உங்கள் விருப்பம் நிகழ்ச்சி இருக்கு இல்லையா, அதை கேட்க தான் ஆவலா உட்கார்ந்துருக்கேன்.
1: அட, இன்னுமா லெட்டர் எழுதி போட்டு பாட்டு கேட்குறீங்க?
2: ஆமா, காலம் காலமாக இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து ஒளிபரப்பாக்கிட்டு வருது. பல நேயர்கள் பல ஊர்லேருந்து கடிதம் போடுறாங்க, அதில் நம்ம பேரும் வரும்போது ஒரு தனி குஷி தான்.
1: நீங்கள் சொல்ல சொல்ல எனக்கே ஆர்வமாக இருக்கே.
2: இதை கேளு.
3: உங்களுக்கு விருப்பமான புதுப்பட பாடல்களும் இந்த பகுதியில் வரணும், பிடித்த பாடலோட உங்க பெயர்களும் விவித் பாரதியில வாசிக்கணும்னு நீங்க ஆசைப்பட்டா, ஒரு போஸ்ட் கார்டுல உங்க பெயர், ஊரின் பெயர், அப்புறம் உங்களுக்கு பிடிச்ச பாட்டு, அந்த பாட்டு இடம்பெற்ற திரைப்படத்தின் பெயர், இதையெல்லாம் தெளிவா குறிப்பிட்டு நிலைய இயக்குனர் விவித் பாரதி தமிழ் FM காமராஜர் சாலை, மயிலாப்பூர், சென்னை 4 அப்படிங்கிற அட்ரஸுக்கு போஸ்ட் பண்ணினா, கூடிய விரைவில் உங்க பாடலும் பெயரும் உங்கள் விருப்பம் நிகழ்ச்சியில இடம்பெறும். சோ போஸ்ட் பண்ணுங்க, பாடல உங்க பெயரோட கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.
2: எங்க போற?
1: போஸ்ட் ஆபீஸுக்கு தான். போஸ்ட் கார்டு வாங்கணும் இல்ல?
2: அது சரி.

இதுவரை வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சி கேட்ட அத்தனை நேயர்களுக்கும் நன்றி. மீண்டும் கேட்கலாம் வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சி நாளை காலை 7 மணிக்கு. நிகழ்ச்சியிலிருந்து தற்காலிகமாக விடைபெற்று மீண்டும் 10:02 என் கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நேயர்களே. இன்னும் சில நொடிகளில் ஆரம்பமாகும் 8 மணிக்கான செய்திச் சுருக்கம். அதுவரை இணைந்திருங்கள் விவித் பாரதி தமிழ் பண்பலையோடு.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். சர்வதேச ஜவுளி கண்காட்சியான பாரத் டெக்ஸ் புதுதில்லியில் இன்று தொடங்குகிறது. வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர், ஐநா பொதுச் செயலாளர் திரு அன்டோனியோ குட்டரஸுடன் மேற்காசியா உள்ளிட்ட விவகாரங்கள் குறித்து விவாதித்தார். வியட்நாம் படகு விபத்தில் உயிரிழந்த இந்திய சுற்றுலா பயணிகள் 15 பேரின் உடல்கள் தாயகம் கொண்டுவரப்பட்டுள்ளன. நீட் மறுதேர்வு எழுதியவர்களின் ஓஎம்ஆர் விடைத்தாள்களை தேசிய தேர்வு முகமை வெளியிட்டுள்ளது. ஸ்ரீராமர் கோயில் நன்கொடை முறைகேடு வழக்கில் குற்றஞ்சாட்டப்பட்ட 8 பேருக்கு மேலும் 2 வாரங்களுக்கு நீதிமன்ற காவலை நீட்டித்து அயோத்தி நீதி

நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சென்னை மயிலாப்பூர் சட்டப்பேரவை தொகுதிக்குட்பட்ட நொச்சிக்குப்பம் மாநகராட்சி தொடக்கப்பள்ளியில் காலை உணவின் தரம் குறித்து மாநில அமைச்சர் திரு வெங்கடரமணன் ஆய்வு செய்தார். தென்காசியில் 62 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நடைபெற்று வரும் ராமநதி ஜம்புநதி இணைப்பு கால்வாய் திட்டப் பணிகளை மாநில அமைச்சர் திரு ராஜீவ் ஆய்வு செய்தார். திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள புழல் ஏரியின் தூய்மையை உறுதி செய்ய வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி கோயில் விடுதியில் உயர்த்தப்பட்டுள்ள கட்டணங்களை திரும்பப் பெற வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற மக்கள் குறைதீர் கூட்டத்தில் பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை ஆட்சியர் திருமதி சினேகா வழங்கினார். மதுரையில் பொதுமக்கள் தவறவிட்டு மீட்கப்பட்ட 518 செல்போன்களை காவல்துறையினர் உரியவர்களிடம் ஒப்படைத்தனர். தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஹோர்முஸ் நீரிணை பகுதியை கைப்பற்றி தங்களது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்போவதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். 19 மற்றும் 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்திய வீரர்கள் 16 பேர் இறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கிடையேயான முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் கூடைப்பந்து போட்டியில் இந்தியா இன்று ஓமனை எதிர்கொள்கிறது. ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் போட்டி இன்று தொடங்கியது. 21 வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் ஹாக்கி போட்டியில் இந்தியா இன்று பெல்ஜியத்தை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழக மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேர்கள் அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம். நேரம் பொழுது 8:03:15. செவிகளின் வழியே ஊடுருவி மனதின் கவலைகளை போக்கவல்லது இசை. அத்தகைய இசையால் நாம் இணைகிறோம். கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி

0: கடிதங்கள் வாயிலாக நேயர்கள் விரும்பிய புதுப்பட பாடல்கள்.
1: நிகழ்ச்சியில் நான் உங்களோட ஆர்ஜி அனுராதா விஜயகுமார். அஞ்சல் அட்டையில் எழுதி அனுப்பிவிட்டு தங்கள் விருப்ப பாடல்கள் வலம் வருமா என்று காத்திருக்கும் நேர்களே, இதோ நிகழ்ச்சி உங்களுக்காக. முதலில் ஒலிக்கவிருக்கும் பாடல் குரோம்பேட்டையன் சத்யநாராயணன், பத்மா அனன்யா, ஆத்யா, அனிதா, வாசுதேவ கிருஷ்ணா, விஸ்வா, எஸ் ஆர்த்தி, வருண், மாதவரம் உடையார் தோட்டம், ஜமுனா ஏகாந்தம், தனலட்சுமி, எழிலரசன், மிதுனாஸ்ரீ, மிதுனன், அனிதா, எழிலவன், பொழிலவன், அழகவன், சாய், தருணாஸ்ரீ, தர்ஷன், மாதவரம், வாவூசி தெரு, ஓவியம், பொன்னோவியம், அழகோவியம், எழிலோவியம், சுகதேவ், மித்ராஸ்ரீ, மித்ரன், மாதவரம், மதனகுமாரி, விநாயகம், ரமணி, ஜேசுபாதம், கர்நாடகா மாநிலம் சின்ன திருப்பதி, பிரகாஷ், ஷியாமலா, அஸ்வினி, ரமேஷ், ஆனந்த், மன்வித். இத்தனை நேயர்களின் விருப்பத்தில் வரவிருக்கும் இந்த பாடல் சித் ஸ்ரீராம், கௌதம் வாசுதேவ் மேனன் மற்றும் மால்வி சுந்தரேசன் பாடியிருப்பது. கு கார்த்திக் எழுதிய பாடலுக்கு இசை நிவாஸ் கே பிரசன்னா. டக்கர் இந்த படத்திலிருந்து வருகிறது இந்த பாடல்.

0: That's not her face. It's beyond that.
1: உங்கள் விவித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் & கோ.
2: நேரம் பொழுது 8:10:20. விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 உங்கள் விருப்பத்தில் இணைஞ்சிருக்கும். கடிதம் வழியே நீங்கள் விரும்பி கேட்ட கானங்கள் காற்றோடு கலந்து ஒலித்துக் கொண்டிருக்கிறது, அதுவும் உங்களின் இனிமையான பெயர்களோடு கூட. இனி ஒலிக்கவிருக்கும் பாடலுக்கு விருப்பம் திருமழிசை குண்டுமேடு சுசீலா, ஜெராக்ஸ் கடை நடராஜன், திருமழிசை ஜெகநாதபுரம் அமுதா, டெய்லர் செல்வம், மாதவரம் வாவூசி திரு பத்மாசினி ஜெயபால், பத்மாவதி ஸ்டாலின், தாரக

கேஸ்வரி, இளங்கோவன், பாலா, சரஸ்வதி, இதயராஜ், பொன்னிமன்மேடு, வண்ணை கணேசன், கஸ்தூரி, சுகன்யா, பரத், விஜயசங்கர், சுமலதா, ஜிஷ்ணு, ஆகாஷ், சுஷ்மிதா ஸ்ரீ, தூத்துக்குடி மாவட்டம் குலசை நஜ்முதீன், சலாலுதீன், சிராஜுதீன், சம்சுதீன், தாஜ் நிஷா, இவர்களின் விருப்பத்தில் வரவிருக்கும் இந்த பாடல் குலே பகாவலி. இந்த படத்திலிருந்து மெர்வின் சாலமான், சமீரா பரத்வாஜ் பாடியிருக்கும் பாடல், கோ சேஷா எழுதியிருக்கும் பாடலுக்கு இசை விவேக் மெர்வின். பாடலின் படம் குலே பகாவலி.

0: உங்கள் விருப்பம் நிகழ்ச்சிகள் கடிதம் எழுதும் நேயர்களின் கவனத்திற்கு.
1: உங்கள் விருப்பம் கடிதம் எழுதும் நேயர்கள், அவர்கள் விருப்ப பாடலை ஒரு போஸ்ட் கார்டில் மட்டுமே எழுதி அனுப்பவும்.
2: போஸ்ட் கார்டில் வரும் உங்கள் விருப்ப பாடல்கள் மட்டுமே ஏற்றுக்கொள்ளப்படும். இங்கிலாந்து லெட்டர் மற்றும் ரெஜிஸ்டர் போஸ்டில் எழுதி அனுப்புவதை தவிர்க்கவும்.
1: போஸ்ட் கார்டில் ஒன்று அல்லது இரண்டு பாடல்கள் மட்டுமே எழுதி அனுப்ப வேண்டும்.
2: ஒரு போஸ்ட் கார்டில் உங்கள் பெயர், ஊரின் பெயர், நீங்கள் விரும்பும் புது பாடல், அந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் இவற்றை தெளிவாக குறிப்பிட்டு நிலைய இயக்குனர் விவத் பாரதி தமிழ் FM, உங்கள் விருப்பம் பகுதி, காமராஜர் சாலை, மயிலாப்பூர், சென்னை 4 என்ற முகவரிக்கு எழுதி அனுப்பவும். வானொலி நண்பர்களின் பெயர்களை எழுதுவதை தவிர்ப்பதன் மூலம் மீண்டும் மீண்டும் ஒரே நாளில் ஒரே பெயர் அடிக்கடி வருவதை கட்டுப்படுத்தலாம். குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் குடும்ப நண்பர்கள் பெயர்களை மட்டுமே எழுதவும்.
1: ஒவ்வொரு வாரமும் உங்கள் விருப்பம் போஸ்ட் கார்டு பிரிக்கப்பட்டு ஷெட்யூல் செய்யப்படுகின்றது. எனவே நேயர்கள் வாரம் ஒருமுறை போஸ்ட் கார்டில் உங்கள் விருப்ப தேர்வை எழுதி அனுப்பலாம். 100-200 போஸ்ட் கார்டுகள் மொத்தமாக அனுப்புவதை தவிர்த்தல் நலம்.
0: உங்கள் விருப்பம், அதுவே நம் அனைவரின்.

0: செடியோரம் சுகராகம். இது விவித் பாரதி தமிழகம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: ஸோ இப்போ உங்கள் விருப்பத்தில் பாட்டெலாம் கேட்டுட்டு இருக்கீங்க. பாருங்க, நம்மளுடைய நேயர்கள் பதிவும் போட்டிருக்காங்க. தீட்டாளம் டிசி ராஜேஷ் வாழ்த்து சொல்றதோடு இல்லாமல், இசை அப்படிங்கிறது ஒழுங்குபடுத்தப்பட்ட கட்டுப்படுத்தப்பட்ட இனிமையான ஒலி. மனித மனதை அமைதிப்படுத்தவும் புத்துயிர் பெறச் செய்யவும் இது ஒரு சிறந்த கலை வடிவமாகும். உங்கள் விருப்பத்தில் நேர்களோட மனம் கவர்ந்த பாடல்களை வழங்கிட்டு இருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லி தீட்டாளம் டிசி ராஜேஷ் அவங்களோட பதிவு. கண்டிப்பாக இசை அப்படிங்கிறது நம்ம சுகமாக இருக்கக்கூடிய நேரத்திலையும் கேட்கலாம், சோகமாக இருக்கக்கூடிய நேரத்திலையும் கேட்கலாம். இசைக்கு வந்து மொழியும் கிடையாது. ஸோ உங்கள் விருப்பத்தில் நீங்கள் ஆசாசியாக அப்படி கடிதம் எழுதி பாடல் வேணும்னு கேட்டிருக்கீங்க. அதுக்கு எப்படி அனுப்பணும் அப்படிங்கிற முறையும் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஸோ உங்கள் விருப்ப பாடலை நீங்கள் எழுதி அனுப்புனீங்கன்னா கடிதம் வழியாக கண்டிப்பாக உங்களுடைய விருப்ப பாடலும் ஒரு நாளைக்கு உலாவரும். திருமைசை கஸ்தூரி அருணாசேகர், உங்கள் விருப்பம் கடித வழி ஒலிபரப்பு நிகழ்ச்சிக்கு தங்களை வருக வருக அப்படின்னு வரவேற்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உடையார் தோட்டம் ஜமுனா ஏகாந்தம் வாழ்த்து சொல்லியிருக்காங்க. ராஜமாணிக்கம் கோபி பாடல்கள் அருமைன்னு சொல்கிறாங்க. பூலுவப்பாளையம் ஆனந்த முருகன், சூளை ரீஜா மனோகரன் அவங்க, அப்புறம் வந்து கண்ணையன் நடராஜன், இனிய காலை வணக்கம், பெஸ்ட் விஷஸ் ஃபார் தி டே ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லி வாழ்த்து இவங்களோடதெல்லாம். அடையாளம்பட்டு ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி, பொன்னியம்மன் மேடு வண்ணை கணேசன் அவங்களும் வந்து வாழ்த்து சொல்லி வணக்கமும் சொல்லியிருக்காங்க. மேலப்பேடு தயாளன், அன்வர்த்திகான்பேட்டை அருணகிரி, கீதா அவங்க வந்து டக்கர் படத்துலேருந்து டக்கரான பாடலை நிகழ்ச்சி ஆரம்பித்தது அருமைன்னு சொல்லியிருக்காங்க. பாலு கிருஷ்ணன் அவங்களும் வந்து வணக்கம் சொல்லியிருக்காங்க. நேர்விப்போ 8:20.
2: உங்கள் விவித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ.
1: ஓகே, இப்ப வேகமா நம்ம அடுத்த பாட்டுக்கு போயிடணும். அடுத்த பாட்டு வந்து பாகுபலி 2 இந்த படத்திலிருந்து தான் வரப்போகுது. தீட்டாளம் ஆதி திராவிடர் குடியிருப்பு டிசி ராஜேஷ், உத்தரமேரூர் ஆசிரியர் நகர் ராம்குமார், லக்ஷ்மி, சஞ்சய், மோனிகா, செங்கல்பட்டு அனுமந்த புத்தேரி ரவிக்குமார், நீதி, புனிதவதி, ஹெலன், ஐஸ்வர்யா, பிரின்சி, ஷோபியா, சைதை, ஜோதி அம்மாள் நகர், ராஜ்குமார், சுகந்தியா, அக்ஷயா, அபிஷயா,

புலியூர்புரம் உமாப்பிரியன், காஞ்சனா பிரேம்குமார், அருணா பிரவீன்குமார், பாப்பா தேவராஜ், யுவராஜ் சஞ்சய், சீரணிபுரம் அனிதா, சாமுவேல், செஞ்சி கப்பை, ஏழுமலை கிருஷ்ணன், தேவி சித்ரா, அருண் பிரபு, அன்பு கிருஷ்ணா, இந்த நேர்களுக்காக வரப்போகிற இந்த பாடல் காலபைரவா அவர் பாடியிருப்பது. மதன் கார்கியின் பாடலுக்கு இசை மரகதமணி.

நேரம் பொழுது 8:45 உங்கள் விருப்பத்தில் அடுத்த விருப்பம் யாருடையது அப்படின்னு பார்த்துடலாமா. ஜமாலியா ஹவுசிங் போர்ட் ஃபாத்திமா பகதூர் சகோதரர்கள் ஷேக் மாபூப், ஃபர்வீன் பானு, ஹசீனா ஹயாத் பாஷா, தாரா பேகம், ஃபர்சானா, தஸ்பியா கௌசர், நஃபீசா இர்ஃபானா, ஹயாத் பாஷா பாய், பெரம்பூர் MH ரோடு ரிக்ஷாக்காரன் பகதூர் பாய், ராக்ஃபி பாய், கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் மேட்டு தெருப்புன் சீனிவாசமூர்த்தி, சுமதி, திருமலைவாசன், விஷ்ணுபிரியா, சாதனாஸ்ரீ, ராமகிருஷ்ணன், அபிநயா, நிமலன், காஞ்சிபுரம் தாயார்குளம் தெரு ராணி ஆனந்தன், சதீஷ்குமார், கோமதி, புகழேந்தி, மீனாட்சி. இந்த நேர்களுக்காக வரவிருக்கும் இந்த பாடல் தாய்க்கிழவி. இந்த படத்திலேருந்து நிவாஸ் கே பிரசன்னா இசையமைத்து பாடியிருக்கிறார். ஜெகன் கவிராஜ் அவர் எழுதிய பாடல்.

0: தமிழ் எஃப்எம் 102.3 மனதில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: உங்கள் அபிமான விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 உங்கள் விருப்பத்தில் பாடல்களாம் கேட்டுட்ருக்கீங்க. உங்களோட இனிமையான பெயர்களோடு கூட கடிதம் வழி நீங்கள் விரும்பி கேட்ட கானங்கள் இவை. நேரம் இப்பொழுது 8:30.
2: உங்கள் விருப்பம்.
3: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் & கோ.
4: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 நிகழ்ச்சியில உங்க கூட RJ அனுராதா.

0: உங்கள் விருப்பத்தில் அடுத்த விருப்பம் யாருடையதுன்னு பார்க்கலாமா? தீநகர் விஜய் பார்த்தன், ஜெயஸ்ரீ, மேற்கு மாம்பலம் அசோக், கார்த்திக், ஜெயலட்சுமி, பார்த்தசாரதி, வேளச்சேரி வேல்முருகன், மாலதி, ஆதித்யா, ஸ்டேட் பேங்க் காலனி ஷாஃபி, ராஃபி, காதர் ஷமீத், காஜா சல்மா, ஷம்மு அலி, தபசூன், காதர் பாஷா, ரேஷ்மா, நஸ்ரீன், ஷம்மீம், ஃபிரதோஸ், ஷாயின் ஷா, ஷேக் ஷியாத் ரிஸ்வான், ஷம்மியா பானு, மதுரை குமரன் காலனி குமரன், ஸ்ரீதேவி, சூரியநாராயணன், வாசுகி, பார்கவி, மீரா, சிந்தாமணி, சக்தி, ஜனார்த்தனன், ராமலிங்கம், சுமதி, ராஜேந்திரன், தனலட்சுமி, சந்தியா, ரமேஷ் பாபு, மணிமாலா, மந்தாகினி. இந்த நேர்களுக்காக ஒலிக்கவிருக்கும் இந்த பாடல் புஷ்பா டூ இந்த படத்திலிருந்து நாகா சசிஸ், தீபக் லூ இவர்களின் குரல்களில், விவேகாவின் பாடலுக்கு இசை தேவி ஸ்ரீபிரசாத்.
1: புஷ்பா புஷ்பா புஷ்பா புஷ்பா புஷ்பா புஷ்பா புஷ்பா புஷ்பா புஷ்பா புஷ்பா புஷ்பா புஷ்பா புஷ்பா புஷ்பா புஷ்பா

0: தூங்காத வண்டா.
1: நேரம் பொழுது 8:35, 45 நொடி. விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 உங்கள் விருப்பத்தில் பாடல்கள் கேட்டுட்டு இருக்கீங்க. அஞ்சல் அட்டையில் நீங்கள் ஆசையாசையாக எழுதி அனுப்பிய அந்த பாடல்கள் உங்களோட பெயர்களோட ஒலிச்சிட்ருக்கு. அடுத்து திருப்பத்தூர் மாவட்டம் புத்துக்கோயில் சின்னராஜு, சுமதி, பிரவீன்குமார், பிரதீப், சந்தியா, கோஷ்மிதா, பவித் யுகதீரன், நாட்ராம்பள்ளி வேப்பம்பட்டு வேட்டப்பட்டு சுப்பிரமணி, ராணி தண்டபாணி, சசி, ஷர்மிளா, பிரசாந்த், குருபாணி குண்டா, சுஜாதா, முருகேசன், சுஜித், அஜய், அனிதா, ராஜேஷ், ஜோலார்பேட்டை சந்திரமோகன், நிர்மலா, மோனிஷ், நிஷாந்த், சென்னை நெசப்பாக்கம் அமுதா, சீமான், சூர்யா, செங்கல்பட்டு பத்மா, ஆற்காடு சாத்தூர் ரமேஷ், ஈஸ்வரி, தருமபுரி குணசேகரன், பெரியம்மா, பாலக்காடு அன்பு, கர்நாடக மாநிலம் பங்காறுபேட்டை சுரேந்தர், இந்திரா. இந்த நேர்களுக்காக டூட் படத்தில்

இருந்து ஒலிக்கவிருக்கிறது இந்த பாடல். சாய் அபியங்கர் இசையமைத்த பால் தப்பா, பேபு மிகா, தீப்தி சுரேஷ் இவர்களுடன் இணைந்து பாடியிருக்கும் பாடல். பால் தப்பாவின் பாடல் இது. இதோ பாடல் டூட் படத்திலிருந்து.

0: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவில் 49ஆம் ஆண்டு துவக்க விழா. வெக் கிரைண்டருடன் ரூபாய் 49 மட்டும் செலுத்தி டூரிஸ்ட் பேகை எடுத்துச் செல்லுங்கள். 5 சீட்டர் சோஃபாவுடன் ரூபாய் 49 மட்டும் செலுத்தி ஏர் ஃப்ரையரை எடுத்துச் செல்லுங்கள். ஏசியுடன் டேபிள் ஃபேனை எடுத்துச் செல்லுங்கள். மொபைலுடன் ஆக்சசரிஸை எடுத்துச் செல்லுங்கள். இச்சலுகை ஜூலை 16 முதல் 20 வரை மட்டுமே. தரம் நம்பிக்கை என்றும் உங்கள் வசந்தன்.
1: நேரப்பொழுது 8:41, 10:00. விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 உங்கள் விருப்பம் இந்த நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கிறோம். இப்போ அடுத்த பாடல் இளையான்குடி இக்பால், சித்தி கதீஜா, அப்துல் மஜீது, ரிபாயா, முகமது அசன், நூருல் ஃபாத்திமா, மதுரை மணிநகரம் சோ சண்முக சுந்தரம், ஐஸ்வர்யா, மித்ரன், அக்ஷய மீனாட்சி, அரியலூர் மாவட்டம் ஆண்டிமடம் பத்மா நீலமேகம், அப்சரா நீலமேகம், சிலுவைச்சேரி

சிவாஜி, சென்னை குன்றத்தூர் சௌத்ரி பிரகாஷ், வேப்பம்பட்டு ரயிலடி மதியழகன், குமாரி சரவணன், சுரேஷ், மீனா நிர்மலா, காவேரி அறிவழகன், விஸ்வா மகிழன். இந்த நேயர்களுக்காக பராசக்தி இந்த படத்திலிருந்து ஒலிக்கவிருக்கிறது. இந்த பாடல் ஜி வி பிரகாஷ்குமார் இசையமைத்து பாடியிருக்கிறார். ஜெயஸ்ரீ மதிமாறன் பாடல் வரிகளை.

0: உங்கள் விருப்பத்தில் பாட்டெல்லாம் கேட்டுட்டு நீங்களும் பதிவுகள்லாம் போட்டிருக்கீங்க, அதை அப்படி ஒரு பார்வை பார்த்துட்டு நம்ம அடுத்த பாட்டுக்கு போகலாம். தீட்டாளம் டிசி ராஜேஷ் அவங்க ஒரு கோரிக்கை வச்சுருக்காங்க. இப்போ வந்து புது பாட்டெல்லாம் போடுறீங்க இல்லையா, அதே மாதிரி அஞ்சல் அட்டையில் பழைய பாடல்கள் நாங்கள் விரும்பி கேட்டால் அதையும் எங்கள் பேர்களோட வாசிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு கோரிக்கை வச்சுருக்காங்க. கண்டிப்பாக நாங்கள் எங்களுடைய உயர் அதிகாரிகள்கிட்ட சொல்கிறோம் சார். உடையார் தோட்டம் ஜமுனா ஏகாந்தம் அவங்க வந்து என்னுடைய தேர்வு வந்ததுக்கு ரொம்ப நன்றின்னு சொல்லியிருக்காங்க. சோமங்கலம் சடகோபன் இனிய பாடல்களாக வந்துட்டுருக்கு, ரொம்ப சிறப்பாக இருக்குது நிகழ்ச்சின்னு சொல்கிறாங்க. அபர்ணா நகர் மூர்த்தி வணக்கம். திருமேசை கஸ்தூரி அருணாசேகர் என்னுடைய பாடலும் வருமா அப்படின்னு சொல்லி நானும் காத்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்லி அவங்க பதிவு. கண்டிப்பாக இருந்தால் நாங்கள் போட்டுருவோம் சார். பொன்னிமன்மேடு வண்ணை கணேசன் அவங்களும் வந்து 100% மார்க் போட்டுட்டு என் விருப்ப பாடல் தந்ததற்கு நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆரணி பாப்பாம்பாடி ஆண்டாள் தேவமணி அவங்களோட வாழ்த்துக்களோட, பெங்களூர் குப்பநத்தம் டி ராமு அவங்களும் வாழ்த்தியிருக்காங்க. சூழலி ரீஜா மனோகரன், ஒவ்வொரு விருப்ப திரைப்பட பாடல்கள் ஒவ்வொன்றும் ஒன்றை ஒன்று விஞ்சும் வகையில் ரசித்து கேட்கும்படி இருக்குது. விவத் பாரதி வானொலி குழுவினருக்கு சகோதரிக்கு விவத் பாரதிக்கும் நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாரிவள்ளல்கே அவங்களோட வணக்கம். அடையாளம்பட்ட ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி, நண்பர்களோட விருப்ப பாடல்கள் நான் கேட்டு ரசிச்சிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லி எங்களுடைய கடிதங்களும் மலரும் அப்படிங்கிற ஆவலோடு நாங்கள் காத்துட்ருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காஞ்சிபுரம் ராணி ஆனந்தன், எங்கள் விருப்ப பாடலையும் ஒலிக்க செய்தமைக்கு நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சென்னை சிங்கர் சிவராம் நாகராஜனோட வாழ்த்துக்களோட, சென்னை பழையவா நாரப்பேட்டை சோமசுந்தர பிரபு அவங்களும் வந்து நிகழ்ச்சி கேட்டு ரசிச்சுட்டு இருக்காங்க. மணலி பெரியசைக்காடு ஜெயக்குமார், அப்புறம் தீட்டாளம் டிசி ராஜேஷ் அவங்களோட வாழ்த்து, சோமங்கலம் சடகோபன் புதிய பாடலாம் கேட்டு ஆனந்த பிரசத்தில் இருக்கேன் அப்படின்னு சொல்லி நன்றி சொல்லியிருக்காங்க. மணலி பெரியசைக்காடு ஜெயக்குமார் அவங்களும் வந்து இதமா செவிக்கு விருந்து கொடுக்குற மாதிரி இருக்கு பாடல்கள்னு சொல்றாங்க. மீரா வெங்கட்ராமன், நிகழ்ச்சியில் நானும் கூட இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவங்க பதிவு. ஓகே, இப்போ வந்து உங்கள் விருப்பத்தில் பாட்டெல்லாம் கேட்டுட்ருக்கீங்க இல்லையா, உங்களோட பேர்களோட கூட கடிதமொழியாக நீங்கள் விரும்பி கேட்ட பாட்டெல்லாம் கேட்டுட்ருக்கீங்க. தொடர்ந்து 9 மணிக்கு மேலே 9:02 என்ன நிகழ்ச்சி வரப்போகுது அப்படின்னு சொல்லி நீங்கள் ஆர்வமாக காத்துட்ருப்பீங்க இல்லையா. ஏன்னா நீங்கள் பங்கேற்று சிறப்பிக்கக்கூடிய நிகழ்ச்சி அதை பற்றின ஒரு முன்னோட்டத்தோடு நாம் அடுத்த பாட்டுக்கு போகலாம்.
1: கலக்கு போவது யாரு, நீதான்.
2: ஏ நிஷா, காலையிலே ஒரே ஜாலி மூடு, பாட்டுலாம் ஒரே பலமா இருக்கே.
1: ஆமா உஷா, 9 மணி ஆக போகுது, கலக்கல் அரங்கம் ஸ்டார்ட் ஆக போகுதுல. அதான்.
2: என்னது கலக்கல் அரங்கமா?
1: எஸ், நம்ம விவித் பாரதி தமிழ் எஃப்எம்ல டெய்லி காலையில 9 மணில இருந்து 10 மணி வரைக்கும் வர கேம் ஷோ. நமக்கு செம்ம ஜாலியா ஃபன் ஃபில்டா இருக்கும்.
2: ஆமா, சொல் விளையாட்டு திரை புதிர் அப்படின்னு டெய்லி ஒரு கேம் ஷோ, கலகலப்பு உற்சாகம் சந்தோஷம், இதுதான் நம்ம கலக்கல் அரங்கம். உங்கள் விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3.
3: நித்யா ரவீந்திரின் அன்பான வணக்கம். 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பண்பலை. ஏன்னா பாடல்கள் வந்து நமக்கு ரொம்ப மனசுக்கு பிடித்த பாடல்களா இருக்கும். ரொம்ப ஆரவாரம் இல்லாம, சத்தம் இல்லாம, அமைதியான, நமக்கு வந்து நிம்மதியை கொடுக்கக்கூடிய பாடல்களா இருக்கும். அறிவிப்பாளர்களோட தமிழும் வந்து ரொம்ப சுத்தமா இருக்குங்கிறதுனால நான் எப்பவுமே கேட்கறது 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை. நேயர்களாகிய நீங்களும் இதை தொடர்ந்து கேட்டு ரசிங்க.
4: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோவின் 49வது ஆண்டு துவக்க விழா. 65-inch டிவி உடன் ₹49 மட்டும் செலுத்தி ஓடிஜியை எடுத்துச் செல்லுங்கள். ஃபிரிட்ஜ் உடன் ₹49 மட்டும் செலுத்தி புல்லட் மிக்சியை எடுத்துச் செல்லுங்கள். டிஷ் வாஷர் உடன் ₹49 மட்டும் செலுத்தி 20 pieces டின்னர் செட்டை எடுத்துச் செல்லுங்கள். இச்சலுகை July 16-20 மட்டுமே. தரம் நம்பிக்கை என்றும் உங்கள் வசந்தன் கோ.
0: எட்டு மணி 8:35 உங்கள் விருப்பத்தில் தொடர்ந்து வரவிருக்கும் பாடல் பூந்தண்டலம் புண்ணியக்கோட்டி உமா, ஆசிரியர் நகர் தமிழி இமை தருண் நட்சத்திரா, அன்வர்த்திகான்பேட்டை அருணகிரி கீதா, கண்டிவாக்கம் கணேசன் அன்னம்மாள், சாய்ராம் நகர் சங்கர நாராயணன் ஹேமலதா, திருமுடிவாக்கம் தமிழ்ச்செல்வி மணி பாரி, புரிசை தண்டலம் பரந்தாமன் பாளையம் ஆனந்தன், மேல் ஆவதம் பார்த்திபன் ஜெயவேலு, வெண்கரும்பூர் நேரு, சிந்தாமணி சஞ்சய், சரவணன் சுமதி, லால்குடி ராஜேந்திரன், கெஜலட்சுமி, பெண்ணாடம் சரவணராஜ், கொள்ளிடம் காமராஜ், இந்திராணி, அம்பத்தூர் எஸ் வி நகர் MD ரவிச்சந்திரன். இந்த நேயர்களின் விருப்பத்தில் வரும் இந்த பாடல் தொடரி படத்திலிருந்து. ஹரிச்சரண் ஸ்ரேயா கோஷல் பாடியிருக்கும் இந்த பாடலுக்கு இசை டி இமான், பாடல் யுகபாரதி.

0: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவில் 49 ஆண்டு துவக்க விழா. வெக் கிரைண்டருடன் ரூபாய் 49 மட்டும் செலுத்தி டூரிஸ்ட் பேக்கை எடுத்துச் செல்லுங்கள். 5 சீட்டர் சோஃபாவுடன் ரூபாய் 49 மட்டும் செலுத்தி ஏர் ஃப்ரையரை எடுத்துச் செல்லுங்கள். ஏசியுடன் டேபிள் ஃபேனை எடுத்துச் செல்லுங்கள். மொபைலுடன் ஆக்சசரிஸை எடுத்துச் செல்லுங்கள். இச்சலுகை ஜூலை 16 முதல் 20 வரை மட்டுமே. தரம் நம்பிக்கை என்றும் உங்கள் வசந்தன்.
1: நேரம் பொழுது 8:55, 30 நொடி. உங்கள் விருப்பம் நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வரும் பாடல் இது. என்னை எரிந்தால் படத்திலிருந்து ஆலாப் ராஜு, பிரியா சுப்பிரமணியன் இவர்கள் பாடியிருக்கும் பாடல். ஹாரிஸ் ஜெயராஜ் இசையமைப்பில் தாமரையின் பாடல். பாடலுக்கு விருப்பம் ராணிப்பேட்டை மாவட்டம் வாழைப்பந்தல் பாபு, இந்திரா, உதயகுமார், யுகபாரதி, குறுக்காத்தூர் பாரிவள்ளல் மாலதி, திருநின்றவூர் நியூ காந்தி நகர் கோட்டீஸ்வரன் இந்துமதி ஸ்ரீமதி தாருண்யா, மயிலாப்பூர் சத்யநாராயணன் வெற்றி செல்வி சாதனா, திருவல்லிக்கேணி நாராயணன், மோகனலட்சுமி தமிழரசி, அவந்திகா அக்ஷயா, விம்கோ நகர் சூசை ராஜா, சிவாஜி ராஜா, சிவாஜி குணசேகரன், திருநின்றவூர் நடுக்குத்தகை தீனதயாளன், கலையரசி தேவதர்ஷினி, திவ்யதர்ஷினி இவர்களுக்காக.

0: கடிதங்கள் வாயிலாக நேயர்கள் விரும்பிய புதுப்பட பாடல்கள்.
1: உங்கள் விருப்பம்.
2: இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன்கோ.
3: இன்னும் சில நொடிகளில் தொடர்வது 9 மணிக்கான செய்திச் சுருக்கம்.
4: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் நியூயார்க்கில் ஐநா பொதுச் செயலாளர் திரு அன்டோனியோ குட்டரஸுடன் மேற்காசியா உள்ளிட்ட விவகாரங்கள் குறித்து விவாதித்தார். பாரத் டெக் சர்வதேச ஜவுளி கண்காட்சியை மத்திய அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் புதுதில்லியில் இன்று தொடங்கி வைக்கிறார். வியட்நாம் படகு விபத்தில் உயிரிழந்த இந்திய சுற்றுலா பயணிகள் 15 பேரின் உடல்கள் தாயகம் கொண்டுவரப்பட்டுள்ளன. நீட் மறு தேர்வு எழுதியவர்களின் ஓஎம்ஆர் விடைத்தாள்களை தேசிய தேர்வு முகமை வெளியிட்டுள்ளது. ஸ்ரீராமர் கோயில் நன்கொடை முறைகேடு வழக்கில் குற்றஞ்சாட்டப்பட்ட 8 பேருக்கு மேலும் 2 வாரங்களுக்கு நீதிமன்ற காவலை நீட்டித்து அயோத்தி நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள புழல் ஏரியின் தூய்மையை மாநில அரசு உறுதி செய்ய வேண்டுமென்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி கோயில் விடுதியில் உயர்த்தப்பட்டுள்ள கட்டணங்களை திரும்பப் பெற வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் கும்முடிப்பூண்டி சிப்காட் தொழில்பேட்டையில் தனியார் தொழிற்சாலையில் பாய்லர் வெடித்து ஒருவர் உயிரிழந்தார். படுகாயமடைந்த 7 பேர் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஹோர்முஸ் நீரிணை பகுதியை கைப்பற்றி தங்களது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு

வரப்போவதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். இந்தியா இங்கிலாந்து இடையேயான முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் கூடைப்பந்து போட்டியில் இந்தியா இன்று ஓமனை எதிர்கொள்கிறது. ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் போட்டி இன்று தொடங்கியது. 21 வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் ஹாக்கி போட்டியில் இந்தியா இன்று பெல்ஜியத்தை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: கலக்கல் அரங்கம், கலக்கல் அரங்கம்.
2: நேரம் பொழுது 9:03. கலக்கல் அரங்கம் இதில் நீங்கள் தான் வந்து கலக்க போகிறீங்க. தொலைபேசி வழியாக வந்து பங்கேற்று சிறப்பிக்க போகிறீங்க. 044 அப்படிங்கிற முன்னிணைப்பு என்னோட 2952-08-53, இன்னொரு எண் 2838-9871. ரெண்டு எண்கள் உங்களுக்கானது இருக்கு. 044 அப்படிங்கிற கோட் நம்பரோட 2952-08-53 அண்ட் 2838-9871. நிறைய புதிய புதிய நேயர்களை எதிர்பார்த்து நாங்களும் கூட ஆவலோட காத்துட்ருக்கோம். இன்னைக்கு என்னவா மலரப்போகுது அப்படின்னா, சொல் விளையாட்டா மலரப்போகுது நம்மளுடைய கலக்கல் அரங்கம். நிகழ்ச்சியில் முதல்ல ஒரு பாட்டு கேட்டுட்டு வந்துடலாம். எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகியோட குரல்களில், இளையராஜாவோட இசையமைப்பில், குங்குமச்சிமிழ் படத்துலேருந்து பாட்டு வந்துட்டு இருக்கு.

0: என்னடா தங்கம்,
1: கொஞ்சம் சீக்கிரமாண்ணா, ட்ரெயினுக்கு டைம் ஆச்சுண்ணா. பிளீஸ்ண்ணா,
0: இதோ வந்துட்டா.
1: வண்டியடுண்ணா, எனக்காகண்ணா, பிளீஸ்.
0: உனக்காகவா? எடுத்துருவோம். ஹலோ, ஆமா ஸ்டேஷனுக்கு தான். வந்துட்டு இருக்குமா? இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவேன்.
1: பாதுகாப்பான
0: பயணம் நமக்கு எப்பவுமே முக்கியம். வாகனம் ஓட்டும் போது வாகனத்தை மட்டும் ஓட்டுவோம், சாலையில மட்டும் கவனத்தை செலுத்துவோம்.

கலக்கல் அரங்கம் இன்னைக்கு வந்து சொல் விளையாட்டா மலர இருக்கு அப்படின்னு சொன்னோம். 9:11:15 நிகழ்ச்சியோட முதல் நேயர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் விபத் பாரதி, தமிழ் பண்பலை. கார்த்திக் விஸ்மாம்பலம். ஓகே, இன்னைக்கு வந்து எளிமையான சொற்கள் தான் உங்களுக்காக. நம்ம போன தடவை சந்திச்சப்ப வந்து நிலவை குறிக்கக்கூடிய வேறு வேறு சொற்கள் அதை பத்தி நம்ம பேசிட்டு இருந்தோம். அதனுடைய இன்னும் கொஞ்சம் சொச்சம் மிச்சம்

0: இருக்கு, அதை நம்ம இன்னைக்கு கிளியர் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. சரியா? முதல் இரண்டும் குளுமையை தரக்கூடிய எழுத்து. மொத்தத்துல வந்து இது வந்து ஒரு ஐந்து எழுத்து சொல். கடை மூன்றும் ஒளி விளக்கு இதை குறிக்கக்கூடிய சொல். மொத்தத்துல ஒரு ஐந்து எழுத்து சொல், நிலவை குறிக்கக்கூடிய சொல்
1: தான்.
0: பரவாயில்லைங்க, நன்றி. அடுத்த நேரத்தை கேட்போம். முயற்சிக்கு வாழ்த்துக்கள். வணக்கம். ஹலோ, வணக்கம்.
2: மேம், நான் சந்திரசேகர் வேலூர் கட்பாடியில இருந்து பேசுறேன்.
0: கேட்டீங்களா கேள்வி?
2: இன்னொரு வாட்டி சொல்லுங்க மேம்.
0: முதல் இரண்டும் குளுமையை குறிக்கக்கூடிய சொல், மொத்தத்துல ஐந்து எழுத்து சொல், கடை மூன்றும் ஒளி விளக்கு இதை குறிக்கக்கூடிய சொல்.
2: ஒளி விளக்கு புதுமை.
0: புதுமை நான் சொல்லவே இல்லையே.
2: மொத்த
0: சொல்லுக்கான குறிப்பு நம்ம ஏற்கனவே சொல்லியாச்சு, நீங்க தொடர்ந்து கேட்டுட்டு இருந்தீங்கன்னாதான் உங்களுக்கு புரியும். சரிங்களா?
2: ஆப்ல இன்னும் வரல, அதனால தான் கேட்டேன். மொத்த சொல்லுக்கான குறிப்பு என்னன்னு.
0: நிலவை குறிக்கக்கூடிய சொற்கள்னு நம்ம சொல்லியிருக்கோம்.
2: மதிமுகம்.
0: இல்ல இல்ல, நன்றி சந்திரசேகர்.
2: நன்றி மேம்,
0: நன்றி நன்றி. அதாவது ஐந்தெழுத்து சொல் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஐந்தெழுத்து சொல்லல, முதல் இரண்டு எழுத்துக்கள் வந்து குளுமையை குறிக்கக்கூடியது. வணக்கம் விவித் பாரதி தமிழ் பண்பலை. ஹலோ, பேசுங்க, லைன்ல இருக்கீங்க இல்லையா? வணக்கம். சரி, வணக்கம் விவித் பாரதி தமிழ் பண்பலை.
3: வணக்கம், ரேவதி ஸ்ரீராமன் நம்பத்தூர்ல இருந்து சந்திரன் மேடம். அது பேர்
0: சந்திரன். எப்படி சொல்றீங்க ஐயா? குளுமையை குறிக்கக்கூடியது. சரிங்களா? கடைசி மூன்று எழுத்துக்கள் வந்து ஒளி விளக்கு இதோட தொடர்புடைய ஒரு சொல். ஓகேவா? ஓகேங்க, ரொம்ப நன்றி உங்களுடைய முயற்சிக்கு, பாராட்டுகள். வணக்கம் விவித் பாரதி தமிழ் பண்பலை. வணக்கம், யார் பேசுறீங்க ஐயா?
4: சேகர் மேடம், தக்கோலம்.
0: கொஞ்சம் சத்தமா பேசலாமா?
4: தக்கோலம்.
0: சொல்லுங்க, சொல்லுங்க ஐயா.
4: நிலவு குறிக்கிற அந்த பேர் கேட்டிருங்க.
0: ஆமா ஆமாங்க ஐயா.
4: சந்திரன் ஐந்தைத்து.
0: இல்ல இல்ல, இன்னொன்னு வேற ஒண்ணு நான் கேட்டிருக்கிறது. நம்ம சொல்ல அந்த பொருள் அதுல வருதுங்களா? முதல் இரண்டும் குளுமையை குறிக்கக்கூடியதுன்னு சொல்லியிருக்கோம் இல்லைங்களா? கொஞ்சம் பொருத்தி பாக்கணும், அவ்வளவுதான். அடுத்த நேரம் சொல்லுவாங்க, நம்ம கேட்டுங்களாங்க ஐயா. ரொம்ப நன்றி. வணக்கம் விவித் பாரதி தமிழ் பண்பலை.
5: வணக்கம் மேடம், மதுரையில இருந்து புஷ்பலதா பேசுறேன்.
0: புஷ்பலதாமா, சொல்லுங்கம்மா.
5: அந்த இது கடைசி மூணு எழுத்து வந்து
0: சொல்லுங்கம்மா. ஹலோ
5: மேடம், கேக்குதா மேடம்?
0: கேக்குதுமா, சொல்லுங்கம்மா.
5: அதான் மேடம், கடைசி மூணு எழுத்து வந்து ஒளி இந்த மாதிரி குறிக்கும்னு
0: சொன்னீங்க. முதல் இரண்டும் குளுமையை குறிக்கக்கூடியது.
5: முதல் இரண்டும் குளுமைனா நல்லா குளிரா இருக்கும்.
0: ஆமா,
5: ஜில்லுன்னு இருக்கும்.
0: ஒரு விகுதி மட்டும் சேர்த்துக்கிட்டோம்னா அது வந்து குளுமையை குறிக்கும்.
5: இறுதியான எழுத்தையா?
0: ஆமா ஆமா, ஒரு மை விகுதி சேர்த்தோம்னா அது வந்து குளுமையை குறிக்கும். நன்றி. வணக்கம் விவித் பாரதி தமிழ் பண்பலை. வணக்கம், யார் பேசுறீங்க? சொல்லுங்க ஐயா.
6: சுடர் மேடம்.
0: சுடர் கரெக்டுங்க ஐயா. முன்னாடி இன்னும் ரெண்டு ஒரு எழுத்துக்கள் இருக்கே. இல்ல, அது வந்து குளுமையை குறிக்கும், அவ்வளவுதான். நன்றிங்க ஐயா, நன்றி நன்றி. வணக்கம் விவித் பாரதி தமிழ் பண்பலை. யார் பேசுறீங்கம்மா? சொல்லுங்கம்மா. தன் சுடர்.
5: மூணு சொல்லியில்.
0: கரெக்ட் கரெக்ட். தன்மை அப்படின்னா வந்து அது வந்து குளுமையை குறிக்கும் இல்லையா? அதாவது தன் சுடர், இதுதான் வந்து விடை. ஐந்து எழுத்து மொத்தம், முதல் இரண்டும் குளுமையை குறிக்கும், கடை மூன்றும் ஒளி விளக்கு அதாவது சுடர். சூப்பர் சூப்பர், வாழ்த்துக்கள் மாங்களுக்கு.
5: நன்றி
0: நன்றி நன்றி, அழகா சொல்லிட்டாங்க. தன் சுடர் அப்படிங்கறதா விடை. நிலவுக்கு நிறைய பெயர்கள் இருக்கு, அழகழகான பெயர்கள் நம்ம தமிழ்ல சொல்லியிருக்காங்க, அதுதான் நம்ம வந்து கேட்டுட்டு இருக்கோம். இப்ப முகநூல்ல யாருன்னா போட்டிருக்காங்களா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு நம்ம அடுத்த பாட்டுக்கு நம்ம போயிடலாம். கமலாவரதன் வாழ்த்து சொல்லியிருக்காங்க. தீட்டாளம் டிசி ராஜேஷ், உங்கள் விருப்பம் வந்து ஒரு மணி நேரம் போனதே தெரில, விறுவிறுப்பா இருந்ததுன்னு சொல்லியிருக்காங்க. தூத்துக்குடி பாலசுப்ரமணியம் வணக்கம். ரீஜா மனோகரன் வாழ்த்து. சுகுணா, அவங்களுக்கு

வந்து வரவேற்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடையாளம்பட்ட ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி, சூளை ரீஜா மனோகரன், நிலவு தூங்கிதான் விட்டது அதனால்தான் சூரியன் காலையிலேயே சுட்டிருக்கிறார், ஆரம்பமே எங்களுக்கு பிடிச்ச நிலவு தூங்கும் நேரம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நடராஜன், சுப்பையா, புத்தகரம், சந்திரன்னு சொல்லியிருக்காங்க. சுகுணா வந்து சரியான பதில் கொடுத்துருக்காங்க. வித்யா ரவிசங்கர் வந்து வீரதுரை, சூளை ரீஜா மனோகரன் பன்னி சுடர்னு யூகிச்சிருக்காங்க. நடராஜன், சுப்பையா, புத்தகரம், திங்கள் அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கமலா வரதன் சுடர் கண்டுபிடி தன் சுடர் அப்படிங்கிறது சரியான விடை. சரி, இப்போ நம்ம வந்து அடுத்த பாட்டுக்கு நம்ம போயிடலாம். எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகியோட குரல்கள், ஆர் வி உதயகுமார் அவங்க எழுதின பாடல், இளையராஜாவோட இசையமைப்பில், எஜமான் படத்துலேன்னு வந்துட்டு இருக்கு.

0: போலீஸ்.
1: மிஸ் சீமா?
0: ஆமாங்க.
1: இப்பவே போலீஸ் ஸ்டேஷன் வாங்க. இல்லங்க, இல்லனா வீட்டுக்கு வந்துருவோம்.
0: நான் என்ன பண்ண?
1: தனியா பக்கத்து ரூமுக்கு போங்க. உங்க பையன் எங்க கஸ்டடியில இருக்கான்? அதோட நீங்க டிஜிட்டல் அரெஸ்டா இருக்கீங்க.
0: டிஜிட்டல் அரெஸ்டா?
1: 1 லட்சம் கொடுங்க, தப்பிக்கலாம்.
0: இவ்வளவு பணமா?
1: சொல்ற மாதிரி பண்ணுங்க. ஒரு லிங்க் அனுப்பியிருக்க, இப்ப ப்ராசஸிங்காக 30,000 கொடுங்க, இல்லனா பையன் ஜெயிலுக்கு போயிருவான்.
0: ஜெயிலுக்கு நீ தான் போவ. உன் மூஞ்சிய நான் ரெக்கார்ட் பண்ணிட்டேன்.
1: என்ன
0: டிஜிட்டல் அரெஸ்ட்னு எதுவுமே இல்ல, இதெல்லாம் ஃப்ராடு. அதனால பயப்பட வேண்டாம். போலீஸ், பேங்க், RBI இந்த மாதிரி பேர்ல உங்களுக்கு சைபர் குற்றவாளிகள்ட்ட இருந்து போன் அல்லது வீடியோ கால் வந்தா எச்சரிக்கையா இருங்க. அவங்களுக்கு பணம் அனுப்பாதீங்க, அதோட உடனே போலீஸ்க்கு ரிப்போர்ட் பண்ணுங்க.
2: ஹலோ மம்மா.
0: ஹாய்.
3: RBI சொல்கிறது.
0: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
4: நேரம் பொழுது 9:23:25 கலக்கல் அரங்கம் நிகழ்ச்சியில் அடுத்து கலக்க போறது யாரு பாக்கலாமா? வணக்கம் விவித் பாரதி. வணக்கம்.
5: வணக்கம்.
4: வணக்கம். யார் பேசுறீங்க ஐயா?
5: காஞ்சிபுரம் தானம்பாக்கம் கோவிந்தராஜன்.
4: கோவிந்தராஜன் ஐயா, ஃபர்ஸ்ட் இது ஈஸியா இருந்ததா? கண்டுபிடிக்க முடிஞ்சதா உங்களுக்கு?
5: முடியலையா.
4: தன் சுடர் கண்டுபிடிக்க முடியலையா? முதல் வந்து ஒரு ஓரெழுத்து ஒரு மொழி, கொடு அழி அப்படி குறிக்கக்கூடிய ஒரு சொல், சரிங்களா? முதலும் கடையும் இணைந்தால் தன்னிலை ஒருமை வரும். மொத்தத்துல 4 எழுத்து சொல், இது ரொம்ப எளிமையானதுதான். இதுதான் குளுவே. நிலவோட வேறு பெயர், அதுதான் குளு, பொதுவான குளு. யூகிக்க முடியுதா ஏதாவது? அடுத்த நேருக்கு போலாமா? கேட்டுட்டு இருங்கய்யா, இப்ப தெரிஞ்சிடும் விடை, சரிங்களா? நன்றி, நன்றி. வணக்கம் விவித் பாரதி, தமிழ் பண்பலை.
6: வணக்கம் சார், பேசுறேன் திருச்சியில இருந்து.
4: எங்கம்மா? திருச்சியில இருந்தா?
6: ஆமா.
4: சொல்லுங்கம்மா.
6: சொல்லுங்க, நிலவை பத்தி கேட்டுட்டு
4: இருக்கீங்க. அதான், நிலவை குறிக்கக்கூடிய வேறு சொற்கள், அதற்கான குறிப்புகள் கொடுத்துட்டு இருக்கோம். இப்ப நம்ம சொல்லி இருக்கிறது வந்து ஒரு 4 எழுத்து சொல், சரிங்களா? முதல் சொல் வந்து ஓரெழுத்து ஒரு மொழி, அதாவது கொடு அழி அப்படி பொருள்படக்கூடிய தா. கரெக்ட், கரெக்ட். இன்னும் 3 எழுத்துக்களை கண்டுபிடிச்சிங்கன்னா உங்களுக்கு விடை வந்துடும். முதலும் கடையும், முதல் வந்து தான் சொல்லிட்டீங்க, முதலும் கடையும் இணைந்தால் தன்னிலை ஒருமை. தான், ஓகே. நடுவில் இன்னும் 2 எழுத்து இருக்கே. தானவன், வெரி குட். தானவன் அப்படிங்கறதா சரியான விடை. நன்றி, நன்றி, வாழ்த்துக்கள். அதாவது எவ்வளோ அழகா தமிழ் சொற்கள் நம்மளுடைய முன்னோர்கள் கொடுத்துட்டு நமக்கு போயிருக்காங்க, அந்த இலக்கிய இலக்கணங்கள் எல்லாம் அதெல்லாம் அப்படி கொஞ்சம் ஆராய்ஞ்சு பார்த்தோம்னா அவ்வளோ ஒரு இனிமையா சுவாரஸ்யமா இருக்கு நம்மளுக்கு கேட்கறதுக்கே. அதனால தான் இப்படி எடுத்துட்டு வந்து கேட்டு நம்ம அப்படியே ஒரு பகிர்தல் தான். தானவன் அப்படிங்கிறது சரியான விடை. 4 எழுத்து சொல், முதல் சொல் வந்து தா அப்படிங்கிறது கொடு அழி அந்த மாதிரி குறிக்கக்கூடிய ஓரெழுத்து ஒரு மொழி அது. முதலும் கடையும் இணைந்தால், அதாவது தான் அப்படின்னு வரும் இல்லையா, தன்னிலை ஒருமை, அதுதான் சரியான விடை, தானவன் அப்படிங்கிறது. ஓகே, முகநூலில் பதிவுகள் வந்திருக்கு. பொன்னேரி கலீல் அகமது வந்து தன் சுடர் கொடுத்துருக்காங்க. ஏ ஹரிஹரன், நான் வந்து ஸ்டில் வெயிட்டிங், ஐ எம் வெயிட்டிங் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா நிறைய நேர்கள் வந்த நேர்களே வராங்க அப்படிங்கிறது ஒரு இதுவாக இருக்கு இல்லையா, அதனால தான். இந்த மாதிரி இருக்கக்கூடிய நேர்களும் வரட்டுமே, கொஞ்சம் விட்டு கொடுங்களேன், நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் தான் இல்லையா. சோமசுந்தர பிரபு, சென்னை பழையவண்ணாரப்பேட்டையிலேருந்து, மே நிகழ்ச்சி வந்து ரொம்ப கலகலப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஷால்னி அப்படின்னு போட்டிருக்காங்க. என் பேர் அனுராதாங்க.

ரங்கராஜன் அவரும் வந்து ஒரு ரெக்வஸ்ட் வச்சுருக்காரு, வேறு வேறு பெயர்களை வர்றாங்க அதனால் அப்படி வராமல் இருக்க கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. பொன்னேரி கலீல் அகமத், மேடம் கலக்கலரங்கம் ரொம்ப அருமையாக இருக்குது, அண்ணா நகர் மாலினியம் அவங்க பதில் சொன்னதும் நானும் கண்டுபிடிச்சிட்டேன், உங்களுக்கும் வாழ்த்துக்கள்னு சொல்லியிருக்காங்க. நடராஜன் சுப்பையா புத்தகரம், நிலவு பற்றிய கேள்வியும் எஜன்மான் படத்தில் நிலவை முகம் காட்டு பாடல் அருமை, அந்த சூழலுக்கு ஏற்ற மாதிரி இருக்குன்னு சொல்லி ஒரு கை தட்டியிருக்காங்க. எஜமான் படத்துலேருந்து எனக்கு பிடிச்ச பாட்டுன்னு கலீல் அகமது, மீரா வெங்கட்ராமன் தன்சுடர், சுகுணா தானவன், நடராஜன் சுப்பையா புத்தகரத்தில்

சூளை ரீஜா மன்னவரன் இவங்க எல்லாமே சரியான பதில் கொடுத்துருக்காங்க. கண்டு கொண்டேன் இன்று காலை பொழுது இனிக்கும் என, கலக்கலரங்கம் சிறக்கும் என, அமுதகானம் வலம் வரும் என, அனுராதா மேம் தொகுப்பு வளம் என, நிலவு பாடல்கள் குளுமை என, அழகு வரிகள் அதில் அமையும் என, பழகு தமிழில் கலைமதி சிறப்புகளை பரவசமுடன் நேர்கள் பகிர்ந்ததென அப்படின்னு சொல்லி அழகாக ஒரு ரைமிங்காக டைமிங்கில் போட்டிருக்காரு. பொன்னியம்மன் மேடு வண்ணை கணேசன் மீண்டும் காலை வணக்கம், கலக்கலரங்கம் நிகழ்ச்சிக்கு 100 மார்க்குங்க அப்படின்னு சொல்லி வீரராகவன் தான் அந்த அழகான ஒரு பதிவு கொடுத்துருந்தாங்க, அவருக்கும் நன்றி. ஓகே, இப்போ அடுத்த பாட்டு நம்ம கேட்டு வந்துடலாம். இந்த பாட்டு எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகியோட குரல்களில் புலமைப்பித்தனோட பாடல், எஸ்பி பாலசுப்ரமணியம் இசையமைத்து பாடியும் இருக்கிறார். இந்த பாடல் துடிக்கும் கரங்கள் படத்திலேருந்து அடுத்த நிலா பாட்டு உலா வருது.

0: செவியோரம் சுகராகம். இது விவத்பாரதி தமிழகம் 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் பொழுது 9:33. விவத்பாரதி தமிழ் பண்பலை 102.3 நம்ம கலக்கல் அரங்கம் இதில் வந்து நம்ம நேயர்கள் வந்து கலக்கிக்கிட்டு இருக்காங்க. அடுத்த நேயர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் விவத்பாரதி தமிழ் பண்பலை. சொல்லுங்க ஐயா, விட்டு விட்டு வருது. உங்க பேரு?
2: லவ்லிகுமார்.
1: ஓகே குமார், ஓகே. உங்களுக்கான சொல்லுக்கு போலாமா?
2: சொல்லுங்க மேடம்.
1: முதல் இரண்டும் நிறம், நிறத்தை குறிக்கும். கடை இரண்டும் அறிவு, புத்தி, இதை குறிக்கும். நான்கே எழுத்து சொல், ரொம்ப ஈஸி.
2: வெண்மதி.
1: நீங்க பேசுறது விட்டு விட்டு வருது. வெகுமதியா?
2: ஆமா மேடம்.
1: எப்படிங்க வெகுமதி? வெண்மதி. வெரி குட், வெரி குட். விளக்கம் சொல்லணும், விளக்கம் சொல்லணும். முதல் இரண்டும் நிறத்தை குறிக்கும், கடை இரண்டும் அறிவு புத்தியை குறிக்கும்னு சொன்னோம். வெண்மதி சரியான பதில். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள் உங்களுக்கு. உங்களோடது வந்து கிளியரா இல்ல, ஓகேவா? ஆனா கரெக்டா பதில் சொல்லிருக்கீங்க, வாழ்த்துக்கள் உங்களுக்கு. கொஞ்சம் ஈஸியா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி அப்படி கொடுத்தோம். இப்போ அடுத்ததா நம்ம அடுத்ததுக்கு போயிடலாம். முதல் இரண்டும் ஆகாயம், பஞ்சபூதங்களில் ஒன்று. கடை இரண்டும் அறிவு, புத்தி, இதை குறிக்கும். இதுவும் வந்து நிலவோட இன்னொரு பெயர். நீங்கள் வரலாம். 2952-0853. இன்னொரு எண் வந்து 2838-9871. 044 அப்படிங்கிறது சென்னைக்கான முன் இணைப்பு எண். வணக்கம்.
3: ஸ்ரீநகர்லேருந்து ரமா ரவி பேசுகிறேன். எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேம்மா, சொல்லுங்கம்மா. வான்மதி. இப்படி ஈஸியா சொல்லிட்டா நாங்க விட்டுற மாட்டோம், அடுத்ததுக்கு போயிருவோம். வான் பஞ்சபூதங்கள்ல ஒன்று ஆகாயம், அதை குறிக்கக்கூடியது. முதலும் கடையும்
3: சேர்ந்து மதி வந்து ரெண்டு சொல்லலாம், அறிவுக்கும் சொல்லலாம், சந்திரனுக்கும்
1: சொல்லலாம். இன்னொன்னு கூட வச்சிருந்தேன் நானே, கடையும் அந்த முதலும் சேர்ந்ததுன்னா, முதலும் கடையும் சேர்ந்ததுன்னா வெண்மதி வான்மதி ரொம்ப ஈஸியா இருக்கட்டும் அப்படிங்கறதுக்காக ஏன்னா தன் சுடர் தானவன் இது ரெண்டு கண்டுபிடிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்பட்டீங்க இல்லையா அதனால வணக்கம் விபத் பாரதி தமிழ் பண்பலை. முதலும் கடையும் உருவாக்குதல், அப்புறம் வந்து எழுதல், அதை குறிக்கக்கூடிய ஒரு சொல். சரிங்களா? மொத்தத்துல நான்கு எழுத்து. முதலும் கடையும் இணைந்தால் உருவாகுதல், எழுதல் அப்படிங்கறத குறிக்கக்கூடிய ஒரு சொல். முதலும் இரண்டும் வந்து அணிதல், அதாவது ஆடை அணிகலன் அணிதல் சொல்லுவோம் இல்லையா, அதை குறிக்கக்கூடிய சொல். ரெண்டு எழுத்து. கடை இரண்டும் ஊர் தலைவர், அப்புறம் வந்து பதிவு செய்யக்கூடிய ஒரு விஷயம், கோயில், இதெல்லாம் சொல்லலாம். உடுப்பதி எப்படி விளக்கம்லாம் சொல்லணுமே.

முதலும் கடையும் இணைந்தால் உருவாகுதல் எழுதல் அதை குறிக்கும். உதி உதித்தல்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அது கரெக்ட். முதல் இரண்டும் உடுக்கிறது, அதாவது ஆடை அணிகலன்கள் உடுத்தியிருக்கோம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அது அணிதல் அதை குறிக்கிறது. கடை இரண்டும் பதி, கணவன் அது ஊர் தலைவர் அந்த மாதிரி, அந்த கோவில் கோவில் இருக்கக்கூடிய இடத்த பதின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி. எத்தனை பொருள்கள் இருக்கு பாருங்க, ஒவ்வொரு ஒரு வார்த்தைக்கும் தமிழ் இல்லைங்களா, அழகு தமிழ். நம்ம வந்து தமிழ் பேசுறதுக்கு நம்ம வந்து ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லணும். ஆமாங்க ஆமாங்க, உடுபதி அப்படிங்கறது சரியான விடை. வாழ்த்துக்கள் உங்களுக்கு, நன்றி நன்றி. இப்ப நம்ம முகநூல் அப்படி பாத்துட்டு நம்ம அடுத்த பாட்டுக்கு போயிடணும். பொன்னியம்மன் மேடு வனே கணேசன் முத்துமாரி எங்க இந்த குறுக்குப்பேட்டையில இருந்து புதியதா இருக்கு பெயர் சந்தோஷம், தொடர்ந்து கேளுங்க. பொன்னியம்மன் மேடு வனே கணேசன் தன் சுடர் தானவன் அதெல்லாம் சொல்லியிருக்காங்க. தீட்டாளம் டி சி ராஜேஷ் நம்பர்ஸோட அவங்க வந்து அழகா போட்டிருக்காங்க. சுழி ரீஜா மனோகரன் அந்த துடிக்கும் கரங்கள் இந்த திரைப்படத்துல அரிய வகை பாடல் சந்தனம் பூசும் மஞ்சள் நிலா நீண்ட இடைவெளிக்கு பின்னாடி கேட்கிறோம்னு சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு வந்து நம்ம வந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகியோட காம்பினேஷன்ல நிலா பாடல்கள் உலாவர கலக்கலரங்கம்ல நிலாவோட வேறு பெயர்களுக்கான குறிப்புகளோட நம்ம அந்த சொற்களை தெரிஞ்சிட்டு இருக்கோம் கேட்டுட்டு இருக்கோம். கார்த்திகேயன் சிவசுப்பிரமணியன், மாலிதேவி அருணாச்சலம், நடராஜன் சுப்பையா புத்தகரம், அடையாளம்பட்ட ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி, மீரா வெங்கட்ராமன், சுளை ரீஜா மனோகரன், வித்யாரவி பெரும்பாக்கத்திலேருந்து நடராஜன் சுப்பையா அவங்க வந்து வான்மதி கண்டுபிடிச்சிருக்காங்க. சுளி ரீஜா மனோகரன் நடராஜன் சுப்பையா புத்தகத்திலேருந்து மதி அது, அப்புறம் மாலினிஜி அருணாச்சலம், மீரா வெங்கட்ராமன், கலீல் அகமது, அழகா மாலினிதேவி அருணாச்சலம் வந்து உதி பதி அப்படின்னு சொல்லி பிரித்து போட்டு அழகாக கொடுத்துருக்காங்க. சுளி ரீஜா மனோகரன், மீரா வெங்கட்ராமன் பாட்டெலாம் சூப்பர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எல்லாருக்குமே வாழ்த்து சொல்லிவிட்டு அடுத்த பாட்டுக்கு வேகமாக போயிடலாம். எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகியோட குரல்களில் வைரமுத்துவோட பாடல், இளையராஜாவோட இசையமைப்பில் கைராசிக்காரன் படத்துலேருந்து வருது இந்த பாட்டு.

0: ஓகே, 9:44 நாற்பது நொடியும் ஆயிடுச்சு. விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இதில் வந்து கலக்கல் அரங்கம் இதில் நாம் இணைஞ்சிருக்கோம். இன்றைக்கி சொல் விளையாட்டாக மலர்ந்துட்டுருக்கு நம்மளுடைய கலக்கல் அரங்கம். நீங்களும் இந்த நிகழ்ச்சியில் பார்ட்டிசிபேட் பண்ணோம் அப்படின்னா என்ன பண்ணும், ஒன்றும் இல்லை, ஃபோன் எடுக்கணும், டயல் பண்ணும் 0444 அப்படிங்கிற கோட் நம்பரோட 2952 0853 அண்ட் 2838 9871 ரெண்டு நம்பர்ஸ் உங்களுக்காக இருக்குது. 044 அப்படிங்கிற முன் இணைப்பு என்னோட 2952 0853 இன்னொரு எண் வந்து 2838 9871 இந்த எண்களில் நீங்கள் வரலாம். இன்றைக்கி வந்து நிலவு, அதை குறித்த சொற்கள் ரொம்ப அழகழகான சொற்கள் நம்ம தமிழில் இருக்குது, அதனுடைய வேறு பெயர்களுக்கான குறிப்புகள் தான் கொடுத்துட்ருக்கோம். வணக்கம்
1: கோபிகிருஷ்ணன்.
0: கோபிகிருஷ்ணன் ஐயா எங்கேருந்துங்க ஐயா?
1: தஞ்சை.
0: தஞ்சையிலேருந்து வந்திருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம் ஐயா. உங்களுக்கு வந்து ஒரு நான்கு எழுத்து சொல், சரிங்களா? கடை இரண்டு வந்து ஒரு விலங்கை குறிக்கக்கூடியது. முதல் மூன்று வந்து எய்தல் நான் அப்படி வச்சுக்கலாம். நம்ம ரொம்ப ஈஸி. கடைசி ரெண்டு எழுத்து வந்து விலங்கோட பேரு. நான்குல முதல் மூன்றும் எய்தல் அப்படி குறிக்கக்கூடிய ஒரு சொல், அதோட தொடர்புடையது. குழந்தைகளுக்கெல்லாம் சோறு ஊட்டுறதுக்கு இப்படி நாம. நன்றிங்க ஐயா, நன்றி நன்றி, முயற்சிக்கு நன்றி. வணக்கம் விவத் பாரதி தமிழ் பண்பலை. வணக்கம், யார் பேசுறீங்க?
2: சென்னை நம்பலேந்து ஹேமா.
0: ஹேமாமா, டக்குன்னு விடை சொல்லுங்க பாக்கலாம்.
2: அம்புலி.
0: அம்புலி, அவ்வளவுதான். அடி அம்பு எய்த மாதிரி அடி எய்ஞ்சிட்டீங்க பதில. ஆமா, அம்பு அப்படிங்கறது முதல் மூன்று எய்தல் அதோட தொடர்புடையதுன்னு சொல்லியிருந்தோம். கடை இரண்டும் புலி அப்படின்னு சொல்லியிருந்தோம். நன்றி, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். வணக்கம் விவத் பாரதி தமிழ் பண்பலை.
3: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
3: மாதவரத்துல இருந்து வீரராகவன்.
0: வீரராகவன் ஐயா, உங்களுக்கு வந்து குறிப்புக்கு போலாமா?
3: சொல்லுங்க.
0: மூன்றே எழுத்துதான் இந்த சொல், சரிங்களா?
3: மூன்று எழுத்து சுருக்கிட்டீங்க.
0: ஆமா, சுருக்கெல்லாம் இல்ல, நிலவோட அழகான பேரு. முதல் வந்து உயிர் எழுத்து, அது வந்து ஓர் எழுத்து ஒரு மொழி, சரிங்களா? மூன்று எழுத்துல முதல் இரண்டு எழுத்துக்கான குறிப்பு நான் சொல்றேன். யோசனை, அறிவுரை, சிந்தனை, வழிகாட்டுதல், இப்படி பொருள் தரக்கூடிய ஒரு சொல்லோட முதல் ரெண்டு மட்டும் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு நீங்க வந்து கண்டுபிடிச்சீங்கன்னா விடை.

0: வந்துடும்
1: அவ்வளவுதான்.
0: மூணே எழுத்து, மூணே எழுத்து. பாருங்க ரேடியோ வால்யூம் கம்மி பண்ணிட்டு விரைவா வாங்க பார்க்கலாம். யார் பேசுறீங்க பாருங்க, நேரம் போயிட்டே இருக்குங்க. சரி, வணக்கம் விபத் பாரதி தமிழ் பண்பலை.
2: வணக்கம் மேடம். பூந்தண்டலம் புண்ணியக்கோட்டி.
0: புண்ணியக்கோட்டி ஐயா, டக்குன்னு விட சொல்லுங்க பார்க்கலாம்.
2: சொல்லுங்க மேடம்.
0: முதல் உயிர் எழுத்து, ஓர் எழுத்து, ஒரு மொழி.
2: சரிங்க.
0: மொத்தம் மூன்றே எழுத்து தான்.
2: சரிங்க.
0: முதல் இரண்டுக்கான குறிப்பு என்னன்னா, யோசனை, அறிவுரை, சிந்தனை, வழிகாட்டுதல், இப்படிலாம் பொருள் தரக்கூடிய சொல்லோட முதல் இரண்டு சொற்களை மட்டும் நம்ம எடுத்துக்கிறோம் இதுல. அது என்ன கண்டுபிடிச்சிட்டீங்களா?
2: இந்து.
0: இந்து நம்ம போன வாரமே சொல்லியாச்சு.
2: ஓகேங்க,
0: நன்றி நன்றி. வணக்கம் விபத் பாரதி தமிழ் பண்பலை.
3: புத்தகரம் நடராஜன்.
0: சொல்லுங்க ஐயா. வணக்கம் விபத் பாரதி தமிழ் பண்பலை. வணக்கம்.
4: வணக்கம் மேடம்.
0: யார் பேசுறீங்கம்மா?
4: பெரும்பாக்கம் வனஜா.
0: வனஜாம்மா சொல்லுங்கம்மா.
4: என்னங்க
0: சொல்லணும்? ஓகே, நன்றி, வாழ்த்துக்கள். வணக்கம் விபத் பாரதி தமிழ் பண்பலை. வணக்கங்க. யார் பேசுறீங்க?
5: கணபதி
0: ஐயா. கண்டுபிடிச்சிங்களா ஐயா? ஆலோசனை வந்துட்டீங்க, கரெக்ட். ஆலோ இன் போட்டா ஆலோன், முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான் விடை. ஓகே, நன்றி நன்றி, வாழ்த்துக்கள். வணக்கம். விரைவா ஒரே நேர்கிட்ட பேசலாம். வணக்கம். வாழ்த்துக்கள். முதல் உயிர் ஓரெழுத்து ஒரு மொழி சொல்லியிருந்தோம் இல்லைங்களா, ஆ வந்து பசு, அந்த மாதிரி குறிக்கக்கூடிய ஒரு சொல். ஓகேம்மா, ரொம்ப நன்றி, வாழ்த்துக்கள் உங்களுக்கு.
4: Thank you.
0: ஆலோன் அப்படிங்கிறது சரியான விடை. முதல் உயிர் ஓரெழுத்து ஒரு மொழி, ஆ அப்படிங்கிறது. நம்ம வந்து ஆலோசனை, அதுக்கான குறிப்புகள் கொடுத்துருந்தோம். முதல் இரண்டு மட்டும் அந்த ஆலோ, அதை மட்டும் எடுத்துக்க சொல்லியிருந்தோம். அதாவது வழிகாட்டுதல், யோசனை, அறிவுரை, சிந்தனை, இப்படி பொருள் தரக்கூடிய அந்த சொல் ஆலோன் அப்படிங்கிறது சரியான விடை. இப்போது நாம் வந்து நம்மளுடைய அந்த நிலவு எவ்வளோ அழகாக நம்ம வந்து பிறந்ததுலேருந்து நம்ம கூட அப்படியே நம்ம ட்ராவல் பண்ணும்போதும் சரி, நம்ம குழந்தைகளுக்கு வந்து சோறுட்டுறதுக்கு அம்மா நிலவு காட்டி சோறுட்டுவாங்க. ஸோ அந்த நிலா அப்படிங்கிறதுக்கு எத்தனை வேறு பெயர்கள் இருக்குது தெரிஞ்சுக்கலாமா? அம்புலி, திங்கள், குபேரன், அருச்சிகன், நிகாரகன், இமகரன், ஆலோன், களங்கன், தன் சுடர், கலையோன், இராக்கதிர், தானவன், உடுபதி, அமுதகிரணன், இந்து, சோமன், பிறை, மதி, சசி, விது, நிலவு, இப்படி இத்தனை பெயர்கள் நம்ம முன்னோர்கள் வந்து அழகழகாக நமக்கு கொடுத்துட்டு போயிருக்காங்க. அழகு தமிழ் நம்ம பேசி பழகுவோம் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த மாதிரியான நிகழ்ச்சியெலாம் நம்ம வச்சுருக்கிறது. சரிங்களா? பங்கேற்று சிறப்பித்த எல்லா நேயர்களுக்கும் நன்றியும் வாழ்த்துக்களும். மீரா வெங்கட்ராமன் அம்புலி சொல்லியிருக்காங்க, பூந்தடலம் புண்ணியக்கோட்டி ஆலோன், ஹரிஹரனும் ஆலோன்னு சொல்லியிருக்காங்க, மீரா வெங்கட்ராமன் அவங்களும் ஆலோன்னு சொல்லியிருக்காங்க, கமலாவர்தன் ஆலோசனை அதை வந்து யூகிச்சு அழகாக எழுதியிருக்காங்க, நடராஜன் சுப்பையா புத்தகரம் அவங்க வந்து ஆலோன்னு சொல்லியிருக்காங்க, மீரா வெங்கட்ராமன், சூளை ரீஜா மனோகரன், வீரராகவன் அவங்க எல்லாமே வந்து ஆலோன் அப்படிங்கிற அந்த பெயர் கொடுத்துருக்காங்க. ஹரிஹரன் வந்து இந்து அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்து அப்படிங்கிறது நம்ம போன வாரமே நம்ம வந்து அதுக்கான க்ளூஸ்லாம் சொல்லி அதையும் நம்ம வந்து பார்த்தாச்சு. பொன்னேரி கலீல் அகமது அவங்க வந்து அம்புலி அந்த விடை கொடுத்துருக்காங்க. ரமா தீநகர்லேருந்து இனிய சுவையான காலை வணக்கம், பதில் அம்புலி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சுபா திவாகர் ஆதிரே அப்படின்னு யூகிச்சிருக்காங்க. ஹேமலதா அம்புலி சொல்லியிருக்காங்க. நடராஜன்

ஔவையா அவங்களும் சரியான பதில். சுளி ரீஜா மனோகரன், ஹேமலதா, வனஜா அம்புலி பாடல்கள்லாம் வந்து அருமையாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டி நகர் ரங்கராஜன், மறுபடியும் நடராஜன், சுப்பையா புத்தகரம், இப்படி எல்லாருமே வந்து சரியான பதில்கள் கொடுத்துருக்கீங்க. தொலைபேசி வழியாக முயற்சி பண்ணவங்க அவங்களுக்கும் வாழ்த்துக்கள், கேட்டு ரசித்த அனைத்து நேயர்களுக்கும் வாழ்த்துக்களும் நன்றியும் சொல்லிவிட்டு இப்போது நாம் வந்து நிறைவாக ஒரு பாட்டு கேட்டுடலாம். இந்த பாட்டு எந்த படத்துலேருந்து அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆனந்த கும்மி இந்த படத்துலேருந்து பாட்டு வந்துட்டுருக்கு. எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி கூட எஸ்பி சைலஜாவும் இணைந்து பாடியிருக்காங்க இந்த பாடல். இன்றைக்கி நம்ம வந்து ஸ்பெஷலாக ஜானகி அம்மா, எஸ்பி பாலசுப்ரமணியம் இவங்களோட இணைந்த குரல்களில் பாட்டு கேட்டோம் இது வரைக்கும். நிறைவாக வந்து எஸ்பி சைலஜா அவங்களும் இந்த பாட்டில் இணைஞ்சிருக்காங்க. கேட்கலாமா?

0: சபரி மனோஜ் அவங்களோட வாழ்த்துக்களோட நிலவுக்கு இந்த பேர் மட்டும் இல்லைங்க, இன்னும் கூட நிறைய பேர்கள்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க நடராஜன் சுப்பையா புத்தகத்திலே. ஸோ இன்னைக்கு இதுவரைக்கும் நாம கேட்ட இந்த நிகழ்ச்சி கலக்கல் அரங்கம் பங்கேற்று சிறப்பித்த அத்தனை நேர்களுக்கும் நெஞ்ச அந்த நன்றியும் வாழ்த்துக்களும். மீண்டும் நான் உங்களை வந்து 12 மணிக்கு ரெட்ரோ நேரம் நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். நேர்கள் இதுவரை கேட்டு ரசித்த இந்த நிகழ்ச்சி
1: கலக்கல் அரங்கம் கலக்கல் அரங்கம்
0: நிகழ்ச்சியில் இதுவரை உங்களுடன் ஆர்ஜே அனுராதா விஜயகுமார். இன்னும் சில நொடிகளில் தொடர்பிருப்பது 10 மணிக்கான செய்திச் சுருக்கம்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் நியூயார்க்கில் ஐநா பொதுச் செயலாளர் திரு அன்டோனியோ குட்டரஸுடன் மேற்காசியா உள்ளிட்ட விவகாரங்கள் குறித்து விவாதித்தார். பாரத் டெக் சர்வதேச ஜவுளி கண்காட்சியை மத்திய அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் புதுதில்லியில் இன்று தொடங்கி வைக்கிறார். வியட்நாம் படகு விபத்தில் உயிரிழந்த இந்திய சுற்றுலா பயணிகள் 15 பேரின் உடல்கள் தாயகம் கொண்டுவரப்பட்டுள்ளன. நீட் மறு தேர்வு எழுதியவர்களின் ஓஎம்ஆர் விடைத்தாள்களை தேசிய தேர்வு முகமை வெளியிட்டுள்ளது. திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள புழல் ஏரியின் தூய்மையை மாநில அரசு உறுதி செய்ய வேண்டுமென்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி கோயில் விடுதியில் உயர்த்தப்பட்டுள்ள கட்டணங்களை திரும்பப் பெற வேண்டுமென்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டத்தின் கீழ் தாராபுரம் தாலுகாவில் நாளையும் நாளை மறுநாளும் திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் திரு மணீஷ் நரவனே பொதுமக்களின் குறைகளை கேட்டு தீர்வு காண உள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி சிப்காட் தொழில்பேட்டையில் தனியார் தொழிற்சாலையில் பாய்லர் வெடித்து ஒருவர் உயிரிழந்தார். படுகாயமடைந்த 7 பேர் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு 400 ரூபாய் குறைந்து 1,05,200 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கிடையேயான முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று பர்மிங்ஹாமில் நடைபெறுகிறது. 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய வாலிபால் சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று பிலிப்பைன்ஸை எதிர்கொள்கிறது. 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் கூடைப்பந்து போட்டியில் இந்தியா இன்று ஓமனை எதிர்கொள்கிறது. ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் போட்டி இன்று தொடங்கியது. 21 வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் ஹாக்கி போட்டியில் இந்தியா இன்று பெல்ஜியத்தை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

மீண்டும் இணைகிறோம் விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 என் கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சியில். அறிவுபூர்வமான கேள்விகள், சுவாரஸ்யமான பதில்கள் நேயர்கள்கிட்ட இருந்து எதிர்பார்க்கலாம். இது சிந்தனைக்கு விருந்து வைக்கும் நிகழ்ச்சி. சரி, இன்னைக்கு எந்த மாதிரியான கேள்வி கேட்க போறீங்கன்னு எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க. கொஞ்சம் இன்னைக்கு ஷோ வித்தியாசமா இருக்கட்டும்னு யோசிச்சு சில பதில்களை ரெடி பண்ணிட்டு வந்திருக்கேன். என்னது, பதிலான்னு தானே யோசிக்கிறீங்க? ஆமாங்க, நான் ஒரு பதிலை சொல்லுவேன், நீங்க அந்த பதிலுக்கு உண்டான நபருடைய பெயரை விடையாக சொல்லணும். புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, நான் சில குறிப்புகள் கொடுக்குறேன், அந்த குறிப்பை வச்சு அந்த குறிப்புகளுக்கு பொருத்தமான நபர் யார் இவர்னு கண்டுபிடிக்கணும். அதுதான் இன்னைக்கு ஷோவுடைய டார்கெட். விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 என் கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சி. நேரம் காலை 10:04. என் கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சியில் நேயர்கள் பங்கேற்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 2952208853, மற்றொரு இலக்க எண் 2838987. மறக்காம 044 என்ற முன்னிணைப்பு எண்ணை பொருத்தி நிகழ்ச்சியில் இணையலாம். நேர்களை சந்திக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சூப்பரான பாடலை கேட்கலாம். வேங்கை திரைப்படத்திலிருந்து தேவி ஸ்ரீ பிரசாத் இசையமைத்து விவேகாவுடைய கற்பனை வரிகளுக்கு முகேஷ் சுசித்ரா பாடின பாடல் இது.

0: என் கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சி விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 நேரம் காலை 10:09. இன்னைக்கு ஷோவை ஒரு பாட்டோட ஆரம்பிச்சோம். இன்னைக்கு ஷோவில் ஒரு குறிப்பு கொடுத்து அந்த குறிப்புக்கு பொருத்தமான நபர் யார் இவர்னு கண்டுபிடிக்கிற நிகழ்ச்சியாக தான் இன்னைக்கு ஷோ அமைய போகுது. சரி, இன்னைக்கு ஷோவில் முதல் க்வெஸ்டின் என்ன க்வெஸ்டின்? பள்ளி கல்வி வளர்ச்சிக்கு மிகப்பெரிய பங்களிப்பு செய்தவர், இவரை கர்ம வீரர் என்றும் அழைப்பார்கள், யார் இவர்? அதுதான் க்வெஸ்டின். உங்களுக்காக கேள்வியை ஒரு முறை ரிப்பீட் பண்றேன். பள்ளி கல்வி வளர்ச்சிக்கு மிகப்பெரிய பங்களிப்பை செய்தவர், கர்ம வீரர் என்று அழைக்கப்படுபவர். இணைப்புல யார் இருக்காங்கன்றதையும் கேட்டலாம். வருக, யாரு? வணக்கம், யாருங்கிறது?
1: காலை வணக்கம் மேடம், பிரசை கோபி மேடம்.
0: வணக்கம் சார். க்வெஸ்டின் கேட்டீங்களா, மறுபடியும் ரிப்பீட் பண்ணோம்னா?
1: இல்ல கேட்டேன் மேடம், காமராஜர்.
0: காமராஜர் இணைப்புல வந்ததுக்கு நன்றி. வரக்கூடிய அடுத்த நபர் என்ன பதில் சொல்றாங்க கேட்கலாம். வணக்கம், யாருங்கிறது?
2: புத்தகரம் நடராஜன்.
0: சொல்லுங்க சார், பள்ளி கல்வி வளர்ச்சிக்கு மிகப்பெரிய பங்களிப்பை செய்தவர்.
2: காமராஜர், காமராஜர்.
0: நன்றி சார், இணைப்புல வந்ததுக்கு நன்றி. சரியான விடைதான், காமராஜர் என்பது பள்ளி கல்வி வளர்ச்சிக்கு மிகப்பெரிய பங்களிப்பு செய்தவர் காமராஜர், கர்ம வீரர் என்றும் அழைக்கப்படுபவர். சரி, நிகழ்ச்சியில வரக்கூடிய அடுத்த கேள்வி, இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சர், சமூக நீதிக்காக வாழ்நாள் முழுவதும் பாடுபட்டவர், யார் இவர்? நிகழ்ச்சியில இணையக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம், யாருங்கிறது?
3: ஹலோ,
0: வணக்கம், யாருங்கிறது பேசுறீங்க? உங்க பேர் சொல்லலாம்.
3: ஹலோ, என் பேர் முத்துமாரி, கொருக்கப்பேட்டையில இருந்து பேசுறேன் மேடம்.
0: சந்தோஷமா, கேள்வி கேட்டீங்களா?
3: கேட்டேன் மேடம், டாக்டர் அம்பேத்கர். கரெக்டா மேடம்.
0: இனிப்புல வந்ததுக்கு நன்றி. அடுத்த நம்பர் என்ன பதில் சொல்றாங்கன்றதையும் கேட்டலாம். வணக்கம், யார் இங்கிருந்து?
4: வணக்கம்,
0: சொல்லுங்க சார் கேள்விக்கான விடையை. இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சர், சமூக நீதிக்காக வாழ்நாள் முழுவதும் பாடுபட்டவர்.
4: அம்பேத்கர் சொல்லாமா?
0: இணைப்புல வந்ததற்கு நன்றி. மிக சரியான விடை, இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சர், சமூக நீதிக்காக வாழ்நாள் முழுவதும் பாடுபட்டவர் டாக்டர் அம்பேத்கர் என்பது மிக சரியான விடை. சரி, என் கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சியில அடுத்ததா ஒரு பாடல் கேட்கலாம். என்ன பாடல்? குட்டி திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்கலாம். தேவி ஸ்ரீ பிரசாத், ரெய்னா அவங்க பாடின பாடல். விவேகாவுடைய கற்பனைகளுக்கு வரிகளுக்கு இசை தேவி ஸ்ரீ பிரசாத்.

0: வரும் வெள்ளிக்கிழமை இரவு 8 மணிக்கு விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 வெற்றி ஒரே நாளில் வராது. ஆனால் அதற்காக காத்திருக்கும் மனதிற்கு ஒரு நாள் வெற்றி நிச்சயம் வரும். இதை தனது வாழ்க்கையில் நிரூபித்தவர் இசையமைப்பாளர் பரணி.
1: பார்வண்டு பண்ணி முடிச்சோன்னா பாரதிராஜா சார் ஆபீஸ்ல இருந்து ஒரு கால் வந்தது. கால் கூப்பிட்டு விட்டுருந்தாரு. என்ன திடீர்னு அப்பா கூப்பிட்டு விட்டுருக்காரு. போனேன், போனவுடனே இங்க வாடா என்னடா பண்ண

0: ஆர்வம் உண்டு போகும்ல, எங்க போனாலும் அந்த பாட்டு தான் பாடுது. ஒரு ரிதம்ல ஒரு சாங் ஒன்று பண்ணாது, படத்துல வரல அந்த சாங். எப்படா இது நீ ஐடியா பண்ண, ரொம்ப நல்லா இருக்குடா அப்படின்னா, கூப்பிட்டு பாராட்டுனது எனக்கு ஒரு மிகப்பெரிய நேஷனல் அவார்டு மாதிரி இருந்தது.
1: இசைக்காக வாழ்ந்த தருணங்களை நம்மோடு மனம் திறந்து பகிர வருகிறார் இசையமைப்பாளர் பரணி. விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இசையும் நானும் நிகழ்ச்சியில் கேட்க தவறாதீர்கள் நேயர்களே. இது என் கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சி. கேட்டுட்டு இருக்கீங்க விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. நேரம் காலை 10:18. ஒரு குறிப்புகளை பதிலாக சொல்லி அந்த குறிப்புக்குரிய நபர் யார், யார் இவர் அப்படின்றத கண்டுபிடிக்கிறது தான் இன்னைக்கு ஷோவுடைய டார்கெட். தொடர்ந்து விளையாடிட்டு இருக்கோம். நேர்கள்லாம் சூப்பராகவே ரொம்ப பதில் அருமையாக பதில் சொல்கிறாங்க. அந்த வகையில் வந்து நிறைய பேர் லைன் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய முகநூல் பக்கத்தில் அவங்களுக்கு தெரிஞ்ச விடையை போஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. அப்படி போஸ்ட் பண்ணவங்க யார் அப்படின்னா மீரா வெங்கட்ராமனும் ஹரிஹரனும். முதல்ல ரெண்டு கேள்வி கேட்டதுக்கு அவங்க சரியான விடையை போஸ்ட் பண்ணியிருக்காங்க. இது மாதிரி நேயர்கள் உங்களுக்கு ஒருவேளை தொலைபேசி இணைப்பில் லைன் கிடைக்கல அப்படின்னா நம்மளுடைய விவித் பாரதி தமிழ் பண்பலை முகநூல் பக்கத்தில் உங்களுக்கு தெரிந்த விடையை போஸ்ட் பண்ணலாம். சரி, இன்னைக்கு நிகழ்ச்சியிலுடைய அடுத்த கேள்வி கேட்டலாமா? அமைதிக்கான நோபல் பரிசை பெற்ற முதல் இந்தியர் யார் அப்படின்றது தான் கேள்வி. கேள்வி ஒருமுறை மீண்டும் உங்களுக்காக, அமைதிக்கான நோபல் பரிசை பெற்ற முதல் இந்தியர் யார் என்பது தான் கேள்வி. இணைப்புல காத்திருக்கக்கூடிய நேயர் வருக, வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கம் சொல்வது யாரு? வணக்கம், பேர் சொல்லுங்க.
2: ஜெயப்பட்டி வெங்கட் மேடம்.
1: கேள்வி கேட்டீங்களா, மறுபடியும் சொல்லணுமா சார்?
2: அமைதிக்கான அன்னை தெரசா மேடம்.
1: அன்னை தெரசா, ஷூரா? எந்த வருடம் ஞாபகம் இருக்கா? வணக்கம் விவித் பாரதி தமிழ் பண்பலை. எங்கிருந்துமா பேசுறீங்க? சொல்லுங்கம்மா, அமைதிக்கான நோபல் பரிசை பெற்ற முதல் இந்தியர் எந்த வருடம் நினைவு இருக்கதா? முதல் நேயர் சொன்ன பதிலே நீங்களும் சொல்றீங்களா? சரிம்மா, முயற்சி பண்ணதுக்கு நன்றி, இணைப்புல வந்ததுக்கு நன்றிமா. வணக்கம், யார் இங்க இருந்து?
3: வணக்கம், பெரும்பாக்கத்துல இருந்து வித்யா ரவி.
1: சொல்லுங்கம்மா, கேள்விக்கான விடைய வந்து அன்னை தெரசான்னு சொல்லிட்டாங்க, சரியான பதில். அது எந்த வருடம் வாங்கினாங்க அப்படின்றது ஞாபகம் இருக்கா?
3: 1979.
1: இணைப்புல வந்ததுக்கு நன்றி, சரியான பதில சொல்லிட்டீங்க. அமைதிக்கான நோபல் பரிசை பெற்ற முதல் இந்தியர் அன்னை தெரசான்றது சரியான பதில். 1979 வறுமை நிலைக்கு தள்ளப்பட்டவர், நோயாளிகளுக்கு ஆற்றிய சேவைகளுக்காக 1979 வருடம் இந்த விருது அவர்களுக்கு வழங்கப்பட்டது. அடுத்த க்வெஸ்டின், கீதாஞ்சலி என்ற நூலை எழுதியவரும் நோபல் பரிசு பெற்ற இந்திய கவிஞரும் இவர், இவர் யார் அப்படின்றது தான் கேள்வி. இணைப்பில் இணையக்கூடிய நேயர் வணக்கம், யார் இங்கிருந்து? இணைப்பில் இணையக்கூடிய அடுத்த நேயர் வணக்கம், யார் இங்கிருந்து?
4: வணக்கம் மேம், நான் வேலூர் மாவட்டம் கட்படையில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன்.
1: சொல்லுங்க சார், கேள்வி மறுபடியும் ரிப்பீட் பண்ணுமா?
4: அமைதிக்கான நோபல் பரிசு பெற்ற அதே கேள்விதான போயிட்டு இருக்கு.
1: இல்லை சார், அது முடிஞ்சிருச்சு. இப்போ அடுத்த க்வெஸ்சன், கீதாஞ்சலி என்ற நூலை எழுதியவரும் நோபல் பரிசு பெற்ற இந்திய கவிஞரும் இவர், யார் இவர்?
4: எந்த நூல் மேம்?
1: கீதாஞ்சலி.
4: பாரதியார் மேம், 100% பாரதியார்.
1: ஓகே சார், இனிப்பில் வந்ததுக்கு நன்றி. வரக்கூடிய நேர் என்ன பதில் சொல்றாங்க கேட்கலாம். வணக்கம், யார் இங்கிருந்து பேசுறீங்க? விவித் பாரதி தமிழ் பண்பலை. எங்கிருந்து பேசுறீங்க சார்?
5: ஹரி.
1: சொல்லுங்க சார், கீதாஞ்சலி என்ற நூலை எழுதியவர் நோபல் பரிசு பெற்ற, வரக்கூடிய நேர் என்ன பதில் சொல்றாங்க கேட்கலாம். முயற்சி பண்ணீங்க, முயற்சிக்கு நன்றி. வணக்கம், யார் இங்கிருந்து?
6: அனைவருக்கும் இனிய காலை வணக்கம்.
1: வணக்கம் சார், உங்க பேர் சொல்லலாம்?
6: நான் மதுரை மாவட்டம் மணிநகரம் ஷோ சண்முக சுந்தரம்.
1: சொல்லுங்க சார், கேள்வியை கேட்டீங்களா?
6: கீதாஞ்சலி,
1: கீதாஞ்சலி என்ற நூலை எழுதியவரும் நோபல் பரிசு பெற்ற இந்திய கவிஞரும் இவர், யார் இவர்?
6: ரவீந்திரநாத் தாகூர்.
1: இணைப்புல வந்ததுக்கு நன்றி, மிகச்சரியான விடையை வந்து சொல்லிட்டீங்க. கீதாஞ்சலி என்ற நூலை எழுதியவரும் நோபல் பரிசு பெற்ற இந்திய கவிஞரும் இவர், யார் இவர்னா ரவீந்திரநாத் தாகூர்ன்றதுதான் மிகச்சரியான விடை.

சரி, ரெண்டு கேள்விகளுக்கும் விடை தெரிஞ்சிருச்சு. இப்போ அடுத்ததான் ஒரு பாடல் கேட்டலாம். யான் திரைப்படத்திலிருந்து தான் பாடல் கேட்க போகிறோம். கபிலனுடைய வரிகளுக்கு ஹாரிஸ் ஜெயராஜ் இசையமைப்பில் கானாபாலா பாடிய பாடல் இது.

நேரம் காலை 10:27. என் கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சி விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. கேள்விக்கான விடையை முகநூல் பக்கத்தில் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. அமைதிக்கான நோபல் பரிசை பெற்ற முதல் இந்தியர் யார், அவங்க எந்த வருடம் அப்படின்றத நடராஜன் கருத்து.

0: அப்பையா அவங்க போஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்து ஹரிஹரன் அவங்க வந்து கீதாஞ்சலி என்ற நூலை எழுதியவரும் நோபல் பரிசு பெற்ற இந்திய கவிஞரும் அப்படின்றதுக்கு ரவீந்திரநாத் தாகூர்னு சொல்லிட்டு, மீரா வெங்கட்ராமன், ஹேமலதா, விக்னேஷ் ஹுசூர்லேருந்து ஹரிஹரன் இவங்க நாலு பேரும் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. கேள்விக்கான விடையை நிறைய பேர் போஸ்ட் பண்ணியிருக்கிறீங்க, மகிழ்ச்சி. கரெக்டான விடையும் போஸ்ட் பண்ணியிருக்கீங்க. சரி, இப்போது அடுத்ததான் கேள்வி கேட்டுடலாமா? விண்வெளி பயணத்தின் போது உயிரிழந்தவர், இந்தியாவின் முதல் பெண் விண்வெளி வீராங்கனை இவர், யார் இவர் அப்படின்றது தான் கேள்வி. கேள்வி ஒரு முறை மீண்டும் உங்களுக்காக. விண்வெளி பயணத்தின் போது உயிரிழந்தவர், இந்தியாவின் முதல் பெண் விண்வெளி வீராங்கனை, யார் இவர் அப்படின்றது தான் கேள்வி. இணைப்பில் இணையக்கூடிய நபர் வணக்கம், யார் இங்கிருந்து?
1: வணக்கம்.
0: வணக்கம், யார் இங்கிருந்து பேசுறீங்க?
1: நான் சிங்கச்சோழன், சென்னை ஆர்கே நகர்ல இருந்து பேசுறேன் மேம்.
0: சொல்லுங்க சார், கேள்விக்கான விடைய.
1: கல்பனா சாவ்லா மேம்.
0: இணைப்புல வந்ததுக்கு நன்றி, அழகா முயற்சி பண்ணீங்க. அடுத்த நபர் வணக்கம்.

0: யார் இங்க இருந்து?
1: வணக்கம் மேம்.
0: வணக்கம், யார் இங்க இருந்து பேசுறீங்க?
1: நான் சிங்கச்சேரன், சென்னை ஆர்கே நகர்ல பேசுறேன் மேம்.
0: சொல்லுங்க சார், கேள்விக்கான விடைய.
1: கல்பனா சாவ்லா மேம்.
0: இணைப்புல வந்ததுக்கு நன்றி, அழகா முயற்சி பண்ணீங்க. அடுத்த நபர், வணக்கம், யார் இங்க இருந்து? வணக்கம், இணைப்புல இருந்து விடுபட்டாங்கன்னு நினைக்கிறேன். வணக்கம், விவித் பாரதி தமிழ் பண்பலை. வணக்கம், என் கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சி? வணக்கம், யார் இங்க இருந்து? சொல்லுங்க சார். விண்வெளி பயணத்தின் போது உயிரிழந்தவர், இந்தியாவின் முதல் முதல் பெண் விண்வெளி வீராங்கனை. இணைப்புல வந்ததற்கு நன்றி சார். இணைப்புல இணையக்கூடிய அடுத்த நபரை சந்திச்சிடலாம். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 2952-0853. இணைப்புல இணையக்கூடிய அடுத்த நபர், வணக்கம், யார் இங்கிருந்து? வணக்கம், இணைப்புல இருக்கிறீங்க, உங்க பேர் சொல்லலாம். உயிரிழந்தவர் இந்தியாவின் முதல் பெண்
2: கல்பனா சாவ்லா.
0: இணைப்புல வந்ததுக்கு நன்றி மேம், மிக சரியான விடை. அடுத்த கேள்வி, விண்வெளியில் கால் பதித்த முதல் இந்திய நபர் யார், அவரது பெயர் என்ன அப்படின்றதுதான் கேள்வி. இனிப்புல நீ கூட நீ, வணக்கம், யார் இங்கிருந்து?
3: ஹலோ,
0: வணக்கம், யார் இங்கிருந்து பேசுறீங்க? உங்க பேர் சொல்லுங்க.
3: கல்பனா சாவ்லா.
0: அந்த கேள்வி முடிஞ்சிருச்சு. அடுத்த கேள்வி, விண்வெளியில் கால் பதித்த முதல் இந்திய நபர் யார், அவரது பெயர் என்ன
3: அப்படின்றதுதான். ராகேஷ் சர்மா.
0: இனிப்புல வந்திருக்கு நன்றிமா, அழகா முயற்சி பண்ணீங்க. அடுத்த நேயர் யார், என்ன பதில் சொல்றாங்கன்றதையும் கேட்டலாம். வணக்கம், யார் இங்க இருந்து?
4: ராகேஷ் சர்மா தான் மேடம்.
0: கேள்வி கேட்டீங்களா? சரியான படி சார், சரியான விடை சார். இன்னைக்குல வந்ததற்கு நன்றி சார். விண்வெளியில் கால் பதித்த முதல் இந்திய நபர், அவரது பெயர் ராகேஷ் சர்மா. 1984 ஏப்ரல் 3 தான் அது நடந்தது. என் கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சியில ஒரு பாடல் கேட்டலாம். என்ன திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்க போறோம் அப்படின்னா, தனி ஒருவன் திரைப்படத்திலிருந்து ஹிப்ஹாப் தமிழா. எழுதி இசையமைத்து கௌஷிக் கிரிஷ் பத்மலதா பாடிய பாடல். பாடலை கேட்கறதுக்கு முன்னாடி சிறிய இடைவேளையை தொடர்ந்து பாடல் இசைக்கும்.

0: நேரம் காலை 10:35. விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 என் கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சி தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த கேள்வி. இந்தியாவின் முதல் கல்வி அமைச்சர், பல்கலைக்கழக மானியக்குழு அதாவது யுஜிசி உருவாக்கத்தில் முக்கிய பங்காற்றியவர், சுதந்திர இந்தியாவின் முக்கிய அறிஞர்களில் இவரும் ஒருவர், யார் இவர் அப்படின்றதுதான் கேள்வி. இனிப்பில் இணையக்கூடிய நேயர் வணக்கம், யாருங்கிறது? இனிப்பில் இணையக்கூடிய அடுத்த நேயர் வணக்கம், யாருங்கிறது? வணக்கம், இணைப்பில் இருக்கிறீங்க?
1: மேடம் வணக்கம்.
0: வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க சார். சொல்லுங்க சார். இந்தியாவின் முதல் கல்வி அமைச்சர், பல்கலைக்கழக மானியக்குழு அதாவது யுஜிசி உருவாக்கத்தில் முக்கிய பங்காற்றியவர். இந்தியாவின் முதல் கல்வி அமைச்சர், பல்கலைக்கழக மானிய குழு அதாவது யுஜிசி உருவாக்கத்தில் முக்கிய பங்காற்றியவர். இணைப்புல வந்ததுக்கு நன்றி சார். வரக்கூடிய அடுத்த நேயர் வந்து என்ன பதில் சொல்றாங்கன்னு கேட்கலாம். வணக்கம். வணக்கம்.
2: ஹலோ.
0: வணக்கம், யாரங்க இருந்து பேசுறீங்க?
2: மாதவ் கியா பேசுறேன்.
0: கேள்வி கேட்டீங்களா?
2: சொல்லுங்க.
0: இந்தியாவின் முதல் கல்வி அமைச்சர், பல்கலைக்கழக மானிய குழு அதாவது யுஜிசி உருவாக்கத்தில் முக்கிய பங்காற்றியவர், சுதந்திர இந்தியாவின் முக்கிய அறிஞர்கள் இவரும் ஒருவர், யார் இவர்?
2: ராஜேந்திர பிரசாதா.
0: இனிப்புல வந்து நன்றிமா. வரக்கூடிய நேயர் வந்து என்ன பதில் சொல்றாங்க கேட்கலாம். வணக்கம், யாருங்கிருந்து?
3: வணக்கம், ரேவதி
0: ஸ்ரீராமன்.
3: அப்துல் கலாம் ஆசாத் தான் சரியான விடை. 1947 1958 வரைக்கும் சிறு பண்ணிருக்கிறோம்.
0: சரியான விடை சார். அழகா முயற்சி பண்ணீங்க. இனிப்புல வந்ததுக்கு நன்றி சார். நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த கேள்வி. பச்சை புரட்சியின் தந்தை என்று இந்தியாவில் போற்றப்படுபவர் யார் இவர்? வேளாண் உற்பத்தியை அதிகரிப்பதில் முக்கிய பங்காற்றியவரும் கூட. இனிப்புல நீக்கூடிய நேயர் வணக்கம், யாருங்கிறது?
4: வணக்கம். வாழ்க வாழ்முடி மடிப்பாக்கம் கோபால நிச்சயமா.
0: நிலையத்துல அனைவரும் நலமா இருக்கும். சொல்லுங்க சார்.
4: டாக்டர் எம் எஸ் சாமிநாதன்.
0: இனிப்புல வந்திருக்க நன்றி சார். வரக்கூடிய அடுத்த நேயர் வணக்கம், யாருங்கிறது?
5: வணக்கம் வணக்கம் வணக்கம்.
0: வணக்கம் சொல்வது யாரோ?
5: நுங்கம்பாக்கம் டிரான்ஸ்பெண்ட் ரோட்டை சேர்ந்த பூந்தமல்லி ஜி போஜராஜன் பேசுறமா. வணக்கம் வணக்கம் வணக்கம்.
0: வணக்கம். வணக்கத்துக்கு பஞ்சமே இல்லாம வச்சிருக்கீங்க. சரி, பரவாயில்ல சார். வணக்கம். வேளாண் உற்பத்தியை அதிகரிப்பதில் முக்கிய
5: கேள்வி.
0: பச்சை புரட்சியின் தந்தை என்று இந்தியாவில் போற்றப்படுபவர், வேளாண்

0: உற்பத்தியை அதிகரிப்பதில் முக்கிய பங்காற்றியவர். யார் இவர்?
1: நான் படிக்காத முட்டாளுமா, எனக்கு தகுந்த மாதிரி கேளுமா.
0: இனிப்புல வந்ததற்கு நன்றி சார். அனைவருக்கும் ஏதோ ஒரு விதத்துல வந்து பதில் தெரிஞ்சிருக்கும். சோ படிச்சவங்க படிக்காதவங்க இல்ல, எல்லாருக்கும் எல்லா விடையும் தெரியும். அதே சமயம் தெரிஞ்சுக்கிற வேண்டிய விஷயங்களையும் தெரிஞ்சுக்கலாம். வணக்கம், யார் இங்க இருந்து?
2: வணக்கம் மேம், சுவாமிநாதன் தான்
0: மேம். எந்த கேள்விக்கு? கேள்வி ஒரு முறை சொல்லுங்க.
2: பசுமை புரட்சியின் தந்தை.
0: சரியா சொல்லுங்கம்மா. இனிப்புல வந்ததற்கு நன்றிமா. வேளாண் உற்பத்தியை அதிகரிப்பதில் முக்கிய பங்காற்றியவர், பச்சை புரட்சியின் தந்தை என்று இந்தியாவில் போற்றப்படுபவர். யார் இவர் என்ற கேள்விக்கு பதில் எம் எஸ் சுவாமிநாதன் என்பது மிகச்சரியான விடை. நிகழ்ச்சியில் அதே சமயம் ஃபேஸ்புக்கில் நிறைய பேர் வந்து அவங்களுடைய விடையை வந்து போஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. யார் யார் போஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா, நிறைய பேர் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. வித்யா, ரவிசங்கர், நடராஜன், சுப்பையா, வீரராகவன், ஹேமலதா, மேலப்பேடு தயாளன், விக்னேஷ் ஹுசூர்லேருந்து சத்யநாராயணன், நடராஜன், சுப்பையா, வீரராகவன், நடராஜன் சுப்பையா மறுபடியும் போஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. அடையாளம் பட்ட ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி, விக்னேஷ் ஹுசூர்லேருந்து, அப்புறம் வித்யா, ரவிசங்கர், அப்புறம் சத்யநாராயணன், நடராஜன், சுப்பையா க்வெஸ்சனுக்கு போஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. நிகழ்ச்சியில் போஸ்ட் பண்ண அத்தனை நேயர்களுக்கும் நன்றி. அதுவும் மிகச்சரியான விடையை வந்து போஸ்ட் பண்ணியிருக்கிறீங்க. சரி, இப்போ ஒரு பாடல் கேட்கறதுக்கு முன்னாடி ஒரு சிறிய விளம்பர இடைவேளையை தொடர்ந்து பாடல் இசைக்கும். என்ன திரைப்படத்திலேருந்து பாடல் கேட்க போகிறோம் அப்படின்னா, படிக்காதவன் திரைப்படத்திலேருந்து தான் பாடல் கேட்க போகிறோம். ப விஜய் கற்பனை வரிகளுக்கு மணிஷர்மா இசையில், உதித் நாராயணன், மாலதி அவங்க பாடின பாடல் தான் கேட்க போகிறோம். இப்போ ஒரு சிறிய விளம்பர இடைவேளை.
3: अरे मोहन भाई, काफी बिजी लग रहे हो.
4: मैं सोच रहा हूँ कि बिजनेस शुरू करूँ. एक एजेंट ने कहा कि मुद्रा लोन जल्दी सैंक्शन करवा देगा, बस प्रोसेसिंग फीस और लीगल फीस देनी होगी. पेमेंट लिंक भी भेजा है.
3: अरे मोहन भाई, प्रधानमंत्री मुद्रा योजना में कोई एजेंट नहीं होता है. धोखेबाज नकली वेबसाइट, सैंक्शन लेटर्स और दस्तखत से लोगों को फंसाते हैं.
4: सच?
3: सीधा बैंक या वित्त संस्था में जाओ या सरकारी वेबसाइट से लोन अप्लाई करो. सतर्क रहें और ऑनलाइन ठगों से बचें.
4: समझ गया.

0: நேரம் காலை 10:45. விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 என் காலி கேள்வி கேண்ட பதில் நிகழ்ச்சி ரொம்பவே சுவாரஸ்யமா போயிட்டு இருக்கு. ஒரு குறிப்பு கொடுத்து அந்த குறிப்புக்குரிய நபர் யார் இவர் அப்படின்றத கண்டுபிடிக்கிற மாதிரியான கேள்வி பதிலுக்கு நேயர்கள்லாம் ரொம்பவே சூப்பரா பதில் சொல்லிட்டு இருக்கீங்க. சரி, நேயர்கள்லாம் இணைப்புல வந்து அவரை காத்துட்டு இருக்காங்க. அடுத்த கேள்வி என்ன கேள்வி? உலக புகழ்பெற்ற இயற்பியலாளர் சார்பியல் கோட்பாட்டை முன்வைத்தவர் யார் இவர்? கேள்வி ஒருமுறை மீண்டும் உங்களுக்காக. உலக புகழ்பெற்ற இயற்பியலாளர் சார்பியல் கோட்பாட்டை முன்வைத்தவர், 1921 நோபல் பரிசு பெற்றார், யார் இவர்? இனிப்பிளினைக்குரிய நேயர் வணக்கம், யாருங்கிறது?
1: வணக்கம்மா.
0: வணக்கம், யாருங்கிறமா பேசுறீங்க?
1: உலக
0: புகழ்பெற்ற இயற்பியலாளர் சார்பியல் கோட்பாட்டை முன்வைத்தவர் யார் இவர் அப்படின்றது தான் கேள்வி.
1: அப்படிங்களா?
0: சும்மா முயற்சி பண்ணுங்க, சொல்லுங்க. சரி, அடுத்த முறை வரும்போது பதில் சொல்லுங்க. இனிப்புல வந்ததுக்கு நன்றிமா. இனிப்புல இணைக்கூடிய அடுத்த நேயர் வணக்கம், யாருங்க இருந்து?
2: ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன்.
0: என்ன கேள்விக்கு?
2: ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் மேடம்.
0: கேள்வி ஒரு முறை மீண்டும் சொல்கிறீங்களா? நீங்களே சொல்றீங்களா? ஓகே சார், ஓகே, இனிப்புல வந்ததுக்கு நன்றி. சரியான விடையை சொன்னீங்க. உலக புகழ்பெற்ற இயற்பியலாளர் சார்பியல் கோட்பாட்டை முன்வைத்தவர், 1921 நோபல் பரிசு பெற்றவர் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன்றது தான் கரெக்டான விட. நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த கேள்வி, இந்தியாவின் வெண்மை புரட்சியின் தந்தை இவர், யார் இவர்? இனிப்பிளனே கூடிய நேயர் வணக்கம், யாருங்கிருந்து? சொல்லுங்க சார். இந்தியாவின் வெண்மை
3: புரட்சி.
0: ஆஹா, நீர்கள் ரொம்பவே அழகா பதில் சொல்றாங்க. இனிப்புல வந்ததுக்கு நன்றி சார். சரியான விடை. சரி, சரியான விடை சார், சரியான விடை. இனிப்புல வந்ததற்கு நன்றி சார். ரொம்ப அருமையா சொல்லிட்டு இருக்கீங்க. நேரம் காலை 10:48 ஆயிடுச்சு. நிகழ்ச்சியில வரக்கூடிய

0: வணக்கம், நான் இசையமைப்பாளர் பரணி பேசுறேன். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்று முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் காலை 10:53 கேட்டுட்டு இருக்கீங்க விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 என் கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சி. சுவாரஸ்யமா போயிட்டு இருக்கிற கேள்வி பதில்கள் நிகழ்ச்சியில் வரக்கூடிய நிறைவான கேள்வி. சுதந்திர இந்திய நீதித்துறையின் அடித்தளத்தை அமைத்தவர், இந்தியாவின் முதல் தலைமை நீதிபதி யார் இவர் அப்படின்றது தான் கேள்வி. கேள்வி ஒருமுறை மீண்டும் உங்களுக்காக. இந்திய நீதித்துறையின் அடித்தளத்தை அமைத்தவர், இந்தியாவின் முதல் தலைமை நீதிபதி இவர், யார் இவர் அப்படின்றது தான் கேள்வி. நேர்கள் இணைப்பில் வரலாம். 0444 என்ற முன்னிணைப்பை தொட்டு 2952205853 மற்றொரு இலக்க எண்ணான 2838981 என்ற எண்ணை தொட்டு விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 என் கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சியில நிறைவான கேள்வி உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. சரி, நேரமின்மை காரணமாக நானே இந்த பதிலை வந்து சொல்லிடுறேன். கேள்வியை ஒரு முறை உங்களுக்காக மீண்டும் உங்களுக்கு சொல்கிறேன். சுதந்திர இந்திய நீதித்துறையின் அடித்தளத்தை அமைத்தவர், இந்தியாவின் முதல் தலைமை நீதிபதி யார் இவர் அப்படின்னா ஹரிலால் ஜே கரியா. நேரம் காலை 10:55 நிகழ்ச்சியில் வரக்கூடிய நிறைவான பாட்டு வில்லு திரைப்படத்திற்காக தேவிஸ்ரீ பிரசாத் திவ்யா பாடின பாடல் இது.

இன்னைக்கு என் கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சி வந்து ரொம்பவே சூப்பரா போச்சு. என் கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சியில பங்கேற்ற பங்கு பெற முயற்சி செய்த அத்தனை நேயர்களுக்கும் நன்றி. அது மட்டும் இல்லாம உங்களுடைய பதிலை வந்து கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ண நேயர்களுக்கும் நன்றியை சொல்லிட்டு மீண்டும் என் கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சியை கேட்கலாம் நாளை காலை 10:02. நேரம் காலை 10:59:40. இன்னும் சில நொடிகளில் ஆரம்பமாகும் 11 மணிக்கான செய்திச் சுருக்கம். அதுவரை இணைந்திருங்கள் விவித் பாரதி தமிழ் பண்பலையோடு.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் பாரத் டெக் சர்வதேச ஜவுளி கண்காட்சியை புதுதில்லியில் இன்று தொடங்கி வைத்தார். முதலமைச்சர் திரு விஜய் சென்னை மாநில கல்லூரியில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் சுகாதார பணியாளர்களுக்கான பணி நியமன ஆணைகளை வழங்கினார். அரசு மருத்துவமனைகளில் தரமான அடிப்படை வசதிகளை ஏற்படுத்தி தர வேண்டும் என்று தமிழக அரசை பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. வியட்நாம் படகு விபத்தில் உயிரிழந்த தமிழகத்தைச் சேர்ந்தவர்களின் உடல்கள் இன்று அவரவர் சொந்த ஊர்களுக்கு அனுப்பி வைக்கப்படவுள்ளன. திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி சிப்காட் தொழிற்பேட்டையில் தனியார் தொழிற்சாலையில் பாய்லர் வெடித்து ஒருவர் உயிரிழந்தார். படுகாயமடைந்த 7 பேர் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 400 ரூபாய் குறைந்து 1,05,200 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களின் ஓரிரு பகுதிகளில் இன்று லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் த்ரூ கபிலா டானிஷா கிராஸ்டோ இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. சென்னையில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் சன்யா வாட்ஸ் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று பர்மிங்ஹாமில் மாலை 3:30 தொடங்குகிறது. 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய வாலிபால் சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று பிலிப்பைன்ஸை எதிர்கொள்கிறது. 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் கூடைப்பந்து போட்டியில் இந்தியா இன்று ஓமனை எதிர்கொள்கிறது. 21 வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் ஹாக்கி போட்டியில் இந்தியா இன்று பெல்ஜியத்தை எதிர்கொள்கிறது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: வணக்கம் நேர்களே, விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. நேரம் முற்பகல் 11:03. காலத்தையும் மனதையும் வென்ற காவிய கானங்களில் மனதை வருடும் வரிகள், வாழ்க்கையை வழிநடத்தும் கருத்துகள், இவை அனைத்தையும் தன்னகத்தே கொண்டிருக்கும் 1960-70களின் பொற்கால பாடல்களின் அணிவகுப்போடும் இதயம் சேமித்து வைத்திருக்கும் இசை நினைவுகளோடும் உங்களை சந்திக்க வருகிறது.
2: என்றும் இனியவை.

காலம் மாறலாம், தலைமுறைகள் மாறலாம், ஆனால் சில பாடல்கள் மட்டும் காலத்தை கடந்தும் நம் இதயத்தில் நிலைத்திருக்கும். அப்படிப்பட்ட பொக்கிஷமான பழைய திரைப்பட பாடல்களின் இனிய அணிவரிசையோடு உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. தமிழ் திரையுலகில் நடிகையாக மட்டுமல்ல, தன்னுடைய இயல்பான நடிப்பு, புன்னகை, கம்பீரமான தோற்றம், நடன திறமை போன்றவற்றால் ரசிகர்களின் இதயத்தில் நிலையான இடத்தை பிடித்தவர் நடிகை ஜெயலலிதா. இன்று அவர் நடித்த திரைப்படங்களில் இடம்பெற்ற காலத்தால் அழியாத பாடல்களை இனிய நினைவுகளோடு கேட்டு மகிழ்வோம். நிகழ்ச்சியில் வரக்கூடிய முதல் பாடல் வெண்ணிற ஆடை திரைப்படத்திற்காக. மென்மையான காதல் உணர்வுகளையும் இளமையின் துடிப்பையும் அழகாக வெளிப்படுத்தும் பாடல். காற்றை போல மனதை வருடும் இந்த இனிமையான மெலடி என்றும் ரசிகர்கள் மனதில் நிலைத்து நிற்கிறது. கண்ணதாசனுடைய கற்பனை வரிகளுக்கு விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் பி. சுசிலா பாடிய பாடல் இது.

தங்களில் இன்றென்று முழுமையான கொண்டாட்டத்தோடு நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த பாடல் காத்திருப்பதின் இனிமையையும் காதலின் நம்பிக்கையையும் மனதை வருடும் வரிகளில் சொன்ன அழகிய பாடல் இது. ஜெயலலிதாவின் இயல்பான நடிப்பு இந்த பாடலுக்கு மேலும் அழகு சேர்க்கிறது. மேஜர் சந்திரகாந்த் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்கலாம். வி. குமார் இசையமைப்பில் பி. சுசிலா பாடின பாடல். பாடலுக்கு கற்பனை வாலி.

இதயம் சேமித்து வைத்திருக்கும் இசை நினைவுகளோடு என்றும் இணைவை நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கீங்க. விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3. நேரம் முற்பகல் 11:12. என்றும் இணைவை நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த பாடல் நம் நாடு திரைப்படத்திற்காக வாணியுடைய கற்பனை வரிகளுக்கு MS விஸ்வநாதன் இசையமைக்க P. சுசிலா பாடிய அருமையான பாடல் இது.

அக்காலத்தை வென்ற காவிய கானங்கள் இன்றும் இனியவை. விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 கேட்டுட்ருக்கீங்க. நேரம் முற்பகல் 11:17. நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த பாடல், மனம் வீசும் சந்தனத்தைப் போல மனதை இதமாக வருடும் மென்மையான காதல் உணர்வுகளை இசையாக வடித்திருக்கும் பாடல் இது. கவிஞரின் இனிய வரிகளும் இசையின் மெல்லிய ஓட்டமும் இந்த பாடலுக்கு தனித்துவமான அழக கொடுக்குது. எத்தனை முறை கேட்டாலும் புதிதாய் மலரும் மலரின் மனம் போல மனதில் நிலைத்து நிற்கிறது. ரகசிய போலீஸ் 115 திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டலாம். கண்ணதாசனுடைய கற்பனை வரிகளுக்கு எம் எஸ் விஸ்வநாதன் இசையில், பி சுசிலா குரலில் பாடல் இதோ.

0: வரும் வெள்ளிக்கிழமை இரவு 8 மணிக்கு விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 வெற்றி ஒரே நாளில் வராது. ஆனால் அதற்காக காத்திருக்கும் மனதிற்கு ஒரு நாள் வெற்றி நிச்சயம் வரும். இதை தனது வாழ்க்கையில் நிரூபித்தவர் இசையமைப்பாளர் பரணி.
1: பார் ஒன்று பண்ணி முடிச்சோன்னே பாரதிராஜா சார் ஆஃபீஸ்லேருந்து ஒரு கால் வந்தது. கால் கூப்பிட்டு விட்டுருந்தாரு. என்ன திடீர்னு அப்பா கூப்பிட்டு விட்டுருக்காரு. போனேன். போனவுன்னே இங்கே வாடா என்னடா பண்ண பார் ஒன்று போகல. எங்கே போனாலும் அந்த பாட்டு தான் பாடுது. ஒரு ரிதம்லேயே ஒரு சாங் ஒன்று பண்ணாது. படத்தில் வரல. அந்த சாங் எப்படா இது நீ ஐடியா பண்ண, ரொம்ப நல்லா இருக்குடா அப்படின்னா கூப்பிட்டு விட்டு பாராட்டினது எனக்கு ஒரு மிகப்பெரிய நேஷனல் அவார்டு மாதிரி இருந்தது.
0: இசைக்காக வாழ்ந்த தருணங்களை நம்மோடு மனம் திறந்து பகிர வருகிறார் இசையமைப்பாளர் பரணி. விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இசையும் நானும் நிகழ்ச்சியில் கேட்க தவறாதீர்கள் நேயர்களே. என்றும் இனிமே நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த பாடல் கிராமிய வாழ்க்கையின் எளிமை, திருவிழாவின் குதூகலம், மக்களின் கொண்டாட்ட மனநிலை, இவை அனைத்தையும் உரிமை மேளத்தின் தாளத்தோடு உயிர்ப்புடன் கொண்டு வரும் துள்ளலான பாடல் இது. உற்சாகம் நிறைந்த

இசை, குரல் பொதிந்த வரிகள், ஜெயலலிதாவின் துடிப்பான நடனம் ஆகியவற்றை இந்த பாடலுக்கு தனி அழகு சேர்க்குது. பட்டிக்காடா பட்டணமா திரைப்படத்துலேருந்து தான் பாடல் கேட்க போகிறோம். டிஎம் சௌந்தரராஜன், எல்ஆர் ஈஸ்வரி அவங்க பாடின பாடல். கண்ணதாசனுடைய கற்பனை வரிகளுக்கு இசை எம்எஸ் விஸ்வநாதன்.

0: கேளுங்க கேளுங்க. கிராம மக்களே, கேஒய்சி அப்டேட் மெசேஜ் பார்க்காம இருக்காதீங்க. உடனடியா கேஒய்சி அப்டேட் பண்ணுங்க. அடையாளம் அல்லது முகவரியில் எந்த மாற்றமும் இல்லை என்றால் உங்கள் வங்கி அல்லது ஏடிஎம் அல்லது பிசினஸ் கரஸ்பாண்டன்ட் அதாவது பிசி இடம் செல்லுங்கள். அல்லது வங்கியில் பதிவு செய்யப்பட்ட மின்னஞ்சல் அல்லது மொபைல் எண் அல்லது மொபைல் வங்கி செயலி அல்லது கடிதம் மூலம் அதன் அறிவிப்பை வழங்கவும். ஒருவேளை ஏதாவது மாற்றம் இருந்தா அடையாள அட்டை மற்றும் முகவரியோட சமீபத்திய ஆதாரத்தை காட்டுங்க. உங்க அக்கவுண்ட செயல்ல வச்சிருப்பதன் மூலம் பேங்கிங் சேவைகளை அனுபவியுங்க. கேஒய்சி அப்டேட் செய்ய உங்களுக்கு அருகில் உள்ள கிராம பஞ்சாயத்து முகாம் அல்லது வங்கி கிளையை பார்வையிடவும்.
1: ஆர்பிஐ சொல்கிறது,
2: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க. நேரம் ஒரு பகல்

11:34 கேட்டுட்டு இருக்கீங்க என்று மினியவை நிகழ்ச்சி விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த பாடல் தமிழின் இயற்கை அழகையும் காதலின் மென்மையையும் கவிதையாக இணைத்திருக்கும் இனிய பாடல் இது. குறிஞ்சி நிலத்துடைய அழகையும் மலரின் மனமும் காதலின் தூய்மையையும் இசையாக மலர காத்திருக்கிறது. இதோ குறிஞ்சி மலரின் மனத்தை இசையாக பரப்பும் அந்த இனிய பாடல் கந்தன் கருணை திரைப்படத்திலிருந்து கேட்கலாம். கே.வி. மகாதேவன் இசையமைத்து சுசிலா குழுவினர் பாடிய பாடலை.

நேரம் முற்பகல் 11:38. என்றும் இனியவே நிகழ்ச்சியில் அடுத்ததாக, தன்னம்பிக்கையும் மன உறுதியும் எவ்வளவு அழகானவை என்பதை இசையாக சொல்லும் அருமையான பாடல் இது. வீரம் என்பது ஆண்களுக்கு மட்டுமல்ல, வாழ்க்கையின் சவால்களை நேராக எதிர்கொள்ளும் ஒவ்வொரு பெண்ணின் உள்ளத்திலும் ஒளிந்திருக்கும் சக்தி என்பதை இந்த பாடல் உணர்த்துகிறது. தர்மம் எங்கே திரைப்படத்திற்கான பாடல் இது. எம் எஸ் விஸ்வநாதன் இசையில், டி எம் சவுந்தரராஜன், எல் ஆர் ஈஸ்வரி பாடிய பாடல் இது.

இணைந்திருக்கிறோம் மறுபடியும் வராத காலத்தின் மறக்க முடியாத இசைகளோடு. இது என்றும் இனியவை நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. நேரம் முற்பகல் 11:44. ஜெயலலிதா நடித்த திரைப்படங்களில் இருந்து என்றும் இணையவே நிகழ்ச்சியில் பாடல்களை தொடர்ந்து கேட்டுட்ருக்கீங்க. நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த பாடல் 1970 எம்ஜிஆர் ஜெயலலிதா அவங்களுடைய நடிப்பில் கிருஷ்ணன் பஞ்சு இயக்கத்தில் வெளியான திரைப்படம்தான் எங்கள் தங்கம். இந்த திரைப்படத்திற்கு வாலி அவர்கள் பாடல் வரிகளை எழுதியிருக்கிறாங்க. எம்எஸ் விஸ்வநாதன் இசையில் டி எம் சவுந்தரராஜன் சுசீலா பாடின பாடலை கேட்டலாம்.

காதுகளில் ஒலிப்பது பாடல்கள் அல்ல, காலத்தின் நினைவுகள், மறக்க முடியாத மெட்டுகள், மறையாத உணர்வுகள். இந்த மெட்டுகள் பழையவை அல்ல, மனதுக்கு நெருக்கமானவை, என்றும் இனியவை. இது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. நேரம் முற்பகல் 11:49. நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த பாடல் சூரியகாந்தி திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் ஜெயலலிதா பாடிய பாடல். பாடலுக்கு இசை எம் எஸ் விஸ்வநாதன், கற்பனை பாலி.

happened to her?

என்றும் இனியவே நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த பாடல் டி எம் சவுந்தரராஜன் பி சுசிலா பாடிய ஒளி விளக்கு திரைப்படத்திற்காக வாளியின் கற்பனை வரிகளுக்கு எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் பாடலை கேட்கலாம்.

நேரம் பிற்பகல் 11:57. விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. என்றும் இனியவே நிகழ்ச்சியில் வரக்கூடிய நிறைவான பாடல், இனிமையான இசையோடு ஆரம்பித்த பாடல் கெட்டி மேளத்தோடு முடிய காத்திருக்கிறது. சந்திரோதயம் திரைப்படத்திற்கான பாடல்.

நடிகை ஜெயலலிதா நடிப்பில் வெளியான திரைப்படங்களிலிருந்து இடம்பெற்ற காலத்தால் அழியாத சில இனிய பாடல்களை இன்று கேட்டு ரசித்தோம். இசைக்கு வயதில்லை, நல்ல பாடல்களுக்கு முடிவில்லை. காலங்கள் மாறினாலும் இதயங்களை தொடும் இந்த இனிய மெலடிகள் என்றென்றும் நம் நினைவுகளில் ஒலித்துக்கொண்டே இருக்கும். இந்த இனிய இசைப்பயணத்தில் இணைந்திருந்த நேயர்களுக்கு நன்றி கூறி மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஷாலினி. நன்றி நேயர்களே.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் பொழுது 12:01.
2: ரெட்ரோ நேரம்.
1: உங்கள் உள்ளங்களை எல்லாம் கொள்ளை கொள்ளும் பாடல்களின் அணிவகுப்போடு மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கானங்கள் உங்களுக்காக இந்த நிகழ்ச்சியில். இது ரெட்ரோ நேரம்.

காற்றுள்ளவரே, இந்த பார் உள்ளவரே, இந்த குரல் நம்முடன் எப்போதும் இருந்து கொண்டே இருக்கும். இஸ் ஜானகியின் குரலில் இளையராஜாவின் இசையமைப்பில் கோவில்புரா இந்த படத்திலிருந்து அந்த பாடலை கேட்டு ரசித்தோம். ரெட்ரோ நேரத்தில் இனி ஒலிக்கவிருக்கும் பாடல் இளையராஜா இசையமைத்து எஸ் ஜானகியுடன் பாடியிருப்பது எம்ஜி வல்லபன் பாடல். இது தைப்பொங்கல் படத்திலிருந்து.

இனிய பாடல்களின் சங்கமமாய் இது ரெட்ரோ நேரம். நேரம் பொழுது 12:12 இனி ஒலிக்கவிருக்கும் பாடல் கங்கை அமரன் எழுதியது, இளையராஜா இசையமைத்த. தீபன் சக்கரவர்த்தி எஸ் ஜானகி பாடியிருக்கும் பாடல் கங்கை அமரன் பாடல், இளையராஜாவின் இசையமைப்பில்.

0: வரும் வெள்ளிக்கிழமை இரவு 8 மணிக்கு விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 வெற்றி ஒரே நாளில் வராது, ஆனால் அதற்காக காத்திருக்கும் மனதிற்கு ஒரு நாள் வெற்றி நிச்சயம் வரும். இதை தனது வாழ்க்கையில் நிரூபித்தவர் இசையமைப்பாளர் பரணி.
1: பார் ஒன்று பண்ணி முடிச்சோன்னா பாரதிராஜா சார் ஆஃபீஸ்லேருந்து ஒரு கால் வந்தது. கால் கூப்பிட்டு விட்டுருந்தாரு. என்ன திடீர்னு அப்பா கூப்பிட்டு விட்டுருக்காரு. போனோன்னே இங்கே வாடா, என்னடா பண்ண பார் ஒன்று போகல, எங்கே போனாலும் அந்த பாட்டு தான் பாடுது. ஒரு ரிதம்லேயே ஒரு சாங் ஒன்று பண்ணாது, படத்தில் வரல. அந்த சாங் கிட்ட எப்படா இது நீ ஐடியா பண்ண, ரொம்ப நல்லா இருக்குடா அப்படின்னா கூப்பிட்டு விட்டு பாராடுனது எனக்கு ஒரு மிகப்பெரிய நேஷனல் அவார்டு மாதிரி இருந்தது.
0: இசைக்காக வாழ்ந்த தருணங்களை நம்மோடு மனம் திறந்து பகிர வருகிறார்.

0: இசையமைப்பாளர் பரணி. விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இசையும் நானும் நிகழ்ச்சியில் கேட்க தவறாதீர்கள் நேயர்களே.
1: செவியோரம் சுகராகம். இது விவித் பாரதி தமிழகம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
2: முழுமையான கொண்டாட்டம், இசை கொண்டாட்டமா, இனிய பாடல்கள் உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது ரெட்ரோ நேரம். ஓகே, நாம வந்து கோவில் புறா படத்திலேருந்து எஸ் ஜானகி அம்மா தனித்து பாடி இருந்த பாடல் கேட்டோம், சங்கீதமே தெய்வீகமே அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தது இளையராஜா இசையமைத்து எஸ் ஜானகியோட பாடியிருந்த பாடல் தைப்பொங்கல் படத்திலேருந்து கேட்டாச்சு. அடுத்து எனக்காக காத்திரு, இந்த படத்தில் வந்து தீபன் சக்கரவர்த்தி அவங்களோட இணைந்து பாடியிருந்தாங்க ஜானகி அம்மா. ஆகக்கூடிய இன்றைக்கி வந்து பிற பின்னணி பாடகர்களோட ஜானகி அம்மா பாடியிருக்கக்கூடிய பாடல்களை தந்துட்டுருக்கு இன்றைக்கி ரெட்ரோ நேரம். அந்த வரிசையில் அடுத்ததாக நாம் கேட்க போகிற பாடல், இது கிருஷ்ணச்சந்திரன் எஸ் ஜானகி இளையராஜா இவங்களோட கூட்டணியில் வந்த பாட்டு, வைரமுத்தோட பாடல், இளையராஜா இசையும் கொடுத்துருக்கிறார். கோபுரங்கள் சாய்வதில்லை இந்த படத்துலேருந்து இந்த பாட்டு நம்ம கேட்க போகிறோம். அதுக்கு முன்னாடி உங்களுடைய பதிவுகள் அப்படி பார்த்துட்டு வந்துடலாம். சுமதி கோவிந்தராஜன் அவங்க வந்து ஜோஹர் மலேசியாவிலேருந்து கேட்டுட்ருக்காங்க. ஏழுக்கிணர் தேவாவோட வாழ்த்துக்கள். NMB நச்சுப்பிள்ளை காரைக்கால் இந்த பகுதியிலேருந்து குடும்பத்தோடு சேர்ந்து கேட்டுட்ருக்காங்க. அடையாளம்பட்ட ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி, புரசீவாக்கம் சௌந்தர்ராஜன், சூளை ரீஜா மனோகரன் இவங்க எல்லாமே வாழ்த்து சொல்லியிருக்காங்க. ஆரம்ப பாட்டே எங்களை சங்கீத கச்சேரிக்கு அழைச்சிட்டு போகிற மாதிரி இருந்தது அப்படின்னு சொல்லி வாழ்த்தி சொல்லியிருக்காங்க சூளை ரீஜா மனோகரன். கலீல் அகமது பொன்னேரியிலேருந்து, பாடல்கள் நம்ம விவத்பாரத்தில் கேட்குறது, அதுவும் தேர்ந்தெடுத்து போடுறீங்க பார்த்தீங்களா, அதுதாங்க மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம் அப்படின்னு சொல்லி வாழ்த்தி சொல்லியிருக்காங்க. பழைய பாட்டு அப்படின்னா நம்ம 102.3 மட்டும்தான் கேட்க முடியுது. அதுலேயுமே வந்து இன்றைக்கி ஜானகியம்மா பாடின பாட்டெலாம் போட்டுட்ருக்கீங்க பார்த்தீங்களா, அடடா பழைய பாட்டுனா பழைய பாட்டு தாங்க வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி அவங்க வாழ்த்தவும் செஞ்சுருக்காங்க. சூரியமூர்த்தி கோவூர்லேருந்து, ஆரம்பமே அமக்களமாக இருந்தது, ஜானகியம்மாவோட குரலில் சங்கீதமாய் ஒலித்தது, தொடர்ந்து கண் மலர்களின் அழைப்பிதழ் அந்த இசைஞானியோட சேர்ந்து பாடினது, இப்படி தன்னோட இனிய குரலால் எவ்வளோ பாடல்களை நமக்கு கொடுத்துட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி வாழ்த்தி சொல்லியிருக்காங்க சூரியமூர்த்தி. ஓ நெஞ்சமே, இந்த மாதிரி இனிமையான அமைதியான பாட்டெலாம் கேட்குறதுக்கு நம்ம விவத் பாரதியை விட்டால் எங்கே அப்படிங்கிற மாதிரி சூளை ரீஜா மனோகரன். மீரா வெங்கட்ராமனோட வாழ்த்துக்கள், ஆஹா ஓஹோ அப்படின்னு சொல்லி வாழ்த்தியிருக்காங்க. இந்த வாழ்த்துக்களோட இதோ கோபுரங்கள் சாய்வதிலை படத்துலேருந்து பாட்டு வந்துச்சுக்கு. 12:21 45 நொடியில் இது உங்கள் அபிமான விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3.

தனியான பூவுக்கு இலை ஒண்ணு துணையாச்சு ஏனென்று கொஞ்சம் யோசியே, முழுசாக நனைஞ்சாச்சு குளிர் விட்டு போய்.

காற்றோடு கலந்துவிட்ட அந்த கானக்குரல் பிற பின்னணி பாடல்களோடு இணைந்து பாடியிருக்கும் பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அந்த வரிசையில் இனி எஸ் என் சுரேந்தரோடு இணைந்து ஜானகி பாடியிருக்கும் பாடல் இது. இளையராஜாவின் இசையமைப்பில் முத்துலிங்கம் எழுதிய பாடல், நான் பாடும் பாடல் படத்திலிருந்து.

0: ராகம் பாடும் நேரம் இன்று. ஒரு நாள் கூட பாக்கி இல்லைங்க அவங்க குரலில் நம்ம பாட்டு கேட்குறது. டெய்லி டெய்லி டெய்லி நடக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். அதுவும் இன்றைக்கி ஸ்பெஷலாக பார்த்திங்கன்னா, நம்ம எஸ்பிபி மலேசியா வாசுதேவன், கே ஜெயசுதாஸ் இவங்களை தவிர்த்து பிற பின்னணி பாடகர்கள் நிறைய பேரோடு அவங்க வந்து இணைந்து பாடியிருக்காங்க. அந்த வகையில் சின்னதாக ஒரு சாம்பிள் சாம்பிள் மாதிரி தான் நம்ம கேட்டுட்ருக்கோம். ஏன்னா அவ்வளோ ஆயிரக்கணக்கான பாடல்கள் அவங்களோட குரலில் நம்ம கேட்டுட்ருக்கோம். இப்போது அடுத்ததாக நம்ம வந்து கேட்க போகிற பாடல் வந்து ஜெயச்சந்திரன் அவங்களோட எஸ் ஜானகியம்மா இணைந்து பாடியிருக்கக்கூடிய பாடல். வாலி எழுதினது பாடலுக்கு இசை இளையராஜா. டிசம்பர் பூக்கள் இந்த படத்திலேருந்து இந்த பாட்டு வந்துட்டுருக்கு.
1: அழகாக சிரித்தது அந்த நிலவு,
2: அதுதான் எதுவோ
1: அனலாக கொதித்தது இந்த மனது.

மறக்க முடியாத, மறக்க இயலாத அந்த குரல், நம் மனங்களை வென்றுவிட்ட அந்த குரல். இனி கமல்ஹாசனுடன் இணைந்து பாடியிருக்கும் பாடல், வாலி எழுதிய பாடலுக்கு இசை இளையராஜா. தேவர் மகன் படத்திலிருந்து ஒலிக்கிறது இந்த பாடல்.

0: சில நொடிகளில் தொடர்வது 12:40 தமிழ் செய்திகள். இணைந்திருங்கள் அது விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3.
1: ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். நாட்டின் பாதுகாப்பிற்கு ராணுவத்தினர் அயராது பாடுபட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். நாட்டின் செழுமையான ஜவுளி பாரம்பரியம் மற்றும் நவீன தொழில்நுட்பங்களை வெளிப்படுத்தும் வகையில் பாரத் டெக் சர்வதேச ஜவுளி கண்காட்சி அமைந்துள்ளதாக மத்திய அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் தெரிவித்துள்ளார். வியட்நாம் படகு விபத்தில் உயிரிழந்த தமிழகத்தைச் சேர்ந்த 10 பேரின் உடல்கள் இன்று அவரவர் சொந்த ஊர்களுக்கு அனுப்பி வைக்கப்பட உள்ளன. பாங்காக்கில் மதுபான விடுதியில் நேரிட்ட தீ விபத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 30 அதிகரித்துள்ளது. ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் PV சிந்து காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். நாட்டின் பாதுகாப்பிற்கு ராணுவத்தினர் அயராது பாடுபட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். புதுதில்லி போர் நினைவு சின்னத்தில் கார்கில் போரில் உயிரிழந்த ராணுவ வீரர்களின் தியாகத்தை நினைவுகூரும் வகையிலான இருசக்கர வாகன பேரணியை தொடங்கி வைத்து அவர் பேசினார். நாட்டு மக்கள் மனதில் இவர்களது தியாகம் என்றும் நிலைத்து நிற்கும் என்றும் அவர் தெரிவித்தார். போர் நினைவு சின்னத்திலிருந்து தொடங்கிய இந்த பேரணி அடுத்த 13 சண்டிகர், பஞ்சாப், ஹிமாச்சல பிரதேசம் வழியாக கார்கில் போர் நினைவிடத்தில் நிறைவடையும் என்றும் திரு ராஜ்நாத் சிங் கூறினார். நாட்டின் செழுமையான ஜவுளி பாரம்பரியம் மற்றும் நவீன தொழில்நுட்பங்களை வெளிப்படுத்தும் வகையில் பாரத் டெக் சர்வதேச ஜவுளி கண்காட்சி அமைந்துள்ளதாக மத்திய அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று இதனை தொடங்கி வைத்து பேசிய அவர், ஜவுளித்துறையின் வளர்ச்சிக்கு இந்த கண்காட்சி கூடுதல் உத்வேகம் அளிக்கும் என்றும் தெரிவித்தார். நெசவாளர்கள் மற்றும் கைவினை கலைஞர்களின் முன்னேற்றத்திற்கு இந்த கண்காட்சி உறுதுணையாக இருக்கும் என்றும் அவர் கூறினார். ஜவுளி பொருட்களை சர்வதேச அளவில் கொண்டு சேர்ப்பதில் இந்த கண்காட்சி முக்கிய பங்கு வகிக்கும் என்றும் திரு கிரிராஜ் சிங் குறிப்பிட்டார். கத்தாரின் முன்னாள் அரசர் ஷேக் ஹமத் பின் கலீஃபா அல்தானியின் இறுதிச் சடங்கில் பங்கேற்க மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு இன்று தோஹா புறப்பட்டுச் சென்றார். இதுதொடர்பாக வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இந்தியா கத்தார் இடையேயான உறவுகளை மேம்படுத்துவதில் அல்தானியின் பங்களிப்பு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை அடையும் வகையில் பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம், ரொபாட்டிக்ஸ், டிஜிட்டல் சுகாதாரம், உயிரி தொழில்நுட்பம் உள்பட நவீன தொழில்நுட்பங்களின் உதவியுடன் இந்த இலக்கை அடைவதில் முன்னேற்றம் கண்டுள்ளதாகவும் அந்த அமைச்சகத்தின் சமூக வலைதள பதிவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. காசநோய், புற்றுநோய், தாய்சேய் நல மருத்துவம், மனநல மருத்துவம், பெருந்தொற்று போன்றவற்றுக்கான சிகிச்சையில் இந்த தொழில்நுட்பங்கள் உதவிகரமாக உள்ளதாகவும் அதில் கூறப்பட்டுள்ளது. ஆராய்ச்சி, புதிய கண்டுபிடிப்புகள் மற்றும் உள்நாட்டு தொழில்நுட்பங்கள் வாயிலாக சுகாதாரத்துறையை மேலும் வலுப்படுத்துவதற்கு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் சுகாதார அமைச்சகத்தின் சமூக வலைதளத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியா பிரிட்டன் இடையேயான பொருளாதார வர்த்தக ஒப்பந்தம் நாளை முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இதன் மூலம் இந்திய ஏற்றுமதியாளர்களுக்கு பிரிட்டனில் 99% வரி சலுகை கிடைக்க வாய்ப்பு ஏற்பட்டுள்ளது. இரு நாடுகளுக்கு இடையேயான பொருளாதார ஒத்துழைப்பு வலுப்பெற இந்த ஒப்பந்தம் வகை செய்கிறது. உணவுப் பொருட்கள் மீதான 70% இறக்குமதி வரி, கடல்சார் உணவுப் பொருட்கள் மீதான 21% வரி, பொறியியல் சாதனங்கள் மீதான 18% வரி நாளை முதல் முற்றிலும் ரத்து செய்யப்பட உள்ளன. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் ₹300 ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.

வியட்நாம் படகு விபத்தில் உயிரிழந்த தமிழகத்தைச் சேர்ந்த 10 பேரின் உடல்கள் இன்று அவரவர் சொந்த ஊர்களுக்கு அனுப்பி வைக்கப்பட உள்ளன. வியட்நாமின் ஹோச்சிமின் நகரிலிருந்து 15 இந்தியர்களின் உடல்கள் நேற்றிரவு மும்பை கொண்டுவரப்பட்டன. திருவண்ணாமலை மற்றும் வேலூர் மாவட்டங்களைச் சேர்ந்த 2 பேரின் உடல்கள் இன்று சென்னை வந்து சேர்ந்தன. பின்னர் அரசு ஏற்பாடு செய்த சிறப்பு வாகனத்தின் மூலம் அவர்களது உடல்கள் சொந்த ஊருக்கு அனுப்பி வைக்கப்பட்டன. 8 பேரின் உடல்கள் மும்பையிலிருந்து விமானம் மூலம் கோவை கொண்டுவரப்பட உள்ளன. ஆந்திராவைச் சேர்ந்த 3 பேரின் உடல்கள் இன்று காலை ஹைதராபாத் கொண்டு செல்லப்பட்டன. இந்த உடல்கள் சொந்த ஊர்களான மச்சிலிப்பட்டினம், ஹிந்துப்பூர், கடப்பாவுக்கு அனுப்பி வைக்கப்பட்டன. கேரளாவைச் சேர்ந்த 2 பேரின் உடல்கள் இன்று திருவனந்தபுரம் கொண்டுவரப்பட்டன. அங்கிருந்து சொந்த ஊரான கொட்டாரகாராவுக்கு அனுப்பி வைக்கப்பட உள்ளன. பாலஸ்தீன மக்களுக்கு இந்தியா தொடர்ந்து ஆதரவு அளிக்கும் என்று மத்திய அரசு கூறியுள்ளது. இது தொடர்பாக பெல்ஜியம் தலைநகர் பிரசல்ஸில் நடைபெற்ற கூட்டத்தில் உரையாற்றிய வெளியுறவு அமைச்சக செயலர் ஸ்ரீபிரியா ரங்கநாதன், பாலஸ்தீனத்தில் நடைபெற்று வரும் வளர்ச்சித் திட்டப் பணிகளுக்கு இந்தியா தொடர்ந்து உதவியளித்து வருவதாக தெரிவித்தார். அந்நாட்டின் சுகாதாரம், கல்வி, தொழிற்பயிற்சி உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இந்தியா நிதி உதவியுடன் நலத்திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக அவர் கூறினார். ஐநா உதவியுடன் பாலஸ்தீன அகதிகளின் மறுவாழ்விற்காக செயல்படுத்தப்படும் திட்டங்களுக்கு இந்தியா தொடர்ந்து ஆதரவு அளிக்கும் என்றும் ஸ்ரீபிரியா ரங்கநாதன் தெரிவித்தார். ஜார்க்கண்ட் மாநிலம் லட்டேகர் மாவட்டத்தில் காவல்துறையினர் மேற்கொண்ட சோதனையின் போது மாவோயிஸ்ட் இயக்கத்தைச் சேர்ந்த ஒருவர் கைது செய்யப்பட்டார். இவரை பற்றி தகவல் தருவோருக்கு 20 லட்சம் ரூபாய் பரிசுத் தொகை அறிவிக்கப்பட்டிருந்தது. கடந்த 2019 ஆண்டு நவம்பர் 22 தேதி சந்த்வா அருகே காவல்துறையினர் மீது இவர் நடத்திய தாக்குதலில் 4 காவலர்கள் உயிரிழந்தனர். இதனையடுத்து இவரை தேடும் பணியில் காவல்துறையினர் ஈடுபட்டு வந்தனர். தாய்லாந்தின் பாங்காக்கில் மதுபான விடுதியில் நேரிட்ட தீ விபத்தில் உயிரிழந்தவர்கள் எண்ணிக்கை 30 அதிகரித்துள்ளது. இந்த தீ விபத்தில் காயமடைந்த 70 பேர் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இதில் 24 பேர் கவலைக்கிடமான நிலையில் உள்ளதாக பாங்காக் மாநகராட்சி அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து விசாரணை மேற்கொண்டு வருவதாக அந்நாட்டு காவல்துறையினர் தெரிவித்தனர். அமெரிக்கா தொடர்ந்து 3வது நாளாக ஈரான் மீது தாக்குதல் நடத்தியுள்ளது. ஈரானின் அபு மூசா, பண்டார் அபாஸ், சஹபர் உள்ளிட்ட பல்வேறு நகரங்கள் மீது ஏவுகணை தாக்குதல் நடத்தியதாக அமெரிக்க ராணுவம் தெரிவித்துள்ளது. இதற்கு பதிலடியாக பஹ்ரைன் மற்றும் ஜோர்டனில் உள்ள அமெரிக்க ராணுவ முகாம்கள் மீது ஈரான் தாக்குதல் நடத்தியுள்ளது. ஐக்கிய அரபு எமிரேட்ஸின் 2 எண்ணெய் கப்பல்கள் மீதும் ஈரான் தாக்குதல் நடத்தியுள்ளது. இந்நிலையில் ஈரானின் பிகேக்ஸ் மலைப்பகுதியில் உள்ள அணு உலை மீது தாக்குதல் நடத்தப்போவதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் எச்சரித்துள்ளார். சவுதி அரேபியாவின் அபா சர்வதேச விமான நிலையத்தின் மீது ஏமனில் உள்ள ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் தாக்குதல் நடத்தியுள்ளனர். ஏமனின் சனா சர்வதேச விமான நிலையத்தின் மீது சவுதி அரேபியா நடத்திய தாக்குதலுக்கு பதிலடியாக இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் சவுதி வான்வெளியில் விமானங்கள் பறக்க வேண்டாம் என்று பயணியர் விமான நிறுவனங்களுக்கு ஹவுதி ராணுவ செய்தி தொடர்பாளர் பிரிகேடியர் ஜெனரல் யஹ்யா சரி எச்சரிக்கை விடுத்துள்ளார். ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி.வி. சிந்து காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 21-14, 21-11 என்ற செட் கணக்கில் மலேசியாவின் வாங் லிங் சிங்கை வென்றார். கலப்பு இரட்டையர் பிரிவில் த்ரோ கபிலா, டானிஷா கிராஸ்டோ இணையும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. சென்னையில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் சன்யா வாட்ஸ் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் அவர் 11-6, 11-5, 8-11, 11-8 என்ற செட் கணக்கில் இந்தியாவின் உன்னதி திரிபாதியை வென்றார். இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று பர்மிங்ஹாமில் நடைபெறுகிறது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் முதலாவது அரையிறுதி ஆட்டத்தில் பிரான்ஸ் ஸ்பெயினை எதிர்கொள்கிறது. டல்லாஸ் மைதானத்தில் இப்போட்டி நள்ளிரவு 12:30 நடைபெறவுள்ளது. அட்லாண்டாவில் நாளை நள்ளிரவு 12:30 நடைபெறவுள்ள 2வது அரையிறுதி ஆட்டத்தில் அர்ஜென்டினா இங்கிலாந்தை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் பாதுகாப்பிற்கு ராணுவத்தினர் அயராது பாடுபட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். நாட்டின் செழுமையான ஜவுளி பாரம்பரியம் மற்றும் நவீன தொழில்நுட்பங்களை வெளிப்படுத்தும் வகையில் பாரத் டெக்ஸ் சர்வதேச ஜவுளி கண்காட்சி அமைந்துள்ளதாக மத்திய அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் தெரிவித்துள்ளார். வியட்நாம் படகு விபத்தில் உயிரிழந்த தமிழகத்தைச் சேர்ந்த 10 பேரின் உடல்கள் இன்று அவரவர் சொந்த ஊர்களுக்கு அனுப்பி

0: வைக்கப்படவுள்ளன. பாங்காக்கில் மதுபான விடுதியில் நேரிட்ட தீ விபத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 30 அதிகரித்துள்ளது. ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் PV சிந்து காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். செய்தியறிக்கை நிறைவடைகிறது.
1: செவியோரம் சுகராகம். இது விவத்பாரதி தமிழகம் 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
2: நேரம் பொழுது 12:50, 30 விவத்பாரதி தமிழ் பண்பரை 102.3 ரெட்ரோ நேரத்தில் இணைஞ்சிருக்கோம். இன்னைக்கு மனது மறக்காத பாடல்கள், இனிமையான பாடல்களோட சங்கமம் நம்மை விட்டு மறைந்துவிட்ட எஸ் ஜானகி அம்மா. அவங்க வந்து தனித்து பாடின பாட்டு நம்ம வந்து முதல்ல கேட்டோம் கோயில் புறா படத்துலேருந்து, சங்கீதமே தெய்வீகமே அப்படின்னு சொல்லி எவ்வளோ உருகி உருகி உருகி பாடியிருப்பாங்க. அதே மாதிரி இளையராஜாவோட சேர்ந்து தைப்பொங்கல் படத்தில் பாடின பாட்டு, ஏன்னா இளையராஜாவோட நிறைய டூயட் பாடின ஒரு பெருமை வந்து இவங்களுக்கு இருக்கு எப்போவுமே. அப்புறம் தீபன் சக்கரவர்த்தி, கிருஷ்ணச்சந்தர், SN சுரேந்தர், P ஜெயச்சந்திரன், பிளாஸ்டாக வந்து நியூஸ்க்கு முன்னாடி நம்ம கமல்ஹாசன் அவங்களோட இணைந்து பாடின பாடல்கள்லாம் நம்ம கேட்டோம். ரொம்ப பிரபலமான பாடகர்கள் மட்டும் இல்லாமல் வளர்ந்து வரக்கூடிய பாடகர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய விதத்தில் அவங்களோடையும் சேர்ந்து அவங்க வந்து தனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் எல்லாம் அவங்களுக்கு சொல்லி கொடுத்து ரொம்ப பொறுமையாக அன்பு ஆதரவாக அவங்க வந்து எல்லாருக்கூடையும் சேர்ந்து பாடியிருக்காங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன சின்ன சின்ன உதாரணமாக நம்ம இந்த பாடல்கள்லாம் இன்றைக்கி கேட்டுட்ருக்கோம். ஓகே, உங்களுடைய அந்த பதிவுகளும் ஒரு பார்வை பார்த்துட்டு இன்னும் ஒரு பாட்டு கூட நம்ம கேட்கலாம். சங்கீதமே பாடல் இனிமே கிரேட் அப்படின்னு சொல்லி எஃப்எம்க்கு வாழ்த்து சொல்லியிருக்காங்க முரளிதரன் விழுப்புரம். ஆரம்ப பாட்டை கச்சேரிக்கு அழிச்சிட்டு போன மாதிரி இருந்ததுன்னு சூளை ரீஜா மனோகரன். பிரேம்நாத் கோயம்புத்தூர்லேருந்து வாழ்த்து சொல்லியிருக்காங்க ரசிச்சுட்டு இருக்குங்கிற மாதிரி. பெரும்பாக்கம் வனஜா சுந்தர், உங்கள் வருகைக்காக காத்துட்டு இருந்தோம், எல்லா பாட்டும் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலப்பேடு தயாளனோட வாழ்த்துக்கள். சூளை ரீஜா மனோகரன், கண் மலர்களின் அழைப்பிதழ். நம்முடைய விவத்பாரதி வானொலியில் மட்டுமே இது போன்ற ரசனை மிக்க பாடல்களை கேட்க முடியும். மென்மையான இசை சார்ந்த பாடல் வரிகள் என் மேனியை மெல்ல வருடி சென்றன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கலீல் அகமது பொன்னேரியிலேருந்து, மேடம் நீங்கள் வந்தாலே பாட்டெலாம் அருமையாக இருக்கும், அதுவும் பாட்டு தேர்ந்தெடுத்து ஜானகியம்மா பாடின பாட்டெலாம் போடுறீங்க பார்த்தீங்களா, இதில் வந்து நம்ம விவத்பாரதி அடிச்சுக்க ஆளே இல்லைங்க அப்படிங்கிற மாதிரி அவங்களுடைய பதிவு. போஸ்டர் சூப்பர், பாடல் அருமைன்னு சொல்லி முரளிதரன் விழுப்புரம், அதோட அழகாக ஒரு போஸ்டரும் அவங்க பண்ணி போட்டிருக்காங்க. காட்டுப்பாக்கம் அந்தோணிராஜ், ரெட்ரோ நேரம் நிகழ்ச்சியில் ஒழிச்சிட்ருக்க பாடல்கள் எஸ் ஜானகி அவங்களோட பாடல்களுக்கு வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும். பொன்னேரி கலீல் அகமது, இது போன்ற பழைய பாடல்களை நம்ம 102.3 மட்டும்தாங்க கேட்க முடியும் அப்படின்னு சொல்லி அருமையான பாட்டு, அடடா பழைய பாட்டு தான் அப்படின்னு சொல்லி வாழ்த்தியிருக்காங்க. ஓ நெஞ்சுமே பாட்டு சூப்பர்னு முரளிதரன் விழுப்புரம். சூரியமூர்த்தி கோவூர், அவங்க வந்து கண் மலர்களோட அழைப்புதல் அந்த இசை ஞானியோட இனிமையாக மலர்ந்தது, வாழ்த்துக்கள்னு சொல்லியிருக்காங்க. ஓ நெஞ்சுமே அந்த பாட்டுக்கே வந்து அற்புதமான வரிகள், மனதை அமைதிப்படுத்தும் வார்த்தை ஜாலங்கள் அப்படின்னு சொல்லி சூளை ரீஜா மனோகரன். அப்புறம் மீரா வெங்கட்ராமனோட வாழ்த்துக்கள். மேடவாக்கம் மணிமாலா ஆனந்தன், ஜானகியம்மா பாடல்கள் எல்லாமே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி வாழ்த்தியிருக்காங்க. செந்தில்குமரன், சுண்ணாம்புக்குளம் இந்த பகுதியிலேருந்து, ரெட்ரோ சாங்ஸ் பாடல்கள் கலெக்ஷன் சூப்பர், தொடருங்கள் ரசிக்கிறோம், நிகழ்ச்சி அழகாக தொகுக்கும் அன்பின் அறிவிப்பாளருக்கு பாராட்டுக்கள்னு சொல்லியிருக்காங்க. சரவணன் ராமலிங்கம், கள்ளக்குறிச்சி மாவட்டம் கண்டாச்சி மங்கலம் கிராமத்திலேருந்து. அமுதா, கார்த்திகா, ராஜசேகர், ஜோதிகா, வேல்முருகன் இத்தனை பேரும் சேர்ந்து கேட்டு ரசிச்சிருக்காங்க. கோந்தபாடி சென்னியப்பன், ரெட்ரோ பாடல்கள் சூப்பர் மேடம்னு சொல்லியிருக்காங்க. அடையாளம்பட்ட ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி, இதுவரை ஒலித்த பாடல்கள் எல்லாமே அருமை, அதுலேயும் இந்த கோபுரங்கள் சாய்வதில்லை படத்தில் பார்த்துக்கோங்க, பூவாடை காற்று அது சூப்பரோ சூப்பர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்சுவை பாடல்கள் சேர்ப்பு, நற்பகல் ரெட்ரோ வனப்பு, தேன் அமுத கீதங்கள் தொகுப்பு, வானலையில் வரும் செழிப்பு, இசை தேவதை ஜானகி குரல் இனிப்பு, வசைப்படுத்திய அனுமேம் அளிப்பு, திசையெங்கும் பண்பலை சிறப்பு அப்படின்னு சொல்லி வீரராகவன் மாதவரத்திலேருந்து. பொன்னேரி கலீல் அகமது, தேவன் கோவில் தீபம் என்ற அந்த பாட்டு போட்டிங்க பார்த்தீங்களா, அது சின்ன வயசில் நான் கேட்டதுங்க, இப்போ நம்ம விவத்பாரத்தில் கேட்குறோம் பார்த்துக்கோங்க, 100 எடுத்துக்கோங்க வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காரு. சுகுணா, ரெட்ரோ சாங்ஸ் அருமை, ஓ நெஞ்சுமே இது உன்றாகமே ராகம் இளையராஜா கொண்டு வந்தாலும் உயிர் கொடுத்தவங்க எஸ் ஜானகி அம்மா. சின்ன வயது நினைவுகள், சண்டே டைம் 4-5 வரக்கூடிய பாடல்கள், திங்கட்கிழமை இரவு 11 வரும் பாடல்கள், இவற்றை கேட்க வானொலியோடு அமர்ந்து குடும்பமாய் ரசித்த நாட்கள் நிழலாடுகிறது. நன்றி விவத்பாரதின்னு அப்படியே ஒரு டைம் டிராவல் பண்ணி பின்னாடியே போயிட்டாங்க அவங்க. அதாங்க அந்த பாட்டோட மகிமை. மேட்டுப்பட்டி கண்ணன், அவங்களும் வந்து தேவன் கோவில் தீபம் அந்த பாட்டுக்கு வாழ்த்து சொல்லியிருக்காங்க. தமிழரசன் தங்கவேலு, அவங்களும் வந்து பூவாடை காற்று கண் மலர்களின் அழைப்பிதழ் யாவும் கேட்க கேட்க தெவிட்டாத தேன் அமுதம்னு சொல்லியிருக்காங்க. முரளிதரன் விழுப்புரம், சூளை ரீஜா மனோ மனோகரன் இவங்கெல்லாம் தேவன் கோவில், பூவாடை காற்று, அந்த அந்த பூவாடை காற்றில் ஜானகி அம்மாவோட அந்த

லலல்லா வரும் இல்லையா அந்த கோரஸ் மெய்மறந்தேன்னு அவங்க சொல்லியிருக்காங்க. மேலப்பேட்டு தயாளனோட வாழ்த்துக்கள். வேலுசாமி சிவகுமார் ஷெஃபீல்டு இங்கிலாந்துலேருந்து, ஆத்மார்த்தமான அருமையான அஞ்சலி, நன்றி மேடம் ஜானகி அம்மாவுக்கு அப்படின்னு சொல்லி அப்படின்னு அவங்களுடைய பதிவு. என்னதான் சொல்லுங்க, 1000 தான் சொல்லுங்க, விவித் பாரதிக்கு இணையாக எந்த வானொலியும் வர முடியாது, வேற லெவல் அப்படின்னு பொன்னேரி கலீல் அகமது. அந்த குரலுக்கு, ஜானகி அம்மாவோட குரலுக்கு உலகம் ஃபுல்லாகவே அடிமைங்க அப்படின்னு சொல்லிட்டு. ராஜேஸ்வரி சுந்தரம், என்ன ப்ரோக்ராம் இது, செவியோரம் சுகராகம் அல்ல பசை ராகம், இங்கிருந்து எங்கேயுமே போகவே முடியல, ரொம்ப அருமையான பாட்டு, எப்படி செலக்ட் பண்ணி போடுறீங்கன்னு தெரியவே மாட்டேங்குது, எனினும் வாழ்த்துக்கள், தொடர்ந்து சேவையாற்றுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சூரியமூர்த்தி கோவூர், 70, 80, 90 காலகட்டங்களில் புதிய பாடகர்களோட ஜானகி அம்மா அதிகம் பாடியிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஜெயச்சந்திரனோட பாடின பாட்டு, இந்த மாதிரி எல்லாமே செலக்ட் பண்ணி போட்டுட்ருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அற்புதமான அழகிய குரல் வளம் படைத்த தெய்வத்தாய், அவங்கள நினைக்கும் போதே சந்தோஷமாக இருக்குன்னு சூடி ரீஜா மனோகரன். பாலா ஜெயச்சந்தர் சூப்பர் பாடல்கள், ரவி பி அம்பத்தூர்லேருந்து, வணக்கம் மேடம். சரி, இதோட நம்ம நிறைவாக ஒரு பாட்டு கேட்டலாம். இது வந்து ரமேஷ் அப்படிங்கிறவங்களோட எஸ் ஜானகி அம்மா பாடின பாட்டு, வாலி எழுதின பாடலுக்கு இசை இளையராஜா, ஜப்பானில் கல்யாண ராமன் இந்த படத்துலேருந்து வந்துட்டுருக்கு.

0: இசையுலையில் தனக்கென தனி இடம் பிடித்த கான தேவதையின் குரலை காற்றோடு கலந்து ஒலிக்க நாம் இதுவரை கேட்டு ரசித்த இந்த நிகழ்ச்சி
1: ரெட்ரோ நேரம்

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: பாடல் உங்கள் சாய்ஸ்.

0: நேரம் பொழுது 1:01. பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் நீங்கள் பங்கேற்கணும்னா என்ன பண்ணணும், டயல் பண்ணும் 044 அப்படிங்கிற முன்னணிப்பு என்னோட 2952-08-53, இன்னொரு எண் 2838-9871. வழக்கம் போல் நம்ம சொல்கிறதாங்க, வந்த நேயர்களே மீண்டும் மீண்டும் வராமல் பிற நேயர்களுக்கு வழிவிட்டு அவங்களுடைய ரசனை என்ன அதையும் நம்ம சேர்ந்து கேட்டு ரசிக்கலாம் இல்லையா? ஒரு வீட்டு கொடுத்தல், அவ்வளோதான். ஓகே, இப்போ முதல் நேயர் யார், அவருடைய விருப்பத்தில் என்ன பாட்டு கேட்கலாமா? வணக்கம்.
1: மாணிக்கம்
0: சார்
1: தானே?
0: நன்றி. எஸ் ஜானகி அம்மாவோட குரல்ல கண்ணதாசன் எழுதின பாடல் இது. இளையராஜாவோட இசையமைப்புல உதிரி பூக்கள் படத்திலேருந்து இந்த பாட்டு.

0: இசையோடு அந்த உணர்வுகளையும் கடத்தி கொண்டு வந்து தரக்கூடிய அந்த குரல் எவ்வளோ அழகாக இன்றைக்கும் நம்மக்கிட்ட இருந்துட்டுருக்கு அப்படிங்கிறதுக்கு இந்த நேயர் கேட்ட பாட்டு அப்படி ஒரு உதாரணமாக சொல்லலாம். அடுத்த நேயர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் விவித் பாரதி தமிழ் பண்பலை.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கங்க, யார் பேசுகிறீங்க?
1: நான் குமார் பேசுகிறேன் மேடம். செங்கோட்டை மாவட்டம் கோணிமேடு. குமார் பேசுகிறேன் மேடம்.
0: குமார் சார், இதுக்கு முன்னே எப்போ பேசுனீங்க சார்?
1: அது 11 நேரம் ஆகும் மேடம். சனிக்கிழமை பேசணும் மேடம்.
0: ஓ, எழுதி வச்சிருக்கீங்க டைம் டேபிள் மாதிரி. ஆ,
1: ஆமாம் மேடம்.
0: சரி சரி, என்ன பாட்டு இன்னைக்கு கேட்கலாம்?
1: அது கிழக்கே போகும் ரயில், அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது வந்து கரகர வண்டி, காமாட்சி வண்டி கிழக்கே போகும், பல்லாச்சி வண்டி, அந்த குரல் பார்த்தீங்கன்னா அது அருமையாக வரும் மேடம். அந்த மாதிரி
0: ட்ரெயினோட சேர்ந்து நம்மளும் போற மாதிரி. சரி சரி, கேட்கலாமா?
1: கேட்கலாம் மேடம்.
0: நன்றி நன்றி நன்றி. எஸ் ஜானகியோட குரலில் கங்கை அமரன் எழுதின பாடல், இளையராஜாவோட இசையமைப்பில் கிழக்கே போகும் ரயில் இப்போ வந்துட்டுருக்கு. 1:08:35. இது உங்கள் அபிமான விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். இது இசை கொண்டாட்டம்.

0: ஒரு பாட்டு அது பாடும்போதே நடுவில் ஒரு சிரிப்பு, அந்த சிரிப்பு எப்படி நம்மளெல்லாம் கவர்ந்திருக்கு அப்படின்னு அந்த பாட்டில் நம்ம கேட்டோம். இப்போ அடுத்த நேயர் அவங்க தெரிவில் என்ன பாட்டோ கேட்கலாமா? வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கங்க, யார் பேசுறீங்க ஐயா? சவுந்தரராஜன் ஐயாக்கு என்ன பாட்டு போடல இன்னைக்கு?
1: வறுமை நிறம் சிகப்பு மேடம். சிப்பி இருக்குது, முத்தும் இருக்குது, ராஜா பாடல் போடுங்க மேடம்.
0: ரெண்டு பேரடி போட்டி போட்டு பாடுவாங்க அந்த பாட்டுல. அவங்களோட இசையும் கண்ணதாசனோட பாடல் வரிகளும் ஒன்றை ஒன்று அப்படியே நான் தான் டாப்னு சொல்ற மாதிரி அந்த பாட்டு முழுமைக்கும் அப்படியே நம்ம மனசு அப்படியே கொள்ளை கொண்ட பாட்டுன்னு சொல்லலாம். வறுமை நிறம் சிகப்பு படத்துல இருந்து இப்ப வந்துட்டு இருக்கு.

0: வரும் வெள்ளிக்கிழமை இரவு 8 மணிக்கு விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 வெற்றி ஒரே நாளில் வராது. ஆனால் அதற்காக காத்திருக்கும் மனதிற்கு ஒரு நாள் வெற்றி நிச்சயம் வரும். இதை தனது வாழ்க்கையில் நிரூபித்தவர் இசையமைப்பாளர் பரணி.
1: பார்வண்டு பண்ணி முடிச்சோன்னா பாரதிராஜா சார் ஆபீஸ்ல இருந்து ஒரு கால் வந்தது. கால் கூப்பிட்டு விட்டு இருந்தாரு. என்ன திடீர்னு அப்பா கூப்பிட்டு விட்டு இருக்காரு.

0: போனேன். போனவுடனே இங்க வாடா என்னடா பண்ண பாட வேண்டிய போகல, எங்க போனாலும் அந்த பாட்டு தான் பாடுது. ஒரு ரிதம்ல ஒரு சாங் ஒன்று பண்ண, அது படத்துல வரல. அந்த சாங் எப்படா இது நீ ஐடியா பண்ண, ரொம்ப நல்லா இருக்குடா அப்படின்னா கூப்பிட்டு விட்டு பாராட்டினது எனக்கு ஒரு மிகப்பெரிய நேஷனல் அவார்டு மாதிரி இருந்தது.
1: இசைக்காக வாழ்ந்த தருணங்களை நம்மோடு மனம் திறந்து பகிர வருகிறார் இசையமைப்பாளர் பரணி. விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இசையும் நானும் நிகழ்ச்சியில் கேட்க தவறாதீர்கள் நேயர்களே.
2: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க விவத் பாரதி தமிழ் FM 102.3 நிகழ்ச்சியில உங்க கூட RJ அனுராதா.

0: ஒரு மணி 21 நிமிஷம் ஆக போகுது. பாடல் உங்கள் சாய்ஸ்ல அடுத்த நேயர். வணக்கம் விபத் பாரதி தமிழ் பண்பலை.
1: வணக்கம் மேடம்.
0: யார் பேசுறீங்கம்மா?
1: என்ன
0: பாட்டு கேக்கலாம்?
1: எனக்கு வந்து அவளுக்கு இந்த ஒரு மனம், ஜானகிம்மா பாடின பாடல், உன்னிடத்தில் என்னை கொடுத்த அந்த பாடல்,
0: அந்த பாட்டு வேணுமா? கேக்கலாமா?
1: கேக்கலாம்.
0: ஓகே, நன்றி. ஜானகி அம்மாவோட குரலில் இன்னைக்கு அப்படி தேர்ந்தெடுத்து தேர்ந்தெடுத்து அப்படியே வந்து ஒரு தேடலோட பாடல்களை நம்ம நேயர்கள் கொடுத்துட்ருக்காங்க. கண்ணதாசன் எழுதின பாடலுக்கு இசை MS விஸ்வநாதன், அவளுக்கென்று ஒரு மனம் இந்த படத்துலேருந்து பாட்டு வந்துருக்கு.

0: அருமையான அந்த பாடலை தொடர்ந்து வந்திருக்கக்கூடிய நேயர் வணக்கம், விவித் பாரதி. ஹலோ, பேசுங்க. ஹலோ ஹலோ, லைன்ல இருக்கீங்க, பேசலாம். வணக்கம்.
1: ஹலோ,
0: வணக்கம். யார் பேசுறீங்க சார்?
1: திருத்தணி தமிழேந்தி பேசுறேன்.
0: திருத்தணி தமிழேந்தி? ஐயா, என்ன பாட்டு வேணும்?
1: என்ன ராசாவே படம், கட்டின கட்டின கோட்டை ஒண்ணு, அந்த பாட்டு.
0: திருத்தணிலேந்து தமிழேந்தி, என் ஆசை ராசாவேவா?
1: ஆமா,
0: என் ஆசை ராசாவே. அதுல வந்து 10 ரூபா அப்படிதான் ஒரு பாட்டு இருக்கு.
1: கட்டின கட்டின கோட்டை ஒண்ணு கட்டி பாட்டு இல்லையா?
0: இல்ல இல்ல இல்ல.
1: சரி, நட்புக்காக பாட்டுல இருந்து மீசக்கார நண்பா.
0: நட்புக்காக படத்துல இருந்து மீசக்கார நண்பா வேணுமா? சரி, கேக்கலாமா? கிருஷ்ணராஜோட குரல்ல அந்த பாட்டு. ஓகே, தேங்க்யூ. நட்புக்காக படத்துலேருந்து பாட்டு கேட்டிருக்காங்க. இந்த பாட்டு கிருஷ்ணராஜோட குரல்ல, கவிஞர் காளிதாசன் எழுதின பாடல், தேவாவோட இசையமைப்பில் கேட்கலாம்.

0: கேட்டுட்டு இருக்கீங்க வித் பாரதி தமிழகம் 102.3 வித் மீ ஆர்ஜே அனுராதா விஜயகுமார்.
1: एक प्रकार से पीएम जय अब गरीबों की जय बन गई है। देश

0: 12 करोड़ से भी ज्यादा मुफ्त उपचार किए जा चुके हैं, जिससे गरीब परिवारों के चिकित्सा खर्च में लगभग 2 लाख करोड़ रुपए की बचत हुई। आज ही आयुष्मान ऐप डाउनलोड कर आयुष्मान कार्ड बनाएं। ज्यादा जानकारी के लिए 1-4-5-5-5 पर कॉल करें।
1: என்ன அந்தாலும் போனை பார்த்துட்டு அப்படியே ரோட்டுக்கு நடுவுல மூன் வாக் பண்ணிட்டு இருக்காரு.
2: அவரு மூன் வாக் பண்ணல ராஜா, வாட்ஸ்அப் வாக் பண்றாரு. இப்ப இருக்கிற பெரிய வியாதியே இதுதான், கவனச்சிதறல், அதாவது டிஸ்ட்ராக்ஷன்.
1: ஆமா, ஒரு கையில ஷேரிங், இன்னொரு கையில சேட்டிங், இது டிரைவிங்கே இல்ல, விபத்துக்கு வெல்கம் கார்டு அனுப்புற மாதிரி.
2: கரெக்ட் ராஜா, நாம முக்கியமா சொல்ல வேண்டியது பாதசாரிகளோட உரிமை, அதாவது பெடஸ்ட்ரியன் ரைட்ஸ்னு சொல்லுவோம் இல்லையா. அது ரோடு வாகனங்களுக்கு மட்டும் இல்ல, அதுல பாதசாரிகளுக்கும் சம உரிமை இருக்கு.
1: ஆமா ஆமானு, சில பேரு ஜிப்ரா கிராசிங்ல நிக்காம வண்டிய கொண்டு போய் அந்த கோட்டுக்கு மேல நிறுத்துவாங்க. அது என்ன ஸ்டார்டிங் பாயிண்டா இல்ல ரேஸ் விட போறாங்களா? பாவம், அந்த வரி குதிரைக்கு வலிக்கும்ல
2: ராஜா. ஜோக் ஓகே தான், ஆனா சீரியஸா கேளுங்க. ரோட்ட கடக்கும் போது போனை பாக்கெட்ல வைங்க. அந்த நோட்டிபிகேஷன் முக்கியம் இல்ல, உங்களோட உயிர் தான் முக்கியம். வண்டி ஓட்டும் போது போன் ஸ்கிரீனை பாக்காதீங்க, சாலைய பாருங்க. ஒரு மெசேஜ் தாமதமானா ஒன்னும் ஆயிடாது, ஆனா ஒரு விபத்து நடந்தா வாழ்க்கையே தாமதமாகிடும்.
1: சூப்பரனு, வண்டி ஓட்டுறவங்களும் கவனிங்க, பாதசாரிகளுக்கு ரைட் ஆஃப் த வே கொடுங்க. அவங்க ரோட்ல விளையாட வரல, வாழ்க்கைய நடத்த தான் போறாங்க.
2: சாலையில் கவனம் சிதறினால் வாழ்க்கையே சிதறி போகும்.
1: அதான் மக்களே, போன ஓரமா வைங்க, ஹெல்மெட் சீட் பெல்ட் போடுங்க, ஜாலியா போங்க, ஆனா சேஃபா போங்க.

0: ஓகே, 1:32 45 நொடி ஆயிடுச்சு. விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3. இதில் வந்து பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் நேயர்கள் அப்படியே பல்வேறு காலகட்டத்திய பாடல்கள் கலந்து கட்டி அப்படியே பல விதமான ரசனைகள் ஒரு சேர அரங்கேற்றிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லணும். இப்போ அடுத்த நேயர் அவங்களுடைய பாட்டு என்னவா இருக்கு கேட்கலாமா? வணக்கம்.
1: வணக்கம்மா,
0: யார் பேசுறீங்க ஐயா?
1: நான் அரக்கோணம் பக்கத்துல மேல் பக்கத்துல இருந்து பாண்டுரங்கன் பேசுறேம்மா.
0: பாண்டுரங்கன் ஐயா, என்ன பாட்டுங்க ஐயா?
1: படம் சபாஷ் மாப்பிளமா, அதுல சீர்காழி கோவிந்தரஞ்சன் ஐயாவும் சுஷிலம்மா போடுவாங்கம்மா, கேவி மகாதேவன் இசையில. யாருக்கு யார் சொந்தம் அந்த பாட்டுமா?
0: மருதகாசி எதுன பாட்டு, அதை மட்டும் விட்டுட்டீங்க நான் சொல்லணும்ட்டு. இல்ல
1: சாரிமா,
0: சாரி எல்லாம் இல்லைங்க, இவ்வளவு விஷயம் சொல்றீங்க இல்லையா, சந்தோஷமா இருக்கு கேட்கும் போதே. கேட்கலாங்க ஐயா, நன்றி.
1: தேங்க்யூம்மா,
0: நன்றி, நன்றி. Yeah.

0: வணக்கம் விவித் பாரதி தமிழ் பண்பலை.
1: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம்மா, யார் பேசுறீங்கம்மா?
1: திருக்காட்டூர்ல இருந்து செல்வி பேசுறேன் மேடம்.
0: திருக்காட்டூர் எங்க இருக்கு? திருக்காட்டூர்
1: திருப்போரூர் பக்கம் இருக்கு மேம்.
0: ஓ சரி சரி, உங்க பேர்மா?
1: பேர் பேர் செல்வி மேம்.
0: செல்வி, செல்வி அம்மா நம்ம பேசியிருக்கோமா இதுக்கு முன்ன?
1: என்ன பாட்டு
0: கேக்கலாமா?
2: Hi guys, how are you?

அனைவருக்கும் வணக்கம். நான் கலைமாமணி சின்ன பொண்ணு குமார் பேசுறேன், நாட்டுப்புற பாடகி. நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதியின் தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: முகநூலில் பார்த்தீங்கன்னா நடராஜன் சுப்பையா புத்தகரம் அந்த இடத்துலேருந்து ஒரு வணக்கத்தோட 100 மார்க்கும் கொடுத்துருக்காங்க. நன்றிங்க. மேலப்பேடு தயாள் பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சிக்கு வாழ்த்து சொல்லியிருக்காங்க. வீரராகவன் மாதவரத்துலேருந்து பாடல் உங்கள் சாய்ஸ் நாடல் என்றும் நான், பூவரசம் பூ பூத்தது புன் சிரிப்பில், அழகிய கண்ணே அற்புத கீதம், மனதில் உருகிய ஆனந்த நாதம், காற்றில் கரைந்த குயிலோசை, நெஞ்சில் உறைந்த தேனோசை, நினைவில் பதிந்த ஜானகி குரலோசை, பண்பலை அளித்த நினைவோசை அப்படின்னு சொல்லி நன்றி சொல்லியிருக்காங்க. கலீல் அகமத் பொன்னேரியிலேருந்து ஒவ்வொருத்தரும் போட்டி போட்டுக்கிட்டு ஜானகி அம்மா பாட்டு கேட்குறாங்க. எல்லோருக்கும் வாழ்த்துக்கள். எனக்கு தான் பார்த்துக்கோங்க லைனே கிடைக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு. இல்லைனா என்ன பரவாயில்ல, அவங்க கேட்டா என்ன, நான் கேட்டா என்ன, பாட்டு நல்லா தானே இருக்குது, நாங்களும் காலையிலேருந்து கேட்டுட்ருக்கோம், ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லி மீண்டும் உங்கள் வரவை எதிர்பார்த்துட்ருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அவருடைய பதிவை. புரசிவாக்கம் சவுந்தரராஜன் அவங்க விருப்ப பாட்டு கேட்டு ரசித்ததுக்கு நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்களே வந்து ஒரு கேக் அழகாக கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்துக்கும் நன்றியும் சொல்லியிருக்காங்க. வாழ்த்துக்கள் எல்லாருக்குமே. இப்போ 1:40.
1: अरे मोहन भाई, काफी बिजी लग रहे हो।
2: मैं सोच रहा हूँ कि बिजनेस शुरू करूँ। एक एजेंट ने कहा कि मुद्रा लोन जल्दी सैंक्शन करवा देगा, बस प्रोसेसिंग फीस और लीगल फीस देनी होगी। पेमेंट लिंक भी भेजा है।
1: अरे मोहन भाई, प्रधानमंत्री मुद्रा योजना में कोई एजेंट नहीं होता है। धोखेबाज नकली वेबसाइट, सैंक्शन लेटर्स और दस्तखत से लोगों को फंसाते हैं।
2: सच?
1: सीधा बैंक या वित्त संस्था में जाओ या सरकारी वेबसाइट से लोन अप्लाई करो। सतर्क रहें और ऑनलाइन ठगों से बचें।
2: समझ गया।

ஓகே, நம்ம நேயர் திருக்காட்டூர்லேருந்து செல்வி கேட்டிருந்த பாடல் எப்போ வரும் எப்போ வரும் அப்படின்னு காத்துட்ருக்காங்க. அவங்களுக்காக இதோ பாட்டு, பி ஜெயச்சந்திரன் எஸ் ஜானகியோட குரல்களில், கண்ணதாசனோட பாடல், எம் எஸ் விஸ்வநாதன் அவங்க இசையமைப்பில், திசை மாறிய பறவைகள் படத்துலேருந்து பாட்டு வந்துட்டுருக்கு.

0: Mommy, mommy, kiss me, kiss me. Daddy, daddy, mommy, daddy.
1: அருமையான அந்த சிரிப்பொலியோட இனி வரப்போற நேயர் வணக்கம். விபத் பாரதி தமிழ் பண்பலை. மாரியப்பன் ஐயா எங்க இருந்தீங்க ஐயா?
2: ஐயா நான் திருவனந்தபுரம் பேசுறேம்மா.
1: திருவனந்தபுரம் கேரள மாநிலம்.
2: ஆமாமா.
1: ஓ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ஐயா?
2: ஐயா தர்மீரம்மா.
1: ஓ சூப்பர் சூப்பர். அப்படியே வேலை செஞ்சுக்கிட்டே ஆடி பாடி வேலை செஞ்சா அலுப்பு இருக்காது அந்த மாதிரி? ஓகேங்க ஐயா. ஆப்ல கேட்டுட்டு இருக்கீங்களா ப்ரோக்ராம்?
2: ஆமாமா.
1: சரி சரி சந்தோஷங்க ஐயா.

0: பாட்டு கேட்கல இன்னைக்கு.
1: பாசம் படத்துல மாலகிங்கரம் சந்திப்பு வேலை இந்த படத்துல சீனிவாசன் ஜானகி நடிச்சிருக்காங்க.
0: மயங்கிய மயக்கம் இல்லையா, கேட்கலாமா?
1: நம்ம உடனே ஒண்ணுமா
0: சொல்லுங்க ஐயா.
1: இந்த வேலையில வந்து நான் இலங்கை வாங்கின பாட்டு கேட்போமா?
0: ஆ சரிங்க.
1: அந்த வேலை பேட்ட பாட்டை பூரா இப்பதான் நாங்க வீதி பாடல
0: விவகாரத்துல கேக்குறீங்க, பெட்டகத்துல இருந்து நாங்க கொடுத்துட்டு இருக்கோம், பாத்துக்கோங்க. தொடர்ந்து கேளுங்க ஐயா. நன்றி நன்றிங்க ஐயா, நன்றி நன்றி. எவ்வளோ ஒரு சந்தோஷம் பாருங்கள், அவருடைய குரலில் எப்போவோ எங்கேயோ கேட்ட பாடல்களாக இப்போ நம்ம விவித் பாரதியில் நான் கேட்டுட்ருக்கேன், அதுவும் ஆப்பில் கேட்டுட்ருக்கேன் அப்படின்னு சொல்லி அவ்வளோ தொலைவிலேருந்து அவங்க கேட்டிருக்காங்க. அவங்களுக்காக பாட்டு வந்துட்டுருக்க பிபி ஸ்ரீனிவாஸ் எஸ் ஜானகியோட குரல்களில் கண்ணதாசனோட பாடல், விஸ்வநாதன் ராமமூர்த்தி அவங்க இசையமைப்பில் பாசம் படத்துலேருந்து.

0: 1:49 45 வணக்கம் விபத் பாரதி தமிழ் பண்பலை பாடலுங்கள் சாய்ஸ்.
1: வணக்கம் மேடம். காரைக்கால் மாவட்டம் நல்லம்பல் சேகலாவதி.
0: சொல்லுங்க.
1: குழந்தை
0: குரல்ல பாடிருப்பாங்க இல்லீங்களா?
1: ஆமா ஆமா, குழந்தை குரல்ல அருமையா பாடிருப்பாங்க.
0: கேக்கலாமாங்க ஐயா?
1: கேக்கலாமா.
0: நன்றிங்க நன்றிங்க நன்றி. டாடி டாடி ஓமை டாடி அந்த பாட்டு மலேசியா வாசுதேவனோட இணைந்து ஜானகி அம்மா பாடியிருக்கக்கூடிய பாடல். முத்துலிங்கம் எழுதின பாடலுக்கு இசை கங்கை அமரன். மௌன கீதங்கள் படத்துலேருந்து வந்துட்டு இருக்கு பாட்டு.

0: பள்ளிக்குரலில் ஜானகி அம்மாவோட அந்த பாட்டு நம்ம கேட்டாச்சு. இப்போது 1:54:25 நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வரும் நேயர். வணக்கம் விபத் பாரதி தமிழ் பண்பலை.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கங்க, யார் பேசுறீங்க?
1: சென்னையிலேருந்து ராஜேஷ், பெரியார் நகர் மேடம்.
0: சொல்லுங்க சார், என்ன பாட்டு சார்?
1: கண்டிப்பா எங்க திரைப்படம் பாத்தீங்கன்னா அல்லி அர்ஜுனா திரைப்படம்.
0: சரிங்க.
1: பாடல் பாத்தீங்கன்னா எந்த நெஞ்சில் சொல்லிட்டு அதுல ஜானகி அழகுமையா பாடியிருப்பாங்க,
0: ஸ்ரீனிவாசோட சேர்ந்து ரஹ்மான் அவங்க இசையில இல்லையா?
1: ஆமா, இசையில நல்லா இருக்கும். அந்த வாய்ஸ் சூப்பரா இருக்கும். அந்த பாடல் உங்களுக்கு
0: கேட்கலாங்களா?
1: கேட்கலாம்.
0: தேங்க்யூ, தேங்க்யூ.

ஒலித்துக் கொண்டிருக்கும் இந்த பாடலோடு இனிதே நிறைவு பெறுகிறது இன்றைய பாடல் உங்கள் சாய்ஸ். மீண்டும் இன்னொரு நாள் இன்னொரு நிகழ்ச்சியில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். அண்டில் தென் திஸ் இஸ் பை பை ஃப்ரம் அனுராதா விஜயகுமார். அடுத்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குறதுக்கு ஆர்ஜே செங்கமலம் சரத் ரெடியாக இருக்காங்க. இணைந்திருங்கள். இது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நேரம் பொழுது 1:59:45. இன்னும் சில நொடிகளில் தொடர்பிருப்பது 2 மணிக்கான ஆங்கில செய்திகள்.

0: வணக்கம் நேர்களே, இது விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 வனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நாம் இணையவிருக்கும் இந்த நிகழ்ச்சி எங்கள் ஸ்டைல். நேரம் 2:16 நிமிடம் 20 ஆயிட்டிருக்கு. இதோ உங்களுக்கான பாடல்கள்லாம் கேட்டு ரசிக்கலாம் எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சியில்.
1: கண்ணா, இது எங்கள் ஸ்டைல் புரியல, இது விவத் பாரதி தமிழ் எஃப்எம் ஸ்டைல்.
2: எங்கள் ஸ்டைல்

0: செம்பருத்தி அப்படிங்கிற படத்திற்காக இந்த அருமையான பாடல் கேட்டோம். மனோ சித்ரா பாடியது, இசை இளையராஜா, பாடல் ஆசிரியர் வாலி.
1: கண்ணா, இது எங்கள் ஸ்டைல்.

பூவையரை குறிக்கத்தான் எத்தனை எத்தனை பூக்களை கொண்டு பாடல்கள் திரைப்படங்களில் அரங்கேற நாம் கேட்டுட்ருக்குறோம். இது எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சியில் லாஸ்டாக நாம் கேட்ட பாடல் செம்பருத்தி படத்திற்காக கேட்டு ரசித்தோம் இல்லையா. மலர்கள் எத்தனை எத்தனை இருந்தாலும் அதை தோரணமாக கவிதையாக அலங்கரித்து அதையே பாடல்களாக இசை கொண்டு கோர்த்து அதை செவிகளில் கேட்கும்பொழுது எத்தனை எத்தனை இனிமை

பணமெல்லாம் செண்பகப்பூவாக இருந்தாலும் அத்தனை பூக்களும் நம் உள்ளத்திலும் நம்மை சுற்றியும் இருந்தாதான் வாழ்க்கைக்கு அழகு அப்படின்னு சொன்னது. அந்த பாடல் ஒலித்த குரல் எஸ்பி பாலசுப்ரமணியம் இளையராஜாவின் இசையில் கங்கை வீரன் அவங்க எழுதிய பாடலை கேட்டு ரசித்தோம். நாடோடி பாட்டுக்காரன் அப்படிங்கிற படத்திற்காக. மலர்கள் என்பது வனத்தை அழகாக்குவது மட்டுமல்ல, நம்மையும் அழகாக்கி வாழ்வை வசந்தமாக்கக்கூடியது தானே. பாடல்கள்லாம் அத்தனை சிறப்பாக ஒலிக்க நாம் கேட்டுட்ருக்குறோம். எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சி நேரம் 2:28 30 நொடியாயிட்டு இருக்குது. நாம் கேட்டுட்ருக்கோம் எங்கள் ஸ்டைல்.

வணக்கம், நான் கலைமாமணி புஷ்பவனம் குப்புசாமி பேசுறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம், மனங்களில் என்றென்றும் முழுமையா

ஆம், இசையோடு இசை பயணமாக நாம் கேட்டுக்கொண்டிருக்கின்ற விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். அடுத்து என்ன பாடல் நாம் கேட்கப் போகிறோம்? எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சியில் எங்கெங்கும் காற்றில் வாசம் பரப்பும் பூக்களை எத்தனை அழகான பாடல்கள். இதோ அடுத்த பாடல் நாம் கேட்டு ரசிக்கலாம்.

0: வரும் வெள்ளிக்கிழமை இரவு 8 மணிக்கு விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 வெற்றி ஒரே நாளில் வராது. ஆனால் அதற்காக காத்திருக்கும் மனதிற்கு ஒரு நாள் வெற்றி நிச்சயம் வரும். இதை தனது வாழ்க்கையில் நிரூபித்தவர் இசையமைப்பாளர் பரணி.
1: பார்வை ஒன்று பண்ணி முடிச்சோன்னா பாரதிராஜா சார் ஆஃபீஸ்லேருந்து ஒரு கால் வந்தது. கால் கூப்பிட்டு விட்டுருந்தாரு. என்ன திடீர்னு அப்பா கூப்பிட்டு விட்டுருக்காரு. போனோன்னா இங்கே வாடா என்னடா பண்ண பார்வை ஒன்று போகும்ல, எங்கே போனாலும் அந்த பாட்டு தான் பாடுது. ஒரு ரிதம்லேயே ஒரு சாங் ஒன்று பண்ணாது, படத்தில் வரல. அந்த சாங் கிட்ட எப்படா இது நீ ஐடியா பண்ண, ரொம்ப நல்லா இருக்குடா அப்படின்னா கூப்பிட்டு விட்டு பாராட்டுனது எனக்கு ஒரு மிகப்பெரிய நேஷனல் அவார்டு மாதிரி இருந்தது.
0: இசைக்காக வாழ்ந்த தருணங்களை நம்மோடு மனம் திறந்து பகிர வருகிறார் இசையமைப்பாளர் பரணி.

0: விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இசையும் நானும் நிகழ்ச்சியில் கேட்க தவறாதீர்கள் நேயர்களே.
1: இணைந்திருக்கின்றோம். இது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நேரம் 2:36 ஆச்சு. பாடல்கள்லாம் கேட்டு வச்சிட்டு இருக்கிறோம் எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சியில்.

பூக்கள் என்றாலே சிறந்தது தான். அதில் இந்த பூ அந்த பூ என்ற வேறுபாடு உண்டா என்ன? எங்கேயோ மகரந்த சேர்க்கையில் பூக்களாக மலர்ந்து நம் கண்களை குளிர்வித்து வாழ்க்கையில் இரண்டரக் கலந்து எல்லா தருணங்களிலும் நம்மோடு இருக்கக்கூடியது பயணிக்கக்கூடியது மலர்கள் இல்லையா? அந்த மலர்களை பயன்படுத்தி எத்தனை எத்தனை அருமையான பாடல்களால் நாம் கேட்டுட்ருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் கவிஞனின் முதல் கண்ணாடியாக மலர்கள் இருக்கின்றது. ஃபேஸ்புக்லேயும் நிறைய நேயர்கள் அவங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணியிருக்கிறாங்க, அதையும் நாம் வந்து படிச்சிடலாம்.

கண்டாச்சி மங்கலம் கிராமத்தில் இருந்து சரவணா சரவணன் அமுதா இவங்க வந்து கள்ளக்குறிச்சி மாவட்டம் கண்டாச்சி மங்கலம்லேருந்து வணக்கம் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கிறாங்க. மேலப்பேடு தயாளன் அவரும் வணக்கம் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கிறாரு. மேட்டுப்பட்டியிலேருந்து கண்ணன் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சிக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. தூத்துக்குடியிலேருந்து பாலசுப்ரமணியம் வணக்கம் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. அடையாளம்பட்டு ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சிக்கு வணக்கம் வாழ்த்துக்கள் மேடம் அப்படின்னு போட்டிருக்காங்க. சிவராம் நாகராஜன் விவதுபாரதி நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் பொன்மாலை வணக்கம் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஞான அம்பிகா ரஞ்சன் இவங்க வந்து எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சிக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள், நிகழ்ச்சியோடு நாங்களும் இணைந்துள்ளோம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிறாங்க. கார்த்திகேயன் சிவசுப்ரமணியம் நிகழ்ச்சி சிறப்பிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சாந்தி ரமேஷ் அவங்களும் வணக்கம் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கிறாங்க. கமலாவர்தன் அவங்களும் வணக்கம் வாழ்த்துக்கள் போட்டிருக்காங்க. முரளிதரன் விழுப்புரம் இனிய மதிய வணக்கம் செம்பருத்தி பூ பாடல் இனிமை கிரேட் ஆர்ஜி சங்கமலம் அவங்களுக்கு நன்றி, தமிழகம்க்கும் நன்றி அப்படின்னு போட்டிருக்காங்க. பருவதவர்த்தினி இனிய மதிய வணக்கம் நிகழ்ச்சியில் ஒழித்த முதல் பாடலாக செம்பருத்தி பாடல் அருமை அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிறாங்க. வீரராகவன் மாதவரம்லேருந்து பகல் வணக்கம் பளபளப்பான பதாகை பல வண்ணங்களின் கலவை பரவசம் அளித்திடும் எங்கள் ஸ்டைல் ஆரம்ப பாடல் அமர்க்களம் செம்பருத்தி பூவின் அலங்காரம் செம்மைப்படுத்தி இசை ராகம் செண்பகமலர் வாசனை தோரணம் சிந்தையில் நிலை நின்ற காரணம் அப்படி நன்றி அப்படின்னு போட்டிருக்காங்க. ஹேமலதா அப்படிங்கிறவங்களும் ஸோ க்யூட் அப்படின்னு போட்டிருக்காங்க. பருவதவர்த்தினி அருமையான பாடல் நாடோடி பாட்டுக்காரன் படத்தில் ஒழித்த வனமெல்லாம் செண்பகப்பு பாடல் அருமை சிறைச்சாலை படத்தில் ஒழித்த செம்பூவை பாடல் அந்த பாடலும் மிக அருமை அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிறாங்க. காட்டுப்பாக்கம் அந்தோணிராஜ் அவங்க எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் பூக்களின் பெயர்கள் சொல்லும் பாடல்கள் அருமை அப்படின்னு போட்டிருக்காங்க. முரளிதரன் விழுப்புரம் வனமெல்லாம் பாடல் அருமை நன்றி அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. கேஎம் கார்டன் எம்ஜி செல்வகுமார் அவங்களும் இனிய பிற்பகல் வணக்கம் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஹேமலதா நண்பகல் வணக்கம் மேம், வானொலியில் உங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சி சிறப்பு வரவேற்பு அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. ராஜமாணிக்கம் கோபி ஜாலமே இனிமை அப்படின்னு போட்டிருக்காங்க. சேகா அப்படிங்கிற நேயர் கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இப்படி பாடல்களுக்கு நேயர்கள் அவங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணிட்டாங்க, அதையும் நாம் படித்தாச்சு. அடுத்து நாம் கேட்கக்கூடிய பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடியது.

0: உற்சாகம் நிறைந்த பாடல்கள், மெலோடியஸான பாட்டு, இப்படி எப்படி பாடல்கள் இருந்தாலும் அந்த பூக்களை கொண்டு அழகாக தொடுக்கும் பொழுது கேட்பதற்கு மிகவும் ரசனையாகவும் இனிமையாகவும் இருக்கிறதுல. எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி அவங்க பாடிய பாடலை நாம கேட்டுருச்சோம். வாலி அவங்களோட வரியில் இளையராஜாவின் இசையில் பாடல் இடம்பெற்ற திரைப்படம் நானும் ஒரு தொழிலாளி அப்படிங்கிற படத்திற்காகத்தான் அந்த பாடலை நாம கேட்டு ரசித்தோம்.
1: வணக்கம், நான் இசையமைப்பாளர் பரணி பேசுகிறேன். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3, மனங்களில் என்றென்று முழுமையான கொண்டாட்டம்.
0: எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சியில் நாம் அடுத்து கேட்க போகிற பாடல், இந்த பாடல் கேட்கும்போது மனசல்ல கண்டிப்பாக துடிக்கத்தான் செய்யும் அப்படி ஒரு அருமையான பாடல். குரல் கே.ஜே. யேசுதாஸ் வாலி இயற்றிய பாடல், இளையராஜாவின் இசையில் கேட்டு ரசிக்கலாம்.

வாசம் வீச ஒழித்த குரல் கே ஜெயசுதாஸ் பாடியது இளையராஜாவின் இசையில் கேட்டரசதும் சொல்ல துடிக்கிது மனசு அப்படிங்கிற படத்திற்காக மனம் துடித்தாலும் அதை அமைதியாக்குவதும் பாடல்கள் தானே. நிகழ்ச்சி நிறைவு செய்ய வரும் பாடல் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ராமன் அப்துல்லா அப்படிங்கிற படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் சித்ரா பாடியது காமகோடி எழுதிய பாடல் இளையராஜாவின் இசையில் கேட்டு ரசிக்கலாம்.

0: இந்த பாடலுடன் நிறைவு பெறுகிறது இன்றைய எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சி.
1: கண்ணா, இது எங்கள் ஸ்டைல். புரியல, இது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் ஸ்டைல்.
2: எங்கள் ஸ்டைல்.
0: இப்பொழுது கேட்கலாம் பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள்.
3: பாரத பிரதமரின் நலத்திட்டங்களின் வரிசையில் இன்று நாம் ஆஸ்பிரேஷனல் டிஸ்ட்ரிக்ட்ஸ் புரோகிராம், முன்னேற்றத்தை நாடும் மாவட்டங்கள் என்ற திட்டம் பற்றி தெரிந்து கொள்வோம். 2018 ஆண்டு முக்கியமான சமூக விவகாரங்களில் ஒப்பீட்டு அடிப்படையில் குறைந்த முன்னேற்றத்தை மட்டுமே கண்டுள்ள மாவட்டங்களை மாற்ற வேண்டும் என்ற நோக்கில் கொண்டுவரப்பட்ட திட்டம்தான் முன்னேற்றத்தை நாடும் மாவட்டங்கள் திட்டம். இந்தியாவில் சமூக பொருளாதார குறியீடுகளில் போதுமான வகையில் செயல்படாத மாவட்டங்கள் கண்டறியப்படுகின்றன. இந்த திட்டத்தின்படி

0: மாநில மற்றும் மத்திய அரசின் நல்வாழ்வு திட்டங்கள் ஒரு சேர மக்களிடம் கொண்டு செல்லப்படுகின்றன. இதனை மாநில அரசும் மத்திய அரசும் இணைந்துதான் செயல்படுத்த முடியும். இதில் சிறப்பாக செயல்படும் மாவட்டங்களுக்கு டெல்டா ரேங்கிங் வழங்கப்படுகிறது. மாவட்டங்களில் ஒருங்கிணைந்த வளர்ச்சியை அடைவதற்கு தரவுகளை திறம்பட பயன்படுத்தி நடைமுறைக்கு சாத்தியமான நிர்வாகத்தினை அளிக்கும் மாவட்டங்கள் இந்த டெல்டா ரேங்கிங்கில் இடம்பெறுகின்றன. மாதந்தோறும் மாவட்டங்கள் ஆராயப்படுகின்றன. அதன் அடிப்படையில் ஒவ்வொரு மாவட்டத்தின் பலம் என்ன என்று கணக்கில் கொள்ளப்படுகிறது. முதலில் தங்கள் மாநிலத்தில் முதல் மாவட்டமாக தரம் உயர ஊக்கமளிக்கப்படுகிறது. பின்னர் அதே அடிப்படையில் முன்னேறி நாட்டில் முதல் மாவட்டமாக உத்வேகம் அளிக்கப்படுகிறது. நாம் அதிக சாத்தியங்கள் இருக்கும் காலகட்டத்தில் வாழ்கிறோம். அது மாறாக நமக்கு வாய்ப்புகளை ஏற்படுத்தி தருகின்றன. எந்த துறைகளில் முன்னேற்றத்தை மாவட்டங்கள் நாடுகின்றன என்பதை முதலில் அடையாளம் காண வேண்டும். பின்னர் அதிர்வலைகள் போல அதனை கொண்டு முன்னேற்றத்தை நாடும் மாவட்டங்களுக்கான பட்டியலில் அவற்றை இணைத்து மாற்றங்களை கொண்டு வர வேண்டும். சமூக நீதி என்ற நமது இலக்கிற்கு இந்த மாவட்டங்களின் மேம்பாடு அதிக முக்கியத்துவம் வாய்ந்தது என பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். ஒட்டுமொத்த வளர்ச்சி உயர்ந்திருந்த போதிலும் மக்களின் வாழ்க்கை தரம் என்ற அடிப்படையில் பார்க்கும்போது அது ஈடாகவில்லை. தரவுகளை உன்னிப்பாக கவனிக்கும் போது வாழ்க்கை தரம் உயர்வு என்பது ஆங்காங்கே பலவகைப்பட்டதாக இருப்பது தெரிய வந்துள்ளது. குறைவான வளர்ச்சியை எட்டும் மாவட்டங்களுக்கு உதவி செய்து அவற்றையும் பிற மாவட்டங்களுக்கு நிகராக ஆக்குவதே இந்த திட்டத்தின் நோக்கம். இதன்படி வளர்ச்சி என்பது ஒரே சீராகவும் ஒருங்கிணைந்ததாகவும் இருக்கும். கடந்த 2018 28 மாநிலங்களில் உள்ள 112 மிகவும் பின்தங்கியுள்ள மாவட்டங்கள் கண்டறியப்பட்டன. அந்தந்த மாநில அரசுகளுடன் இணைந்து மத்திய அரசு இது போன்ற மாவட்டங்களை கண்டறிந்துள்ளது. சமூக பொருளாதார குறியீடுகளின் அடிப்படையில் இந்த மாவட்டங்களின் முன்னேற்றம் கணக்கிடப்படுகிறது. அனைவருடனும் அனைவருக்குமான வளர்ச்சி என்பதே மத்திய அரசின் குறிக்கோள். மக்களின் திறன்களை மேம்படுத்தி நாட்டின் பொருளாதார வளர்ச்சியில் பங்கு கொள்ள செய்ய வேண்டும். சுகாதாரம் மற்றும் சத்துணவு, கல்வி, விவசாயம் மற்றும் நீர் ஆதாரங்கள், நிதி ஒருங்கிணைப்பு, திறன் மேம்பாடு மற்றும் அடிப்படை கட்டமைப்பு போன்றவை முக்கிய அம்சங்களாக கருதப்படுகின்றன. பல்வேறு துறைகளின் தரவுகளின் அடிப்படையில் நிதி ஆயோக் அமைப்பு வளர்ச்சி தரத்தை நிர்ணயம் செய்கிறது. இந்த திட்டத்தின் வாயிலாக கிடைக்கப்பெற்ற தகவல்களை பொறுத்து வளர்ச்சி திட்டங்கள் திட்டமிடப்படுகின்றன. உத்தரப்பிரதேசத்தின் பல்ராம்பூரில் 5 நதிகளின் இணைப்பு திட்டத்தை மாண்புமிகு பிரதமர் அவர்கள் செயல்படுத்தினார்கள். அதேபோல் புந்தல்கண்ட் பகுதியில் சித்திரக்கூட்டில் குழாய் மூலம் குடிநீர் திட்டத்தை செயல்படுத்தினார். ஃபத்தேபூரில் மருத்துவக் கல்லூரி, புதிய ரயில்வே வழித்தடங்கள் என ஒவ்வொரு திட்டமும் அத்தியாவசிய தேவை இருக்கும் மாவட்டங்களுக்கு முன்னுரிமை அளித்து கொண்டுவரப்படுகிறது. இதுவரை பாரத பிரதமரின் நலத்திட்டங்களின் வரிசையில் ஆஸ்பிரேஷனல் டிஸ்ட்ரிக்ட்ஸ் புரோகிராம், முன்னேற்றத்தை நாடும் மாவட்டங்கள் என்ற திட்டம் பற்றி தெரிந்து கொண்டோம்.
1: நாம் இதுவரை கேட்டது பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள்.

0: நேரம் 3:40 நொடி ஆயிடுச்சு. நாம கேட்கவிருக்கிறது வர்ண ஜாலம்.
1: விவித் பாரதி தமிழகமின் வர்ணஜாலம்.
0: வர்ணஜாலம் நிகழ்ச்சி தரும் பாடல்கள் கேட்க அவளோடு காத்துட்டு இருக்கீங்களா? இது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். 3:00 ஆனோடனே வர்ணஜாலம் நிகழ்ச்சி தரும் பாடல்கள்லாம் கேட்க அவளோடு காத்துட்டு இருப்பீங்க. இது உங்களுக்கான

நம்மை தொட்டு தொட்டு பேசிச்சிட்ட அந்த பாடல் புஷ்பவனம் குப்புசாமி ஸ்வரலதா பாடியது. வைரமுத்துவங்க எழுதிய பாடலுக்கு இசை வித்யாசாகர். எதிரும் புதிரும் அப்படிங்கிற படத்திற்காக கேட்டு ரசித்தோம். வர்ணஜாலம் நிகழ்ச்சி தரும் பாடல்கள் அரங்கேறும் நேரம் 3:07. அடுத்ததாக நம்ம மயக்க போற குரல். இந்த பாட்டு கேட்கும்போது உங்களுக்கு தெரியும், உடன் பாடியிருப்பவர் எஸ்பி பாலசுப்ரமணியம்.

நம்மை மயக்கிய அந்த குரல் ஸ்வரலதா, எஸ்பிபி அவங்க கூட பாடியிருப்பாங்க. அருமையான இந்த பாடல், அப்படியே சொக்க வைக்கும் குரல் அப்படின்னே சொல்லி சொல்லலாம். ஸ்வரலதா அவங்க உடன் பாடியிருந்தாங்க. நாம் முன்னாடி கேட்ட பாட்டு மெதிரும் புதிரும் படத்திற்காகவும் புஷ்பவனம் குப்புசாமி கூட ஸ்வரலதா பாடியிருந்த பாடல் தான் நாம் கேட்டோம். இன்றைய நிகழ்ச்சியில் நாம் கேட்டு ரசிக்கலாம் ஸ்வரலதா அவங்க பாடிய பாடல்கள்லாம் வர்ணஜாலம் நிகழ்ச்சியில். அடுத்ததாக வரக்கூடிய பாடல் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அலைப்பாய்தே அப்படிங்கிற படத்திற்காக இந்த பாடலை கேட்டு ரசிக்கலாம். ஸ்வரலதா அவங்க சோலோவாக பாடிய பாடல். யார் வாசிக்கிறாங்க, யார் சுவாசிக்கிறாங்க, யார் பாடுறாங்க, எத்தனை கருவிகள் இதற்கு பின்னாடி இருந்தாலும் ஒற்றை குரலாக நம்மை இந்த சுவாசத்தின் ஆழத்தை கணிக்க உதவும் குரலாக இதோ இந்த பாடல்

0: யாரோ வாசித்ததை சுவாசமாக்கி நம் செவிகளில் கொண்டு வந்து சேர்க்கும் அற்புத குரல் அல்லவா ஸ்வரலதா அவங்களோட வாய்ஸ். பைரமுத்து எழுதிய பாடலுக்கு இசை ஏஆர் ரஹ்மான். அலைப்பாயுதே அப்படிங்கிற படத்திற்காக நாம் அந்த பாடல் கேட்டிருத்தோம், இணைந்திருக்கின்றோம். வர்ணஜா
1: விவித் பாரதி தமிழகமின் வர்ணஜாலம்.
2: உங்கள் விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 தொலைபேசி வழி நிகழ்ச்சிகளில் நீங்களும் இணைய வேண்டுமா? இதோ தொடர்பு எண்கள் 0444-2952-0853 மற்றும் ஒரு எண் 2838-9871. நேர்களே, உங்கள் வருகை எங்கள் பெருமை.
0: வர்ணஜாலம் நிகழ்ச்சி தரும் பாடல்கள் கேட்டு இருக்கிறோம். நேரம் 3:19 ஆயிடுச்சு. அடுத்த நிகழ்ச்சி ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் கேட்டு ரசிக்கலாம். நாளை மாலை 4:02 ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நிகழ்ச்சியில் அந்த ஃபோன் நம்பர்ஸ்லாம் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, கேள்விக்கலாம் பதில் சொல்லலாம். ஸோ இணைந்திருங்க. இது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: உங்கள் விருப்பம் நிகழ்ச்சிகள் கடிதம் எழுதும் நேயர்களின் கவனத்திற்கு.
1: உங்கள் விருப்பம் கடிதம் எழுதும் நேயர்கள், அவர்கள் விருப்ப பாடலை ஒரு போஸ்ட் கார்டில் மட்டுமே எழுதி அனுப்பவும்.
2: போஸ்ட் கார்டில் வரும் உங்கள் விருப்ப பாடல்கள் மட்டுமே ஏற்றுக்கொள்ளப்படும். இங்கிலாந்து லெட்டர் மற்றும் ரெஜிஸ்டர் போஸ்டில் எழுதி அனுப்புவதை தவிர்க்கவும்.
1: போஸ்ட் கார்டில் ஒன்று அல்லது இரண்டு பாடல்கள் மட்டுமே எழுதி அனுப்ப வேண்டும்.
2: ஒரு போஸ்ட் கார்டில் உங்கள் பெயர், ஊரின் பெயர், நீங்கள் விரும்பும் புது பாடல், அந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் இவற்றை தெளிவாக குறிப்பிட்டு நிலைய இயக்குனர் விவத் பாரதி தமிழ் FM, உங்கள் விருப்பம் பகுதி, காமராஜர் சாலை, மயிலாப்பூர், சென்னை 4 என்ற முகவரிக்கு எழுதி அனுப்பவும். வானொலி நண்பர்களின் பெயர்களை எழுதுவதை தவிர்ப்பதன் மூலம் மீண்டும் மீண்டும் ஒரே நாளில் ஒரே பெயர் அடிக்கடி வருவதை கட்டுப்படுத்தலாம். குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் குடும்ப நண்பர்கள் பெயர்களை மட்டுமே எழுதவும்.
1: ஒவ்வொரு வாரமும் உங்கள் விருப்பம் போஸ்ட் கார்டு பிரிக்கப்பட்டு ஷெட்யூல் செய்யப்படுகின்றது. எனவே நேயர்கள் வாரம் ஒருமுறை போஸ்ட் கார்டில் உங்கள் விருப்ப தேர்வை எழுதி அனுப்பலாம். 100-200 போஸ்ட் கார்டுகள் மொத்தமாக அனுப்புவதை தவிர்த்தல் நலம்.
0: உங்கள் விருப்பம், அதுவே நம் அனைவரின்.

வர்ணஜாலம் தரும் பாடல்கள் கேட்பதற்கு முன் நிறைய நேயர்கள் ஃபேஸ்புக்கில் அவங்களோட கமெண்ட்ஸையும் ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. நாம் லைட்டாக அதையும் படிச்சுட்டு வந்துடலாம். நிறைய நேயர்கள் நிறைய பேரில் போட்டிருக்கிறாங்க, வணக்க வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கிறாங்க.

ஓம் பிரகாஷ் அப்படிங்கிற நேர் வர்ணஜாலம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் மேடம் அப்படின்னு போட்டிருக்காங்க. முரளிதரன் விழுப்புரம் தொட்டு தொட்டு பாடல் சூப்பர் நன்றிகள் பல் அப்படின்னு போட்டிருக்காங்க. திருவழிசையிலேருந்து அஸ்வினி நாகராஜ் வர்ணஜாலம் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கின்றோம் மேடம், தொட்டு பேசும் சுல்தான பாடல் சூப்பர் வழங்கியதற்கு நன்றி அப்படின்னு போட்டிருக்காங்க. டி நகர் தியாகராய நகர் ரங்கராஜன் அவங்க வந்து தித்திக்கும் இனிய மதிய வணக்கம் வாழ்த்துக்கள், இனிமையான பாடல்கள் அனைத்தும் அருமை, வர்ணஜாலம் பாடல்கள் அனைத்தும் வண்ண வண்ண கோலங்கள் அப்படின்னு போட்டிருக்காங்க. பண்ணைபுரம் மணிகண்டன் அவங்க வந்து இனிய மாலை வணக்கம் அப்படின்னு போட்டிருக்காங்க. பொன்னேரி கலீல் அகமத் பாடல்கள் அருமை நிகழ்ச்சி பெருமை, நீங்கள் வந்தால் பாடல்கள் அருமையாக இருக்கும் வாழ்த்துக்கள் நன்றிகள் உங்களுக்கு அப்படின்னு போட்டிருக்காங்க. முரளிதரன் விழுப்புரம் தாவணி பாடல் சூப்பர் நன்றி அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. பர்வதவர்தினி இனிய மாலை வணக்கம் வர்ணஜாலம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள், நிகழ்ச்சியில் ஒழித்த எதிரும் புதிரும் பாடல் தொட்டு தொட்டு பேசும் சுல்தான தாவணி பாடல் சூப்பர். இப்போ தாவணி யாரும் போடுறதில்ல, சுடிதார் வந்து விட்டது, அதனால் தாவணி எல்லாரும் மறந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்கிறாங்க. ஏழைக்கிணறு தேவா வர்ணஜாலம் நிகழ்ச்சியில் பாடல்கள் அனைத்து மருமை மகிழ்ச்சியில் நானும் நிகழ்ச்சியில் இணைந்துள்ளேன் அப்படின்னு போட்டிருக்காங்க. வீரராகவன் மனதில் பதியும் வர்ணஜாலம் மதிய வேளை பாடல்கள் வண்ணமாயம், ஸ்வர்ணலதாவின் குயிலோசை கானங்கள் ஸ்வரங்கள் தோரணம் தேன் ஓசை குரலில் இழையும் மகிழ்வோசை பண்பலைக்கு நன்றி அப்படின்னு போட்டிருக்காங்க. மேலப்பேடு தயாள வர்ணஜாலம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காட்டுப்பாக்கம் அந்தோணிராஜ் தனது குரலால் ஜாலம் செய்த ஸ்வர்ணலதா அவர்களின் பாடல்களை வர்ணஜாலம் நிகழ்ச்சியில் தொகுத்து வழங்குவது அருமை அப்படின்னு போட்டிருக்காங்க. அடையாளம்பட்டு ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி முதல் இரண்டு பாடல்களும் அருமை சூப்பர் அப்படின்னு போட்டிருக்காங்க. நடராஜன் சுப்பையா புத்தகரம் அவங்க நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. தொடர்ந்து பாடல்கள் கேட்கலாம், ரசிக்கலாம், கொண்டாடலாம். இது விவித் பாரதி தமிழ் FM 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: உற்சாகத்தின் உச்சிக்கு அழைத்து சென்ற பாடலில் நாம கேட்டு ரசித்தோம். மாய் அப்படிங்கிற படத்திற்காக அருண்மொழி ஸ்வரலதா பாடியது. இளையகம்பன் எழுதிய பாடலுக்கு இசை எஸ் ஏ ராஜ்குமார்.
1: 102.3
2: ஹலோ, ஆமா ஸ்டேஷனுக்கு தான். வந்துட்டு இருக்கமா, இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவேன்.
1: கொஞ்சம் வண்டியை நிறுத்தனா.
2: ஏமா, ஏன் தங்கம், என்னாச்சு?
1: நிறுத்தனா பிளீஸ்.
2: எதுக்கு இப்ப வண்டியை நிறுத்த சொல்ற? ஏமா கோவப்படுற?
1: என்ன கோவப்படாம என்ன கொஞ்சம் சொல்றேன். இத்தனை வாட்டி உனக்கு சொல்லியிருக்கேன், வண்டி ஓட்டும் போது மொபைல் யூஸ் பண்ணாத, யூஸ் பண்ணாத, இவ்வளவு வேகமா போகாத, போகாதன்னுட்டு. இனிமே இந்த மாதிரி பண்ணனா உன் கூட நான் வரவே மாட்டேன் தெரிஞ்சு.
2: ஓ, இதான் மேட்ரா? ஓகே ஓகே, கூல் கூல். இனிமே இப்படி பண்ண மாட்டேன்டா தங்கம். ஓகே,
1: அது அது நல்ல பையனுக்கு அழகு தான் எங்க அண்ணன். வாண்ணா இப்ப போலாம்.
2: பாதுகாப்பான பயணம் நமக்கு எப்பவுமே முக்கியம். வாகனம் ஓட்டும் போது வாகனத்தை மட்டும் ஓட்டுவோம், சாலையில மட்டும் கவனத்தை செலுத்துவோம்.
0: நேரம் 3:30 ஆயிடுச்சு. இது விபத் பாரதி, தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
3: வர்ணஜாலம், விபத் பாரதி தமிழகமின் வர்ணஜாலம்.
0: உள்ளத்திற்குள் சந்தோஷத்தை மூட்டிய அந்த குரல், வேறு வேறு விதங்களில் எத்தனையோ ஃபார்மேஷனில் இருந்தால் பாடல்கள் அத்தனையும் கேட்பதற்கு இனிமையாகத்தான் இருக்கும். சுரலதா, அவங்களோட வாய்ஸ் அவ்வளோ ஒரு ஸ்பெஷல் வாய்ஸ் அப்படின்னே சொல்லி சொல்லலாம். அடுத்ததாக வரக்கூடிய பாடல் கோவில்பட்டி வீரலட்சுமி அப்படிங்கிற படத்திற்காக நாம் கேட்டு ரசிக்கலாம். சுரலதா சோலார் சாய் பாடியது. வைரமுத்து எழுதிய பாடலுக்கு இசை ஆதித்யன்.

0: நாம கேட்ட அந்த பாடல் கோவில்பட்டி வீரலட்சுமி அப்படிங்கிற படத்திற்காக கேட்டு ரசிச்சோம்.
1: வரும் வெள்ளிக்கிழமை இரவு 8 மணிக்கு விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 வெற்றி ஒரே நாளில் வராது, ஆனால் அதற்காக காத்திருக்கும் மனதிற்கு ஒரு நாள் வெற்றி நிச்சயம் வரும். இதை தனது வாழ்க்கையில் நிரூபித்தவர் இசையமைப்பாளர் பரணி.
2: பார்வண்டு பண்ணி முடிச்சோன்னா பாரதிராஜா சார் ஆபீஸ்ல இருந்து ஒரு கால் வந்தது. கால் கூப்பிட்டு விட்டுருந்தாரு. என்ன திடீர்னு அப்பா கூப்பிட்டு விட்டு போனேன். போனவுன இங்க வாடா, என்னடா பண்ண பார்வண்டு போகல, எங்க போனாலும் அந்த பாட்டு தான் பாடுது. ஒரு ரிதம்ல ஒரு சாங் ஒன்று பண்ணாது, படத்துல வரல அந்த சாங். எப்படா இது நீ ஐடியா பண்ண, ரொம்ப நல்லா இருக்குடா அப்படின்னா கூப்பிட்டு பாராட்டுனது எனக்கு ஒரு மிகப்பெரிய நேஷனல் அவார்டு மாதிரி இருந்தது.
1: இசைக்காக வாழ்ந்த தருணங்களை நம்மோடு மனம் திறந்து பகிர வருகிறார் இசையமைப்பாளர் பரணி. விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இசையும் நானும் நிகழ்ச்சியில் கேட்க தவறாதீர்கள் நேயர்களே.

சோகம், சந்தோஷம், மகிழ்ச்சி, ரொமான்ஸ், இப்படி எண்ணற்ற விதவிதமான உணர்வுகளை வெளிப்படுத்தக்கூடிய பாடல்லாம் இவங்களுடைய வாய்ஸில் ரொம்ப அருமையாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அந்த மெல்லிய சோகம் இழையோட பாடல் கேட்டால் அந்த சோகமும் ஒரு மாதிரியாக நமக்கு இருந்தாலும் ஆனால் அதுலேயும் ஒரு இசை நம்மை கவர்கின்றது அப்படிங்கிறது தான் அந்த பாடல் கேட்கும்போது நமக்கு புரியும். அப்படி ஒரு அருமையான குரல் ஸ்வரலதா அவங்களுடையது.

0: அழகான ஒரு சோகமாக இருந்தாலும் சோகம் எப்படி அழகாகும் அப்படிங்கிறீங்களா? இந்த மாதிரி பாடல் கேட்டால் நம்ம மனசும் அது கூட சோகம் இருந்தாலும் அது கரைந்து நம்ம மனசை மீண்டும் அழகாக்க புத்துணர்வாக்க ஒரு குரல் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். சுவரலதா அவங்க பாடிய பாடலை கேட்டோம். அறிவுமதி எழுதிய பாடலுக்கு இசை வித்யாசாகர், அள்ளித்தந்த வானம் அப்படிங்கிற படத்திற்காக தான் அந்த பாடலை நாம் கேட்டு ரசித்தோம்.
1: வித் பாரதி தமிழ் எஃப்எம் வர்ணஜாலம்.

எல்லாருக்கும் வணக்கம். நான் லிங்குசாமி பேசுறேன். 102.3 வித் பாரதி, தமிழ் பண்பலை கேளுங்க.

0: நீங்களும் என்ஜாய் பண்ணுவீங்க. நன்றி.
1: ஃபேஸ்புக்லேயும் நிறைய நேயர்கள் பதிவு போட்டிருக்கிறாங்க. அடையாளம் பட்ட ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி முதல் இரண்டு பாடல்கள் சூப்பர் அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. நடராஜன் சுப்பையா புத்தகரம்லேருந்து வர்ணஜாலம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. வெங்கடேசன் டால்ஃபின் அப்படிங்கிறவங்க, வணக்கம் ஐயப்பாக்கம் வெங்கடேசன், வர்ணஜாலம் நிகழ்ச்சி அருமை, மாயி பட பாடல் அருமை, வாழ்த்துக்கள் சகோதரி அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. நடராஜன் சுப்பையா புத்தகரம்லேருந்து செங்கமலம் மேடம், பிற்பகல் வணக்கம். உங்கள் குரலை கேட்டு ரொம்ப நாட்களாகிவிட்டன. சுவரலதா பாடல்கள் அனைத்தும் அருமை அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. பழையமணவர்பேட்டை சோமசுந்தர பிரபு, வர்ணஜாலம் நிகழ்ச்சியில் பாடல்கள் மிகவும் அருமை, வாழ்த்துக்கள். நிகழ்ச்சியிலோடி ஒழிக்கும் பாடல்கள் மிக்க அருமையாக உள்ளது, வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இன்றைக்கி வர்ணஜாலம் நிகழ்ச்சியில் ஸ்வர்ணலதா அவங்களோட வாய்ஸில் ஒழித்த பாடல்கள்லாம் நாம் கேட்டுட்ருக்கோம். சோகம், சந்தோஷம், மெல்லிய கானங்கள், ஹிட்டான பாடல்கள் அப்படின்னு எண்ணற்ற பாடல்களாக ஒரே கலவையாக எத்தனை விதமாக இருந்தாலும் அவங்க குரல் கேட்கும் போது அப்படி நம்மளை ஈர்க்குது அப்படின்னே சொல்லி சொல்லலாம். அடுத்து ஒரு மகிழ்ச்சியான பாடலாக, ஒரு ரொமான்டிக்கான ஒரு சாங் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இந்த பாடல் வந்து எல்லாமே ஹை பிச்சில் ஒரு போகக்கூடிய பாடல். அந்த ஏற்றத்தில் இருந்தாலும் அவ்வளோ அழகாக ஒரு குரல், வசீகரிக்கக்கூடிய குரல் அப்படின்னே சொல்லலாம். யாரெல்லாம் பாடியிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். சங்கர் மகாதேவன் ஸ்வர்ணலதா பாடியது, ப விஜய் எழுதிய பாடலுக்கு இசை வித்யாசாகர், வேதம் அப்படிங்கிற படத்திற்காக இந்த பாடலை நாம் கேட்டு ரசிக்கலாம்.

0: ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் அது அப்படியே அந்த ஒரே லைனாக வரும். இருந்தாலும் அந்த இடம் எந்த இடத்துலையும் குறையாமல் அந்த பாடல் வாய்ஸ் எல்லாமே ரொம்ப அழகாக வந்திருக்கும். நாம் கேட்ட இந்த பாடல் வேதம் அப்படிங்கிற திரைப்படத்திற்காக கேட்டர்ஸ் தான். பா விஜய் அவங்க எழுதிய பாடலுக்கு இசை வித்யாசாகர். அடுத்து வரக்கூடிய பாடல் மயிலிறகே மயிலிறகே அப்படின்னு பாடல் வந்தாலும் ரொம்பவே மகிழ்ச்சியான உற்சாகமான பாடல் அப்படின்னு சொல்லலாம். மனோ ஸ்வர்ணலதா பாடியது வாலியேற்றிய பாடலுக்கு இசை சுரேஷ் பீட்டர். தென்காசி பட்டணம் அப்படிங்கிற படத்திற்காக வரக்கூடிய பாடல்
1: மயிலிறகே மயிலிறகே.

மனம் திருடிய அந்த பாடலில் நாம கேட்டிருந்தும் தென்காசி பட்டணம் அப்படிங்கிற திரைப்படத்திற்காக. அடுத்து வரக்கூடிய பாடல் திருமகன் அப்படிங்கிற திரைப்படத்திற்காக கேட்கலாம். பாடியவர் ஸ்வரலதா, வைரமுத்தவங்க எழுதிய பாடலுக்கு இசை தேவா.

0: திருமகன் அப்படிங்கிற படத்திற்காக அந்த பாடலை நாம் கேட்டு ரசித்தோம். வருங்காலம் நிகழ்ச்சியை நிறைவாக வரக்கூடிய பாடல் தலைமுறை அப்படிங்கிற படத்திற்காக அருண்மொழி ஸ்வரலதா பாடியது.
1: ஆசை வச்சேவும் மேலனா அடாரளி வச்சேன் கொல்லையில
2: நித்து நித்து இன்னா பாட்டு எப்ப பாடுற? இது என்ன யோகம் தெரியுமா? பீட்டு. இங்க இருக்கிறவங்க எல்லாம் யார் தெரியுமா? பீட்டு. அம்மா ருக்மணி, எங்க அண்ணன் இப்ப எடுத்து விடுவார் பாரு. அண்ணன் எடுத்து விடுன.

0: ஸ்வர்ணலதா, அவங்களோட வாய்ஸில் இது வரைக்கும் நாம் பாடலாம் இந்த ஒரு மணி நேரத்துக்கு கேட்டிருச்சோம். வர்ணஜாலம் நிகழ்ச்சியில் இன்னும் சில நொடிகளில் தொடர்வது நான்கு மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வைப்பது வீட்டுக்கும் நல்லது நாட்டுக்கும் நல்லது.
2: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் சுதா குமரன். நாட்டின் பாதுகாப்பிற்கு ராணுவத்தினர் அயராது பாடுபட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். ரயில்வே திட்டங்களுக்கு தேவையான நிலம் கையகப்படுத்தும் பணிகளை நிர்வகிக்க ரயில் பூமி என்ற பிரத்யேக இணையதளம் தொடங்கப்படும் என்று மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். நாட்டின் செழுமையான ஜவுளி பாரம்பரியம் மற்றும் நவீன தொழில்நுட்பங்களை வெளிப்படுத்தும் வகையில் பாரத் டெக்ஸ் சர்வதேச ஜவுளி கண்காட்சி அமைந்துள்ளதாக மத்திய அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் கூறியுள்ளார். தமிழகத்தில் சாலை விபத்துகளை குறைக்க நகர்ப்புற வளர்ச்சியை அடிப்படையாக கொண்டு சாலை கட்டமைப்பு வசதிகளை உருவாக்குமாறு முதலமைச்சர் திரு விஜய் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். தமிழக மின்வாரியம் தனியார் மயமாக்கப்பட மாட்டாது என்று மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். அரசு கலை அறிவியல் மற்றும் கல்வியியல் கல்லூரிகளில் பணிபுரியும் ஆசிரியர் அல்லாத பணியாளர்கள் நாளை முதல் இம்மாதம் 24ஆம் தேதி வரை பணியிட மாறுதலுக்கான பொது கலந்தாய்வுக்கு விண்ணப்பிக்கலாம் என்று மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் தெரிவித்துள்ளார். பழனி கோவில் நிலம் தனியாருக்கு வழங்கப்பட்டதில் ஊழல் நடைபெற்றுள்ளதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். தமிழகத்தில் திமுக ஆட்சிக் காலத்தில் மேற்கொள்ளப்பட்ட அகழாய்வு பணிகளை தற்போதைய அரசும் தொடர்ந்து மேற்கொண்டு தமிழர் வரலாற்று தடங்களை உலகறிய செய்ய வேண்டும் என்று திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. பர்மிங்ஹாமில் நடைபெற்று வரும் இந்தியாவுக்கு எதிரான முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் டாஸ் வென்ற இங்கிலாந்து முதலில் பேட் செய்து வருகிறது. 19 வயதுக்குட்பட்டோருக்கான இலங்கைக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் இரண்டாம் நாளான இன்று இந்தியா முதல் இன்னிங்ஸில் சற்று முன்வரை விக்கெட் இழப்பின்றி 98 ரன் எடுத்துள்ளது. தில்லியில் வரும் 27ஆம் தேதி முதல் அடுத்த மாதம் 2ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள காமன்வெல்த்

0: ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்.
1: இது ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம். விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டமாக நாம் இணைகின்றோம். ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நிகழ்ச்சியில் நேரம் 4:30 ஆயிட்டு இருக்குது. உங்களுக்காகவே கேள்விகள் தயாராக இருக்குது, கேட்கலாம் ரசிக்கலாம். விடைகளை சொல்லுங்க, இந்த எண்களில் வாங்க. 2952508538389781 இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க, கேள்விகளுக்கு விடை சொல்லலாம். ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நிகழ்ச்சியில் 04444 முன்னிணைப்பெண்ணு சேர்த்து 2952508539781

0: நாம் இப்போ கேட்ட பாடல் என்னை அறிந்தால் அப்படிங்கிற படத்திற்காக கேட்டு ரசித்தோம். கார்த்திக் பாடியது, உடன் பாடியவர் எம்சி ஜெஸ். தாமரை எழுதிய பாடலுக்கு இசை ஹாரிஸ் ஜெயராஜ். என்னை அறிந்தால் அப்படிங்கிற படத்திற்காக தான் அந்த பாடலை நாம் கேட்டு ரசித்தோம். இணைந்திருக்கின்றோம் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்.
1: ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்.
0: ஓகே, நாம நிகழ்ச்சியில் இணையலாம். இன்றைக்கி வந்து நம்ம கொஞ்சம் வித்தியாசமாக விளையாட போகிறோம். என்ன அப்படின்னு கேட்குறீங்களா? ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு சின்ன சின்ன சுச்சுவேஷன்ஸ் மாதிரி நம்ம வந்து சொல்கிறோம். உங்களால் அந்த இடத்துல நீங்களே எப்படிலாம் சமாளிப்பீங்க அப்படிங்கிறதெல்லாம் இன்றைக்கி கேள்விகளாக, யார் எப்படி அந்த இடத்த ஹேண்டில் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ முதல் நேயர் யார் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். கேட்டீங்களா நான் சொன்ன தலைப்பு? கேட்டீங்களா? அதாவது ஒரு சிச்சுவேஷன் சொல்லுவேன், அந்த இடத்தை நீங்க எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க அப்படிங்கறது தான் இன்னைக்கு நம்ம விளையாட போறோம். பரவாயில்லையா? சரி, இப்போ நீங்க வந்து முதல் நேரா வந்திருக்கீங்க இல்லையா? ஃபர்ஸ்ட் இப்போ ஒரு வாழ்த்து சொல்லணும் அப்படின்னா, டக்குன்னு ஒரு வாழ்த்து சொல்லணும் அப்படின்னா, நீங்க எப்படி ஒரு ரெண்டு லைன் சொல்லணும்னு சொல்லுங்க பாப்போம்.
2: வாழ்த்து சொல்லணும்.
0: ஆமா,
2: வாழ்க வாழ்த்துடன் நலத்துடன்.
0: அவ்வளவுதானா? வாழ்க வளத்துடன் வாழ்க
2: நலத்துடன்.
0: ரொம்ப ஜாலியா விளையாடலாம். அதனால இன்னைக்கு ரொம்ப குவெஸ்டின்ஸ் கடினமானதெல்லாம் கேட்காம சிம்பிளா நம்ம எப்படி அதை ஹேண்டில் பண்றோம் அப்படிங்கிறதுக்காக தான் இன்றைய ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நிகழ்ச்சியில நாம இணையறோம். சரி, அடுத்த நேயருக்கு போலாமா?

0: ஹலோ, வணக்கம். வணக்கம்
1: வணக்கம்
0: வணக்கம். உங்க குரல் தெளிவாக கேட்கல.
1: வணக்கம் வணக்கம். கோவிந்தராஜன், சேனம்பாக்கம்.
0: கோவிந்தராஜன், சரி. உங்களுக்கு சொல்லலாமா சிச்சுவேஷன், கேள்வி தலைப்பு கேட்டீங்களா?
1: இந்த வாழ்க வளமுடன், பல்லாண்டு வாழ்க.
0: அது உங்களுக்கு கிடையாது, ஒருத்தருக்கும் மாறும். அது அவருக்கு. ஓகேவா? இப்ப உங்க வீட்டுல நீங்க மட்டும் இருக்கீங்க, திடீர்னு ஒரு 10 பேர் விருந்தாளி வராங்க, உங்க கையில பொருட்கள் டக்குன்னு எதுவுமே இல்ல, அந்த சிச்சுவேஷன் நீங்க எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க?
1: அப்புறம்
0: பொருட்கள் எதுவுமே இல்ல. சரி, அடுத்த நேயர் எப்படி சமாளிக்கிறாங்க அப்படின்னு கேக்கலாமா?
1: இல்ல, ரெண்டு நாள் பொறுத்து போங்க.
0: இதெல்லாம் கணக்குல வராது. நான் செய்வேன் டக்குன்னு அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அதுதான். சரி, அடுத்த நேரம் கேப்போமா? ஹலோ, வணக்கம். வணக்கம், இணைப்புல இருக்கீங்க, பேசுங்க. வணக்கம்
2: வணக்கம்
0: மேடம். வணக்கம். குரல் ரொம்ப லோவா கேக்குது, சொல்லுங்க
2: மேடம். கேக்குதா?
0: ஆ, இப்பதான் கேக்குது.
2: வணக்கம் மேடம், எப்படி இருக்கீங்க?
0: ரொம்ப நல்லா இருக்கோம். சொல்லுவது யார்?
2: நான் பானு மேடம், ஆவடியில இருந்து.
0: பானு ஆவடியில இருந்து?
2: ஆமாங்க மேடம்.
0: சரி, உங்களுக்கு சிச்சுவேஷன் சொல்லலாமா? தலைப்பு கேட்டீங்களா?
2: சொல்லுங்க மேடம். கேட்டேன்
0: இல்ல, முன்னாடி சொன்ன நேர்க்குள்ளதே கண்டினியூ பண்றீங்க.
2: இல்ல, சொல்றேன். கெஸ்ட் வந்தா என்ன பண்ணுவீங்க?
0: எதுவுமே உங்ககிட்ட இல்ல, டக்குன்னு இல்ல. இது ஏனோ ஏதோ ஒன்னு இருக்குன்னா அதை வச்சு நீங்க இன்னும் பண்ணுவீங்க. அதான்,
2: ஏதாவது கிச்சன்ல போய் பாப்பேன், ஏதோ பால் இருந்தா டீ காஃபி ஏதாவது போட்டு கொடுக்கலாமான்னு.
0: சரி, வேற ஸ்பெஷல் ஐட்டம்னா?
2: சொன்னா இல்லன்னு சொன்னா ஃப்ரிட்ஜ்ல பாப்பேன், ஐஸ் வாட்டர் இருக்கா
0: சர்பத் கலக்கி கொடுத்துருவீங்க. அடுத்த நேயருக்கு போகலாமா? ஆனால் இந்த சிச்சுவேஷன் உங்களுக்கு வராது. வணக்கம்.
3: வணக்கம் மேம், நான் சந்திரசேகர், வேலூர் கட்பாடியிலிருந்து பேசுகிறேன் மேம்.
0: சொல்லுங்க சார், உங்களுக்கு சொல்லலாமா?
3: ஆ, எனக்கான சினாரியோ கொடுங்களேன் பார்ப்போம்.
0: இப்போ நீங்கள் வந்து ரொம்ப லாங் ஒரு ஜேர்னி போகிறீங்க.
3: சூப்பர், ஓகே.
0: அந்த இடத்துல உங்களுக்கு வந்து ரொம்ப பசிக்கிறது.
3: பசிக்குது? ஆ.
0: நீங்கள் கையிலேயே எதுவுமே வச்சுல, அந்த இடத்துல சிச்சுவேஷனும் சாப்பிட்றதுக்கானது இல்லை.
3: சரி,
0: அந்த மாதிரியான ஒரு இக்கட்டை நீங்க எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க
3: மேம்? தண்ணி இருக்கும் எப்படி இருந்தாலும்.
0: தண்ணியிலே எல்லாரும் நிக்கிறீங்களே, தண்ணியை தாண்டி.
3: அங்க ஏதாவது பக்கத்துல பழம் மரங்கள் இருக்கா அப்படின்னு பாப்பேன், சுத்தி முத்தி. அதை தேடி அங்க இருக்கக்கூடிய பழங்களோ அல்லது தென்னையில இந்த தென்னை மரத்துல ஏறி அந்த இளநீரோ ஏதாவது ஒரு சாப்பிட்ற பொருள் எங்கேயாவது சுத்தி முத்தி இருக்கா அப்படின்னு, இயற்கையோடு இணைந்த வாழ்க்கை, இன்பமான வாழ்க்கைன்னு அதை பறிச்சு சாப்பிட்டு அப்படியே பசி அப்படிங்கறது இருந்ததுன்னா
0: ஓகேக்குவேன்.
3: தேங்க்யூ தேங்க்யூ.
0: அதாவது நம்ம வந்து ஒரு ஜஸ்ட் ஃபார் ஃபன் அப்படிங்கிற மாதிரியான சுச்சுவேஷன்ஸ் எல்லாம் தான் நாம் வந்து கேட்டுட்ருக்குறோம். இணைப்பில் வாங்க. 2952-0853-2838-9871. ஏன்னா இதெல்லாம் வந்து நம்ம அன்றாடம் பார்ப்பது தான். ஹலோ, வணக்கம். வணக்கம்,
4: ஆனந்த் மேடம், நல்லா இருக்கீங்களா மேடம்?
0: எங்கே இருந்துங்க?
4: சைதாப்பேட்டையிலேருந்து.
0: சைதாப்பேட்டையிலேருந்து ஆனந்த். நலமாக இருக்கும் சார்.
4: ஆமாம் மேடம்.
0: உங்களுக்கு சுச்சுவேஷன் சொல்லாமா?
4: ஆ, சொல்லுங்கள் மேடம்.
0: இப்போ வந்து நீங்கள் அதாவது இது ஒரு விழிப்புணர்வாக கூட இருக்கலாம். இப்போ நீங்கள் வந்து காரில் போகிறீங்கன்னு
4: வச்சுக்கோங்களேன்.
0: கார் வந்து ஒரு இடத்துல நிறுத்துறீங்க, காரில் இருந்து இறங்கணும், அதற்கு

0: முன்னாடி நீங்க என்ன செய்வீங்க? ஒரு ஒரு ரோட்ல போறீங்க, கார் வந்து நிறுத்த வேண்டிய சிச்சுவேஷன் வந்து நிறுத்துறீங்க. அப்ப அந்த ஃபியூ செகண்ட்ஸ் நீங்க என்ன பண்ணுவீங்க உள்ளார?
1: கார் நிப்பாட்டி சொல்லுங்க மேடம். சரி, கார் உள்ள கார் நிப்பாட்டி இறங்குமா மேடம்?
0: கார் நிப்பாட்டி இறங்குறதுக்கு முன்னாடி நம்ம அந்த இடத்த நீங்க எப்படி, நாங்க லாங்கா போறோம் இல்லையா, போகும்போது சாலையோரம் நிறுத்த வேண்டிய ஒரு கட்டாயம் வருகின்றது. அப்போ நீங்கள் எப்படி அந்த இடத்துல இருந்து நிறுத்தி இறங்க, அந்த இடத்துல நீங்கள் என்ன செய்வீங்க?
1: அதுதான்
0: டோர் திறந்துட்டு இறங்கிடுவீங்க. ஏன்னா நீங்கள் திடீர்னு நிறுத்துறீங்க இல்லையா, அப்போ அந்த இடத்துல நமக்கு என்ன கவனம் வர வேண்டும்?
1: அதை சுற்றி முத்தி பார்ப்போம் மேடம், ஏதாவது இருக்குதா நானு.
0: சரி,
1: தண்ணி இருந்தா குடிப்போம் மேடம், பறவைகள் ஏதாவது இருந்தா விலங்குகள் இருந்தா பார்ப்போம் மேடம்.
0: சரி சரி, ஓகே, நீங்க இதெல்லாம் செய்வீங்க. சரி, நம்ம அடுத்த நேரத்தை கேட்போம் அவங்க எப்படின்னா செய்வாங்க அப்படிங்கறது தெரிஞ்சுக்கலாமா?
1: நன்றி.
0: ஹலோ, வணக்கம். வணக்கம்
2: வணக்கம், ஜெயக்குமார் சோழிங்கநல்லூர்.
0: ஜெயக்குமார் சோழிங்கநல்லூர், சரி, கேள்வி கேட்கலாமா? இதுக்கு முன்னாடி பேசின நேர்கிட்ட ஒரு விஷயம் சொன்னது கேட்டீங்களா? கவனிக்கல. சரி, சொல்லலாமா? சரி, அவர்கிட்ட கேட்டதான் உங்ககிட்ட கேட்குறேன். நீங்கள் ஒரு லாங் டிரைவ் போகிறீங்க, ஹைவேஸில் போகிறீங்க, திடீர்னு வாகனத்தை நிறுத்த வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் வருதுன்னு வச்சுக்கோங்க, அந்த இடத்துல நீங்கள் அதை எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க? அங்கே என்ன எல்லாம் செய்வீங்க, கவனிப்பீங்க? அதான்
2: ஆ, ஒரு நம்ம லெஃப்ட்ல போறோம்னா ஒரு இண்டிகேட்டர் போட்டுட்டு வண்டி ஓரம் போகுதுன்ற மாதிரி இன் கேஸ் இண்டிகேட்டர் வந்தோம்னா ஹேண்ட் சிக்னல் பண்ணலாம், வெளியில கையை போட்டு ஒண்ணு பண்ணணும். அதுக்கப்புறம் நிறுத்தினதுக்கு அப்புறம் பேக் மிரர்ல வேற ஏதாச்சும் வண்டி வரட்டாலும் பாத்துட்டு அதுக்கப்புறம் டோர் ஓபன்
0: பண்ணிட்டு
2: மோஸ்ட்லி டிரைவர் சீட்ல வரும்போது நம்ம ரைட் சைட் எல்லாம் ஓபன் பண்ணுவோம், பேக் மிரர்ல பாத்துட்டு வண்டி வரலாம் பாத்துட்டு அதுக்கப்புறம் ஓபன் பண்ணி
0: கீழே. அதுதான் நான் எதிர்பார்த்தது. சரியான விடை சொன்னீங்க. நம்ம வந்து வாகனம் நிறுத்தும் போது நம்ம வந்து வேகமா இறங்கிடுவோம் இல்லையா, இருந்தாலும் பின்னாடி அடுத்த வாகனங்கள் வந்து நம்ம டோர் திறப்போம் அப்படிங்கறத எதிர்பார்க்க மாட்டாங்க. ஓகே, சூப்பர், நன்றி. தேங்க்யூ. சரி, எல்லாருமே வந்து சூப்பரா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நம்மளும் நிறைய கேட்டாலும் நாங்க எல்லாம் இதெல்லாம் செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. தொடர்ந்து பேசலாம். ஒரு பாடல் கேட்டுட்டு வந்துடலாம். புலி அப்படிங்கிற படத்திற்காக ஒரு பாடல் வந்துகிட்டே இருக்கு. ஸ்டேட்டோட விவத் பாரதி, தமிழ் FM 102.3 மனங்களில் என்றட்டும் முழுமையான கொண்டாட்டம். ஜாவித் அலி பூஜா பாடியது, வைரமுத்து எழுதிய பாடலுக்கு இசை தேவிஸ்ரீ பிரசாத். நேரம் 4:20.

புலி அப்படிங்கிற படத்திற்காக நாம் அந்த சூப்பரான பாடல் கேட்டு ரசித்தோம். நேரம் 4:24 நிமிடம் ஆயிடுச்சு. ஜாவித் அலி பூஜா பாடியதை வெறும் தெரிந்த பாடலுக்கு இசை தேவி ஸ்ரீ பிரசாத்.

0: கலக்கு போவது யாரு? நீதான்.
1: ஏ நிஷா, காலையிலேயே ஒரே ஜாலி மூடு, பாட்டுலாம் ஒரே பலமா இருக்கே.
0: ஆமா உஷா, 9 மணி ஆக போகுது, கலக்கல் அரங்கம் ஸ்டார்ட் ஆக போகுதுல. அதான்.
1: என்னது, கலக்கல் அரங்கமா?
0: எஸ், நம்ம விவித் பாரதி தமிழ் எஃப்எம்ல டெய்லி காலையில 9 மணில இருந்து 10 மணி வரைக்கும் வர கேம் ஷோ. நமக்கு செம்ம ஜாலியா ஃபன்ஃபில்டா இருக்கும்.
1: ஆமா, சொல் விளையாட்டு, திரை புதிர் அப்படின்னு டெய்லி ஒரு கேம் ஷோ. கலகலப்பு, உற்சாகம், சந்தோஷம், இதுதான் நம்ம கலக்கல் அரங்கம்.
0: உங்கள் விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3.
2: இணைந்திருக்கின்றோம் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்.
3: ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம், மனசெல்லாம் பொங்குது பெரியும்பம்.
4: ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்.
5: Web of 2.3.

பேஜ்லேயும் நிறைய நேயர்கள் வந்து வணக்கம் வாழ்த்துக்கள்லாம் போட்டிருக்கிறாங்க. மேலப்பேடு தயால் நிகழ்ச்சிக்கு வணக்கம் வாழ்த்துக்கள் போட்டிருக்காங்க. ராஜாம்பேட்டை காஞ்சிபுரம்லேருந்து மணிபாலு அப்படிங்கிறவங்க மாலை வணக்கம் அப்படின்னு போட்டிருக்காங்க. பழையவண்ணாறுப்பேடை சோமசுந்தர பிரபுங்களும் வணக்கம் வாழ்த்துக்கள் போட்டிருக்காங்க. கமலாவர்தன் அவங்க வணக்கம் போட்டிருக்காங்க. பிரபாகரன் சூழ்நிலை கேள்விகளுடன் பாடல்களுடன் மாலை நேரத்து கொண்டாட்டம் நிகழ்ச்சியில் இணைந்துள்ளோம் அப்படின்னு போட்டிருக்காங்க. நடராஜன் சுப்பையா புத்தகரம் அவங்க வந்து பால் இல்லைன்னா காஃபி போட்டு கொடுப்பேன், லெமன் இருந்தால் ஜூஸ் போட்டு கொடுப்பேன் அப்படின்னு போட்டிருக்காங்க. வீரராகவன் மாதவர் மாட்டம்பாட்டம் கொண்டாட்டம் இனிய தலைப்பு, ஈர்க்கும் நம்மை வியப்பு, சூழ்நிலை அறிந்து நடக்கும் நடப்பு, சூழும் மனதில் தந்திடும் வனப்பு அப்படின்னு போட்டு போட்டிருக்காங்க. நடராஜன் சுப்பையா புத்தகரம் கார் கண்ணாடி இறக்கிவிட்டு வலது கையை மேலே தூக்கி ஸ்டாப் காட்டிவிட்டு இறங்குவேன் அப்படின்னு போட்டிருக்காங்க. மேட்டுப்பட்டி கண்ணன் நிகழ்ச்சிக்கு வணக்கம் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கிறாங்க. நிகழ்ச்சி அருமையாக செல்கின்றது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. ஓகே, நம்ம வந்து

0: ஹலோ வணக்கம்.
1: வணக்கம்.
0: ஹலோ வணக்கம். வணக்கம்.
2: ஹலோ வணக்கம்.
0: வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
0: உங்க பேர் சொல்லுங்க.
2: செங்குன்றம் சந்தானம்.
0: எந்த இடம்? செங்குன்றம்.
2: செங்குன்றம்.
0: செங்குன்றம்லேருந்து. சரி, உங்களுக்கான சூழல் சொல்லலாமா? இப்போ நீங்க மழை திடீர்னு வர மாதிரி இருக்குது, ஓகேங்களா? திடீர்னு மழை வருது, நம்ம என்னென்ன ப்ரிகாஷன்ஸோட வெளியில போகணும் டக்குன்னு பிளான் பண்ணுவீங்க? நீங்க கிளம்பிட்டீங்க, திடீர்னு மழை வர மாதிரி இருக்கு, என்னென்ன ப்ரிகாஷன்ஸோட நம்ம மைண்டை ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு போகணும் டக்குன்னு? அடைமழை அப்படின்னே கூட வச்சுக்கலாம். சரி, இது வந்து நமக்காக. திடீர்னு ஒரு வெளியில வந்து ஒரு சூழல் மாறுது அப்படின்னா நம்ம என்னென்ன டக்குன்னு கவனத்துல வச்சுக்கணும்? ரெயின் கோட், கொடைத்தா,
2: கொடைதான்.
0: ஓகே, சரி, நன்றி. சரி, நன்றி. வணக்கம்.
3: மாலை வணக்கம் மேடம்.
0: வணக்கம். பேர் சொல்லுங்க.
3: ராயப்பேட்டை வெங்கட்.
0: ராயப்பேட்டை வெங்கட். சரி.
3: ஆமா மேடம்.
0: இப்ப முன்னாடி கேட்ட நேர்கேட்ட கேள்வி கேட்டீங்களா?
3: அது ஓகே. அவர் சொன்ன மாதிரி ரெயின் கோட் பிளஸ் கூட இருக்கணும். அது வந்து மழை பெய்யும் வரும் அப்படின்னு நினைச்சிட்டு போனா ப்ரிப்பேர்டா போறது. திடீர்னு இன்பிட்வீன் வந்துருச்சுன்னா நம்ம ஒதுங்கணும். ஒண்ணு, இது மாதிரி இடி மின்னல்ல வந்து வண்டி ஓட்டிட்டோ இந்த காத்து அடிக்கும் போது அதெல்லாம் போகக்கூடாது. பேனர் எல்லாம் விழும், போஸ்ட் விழும், கரண்ட் கட் ஆகும். ஸோ அந்த ப்ரிகாஷன் நம்ம வந்து ஸ்டாப் பண்ணிட்டு வெயிட் பண்ணி வர்றது நல்லது. இது ரெண்டு.
0: சரி, ஓகே, இது ரெண்டும் நீங்க சொல்லிருக்கீங்களே. அடுத்த நேருக்கு எப்பமா என்னென்ன சொல்றாங்கன்னு.
3: தேங்க்யூ மேடம்.
0: நன்றி. வணக்கம். ஹலோ வணக்கம்.
4: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யார் பேசுறீங்க?
4: நான் மயிலாடுதுறை மாவட்டம் குற்றாலம் கே சிவசுப்பிரமணியன்.
0: ஓகே, கேட்டீங்களா? இந்த முன்னாடி ஒரு நேர் சொன்ன தலைப்பு கேட்டீங்களா? உங்களுக்கு ஒரு சிச்சுவேஷன் சொன்னோம்
4: இல்லையா? ஆன்லைன்ல ஆன்லைன்ல லைன் பிடிச்சிட்டேன் மேடம்.
0: ஆன்லைன்ல கேட்டுட்டு இருக்கீங்களா? சரி, ஓகே. அதாவது மழை, மழை வந்து டக்குன்னு ஒரு மழை வருது, ரொம்ப கொஞ்சம் அடைமழை அப்படின்னே சொல்லி சொல்லலாம். அந்த நேரத்தில் கூட எடுத்துக்கும், ரெயின் கோட் இருக்கும், ஓகே. ஆனால் நம்ம என்னென்ன வந்து ப்ரிகாஷன் நம்ம இருக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் யோசிக்கிறீங்க. நீங்கள் டக்குன்னு என்ன யோசிப்பீங்க?
4: எப்படி மேடம், மறுபடியும் சொல்லுங்க.
0: மழை திடீர்னு ரொம்ப ஜாஸ்தி மழை வருது, நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு அடைமழையாக வருது அப்படின்னா கையில் கொடை ரெயின் கோட் எல்லாம் இருக்கும் இல்லையா? மற்ற நம்ம பயணிக்கிறோம், ட்ராவல் பண்ண போகிறோம் அப்படின்னும் போது என்னென்ன நீங்கள் வந்து டக்குன்னு என்னென்னலாம் ப்ரிகாஷனாக இருக்கணும்னு யோசிப்பீங்க? அதுதான் கேட்கும்.
4: அதை கொடை ரெயின் கோட்டு நம்ம சேஃப்டியாக இருக்கிறதுக்காக அது இந்த ஆடைகளையோ
0: சொல்லுங்க.
5: வணக்கம்.
0: பேர் சொல்லுங்க. என்னென்ன விஷயங்கள்ல நம்ம வந்து கவனிக்கணும்?
5: ஒரு நல்ல இடமா பார்த்து ஒதுங்கிடுங்க. மழை விட்டதா கம்மி ஆன பிறகு அங்கிருந்து
0: போயிடும்.
5: அடை மழையில நம்ம போனோம்னு வைங்க. ஹலோ,
0: கேக்குது, சொல்லுங்க.

0: குறிப்பிட்ட இடத்துக்கு நம்ம போக முடியாது, அங்கங்க தண்ணி நின்னுடும், டிராபிக் ஆகும், ஆமா ஒரே இதுவாயிடும், ஜாம் ஆயிடும். அதனால கொஞ்சம் ஒரு ஹாஃப் அன் அவர் ஒன் ஹவர் மழை விட்டு கம்மியான பிறகு இல்ல விட்டு பிறகு இல்ல கம்மியான பிறகு அவங்க வந்து நம்ம போனா போற இடம் சேர்ற இடம் கிளீனா போய் சேர்ந்தது, எந்த ப்ராப்ளம் இல்ல.
1: ஓகே, நன்றி
0: நன்றி நன்றி.
1: ஹலோ, வணக்கம்.
2: ஹலோ,
1: வணக்கம்.
2: வணக்கம் மேடம், நான் மாதவரத்துல இருந்து வீரராகவன் சார்.
1: சொல்லுங்க
2: சார், இந்த மடை மழையில போகும்போது சீதோஷ்ணிக்கு ஏத்த மாதிரி ஆடை அணியணும். நடக்கும்போது நம்ம வந்து ஏதாவது இந்த எலக்ட்ரிக்கல் அந்த இதை இல்லாம இடையூறு இல்லாம நடந்து போனோம், பள்ளம் மேடு தெரிஞ்சு நடந்தா ஏன்னா வழுக்கி விழாம அடிபடாம விபத்துகள் நேராம நடந்து போனோம் பயணத்துல.
1: அதுதான் நம்ம வந்து இதுதான் எதிர்பார்த்தோம், மின்சாரம் அந்த வயர்கள் இருக்கக்கூடிய இடத்துல பாதுகாப்பா போகணும் இல்லையா.
2: ரொம்ப கேஷுவாலிட்டி நடக்கிறது இந்த எலக்ட்ரிக்கல்
1: ஷாக்கிங்ஸ்ல தான், ஏன்னா நம்ம வந்து அந்த வயரிங் பார்க்காம போவோம், வேகமா போகணும் அப்படிங்கறத பயணிப்போம்,
2: அவசர கதியில.

0: இப்போ அப்போ மின்சாரம் அந்த வயர்கள் இருக்கக்கூடிய இடத்துல பாதுகாப்பா போகணும் இல்லையா?
1: ரொம்ப கேஷுவாலிட்டி நடக்கிறது இந்த எலக்ட்ரிக்கல்
0: ஷாக்கிங்ஸ்ல தான். ஏன்னா நம்ம வந்து அந்த வயரிங் பார்க்காம போவோம், வேகமா போகணும் அப்படிங்கறத பயணிப்போம்,
1: அவசர கதியில நம்ம போவோம்.
0: அதனால அந்த மின்னல் தாக்கக்கூடிய இடங்கள், மின்சாரம் தாக்கக்கூடிய இடங்கள் வந்து
1: நம்ம போகணும்,
0: பயணிக்கணும். சரி,
1: ரெயின் கோட்டு கொடையெல்லாம் வந்து
0: சரி, ஓகே ஓகே, நன்றி.
1: அருமையான நிகழ்ச்சி,
0: நன்றி. அதை தான் நாம் வந்து யார் இதை சொல்கிறாங்க அப்படின்றதுக்காக வெயிட் பண்ணி தன்னை நேர்கிட்ட நாம் கேட்டோம். ஃபேஸ்புக்லேயும் நிறைய நேர்கள் போட்டிருக்காங்க. ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நிகழ்ச்சி சூப்பர் அப்படின்னு போட்டிருக்காங்க. குறுக்குப்பேட்டையிலேருந்து முத்துமாரி இனிய மாலை வணக்கம் அப்படின்னு போட்டிருக்காங்க. நிஷாலினி பூங்கோதை குட் ஈவினிங் அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. ஹேமலதா வாழ்த்துக்கள் அப்படின்னு போட்டிருக்காங்க. நடராஜன் சுப்பையா புத்தகரம் மழை வரும்போது மரத்தின் அடியில் நிற்கக்கூடாது அப்படின்னு போட்டிருக்காங்க. குறிப்பாக செல்போன் உபயோகிக்க கூடாது அப்படிங்கறத போட்டிருக்கிறாங்க. அடுத்ததாக ஒரு பாடல் கேட்டுட்டு வந்தெல்லாம் நாம கரிஷ்மா ரவிச்சந்திரன் குரலில் ஒலிக்கும் பாடல் எந்த திரைப்படத்திற்காக அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். தனி ஒருவன் அப்படிங்கிற படத்திற்காக ஒலிக்கக்கூடிய பாடல் கேட்கலாம். ஹிப்ஹாப் தமிழா இசையமைப்பில் வரும் பாடல்

0: நாம கிட்ட அந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் தனி ஒருவன். இந்த படத்திற்காக தான் அந்த பாடலை நாம கேட்டு ரசித்தோம். இணைந்திருக்கின்றோம் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நிகழ்ச்சியில். இது விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நேரம் 4:38 இருபது நொடி ஆயிட்டு இருக்குது.
1: ரியா, பல் தானே தேய்க்கிற? பல் தேய்க்கும் போதும் டேப்ல இருந்து தண்ணி கொட்டிக்கிட்டே இருக்கணுமா? தண்ணிய மகள பிடிச்சு கூட பல் தேய்த்து முகம் கழுவலாம்.
2: சாரிமா, தண்ணிய சிக்கனமா பயன்படுத்தணும்னு நீங்களும் டீச்சர்ஸும் நிறைய வாட்டி சொல்லிருக்கீங்க. ஆனாலும் நான் இப்படி செஞ்சிட்டேன், என் தப்புதான்.
1: நான் சொல்லி கொடுக்கற பாடம் புரியுதோ இல்லையோ, இத புரிஞ்சுகிட்டியே எனக்கு சந்தோஷம்தான்.
2: தண்ணீரின் ஒவ்வொரு துளியும் முத்து,
1: அதை சேமித்து வைப்போம், அவை நாளைய சொத்து.

இன்று மாலை 5:10 கேட்கலாம் பூந்தென்றல் நிகழ்ச்சியினை. தொடர்ந்து நேயர்கள் இணைப்பில் வந்துட்டு இருக்கிறாங்க. கால் பண்ணுங்க 2952-0853-2838-9871 முன்னிணைப்பு சேர்த்து டயல் பண்ணுங்க. 0444 அப்படிங்கிற ஸ்டெடி கோட் சேர்த்து 2952-0853-2838-9871 இந்த நம்பருக்கு வாங்க. ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நிகழ்ச்சியில் பங்கேற்கலாம்.

0: அடுத்த நேயர்கிட்ட நாம கேள்வி கேட்கலாம். வணக்கம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் மேடம், நான் திருவான்மியூர் மீரா.
0: திருவான்மியூர்லேருந்து மீரா, சரி கேட்கலாமா உங்களுக்கு?
1: கேளுங்கப்பா.
0: இப்போ வந்து நீங்கள் ஒரு வனம் நிறைந்த பகுதிக்கு போகிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஃபாரஸ்ட், நீங்கள் ஒரு ட்ராவல் போகிறீங்க, ஒரு ஃபாரஸ்ட் ஏரியாவை ஒரு ஐடியா பண்ணி போகிறீங்க. அந்த இடத்துல நம்ம கட்டாயம் இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு ஒரு தீர்மானம் பண்ணிக்கிட்டு போனோம்னா என்னென்னலாம் தீர்மானம் பண்ணிக்குவீங்க?
1: இந்த நெகிழி பொருட்கள்லாம் கட்டாயம் வரத்துல எல்லாம் போடக்கூடாதுன்னு போர்டே போட்டிருப்பாங்க. அதனால அதெல்லாம் எடுத்துன்னு போகக்கூடாது. மற்றபடி நம்ம வந்து ஒரு பாதுகா போட போடும், அந்த ஆளுங்கள் ஃபாரஸ்ட் ஆளுங்களை கூட்டிட்டு நல்ல டார்ச் எல்லாம் எடுத்துட்டு அப்படிதான் முக்கியமா போகணும். அவன் ஜீப்ல போகணும், நடந்தெல்லாம் போகக்கூடாது. ஒருவேளை ஏதோ வந்ததுன்னா நம்மள பாதுகாத்துக்கிற அளவுக்கு தரும், அந்த அளவுக்கு நம்ம போகணும்.
0: சரி, ஓகே, ஓகே, நன்றி, வணக்கம். ஹலோ, வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம். திருத்தணி தமிழேந்தி பேசுறேன்.
0: ஓகே, நீங்க கேட்டுட்டு இருக்கீங்களா?
2: கேட்டு இருக்கேன்.
0: இப்போ நம்ம முன்னாடி ஒரு நேர்கிட்ட கேட்டோம்ல, அதே சிச்சுவேஷன் தான் சேம் உங்களுக்கு?
2: சொல்லுங்க, புரியல எனக்கு.
0: அதாவது ஒரு ஃபாரஸ்ட் ஏரியாவுக்கு போறீங்கன்னு வச்சுக்கோங்க, நல்லா இருந்த காடு, நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்க, திடீர்னு ஒரு ஃபாரஸ்ட் ஏரியாவுக்கு போகிறீங்க அப்படின்னா நீங்கள் என்னென்னலாம் கட்டாயம் செய்யக்கூடாது அப்படிங்கிறத முடிவெடுப்பீங்க? இதெல்லாம் நம்ம வந்து தவிர்க்கணும் அப்படின்னா என்னென்னலாம் முடிவெடுப்பீங்க?
2: என்ன செய்யக்கூடாதுன்னா,
0: நீங்கள் ரேடியோ வால்யூம் கம்மி பண்ணிட்டு பேசுங்க, அப்போ தான் உங்களுக்கு தெளிவாக புரியும்.
2: கம்மி பண்ணியாச்சு,
0: சொல்லுங்க.
2: கேமரா எடுத்து போய் போட்டா பிடிக்கூடாது, அங்க இருக்கிற அல்லவா, அது ஒண்ணு. அப்புறம் வந்து பாட்டு போட கூடாது போன்ல, இது போய் விலங்குகளுக்கு இதுவா இருக்கும்ல, அது ஒண்ணு. அடுத்தது தெரியல, ஞாபகம் வரல.
0: சரி, ஓகே, நன்றி, வணக்கம். ஹலோ, வணக்கம்.
3: வணக்கம்.
0: உங்க பேர் சொல்லுங்க.
3: என் பேர் குமரன் மேடம், சென்னையில இருந்து பேசுறேன்.
0: குமரன், சென்னை.
3: மேடம், இந்த மேடத்தை
0: என்னங்க,
3: ஒரு வருஷமா ட்ரை பண்ண நம்பர் கண்டுபிடிச்சு
0: ஒரு வருஷமா ட்ரை பண்றீங்களா? இன்னைக்கு கண்டுபிடிச்சிட்டீங்களா?
3: கண்டுபிடிச்சு.

0: பேச வாய்ப்பு கிடைக்கலையா? சரி ஓகே, இப்ப நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்களா? என்ன முடிவு இதெல்லாம் செய்ய மாட்டேன் நமக்கு ஒரு தீர்மானம் எடுத்துக்கணும், என்ன எடுத்துக்குவீங்க?
1: பிளாஸ்டிக் பேக் எதுவும் போக கூடாது.
0: சரி,
1: சாப்பிட்ற பொருளை எங்கேயும் கீழே வேஸ்ட் பண்ண கூடாது. ஏன்னா வனவிலங்குகள் இருக்கு இல்ல, அங்க முதுமலை காட்டு எல்லாம் போயிருக்க ஷூட்டிங்ல வேலை செய்யறவனால தெரியல. அதெல்லாம் அது முக்கியமான பொருள், பிளாஸ்டிக் பொருள் மட்டும் அங்க கீழே போட கூடாது, அதுதான் முக்கியம்.
0: சரி,
1: வேற என்ன மேடம், வேற என்ன மேடம் கேள்வி?
0: அவ்வளவுதான். சரி ஓகே, நன்றி, இணைப்பு வந்ததற்கு நன்றி.
1: சரி,
0: மகிழ்ச்சி பேசியதில் மகிழ்ச்சி. சரி, சூப்பராக சொன்னாங்க எல்லாருமே. நம்ம வந்து ஒரு ஃபாரஸ்ட் ஏரியா போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக நெகிழியை தவிர்க்கணும் அப்படிங்கிறது எல்லாரோட ஒரு விஷயமாக இருக்கின்றது. இது எல்லாரும் வந்து கடைபிடிச்சோம் அப்படின்னா அந்த இடத்துல மாசுபடும் போது அங்கே வந்து பெருக்கிறதுக்கோ எடுக்கிறதுக்கோ ரிமூவ் பண்ணுறதுக்கோ ஆள் இருக்காது. அந்த வன விலங்குகளோட தொண்டைக்குள்ளே மாற்றுறதுக்கும் அவங்க பயன்படுத்த முடியாமல் அந்த காடே வந்து ஒரு அழிப்பாதைக்கு போகின்றது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து எல்லாருமே ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு உண்மை. அதனால் நெகிழியை வந்து அந்த இடத்துல கட்டாயம் தவிர்க்கணும். அதுமாரி கிளாஸ் பாட்டில்ஸ் இருக்குல்லையே, அதெல்லாம் உடைஞ்சது அதெல்லாம் தூக்கி போடக்கூடாது. நம்ம சாப்பிடக்கூடிய பொருட்கள்லாம் அங்கே போட்டோம் அப்படின்னா அதற்கு அங்கே இருக்கக்கூடிய விலங்குகளுக்கெல்லாம் ஒவ்வாமை ஏற்படும். இப்படி பல விஷயங்கள் அதுக்கு முன்னாடி இருக்குது. அதனால் நம்ம வந்து ஒரு ஃபாரஸ்ட் ஏரியா பொதுவாகவே நெகிழியை தவிர்ப்பது அப்படிங்கிறது அனைவருக்குமானது. நம்ம எங்கே நம்ம வீடுகள்லையே இருந்தாலும் தவிர்க்க முடியாத இடங்களை தவிர மற்ற இடங்களில் வந்து குறைவாக உபயோகிக்கலாம். இப்படி நிறைய விஷயங்கள் அதுக்கு பின்னாடி இருக்குது. இதுக்கு பற்றின விழிப்புணர்வெல்லாம் வந்து நம்ம வந்து எடுத்துக்கணும். தொடர்ந்து ஒரு பாடல் கேட்டெல்லாம் வரக்கூடிய பாடல் வேல்முருகன் மாளவிகா சுந்தர் பாடியது.

0: இனிதே புலர்ந்திடும் காலை பொழுது, இறை அருளால் நன்றாக தொடங்கிட, நலம் எங்கும் நிறைந்திட நல்லிசை கேட்போம்.
1: உங்கள் விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மெகாஹெர்ட்ஸில் காலை 6 மணி முதல் 6:45 மணி வரை
2: இறை சிந்தனையோடு நற்சிந்தனைகளையும் விதைக்கும் பக்தி பாடல்கள் ஒலிக்கும் அருள்மணி மாலை.
3: ஃபேஸ்புக்லேயும் நிறைய நேர்கள் வந்து உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணியிருக்காங்க. எடப்பாளையம் சவுகார்பேட்டை கந்தன்வள்ளி நிகழ்ச்சி அருமையாக இருக்குது அப்படின்னு போட்டிருக்காங்க. சுப்பையா புத்தகரம் நடராஜன் சுப்பையா, விவித் பாரதி ஒவ்வொரு நிகழ்ச்சியும் அருமை அப்படின்னு போட்டிருக்காங்க. பாடல்களும் அருமை, விவித் பாரதிக்கு நன்றி அப்படின்னு போட்டிருக்காங்க. பிரபாகரன், அவங்க வந்து நெகிழி பொருட்களை பயன்படுத்தக்கூடாது, விலங்குகளுக்கு உணவளிக்கக்கூடாது, வனத்துறை சட்டத்திட்டங்களுக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் அப்படின்னு அவங்க பதிவு போட்டிருக்கிறாங்க. அடையாளம் பட் ஆசீர்வாதம் ஒழித்த பாடல்கள் அத்தனையும் அருமை அப்படின்னு போட்டிருக்காங்க. பத்மா சௌந்தரராஜன், வணக்கம், இனிய மாலை வணக்கம், நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு போட்டிருக்காங்க. பிரபாகரன், ஆட்டம்பாட்டம் கொண்டாடும் சூழ்நிலை கேள்விகள், அதற்கான பதில்கள் சிறப்பானதாகவும் விழிப்புணர்வாகவும் அமைந்தது. ஒழித்த பாடல்கள் ஆட்டம் போட வைத்தது தொகுத்து வழங்கிய சகோதரிக்கு நன்றிகள் அப்படின்னு போட்டிருக்காங்க. பத்மா சௌந்தரராஜன், பாடல்கள் அனைத்தும் அருமையாக உள்ளது, தேங்க்யூ அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. சரி, நிகழ்ச்சியோட கிட்டத்தட்ட நிறைவு பகுதிக்கு வந்துட்டும். 4:51 ஆகின்றது. அடுத்த வணக்கம். ஹலோ, வணக்கம்.
4: ஹலோ
3: ஹலோ, வணக்கம்.
4: வணக்கம் மேடம், காஞ்சிபுரம்ல இருந்து கமலா வருது. அப்போ வந்து ட்ரை பண்றேன், கடைக்கே இல்ல.
3: அப்படிங்களா, சரி, உங்களுக்கு கேட்கலாமா?
4: சொல்லுங்க மேடம்.
3: ஏதாவது ஒரு சின்ன குழந்தைய ஒரு டிராவல்ல கூட்டிட்டு போறோம், சின்ன குழந்தை, ஒரு 5 மாதம் 6 மாத குழந்தையில இருந்து ஒரு 5 வயதுக்குட்பட்ட குழந்தை அப்படின்னு வச்சுக்கோங்களேன்.
4: சரி,
3: என்ன நல்லா செய்யணும், என்ன நல்லா செய்யக்கூடாது,
4: என்னெல்லாம் செய்யணும், அதுக்கு என்ன தேவை, நம்ம பத்திரமா பாத்து எடுத்துட்டு போகணும், அந்த பிளாஸ்ல தண்ணி எல்லாம் எடுத்துட்டு போகணும். அது குழந்தைக்கு ஏதாவது கரைச்சி கொடுக்கறத அப்படி நம்ம நம்ம ஃபீட் பண்ணி நம்மளும் பண்ணிக்கலாம். அது தூளி கட்டுற மாதிரி கூட ட்ரெயின்ல பஸ்ல எல்லாம் கூட இருக்கு, அது குழந்தைக்கு பத்திட்டு அந்த மாதிரி கூட பண்ணிக்கலாம். குழந்தைய ரொம்ப அதாவது எப்படி சொல்ல தெரியல, அதுக்கு ரொம்ப கிளவுடி இல்லாம கூட நம்ம பாத்துக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்கு. நம்மளோட சேஃப்டிலயே அதை பாத்துனாக்க நல்லா இருக்கும்ன்றது என்னோட அப்படிதான்
3: நினைக்கிறேன். நன்றி
4: நன்றி நன்றி.
3: வணக்கம்.
5: ஹலோ
3: ஹலோ, வணக்கம்.
5: ஹலோ வணக்கம்.
3: வணக்கம், யார் பேசுறீங்க?
5: நான் மித்ரா பேசுறேன்.
3: மித்ரா, எங்க இருந்து பேசுறீங்க?
5: அய்யப்பாக்கம்.
3: அய்யப்பாக்கம், நீங்க என்ன பண்றீங்க? 10th படிக்கிறீங்க. இந்த கேள்வி உங்ககிட்ட கேட்கலாமா?
5: ஆ கேட்கலாம்.
3: சரி, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து நான் உங்களுக்காக கேள்வியை மாத்திட்டேன், சரிங்களா? உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஒரு டூர் போறீங்க.

0: பேரண்ட்ஸ் கூட வரல, நீங்க என்னென்னலாம் வேற இருப்பீங்க?
1: புரியல, என்ன?
0: உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட பிக்னிக்லாம் போவீங்க இல்லையா? அப்போ நீங்க போகும்போது ஜாலியா இருக்கணும் அதெல்லாம் நினைப்பீங்க இல்லையா? அதை தாண்டி என்னென்னலாம் நீங்க வந்து சேஃப்டியா இருக்கணும்னு நினைப்பீங்க? உங்களுக்கு க்வெஸ்சன் புரியுதா?
1: புரியுது.
0: சரி, உங்களுக்கு என்னென்ன டிப்ஸ் சொல்லுவாங்க ஸ்கூல்ல, இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதெல்லாம் என்னென்ன சொல்லுவாங்க?
1: ஃப்ரெண்ட்ஸ் கூடயே இருக்கணும், மிச்ச டாக் எங்கேயும் வெளில போகக்கூடாது.
0: சரி,
1: சேஃப்டியாக இருக்கணும்.
0: ஆ, வேற சேஃப்டிக்கு என்னென்னலாம் சொல்லுவாங்க?
1: யார் என்ன கொடுத்தாலும் வாங்கக்கூடாது.
0: ஆ, யார் என்ன கொடுத்தாலும் வாங்கக்கூடாது. வேற
1: யார்கிட்டையும் பேசக்கூடாது.
0: ஆ ஆ, அப்புறம்
1: யார்கிட்டையும் ஃபோன் நம்பர் கொடுக்கக்கூடாது.
0: ஆ, சரி, ஓகே, இதெல்லாம் வந்து கட்டாயம் செய்யணும் இல்லையா? ஓகே, எப்படி நீங்க எப்படி இந்த நிகழ்ச்சிக்கு கால் பண்ணணும்னு நினைச்சீங்க? டக்குன்னு கிடைச்சிருச்சா
1: இன்னைக்கு?
0: சரி, ஓகே, சூப்பரா சொன்னீங்க, நன்றி. லைன்ல வந்ததுக்கு நன்றி. குழந்தைங்க கிட்ட கேட்டோம் அப்படின்னா எவ்வளோ அழகான விஷயங்கள் சொல்றாங்க பார்த்தீங்களா? அவங்க வந்து யாருக்கிட்டையும் பேசக்கூடாது, அவங்க வந்து புது நம்பராக இருந்தாலும் கேட்டு பேசணும். ஹலோ, வணக்கம். வணக்கம்.
2: வணக்கம் மேம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
2: பெருமாள்பட்டிலேருந்து ஜெயலட்சுமி பேசுறேன்.
0: பெருமாள்பட்டிலேருந்து ஜெயலட்சுமி.
2: ஆமாம்மா.
0: ஓகே, அது கேட்டிங்களா? இந்த பாப்பாவுக்கு முன்னாடி ஒரு கேள்வி கேட்டோம், அது கேட்டிங்களா?
2: ஆ, கேட்டேன் மேம்.
0: சின்ன குழந்தைங்கள கூப்பிட்டு போகிறோமோ என்ன செய்யணும் செய்யக்கூடாது?
2: முதல் கூட்டிட்டு போகும்போது குழந்தைக்கு ஃபீடிங்கு உண்டானதை ரெடி பண்ணிக்கணும். அது காத்தோட்டமா பார்த்துக்கணும் குழந்தைய.
0: வேற
2: அந்த குழந்தை என்னமா?
0: வேற வேற டக்கு சொல்லுங்க, நேரம் குறைவா இருக்குது.
2: குழந்தைக்கு ஏதோ எந்த அஃபெக்ட் எதுவும் இல்லாம பாத்துக்கணும் மேம்.
0: சரிங்க, ஓகே, நன்றிங்க.
2: நன்றி.
0: ஒருத்தர், வணக்கம்.
3: ஹலோ.
0: ஹலோ, வணக்கம்.
3: வணக்கம் மேடம். எம்டி ரவிச்சந்திர, எஸ் நகர், அம்பத்தூர். நலமா மேடம்?
0: ரொம்ப நலமா இருக்கும் சார், சொல்லுங்க.
3: மேடம், குழந்தைகள் வந்து ரொம்ப டேஞ்சர் மேடம். உயரமான இடத்துல வச்சீங்கன்னா பிறந்து விழுந்துரும், ஆபத்து இருக்கு. நான் 5 வருஷம் சின்ன குழந்தைகளை பாத்துக்கிற வேலையை பார்த்தேன் நானு. ரொம்ப இது எங்கன்னா போயிட்டு தண்ணியில விழுந்துருங்க. அதெல்லாம் பார்த்தேன், ஒரு வினாடி கூட கண்ணு எடுக்கூடாது. 5 வயசு
0: வரைக்கும்
3: எங்க சொந்தக்காரே இல்ல மேம். ஒருத்தர் காஞ்சிபுரம் காவந்தண்டத்துல அம்மா சமையல் செய்யற நேரத்துக்குள்ளே வாய்க்கால விழுந்து இறந்துச்சு மேடம்.
0: ஓகே, சரி, நன்றி. அதனாலதான் நம்ம வந்து கேட்கணும். சரிங்க, நிகழ்ச்சியோட நிறைவு பகுதியில் இருக்கிறோம், நமக்கு வந்து அடுத்த பாடல் கேட்கலாம். நிகழ்ச்சி பங்குபற்றமைக்கு நன்றி.
3: வாய்ப்புக்கு நன்றி மேடம்.
0: நன்றி, நன்றி. ஓகே, நேரம் 4:57 ஆயிடுச்சு. நம்ம 5 மணிக்கு செய்தி சுருக்கம் கேட்கலாம். 5 மணி வரை இந்த நிகழ்ச்சியினை கேட்கலாம். நிறைய நேர்கள்லாம் வந்து ரொம்ப அழகாகவே சொன்னாங்க, நாங்கள் வந்து இதெல்லாம் செய்யணும் இதெல்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிறது தெரியுது. இதெல்லாம் கேட்பவங்களுக்கும் வந்து இந்த இடத்துல இந்த மாதிரி சுச்சுவேஷன் ஹேண்டில் பண்ணும் அப்படிங்கிறதும் கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நாம் இதுவரை இணைந்திருந்தும் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வரும் பாடல் கேட்கலாம். இதுவரைக்கும் நிகழ்ச்சியில் பங்கு பெற்று கேட்டு பங்கேற்ற அனைத்து நேர்களுக்கும் மனமார்ந்த நன்றி. ஃபேஸ்புக் பேஜிலும் நிறைய நேர்கள் வந்து போட்டிருக்காங்க. குழந்தைகளுக்கு தேவையான துணிகள், ஸ்வெட்டர்கள், பாதுகாப்புக்கு தேவையான எல்லாம் எடுத்துக்கணும் அப்படின்னு போட்டிருக்காங்க. பிரபாகரன், பத்மா சௌந்தரராஜன் பாடல்கள் அனைத்தும் அருமையாக உள்ளது அப்படின்னு போட்டிருக்காங்க. ஓகே, இது நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வரும் பாடல். ஹரிச்சரன், ஸ்ரேயா கோஷல் பாடியது. கார்க்கெழுதிய பாடலுக்கு இசை ஏ ஆர் ரஹ்மான். ஐ அப்படிங்கிற படத்திற்காக கேட்கலாம்.

0: ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்.
1: நேரம் 5 மணி. இன்னும் சில நொடிகளில் தொடர்வது செய்திச் சுருக்கம்.
2: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். நாட்டின் பாதுகாப்பிற்கு ராணுவத்தினர் அயராது பாடுபட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியிருக்கிறார். ரயில்வே திட்டங்களுக்கு தேவையான நிலம் கையகப்படுத்தும் பணிகளை நிர்வகிக்க ரயில் பூமி என்ற பிரத்யேக இணையதளம் தொடங்கப்படும் என மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். நாட்டின் செழுமையான ஜவுளி பாரம்பரியம் மற்றும் நவீன தொழில்நுட்பங்களை வெளிப்படுத்தும் வகையில் பாரத் டெக்ஸ் சர்வதேச ஜவுளி கண்காட்சி அமைந்துள்ளதாக மத்திய அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் கூறியுள்ளார். தமிழகத்தில் சாலை விபத்துகளை குறைக்க நகர்ப்புற வளர்ச்சியை அடிப்படையாக கொண்டு சாலை கட்டமைப்பு வசதிகளை உருவாக்குமாறு முதலமைச்சர் திரு விஜய் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். தமிழக மின்வாரியம் தனியார் மயமாக்கப்பட மாட்டாது என மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்திருக்கிறார். மத்திய அரசின் உதவியுடன் தமிழகத்தில் நிறைவேற்றப்பட்டு வரும் ஜவுளி திட்டங்களுக்கு நிதி ஒதுக்குமாறு மாநில கைத்தறித்துறை அமைச்சர் திரு விஜய் பாலாஜி மத்திய அரசிடம் வலியுறுத்தியுள்ளார். அரசு கலை அறிவியல் மற்றும் கல்வியியல் கல்லூரிகளில் பணிபுரியும் ஆசிரியர் அல்லாத பணியாளர்கள் நாளை முதல் இம்மாதம் 24ஆம் தேதி வரை பணியிட மாறுதலுக்கான பொது கலந்தாய்வுக்கு விண்ணப்பிக்கலாம் என மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் தெரிவித்துள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் அருகே அமோனியா வாயு கசிவு ஏற்பட்ட தனியார் தொழிற்சாலையை மீண்டும் திறப்பதற்கான வாய்ப்பு இல்லை என மாநில தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் திரு முகமது பர்வேஸ் தெரிவித்துள்ளார். பழனி கோவிலுக்கு சொந்தமான நிலத்தை அதன் பின்புலம் தெரியாமல் தவறாக பதிவு செய்த சார் பதிவாளர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளதாக இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் கூறியிருக்கிறார். தமிழகத்தில் கடந்த திமுக ஆட்சியின் போது மேற்கொள்ளப்பட்ட அகழாய்வு திட்டங்களை தவிக அரசும் தொடர்ந்து மேற்கொள்ள வேண்டும் என திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் வலியுறுத்தியிருக்கிறார். தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. பர்மிங்ஹாமில் நடைபெற்று வரும் இந்தியாவுக்கு எதிரான முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் முதலில் பேட் செய்து வரும் இங்கிலாந்து சற்று முன்வரை 16.1 ஓவரில் 4 விக்கெட் இழப்பிற்கு 80 ரன் எடுத்துள்ளது. 19 வயதுக்குட்பட்டோருக்கான இலங்கைக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 2ஆம் நாளான இன்று இந்தியா முதல் இன்னிங்ஸில் சற்று முன்வரை விக்கெட் இழப்பின்றி 142 ரன் எடுத்துள்ளது. தில்லியில் வரும் 27ஆம் தேதி முதல் அடுத்த மாதம் 2ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள காமன்வெல்த் டேபிள் டென்னிஸ் போட்டிக்கான லட்சினை இன்று வெளியிடப்பட்டது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
3: வைப் பண்றேங்கிற பேர்ல வீலிங் பண்ணாதீங்க, அடுத்தவங்க வாழ்க்கையை கெடுக்காதீங்க.
4: பண்ணாதீங்க தம்பிகளா.
3: ரீல்ஸ் பண்றதுக்கு ஓவர் ஸ்பீட் ஓட்டாதீங்க.
4: அந்த ரீல்ஸை போலீஸும் பார்ப்பாங்க.
3: அடம்பிடிக்கிறாங்களே பசங்க அப்படின்னு சொல்லி ஹை எண்ட் மாடல் வண்டியை உங்க அண்டர் ஏஜ் பசங்களுக்கு வாங்கியே தராதீங்க.

0: பேரண்ட்ஸ் மேலையும் கேஸ் ஃபைல் ஆகும்.
1: சாலை விபத்துகள் பல நடக்கிறது, விபத்துல சிக்கின வாகன ஓட்டிகள் தப்புனால மட்டும் இல்ல.
0: பக்கத்துல ஓட்டுறவங்க கவனத்தை சிதறடிக்காதீங்க, பதட்டப்படுத்தாதீங்க.
1: சினிமால ஹீரோ ஹீரோயினுக்கு பாதுகாப்பு தந்து சாகசம் பண்ண வைப்பாங்க.
0: தப்பான சாகசத்தால விபரீதம் நடந்தா விபத்து செலவுக்கு வீட்டையே அடமானம் வைக்க வேண்டியிருக்கும்.
1: போதையில நீங்க ஓட்டுற வண்டி கண்டிப்பா பாதையில போடுறது இல்ல. 40 கீழே வண்டி ஓடுனா வண்டி நம்ம கண்ட்ரோல்ல இருக்கும், 40 மேல போனா வண்டி கண்ட்ரோல்ல நாம போறோம்.
0: சாலை பாதுகாப்பு உயிர் பாதுகாப்பு.
2: ஹாய் நிஷா, ரேடியோல என்ன கேட்டுட்டு இருக்க?
0: வானிறை, விவத் பாரதி தமிழ் எஃப்எம் தான் கேட்டுட்டு இருக்கிறேன். உனக்கு ஒண்ணு தெரியுமா, இன்னைக்கு நான் ஒரு க்வெஸ்சனுக்கு கரெக்டா ஆன்சர் பண்ணிட்டேன்.
2: அட அப்படியா? அவங்க டாபிக்ஸ், கேக்குற க்வெஸ்சன் எல்லாம் சூப்பரா இருக்கும். எனக்கும் கலந்துக்கணும்னு ஆசையா இருக்கு.
0: அப்ப கலந்துக்க வேண்டியது தானே?
2: நானும் நிறைய தடவை போன் பண்ணி ட்ரை பண்ணிட்டேன், எங்க போன் லைனே கிடைக்க மாட்டேங்குது. என்ன பண்றது, எனக்கும் பேசணும்னு ஆர்வமா இருக்கும்ல.
0: விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3
3: அனைவரையும் வரவேற்போம்,
0: வாய்ப்பளித்து மகிழ்வோம்.
3: புதியவர்களும் நம்மோடு இணைய

0: வணக்கம் வணக்கம் வணக்கம் நேர்கள் எல்லோருக்கும் என்னுடைய அன்பான அழகான மாலை வணக்கம். 5:11 கடந்து போயிட்டு இருக்கு. நிகழ்ச்சியில் உங்களோட நான் ஆர்ஜே கௌதம் பூந்தென்றல் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க. இன்னைக்கு நம்மளுடைய நிகழ்ச்சியில் ஒரு சூப்பரான தலைப்பில் பேச போகிறோம். இது சூப்பர்னு தாண்டி ஒரு ஃபன்னான டாபிக் அப்படின்னு தான் சொல்லணும். நிறையா காமெடியான கதைகளை கேட்க நான் காத்துட்ருக்கேன். அப்படி என்னப்பா அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க, வேற ஒன்றும் இல்லைங்க. நம்ம வந்து நம்ம வீட்டில் இருக்கவங்களுக்கோ இல்லை நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கோ இல்லை யாருக்காவது ஸ்பெஷலான பர்சனுக்கு வந்து சூப்பராக சமைச்சு தரணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக பிளான்லாம் பண்ணிவிட்டு நம்ம சமைக்க ஆரம்பிச்சிருப்போம். அதுக்காக பார்த்து பார்த்துலாம் பண்ணியிருப்போம். ஆனால் கடைசியில் இது சொதப்பல் மொமெண்ட்டாக முடிஞ்சு இதுக்குத்தான் இவ்வளோ ஆட்டமாக அப்படின்ற மாதிரியாக இருக்கும். ஸோ உங்களோட சொதப்பல் சமையல் கதையை தான் இன்றைக்கி என் கூடையும் நம்மளுடைய நேர்கள் கூடையும் நீங்களும் யாரும் பகிர்ந்துக்க போகிறீங்க. யாருடைய கதைகள்லாம் ரொம்ப ஃபன்னாக ரொம்ப காமெடியாக இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். உங்களோட சொதப்பல் சமையல் கதை அதான் நம்ம நிகழ்ச்சியினுடைய தலைப்பு. நிகழ்ச்சியில் பங்கெடுக்கணுன்னா நீங்கள் ஃபோன் பண்ணி என்கிட்ட எல்லாத்தையும் பேச சொல்லணும். 2952-0853 அப்படின்ற நம்பருக்கோ அல்லது 2838-9871 அப்படின்ற நம்பருக்கோ கால் பண்ணலாம். 044 அப்படின்ற கோடை செதுரு கால் பண்ணுங்க. ஜாலியாக நீங்கள் வந்து நம்ம பேச போகிறோம் உங்களோட சொதப்பல் சமையல் கதையை பற்றி. நிகழ்ச்சியில் இணையக்கூடிய முதல் நேயர் வணக்கம். சொல்லுங்க கலா, உங்களோட சொதப்பல் சமையல் கதை என்ன? சமையல் செய்யறதே சொதப்பல் தானா?
1: மொத்தமும்
0: வீணாக்கிட்டீங்க.
1: அவர்
0: திட்டாங்க சாப்பிடுறது மட்டும்தான், நம்ம கை வச்சாவே சொதப்பலாயிடுது.

0: சமைப்பாங்க அம்மா, ஆனா அம்மா சமைப்பாங்க, நான் சமைக்க மாட்டேன்.
1: ஓகே
0: இவன் சமைக்கலாம், நம்ம ஜாலியாக சமைக்கலான்னு பார்த்தா அது சரி சாப்பிடுறேன்.
1: ஓகே ஓகே, சூப்பர், நன்றி பகிர்ந்ததுக்கு.
0: நன்றி சார்.
1: வணக்கம்.
2: வணக்கம் சார்.
1: வணக்கம், யாருங்க இந்த கால் பண்ணிருக்கீங்க?
2: பெருமாள் பட்டலம், ஜெயலட்சுமி.
1: சொல்லுங்க உங்களுடைய சுதப்பல் சமையல் கதையை பத்தி.
2: சவு சவு பருப்பு போட்டு குழம்பு வைக்கணும்னு செஞ்சுட்டு.
1: ஓ, சவு சவையும் பருப்பையும் போட்டு செஞ்சிட்டீங்க?
2: ஆமா, பருப்பு அடி பிடிச்சிச்சு.
1: அப்புறம் வீட்டுல என்ன சொன்னாங்க எல்லாரும்?
2: உருப்படியா ஒண்ணு செய்ய முடியாது அவங்களால, சத்தம் பண்ணாங்க.
1: ஓகே, பட் கஷ்டமா இருந்திருக்கும்ல அந்த டைம்ல.
2: ஆமா சார்.
1: ஓகேங்க, ஓகே, நன்றி பகிர்ந்ததுக்கு.
2: நன்றி.
1: வணக்கம்.
3: ஹலோ.
1: வணக்கம், ஹலோ, சொல்லுங்க யாருங்க?
3: ஆனந்த் சார்.
1: ஆனந்த் சொல்லுங்க
3: சார். எங்க பையன் பர்த்டேக்கு கேசரி கிண்ட தெரி நிக்கிறான் சார்.
1: ஓகே.
3: கொஞ்சமா உப்பு போட சொன்னாங்க சார், டேஸ்ட் வரும், நல்லா ஸ்வீட் நல்லா அப்புறம் எடுக்கணும் சார்.
1: லைட்டா உப்பு போட்டா ஸ்வீட் நல்லா தூக்கலா இருக்கும்னு சொல்லிருக்காங்க.
3: நிறைய உப்பள்ளி போட்டு
1: கொஞ்சமா போட சொன்னா நிறைய போட்டிருக்கீங்க.
3: அது வந்தவங்களா சாப்பிட்டுட்டு ஒரே உப்பா இருக்கு, உப்பா இருக்குன்னு
1: ஒரு பிறந்த நாளுக்கு ஒரு ஒரு கிஃப்ட் குடுக்கலாம்னு கை வச்சது இப்படி வந்து சொதப்பிடுச்சா? சும்மா ஹெல்ப் பண்ணதுக்கே இப்படி? அப்ப நீங்க பாத்து சமைச்சிருந்தா எப்படி ஆயிருந்திருக்கும் நினைச்சு பாருங்க. ஒரே சிரிப்பா சிரிச்சிருப்பாங்க.
4: நல்லா
5: இருக்கேன். பாட்டு கேள்வி கேட்டு நான் வர்றதுக்குள்ள பிடிக்கிறதுக்குள்ள பாட்டு ஆன்சர் பண்ணிருவாங்க. வந்தேன்னா பதில் தெரியாது, அதனால நான் அதுக்கு வர்றதில்லை. இப்ப வந்துட்டேன், சூப்பரா. ஏன்னா சொதப்பி இருக்கேன்.
1: சொல்லுங்க, கேப்போம்.
5: கல்யாண புதுசுல மெட்ராஸ்ல வந்து இருந்தோம் சார். பாட்டி வந்து ஒரு மாசம் எனக்கு சமையல் எல்லாம் கத்து கொடுத்துட்டு அவங்க ஊருக்கு போயிட்டாங்க.
1: ஓகே.
5: அதுக்கப்புறம் சப்பாத்தி டால் பண்ணலாம்னு சொல்லிட்டு சப்பாத்தி மாவு பிசைஞ்சிட்டு டாலுக்காக பாசி பருப்பு எல்லாம் வேக போடுறதுக்கு அப்பெல்லாம் கரசின் ஸ்டவ் தான், குக்கர் கிடையாது. அது 80-90 அந்த மாதிரி. அப்புறம் குக்கர் கிடையாது, அதனால பருப்பு வேக போட்டு தண்ணிய வச்சுட்டு அது பொங்கி பொங்கி ஊத்தி ஸ்டவ் அணைஞ்சு போச்சு.
1: ஸ்டவ் அணையற அளவுக்கு பொங்க வச்சிருக்கீங்க.
5: அது குறைச்சு வச்சுட்டு இருந்தாலும் பொங்கி பொங்கி வந்து அந்த ஸ்டவ் அணைஞ்சு, அந்த கரசின் ஸ்டவ் அணைஞ்சு போச்சு. அத பத்த வைக்கிறதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுச்சு. சரின்னு அதெல்லாம் தொடச்சு கிடைச்சு பத்த வச்சு பத்தா பருப்புல இருந்த தண்ணி எல்லாம் போய் பருப்பு தீஞ்சு போச்சு. இதுதான் டாலா அப்படின்னு.
1: சூப்பர் சமையல் ஷோக்கு போனாவே ஜெயிச்சுட்டு வந்துடலாம் அந்த ரேஞ்சுக்கு பண்றீங்க.
5: எல்லாரும் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க.
1: கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா வந்து சாப்பிட்டு பாக்குறோம்.
5: அதே பண்ணி கொடுத்துறேன்.
1: ஓகே ஓகே, அந்த மாதிரி டால் வேணா இப்ப நீங்க பண்ற மாதிரி டால் பண்ணி கொடுங்க.
5: ஆ, இப்ப சூப்பரா பண்ணி தரேன்.
1: ஓகே ஓகே,
5: தேங்க்யூ சார், வாய்ப்பு கொடுத்ததுக்கு. நன்றி
1: நன்றி. சூப்பர், எல்லாருடைய சொதப்பல் சமையல் கதையை கேட்கும் போது ஒரு பக்கம் ஃபன்னாக இருந்தாலும் அந்த டைமில் நீங்கள் கஷ்டப்பட்டிருப்பீங்க அப்படின்னு தோணுது. பட் இருந்தாலும் பரவாயில்ல, உங்களுடைய சொதப்பல் சமையல் கதையை பகிர்ந்துக்கோங்க. இப்போ நிகழ்ச்சியில் சூப்பராக ஒரு பாட்டு வந்துகிட்டே இருக்குது. நிகழ்ச்சியினுடைய தொடக்க பாடல் பொன்னியின் செல்வன் 1 படத்துலேருந்து வந்துட்டுருக்கு. யோகி சேகர் குரலில், இளங்கோ கிருஷ்ணன் வரிகளில், ஏஆர் ஹுமானுடைய இசையில் வந்துகிட்டே இருக்குது. கேட என்ஜாய் பண்ணுங்கள். விவித் பாரதி, தமிழ் எஃப்எம் 102.3, மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

5:22 கடந்து போயிட்டுருக்கு. பூந்தென்றல் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க. உங்களோட சொதப்பல் சமையல் கதையை பற்றி தான் பேசிகிட்ருக்கோம். நிறையா பேருக்கு நிறைய வகையான கதைகள் இருக்கலாம். அதாவது ரொம்ப சூப்பராக பார்த்து பார்த்து சமைக்கணும்னு செஞ்சு கடைசியில் அது சொதப்பில் போய் முடிஞ்சிருக்கலாம். ஸோ நீங்கள் அதை என் கூட பகிர்ந்துக்கலாம். அப்படின்னா என்ன பண்ணும், ஃபோன் எடுத்து கால் பண்ணும். 2952 0858 53 அப்படின்னு நம்பருக்கோ, அல்லது 2 8

0: 3389871 அப்படின்னு நம்பருக்கோ கால் பண்ணுங்க. 044 அப்படின்னு கொனியும் சேர்த்து கால் பண்ணுங்க. பிணைப்புல வரக்கூடிய நேயர் வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம்.
1: வீரராகவன் பேசுறேன்.
0: சொல்லுங்க, உங்களுடைய சுதப்பல் சமையல் கதை என்ன?
1: உப்புமா பண்ண போய் அது ஜில்மா வாய்ப்பு தண்ணி ஊத்தி அவ்வளவுதான். கிச்சன் பக்கமே உங்களை சேர்க்க மாட்டேன்ட்டாங்க வீட்டுக்காரமா.
0: ஆஹா, ஒரு ஹெல்ப் பண்ண போய் கடைசியில் இப்படி ஆயிருக்கு பாத்தீங்களா?
1: ஆமா சார், அவ்வளவுதான். இனிமேல் சுடு தண்ணி கூட உங்களுக்கு வேண்டாம்.
0: உங்களை நம்பி சுடு தண்ணி கூட வைக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. உங்களுடைய சுதப்பல் சமையல் கதை பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். எல்லாருக்கும் வந்து இந்த மாதிரி கதைகள் இருக்கலாம். சோ யார் யாரெல்லாம் என்னென்ன கதைகள் சொல்றீங்க அப்படின்றத கேக்குறதுக்கு நான் ஆர்வமா இருக்கேன். வணக்கம்.
2: வணக்கம் ப்ரோ, நான் சந்திரசேகர், வேலூர் மாவட்டம் கத்தாரில இருந்து பேசுறேன். எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கிறேன் ப்ரோ.
0: சொல்லுங்க, நீங்க என்ன சுதப்பி இருக்கீங்க சமையல் செஞ்சு?
2: சமையல்ல ஃபர்ஸ்ட் வாட்டி நான் சமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தக்காளி சாதம் அப்படிங்கறத பண்ணேன். பயங்கர சதுப்புல போயிடுச்சு ப்ரோ. சாப்பாடு குழஞ்சிருச்சு, உப்பு வந்து கம்மி ஆயிடுச்சு. இது தக்காளி சாதம் தயவு செஞ்சு சொல்லிடாது அப்படின்ட்டு அம்மா சொன்னாங்க. ஆனா நான் சொன்னேன், அம்மா நான் சாப்பாடு வெறும் குழைச்சேன், சீக்கம் எல்லாம் இல்ல, உப்பா ஜாஸ்தியும் போடல, அதுக்கு எவ்வளவு பெரிய நல்ல விஷயம் அப்படின்னு வீட்டுல பொசுக்குன்னு சிரிச்சு போட்டாங்க. அப்புறமா அந்த உருளைக்கிழங்கு பொரியல் அப்படிங்கறத பண்ணேன், அதுல வந்து காரம் கொஞ்சம் ஜாஸ்தியா போட்டுட்டேன், உப்பு அதுலாம் கரெக்டா இருந்தது. சோ வீட்டுல பசி பசின்னு அம்மா வந்து உட்கார்ந்தாங்க, என்னடா இது இப்படி பண்ணிருக்கிறியே அப்படின்னாங்க. எனக்கு ரொம்ப கியூரியஸ், ஒரு 7th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருந்தேன். சரி நாமளே சமைப்போம் அப்படின்ட்டு அம்மா அப்பா வெளியில போகும்பொழுது அவங்களுக்கு சர்ப்ரைஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு இப்படி பண்ணேன். பாவம் கடைசியில அவங்க அட்ஜஸ்ட் பண்ணி ஏதோ கொஞ்சம் சாப்பிட்டாங்க, பரவாயில்ல அப்படின்ட்டுன்னு அப்ரிசியேட் பண்ணாங்க. ஆனா அந்த ஒரு சொதப்பல் மூமெண்ட் அப்படிங்கறது அம்மாவும் பார்த்த உடனே என்ன சொல்றது, டை அப்படின்ட்டு பல்ப் தெரியும் சொல்ற மாதிரி, ஐயோ அம்மா கிட்ட பல்ப் வாங்கிட்டோமே அப்படின்னு இருந்தது. பட் சரி பரவாயில்ல அப்படின்ட்டு அடுத்தடுத்த வாட்டி கரெக்ட் பண்ணிக்கிட்டேன்.
0: சூப்பர் சூப்பர், நன்றி நன்றி. இல்ல இல்ல, எனக்கு சமைக்க வராது, அதனாலதான் இந்த டைட்டிலே
2: வச்சிருக்கேன்.
0: வணக்கம்.
3: ஹலோ.
0: வணக்கம், யாருங்க இந்த கால் பண்ணிருக்கீங்க?
3: முருகன் பேசுறேன் சார்.
0: சொல்லுங்க, உங்களுடைய சுதப்பல் சமையல் கதை என்ன?
3: என்னுடைய சமையல் கடை வந்து நான் பிரசாந்த் சார் கொஞ்சமா கத்துக்கிட்டு வந்துட்டு
0: இருக்கேன்.
3: எங்க வீட்டுல ஓய்வு எடுத்துட்டாங்க, அதனால நானே இப்ப சமைக்க ஆரம்பிச்சிருக்கேன். அதனால வந்து முதல் சாம்பார் வைக்கிறதுக்கு வந்து கார குழம்பு மாதிரி வச்சுட்டேன், நிறைய மசாலா போட்டு.
0: ஓகே ஓகே.
3: அதாவது சாப்பிடவே முடியல, கார குழம்பா சாம்பார் ரெண்டு தெரியவே இல்லை.
0: ரெண்டும் கலந்த மாதிரி வச்சிட்டீங்களா?
3: நன்றி.
0: பகிர்ந்ததுக்கு வணக்கம்.
4: ஹலோ.
0: வணக்கம். வணக்கம், சொல்லுங்க.
4: நான் திருப்பாச்சூர்ல இருந்து எட்டே ப்ரோ சேப்பா. நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன், நீங்க நல்லா இருக்கீங்களா?
4: நல்லா இருக்கீங்க.
0: சொல்லுங்க.
4: நானு பருப்பு எல்லாம் செய்வேன், இதையும் தக்காளி குழம்பு வைக்கிறேன், தக்காளி குழம்பு வைக்கிறான்னு நினைச்சிருக்கேன், வைக்கலான்னு. அது எங்க வீட்டுல யாரும் ஊருக்கு போயிட்டாங்க. சரி ஊரு பண்ண தக்காளி ரெடி பண்ணி குழம்பு எல்லாம் வச்சுட்டேன், அதெல்லாம் போட்டேன். எனக்கு ஒரு மாதிரி டேஸ்ட் இல்லைன்னா, டேஸ்ட் நம்ம அண்ணி வைக்கிற குழம்புக்கு நமக்கு டிஃபரெண்ட் இருக்குன்னு
0: பாத்துருந்தேன்.
4: அப்புறம் சரி சாப்பிட்டேன், எவ்வளவு ஊத்தி படுத்து சாப்பிட்டேன். அன்னைக்குன்னு பார்த்து எங்க அண்ணன் எங்க அண்ணி அன்னைக்கு ஊர் போயிட்டு இங்க வந்தாங்க. வந்துட்டு அவங்க பச்சியில வராங்க, இவன் சமையல் பண்ணிருக்கானே நம்ம வந்து சாப்பிடுவோம்ட்டு. சரி என்ன குழம்புடா வச்சே, நான் தூக்குதல் ஹெல்ப் பண்ணா தக்காளி சட்னி
0: வச்சிருக்கேன்னு
4: ஊத்துறாங்க பாருங்க. ஊத்த ஒரு வாயில சப்புனுக்குது, என்னடா பண்ண, தக்காளி வதக்கலே இல்லையா, தக்காளி வதக்காம அப்படி போ, அதான் இந்த மாசம் வருது, பத்து பச்சை வாசம் வருதுன்னு அங்க பாருங்க.
0: ஓ, தக்காளி வதக்காமே சட்னி வச்சிட்டீங்க.
4: சட்னி வச்சிட்டேன், தக்காளி வதக்கி குழம்பு கூட்டணும், நான் தக்காளி வதக்காமலே பண்ணிட்டேன். அப்புறம்தான் தெரியும் இது இந்த குழம்பு வைக்கணும்ட்டு.
0: ஓகே ஓகே, நன்றி நன்றி நன்றி நன்றி. ஓகே, தொடர்ந்து பேசலாம். இப்ப நிகழ்ச்சியில் ஒரு சூப்பரான பாடல் லவ் டுடே படத்துல இருந்து வந்துட்டே இருக்கு. ஸ்ரீ ஸ்ரீராம் குரல்ல பிரதீப் ரங்கநாதனுடைய வரிகள்.

0: 5:32 கடந்து போயிட்டு இருக்கு. பூந்தென்றல் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க. நீங்க செஞ்ச சமையல் சுதப்பில் போய் முடிஞ்சிருக்கும் இல்லையா? அந்த கதையை பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். இப்ப இணைப்புல வரக்கூடிய நேயர், வணக்கம்.
1: ஐயா வணக்கம். ஐயா நான் கோவூர் லவ்லிங்க. ஐயா
0: சொல்லுங்க, உங்களுடைய சுதப்பல் சமையல் கதை என்ன?

0: ஐயா நான் சென்னைக்கு வந்து முதல் முதல்ல சமையல் செஞ்சிருங்க ஐயா. சாதம் மட்டும் வச்சிருக்கேன், ஹோட்டல்ல சாம்பார் வாங்க. ஒரு நாள் என் ஃப்ரெண்ட் ஊர்ல இருந்து வந்திருந்தான், கொஞ்சம் கறி வாங்கி சமையல் செய்ய அப்படின்னா.
1: ஓகே,
0: 100 கிராம் மட்டன் வாங்கி 100 கிராம் மிளகு போட்டங்க.
1: 100 கிராம் மட்டனுக்கு 100 கிராம் மிளகு தூள் போட்டீங்களா?
0: ஆமாங்க, எனக்கு தெரியாது.
1: சாப்பிட
0: முதல்ல சாப்பிடுதா பாருங்க. அவங்க எடுத்து ஒரு வாய் வச்சு வாரியா என்ன சொல்றது, ரொம்ப

0: சாவடிச்சு போட்டு வாழ்ந்துக்கிட்டேன்.
1: இந்த காசை கொடுத்து வெளியே சாப்பிட்டுருக்கலாமேன்னு தோணி இருக்கும் அவருக்கு.
0: ஆமாங்க,
1: எப்படியோ வந்தவரை பயமுறுத்திட்டீங்க சாப்பாடு செஞ்சு. ஓகேங்க, ஓகே, நன்றி நன்றி பகிர்ந்ததுக்கு. உங்களோட சொதப்பல் சமையல் கதை அதை பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். இப்ப இணைப்புல வரக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம்.
2: நண்பா மாலை வணக்கம். அடையாளம்பேட்டில இருந்து ஆசீர்வாதம் ராஜேஷ் பேசுறேன் சார்.
1: சொல்லுங்க, உங்களுடைய
2: சூப்பரா குடுத்துக்கிறீங்க.
1: ஓகே, அதே போல சூப்பரான ஒரு கதை சொல்லுங்க.
2: எங்களுக்கு நானும் எங்க பையன் மூணு பேர் தான் எங்க குடும்பத்துல. பொண்ணுதான் கட்சி குத்தாச்சு. எங்க பொண்ணு விட்டு போயிட்டு சார். நானு ஒரு நாள் என்ன பண்ணேன், சமையல் செய்யலான்ட்டு. நம்மளுக்கு அவ்வளவு பழக்கம் கிடையாது. கார குழம்பு வச்சு சாப்பாடு எல்லாம் வச்சுட்டேன். கார குழம்பு வச்சு அதுக்கு மிளகு தூள் எவ்வளவு போடணும், மஞ்சள் தூள் எவ்வளவு போடணும் தெரியல சார். அப்புறம் வந்து உப்பு போ சார், உப்பு அதிகமா போட்டேன் சார். அப்புறம் என் பையன் சாப்பிடறான்னா உப்பு கறியுதுப்பா, என்னப்பா லிமிட்டா போடலையான்னு கேட்டான். அப்புறம் போன் பண்ணி கேட்டேன், கார குழம்பு உனக்கு வைக்க தெரியும், இவ்வளவு நாளா இருந்தீங்க நம்மளுக்கு தான் தெரியும், நீ இவ்வளவு நாளா செய்து பயன்பட்டு சார். 45 வருஷம் ஆயிடுச்சு சார் கல்யாணம் ஆகி, நம்மளுக்கு ஒண்ணு சமையல் பக்கம் போன்ட்டு கிடையாது சார்.
1: ஓகே, அதனால உங்களுக்கு சொதப்பிட்டீங்க. உப்பு போட்டு நல்லா தான் பண்ணீங்க, கடைசியில் உப்பு மட்டும் அள்ளி கொட்டிட்டீங்க,
2: அவ்வளவுதான்.
1: ஓகே ஓகே, நன்றி
2: நன்றி சார்,
1: நன்றி. வணக்கம். வணக்கம்.
3: ஹலோ சார், வணக்கம்.
1: வணக்கம். ஒரே பாட்டு சத்தமா கேக்குதே. சொல்லுங்க, யார் எங்க இருந்து கால் பண்ணிருக்கீங்க?
3: இந்த அம்மாவோட இருந்து செல்வம் பேசுறேன் சார்.
1: சொல்லுங்க, உங்களுடைய சொதப்பல் சமையல் கதை என்ன
3: சார்?
1: சொல்லுங்க.
3: சாரி சார், நான் எப்ப ட்ரெயின் போக வந்தேன்.

0: வணக்கம்
1: ஹலோ.
0: வணக்கம், யாரங்க இந்த கால் பண்ணிருக்கீங்க?
1: குந்தத்தூர்ல இருந்து சரஸ்வதி.
0: சொல்லுங்க, உங்களுடைய சொதப்பல் சமையல் கதை என்ன?
1: போன வாரம்
0: பக்கத்துல தான் பண்ணிருக்கீங்க.
1: ரவா பொங்கல், ரவா பொங்கல் பண்றேன்னு சொல்லிட்டு குக்கர்ல ரவையும் சிறுபருப்பும் போட்டு வேக வச்சா அது அப்படியே அடி பிடிச்சி கொடுமையாச்சு. கஞ்சி தண்ணி மாதிரி இருக்காது அது.
0: ரவா உப்புமா கஞ்சி ஆயிடுச்சு.
1: அது குக்க வெறும் உப்புமா பண்ற மாதிரி பண்ணி சிறுபருப்பு போடணும். பட் நான் என்ன பண்ணிட்டு ரவையும் ஊற வச்சுட்டு அது கூட சிறுபருப்பும் போட்டா அது என்ன ஆயிடுச்சு, அப்படியே களி மாதிரி
0: ஆயிடுச்சு.
1: இதுல ஒட்டிக்கிச்சு.
0: கருத்துக்களை தெரிவிச்சிட்டு இருக்காங்க. பிரபாகரன் என்ன சொல்லிருக்கான, தேங்காய் மிட்டாய் தயாரிக்க தெரியாம என்ன பண்ணிட்ட, கியூபாக வராம ஸ்பூனில் அள்ளி உண்ணும்படி வந்துருச்சு. அதாவது ஒரு மாதிரி க்யூபாக வராமல் எல்லாம் உதிரி உதிரியாக இருந்து ஸ்பூனில் எடுத்து சாப்பிட்ற மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் வீரராகவன் என்ன சொல்லியிருக்காருன்னா, உப்புமாவில் வந்து நீர் அதிகமானதால் உப்புமா வந்து ரொம்ப சுப்புமமாக்கி விட்டது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் நடராஜன் சுப்பையா அப்படின்றவர் புத்தகரம்லேருந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் தகவல்களை கேட்டுட்ருக்கேன்ற மாதிரி முடிச்சிட்டாரு. ஹரிஹரன்றவர், நான் உப்புமா பண்ணும்பொழுது உப்பு போட மிளகாய் போட மறந்து விட்டேன். அதனால் அவசரத்தில் பரிமாறும் பொழுது ஊறுகாய் ஒரு கிணத்துல உப்பு ஒரு கிணத்துலையும் கலந்து வச்சு சாப்பிட்ற மாதிரி ஆயிடுச்சுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. எல்லாருமே உப்புமாவில் தான் ரொம்ப தப்பு பண்ணியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். உப்புமா அப்படி உங்களுக்கு என்ன தாங்க தப்பு பண்ணுச்சு அப்படின்ற மாதிரி இருக்குது. தொடர்ந்து பேசலாம். இப்போ நிகழ்ச்சியில் ஒரு சூப்பரான பாடல் வந்துட்டுருக்கு, வெந்து தணிந்தது காடு படத்துலேருந்து சிலம்பரசன் ரக்ஷிதா சுரேஷ் இணைந்து பாடின பாடல். தாமரை வரிகளில் ஏஆர் ரஹ்மான் இசையில் வந்துட்டே இருக்குது. கேட்டு இணைந்திருங்க. விவித் பாரதி தமிழகம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: 5:43 கடந்து போயிட்டுருக்கு. நீங்கள் செஞ்ச சமையல் எப்படிலாம் சொதப்பல முடிஞ்சிருக்கு, சொதப்பல் சமையலாக மாறியிருக்கு அப்படின்ற கதையை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம். தொடர்ந்து பேசலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: யாரங்க இந்த கால் பண்ணியிருக்கீங்க?
1: வணக்கம் ஐயா.
0: வணக்கம்.
1: வாழ்க வளத்துடன்.

0: இதுவும் குடும்பத்தை பற்றிங்க
1: சொல்லுங்க, உங்களுடைய சொதப்பல் சமையல் எப்போ என்ன நடந்துச்சு?
0: ஐயா, எங்க வீட்டுல எல்லாம் ஓரமரியா போயிட்டாங்க. நான் உப்மா கிளாடலாம்னு எனக்கு சட்டை கட்டி இவருக்கு போடுறது எப்பயும் போடுறதில்ல. உப்மா கிளாடலாம தண்ணி எடுத்து ரவையை கொட்டி கலக்கி வெங்காயம் மிளகாய் ஒன்னா போட்டு கலக்கி அடுப்பில்
1: வச்சேன்.
0: அது உப்மா இல்ல கோந்து மாதிரி ஆகி போச்சு. அது பேர் எனக்கு தெரியல வச்சுட்டேன்.
1: நீங்களே ஒரு பேர் வச்சுக்கோங்க.
0: உடனே அவங்க ஊர்ல வரத்துக்குள்ளே
1: குழி தோண்டி புதைச்சிட்டாராம், யாருக்குமே தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ணிட்டு வராங்க. தொடர்ந்து நம்ம உங்களுடைய கமெண்ட்ஸையும் படிக்கலாம். வணக்கம். வணக்கம், யாருங்க இந்த கால் பண்ணிருக்கீங்க?
2: சார் வணக்கம் சார், நாங்க சித்தாலப்பாத்துல இருந்து வேலு பேசுறேன்.
1: சொல்லுங்க உங்களுடைய சொதப்பல் சமையல் கதை என்ன?
2: மோர் குழம்பு வச்சு சார்.
1: மோர் குழம்பு வச்சீங்க, சூப்பர்.
2: ஆமா, மோர் குழம்பு வச்சு அந்த பச்சரிசி அரைச்சி ஊத்த போட்டாங்க. அத நிறைய போட்டுட்டேன் நான்.
1: நிறைய போட்டீங்க, அளவுக்கு அதிகமா
2: நிறைய போட்டோட அப்படி குழகுழனாச்சு.
1: மோர் குழம்பு தண்ணியா தானே இருக்கும், இப்படி குழகுழனாச்சு, கன்ஃபியூஸ் ஆயிட்டீங்களா?
2: அதான் சார், அந்த பச்சரிசி ஊற வச்சு அரைச்சி போட்ட மாட்டீங்களா?
1: சொல்லுங்க.
2: அப்படி கட்டி ஆயிடுச்சு.
1: அப்படியே கட்டி ஆகி ரொம்ப அதிகமாக ஒன்றும் இல்லை, தண்ணியாக இருக்க வேண்டிய குழம்பு கட்டி ஆயிடுச்சு.
2: ஆமாம், கட்டி ஆயிடுச்சு.
1: ஆஹா ஆஹா, இப்படி ஆச்சு. என்ன சொன்னாங்க?
2: என்னன்னு கேட்குறாங்க
1: வீட்டில். ஆ, மோர் குழம்பா
2: கேட்குறாங்க.
1: ஓகே ஓகே,
2: அந்த மாதிரி ஆயிடுச்சு சார்.
1: ஓ, இப்படி ஆயிடுச்சே, ஹெல்ப் பண்ண போய் இப்படி ஆயிடுச்சா?
2: ஆமாம்.
1: ஓகேங்க, ஓகே, நன்றி.
2: இனிமேல் சமையல் பக்கமே வரக்கூடாது.
1: இந்த பக்கம் வந்தேன் அவ்வளோதான் அப்படின்ட்டாங்களா?
2: ஆமாம் சார், ஆமாம் சார்.
1: ஓகேங்க, ஓகே, நன்றி, நன்றி பகிர்ந்ததுக்கு.
2: நன்றி சார், நன்றி.
1: வணக்கம்.
3: வணக்கம் சார், கிழக்கு தாம் ராஜசேகர் சார்.
1: சொல்லுங்க உங்களுடைய கதையை கேட்போம்.
3: அது என்ன கேட்டீங்கன்னா, ஒரு ஆச்சரியம், கோதுமை மாவு பெருசு சொன்னாங்க.
1: எது? கோதுமை மாவு.
3: கோதுமை மாவு சப்பாத்திக்கு, பூரியோ சப்பாத்தி பண்ணதுக்கு மாவு பெருசு சொன்னாங்க. கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றணும், உப்பு போட்டேன், மாவு எடுத்து போட்டேன். என்ன பண்ணேன், பத்தலைன்னு சொல்லிட்டு திருப்பி கொஞ்சம் மாவு போட
1: சொன்னாங்க.
3: திருப்பி மாவு போட்டேன். போட்டோடனே என்ன பண்ணேன், தண்ணி நிறைய ஊற்றிட்டேன். டிபி என்ன ஆச்சுன்னா, அது இட்லி மாவு மாதிரி, தோசை மாவு மாதிரி ஆயிடுச்சு. உடனே டக்குனு என்ன பண்ணேன், வெங்காயத்தை கடைக்கு போ கட் பண்ணி போட்டு
1: கோதுமை தோசை சுட்டீங்க.
3: ஆனியன் ஊத்தாப்பம் மாதிரி கோதுமை ஊத்தாப்பமா கொடுத்து விட்டேன்.
1: சப்பாத்தி சுட போய் கடைசியில் தோசை சுட்டீங்க.
3: ஆமா, கோதுமை ஊத்தாப்பம்.
1: கோதுமை ஊத்தாப்பம், ஆஹா, சூப்பர் பேர்
3: சார். தேங்க்யூ சார்,
1: நன்றிங்க, நன்றி.
3: ஓகே,
1: சூப்பர். எல்லாருடைய கதைகளும் கேட்க கேட்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் ஆர்வமாகவும் இருக்குது. அதே போல் ஃபேஸ்புக்கில் பொன்னியம்மன் மேடு வன்னி கணேசன் என்ன சொல்லியிருக்காருன்னா, உடம்பு சரியில்லை அப்படின்னு, அதாவது அவங்களுடைய ஒய்ஃபுக்கு மனைவிக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு காரணத்தினால பொங்கல் செய்ய ஆரம்பித்தாராம். கடைசியில் அது பொங்கல் மாதிரி இல்லைங்க, சிறுபருப்பு மிளகு போட்ட கஞ்சி மாதிரி இருந்துச்சு, தட்டில் வச்சு சாப்பிட முடியாமல் கிளாஸில் ஊற்றி குடித்தேன்னு சொல்லியிருக்காரு. அடா அடா அடா, உங்களுடைய சொதப்பல் கதைகள்லாம் கேட்கும் போது பயங்கர ஃபன்னாக தான் இருக்குது. தொடர்ந்து நம்ம பேசுவோம். அண்ட் நிகழ்ச்சியில் அடுத்தடுத்து நேயர்கள் இணையிருக்காங்க. அதுக்கு முன்னாடி ஒரு பாட்டு வருது, பாட்டை கேட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தொடர்ந்து பேசலாம். திருச்சிற்றம்பலம் படத்துலேருந்து பாடல் வந்துட்டு இருக்குது, தனுஷ் குரலில், அவருடைய வரிகளில் அனிருத் ரவிச்சந்திரருடைய இசையில் வந்துட்டே இருக்கும் சூப்பரான பாடல். கேட்டு இணைந்திருங்க விவித் பாரதி, தமிழகம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: 5:52 கடந்து போயிட்டு இருக்கு. நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. நிறைவான நேயர்கள்கிட்ட பேசிடலாம். வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம். யாரங்க இந்த கால் பண்ணிருக்கீங்க?
1: திருநெல்வேலி கணபதி சார்.
0: சொல்லுங்க உங்களுடைய சொதப்பல்.
1: எல்லாம் ஓகே ஆயிடுச்சு. அந்த விதிமுறை செஞ்சதெல்லாம் ஓகே ஆயிடுச்சு. சில எல்லாம் சக்கர பொங்கல், தோசை, போய் உப்புமா அதெல்லாம் நல்ல மாதிரியா செஞ்சேன். இந்த கேசரி செய்யும் போது தண்ணி ரொம்ப கம்மியா போயிடுச்சு. அதுதான் கடை அப்படியே சும்மா இரும்பு மாதிரி இருக்குது.
0: கல்லு மாதிரி ஆயிடுச்சா? உடச்சு சுத்தி வச்சுதான் உடைக்கணும் போல மாதிரி ஆயிடுச்சு போலயே.
1: ஆமா அந்த மாதிரி ஆயிடுச்சு. அப்புறமா வெந்நீர் கொஞ்சம் ஒரு அரை கிளாஸ், ஒரு கிளாஸ் நல்லா கொதிக்க வச்சு ஊத்து சரியா போயிட்டு இருந்தாங்க. அதுக்கு ஐடியா கேட்டுன்னு போய் செஞ்சேன்.
2: ஜீரகம், பூண்டு, தக்காளி எல்லாம் போட்டு அரைச்சு மிக்ஸில வச்சேன். அப்புறம் எண்ணெய் ஊத்தி கடுகு போட்டு காஞ்ச மிளகு போட்டு அரைச்சிட்டு வெறும் புளி தண்ணி மட்டும் ஊத்திட்டேன்.
0: அரைச்சு வச்சத மறந்துட்டீங்க.
2: மறந்துட்டேன். அப்புறம் ராஜா பஸ்டால சாப்பாடு ஈனமானவே.

0: பொங்கல் செஞ்சிருந்தேனா சண்டை போட்டு பொங்கல் டைம்ல இவரு கூட சண்டை போட்டு தண்ணி கொஞ்சம் அதிகமா வச்சேன் லைட்டா. அதுக்கு என்ன சொல்ற, சாமி எல்லாம் குஞ்சுட்டேன் பாயசத்தை மட்டும் ஊத்துன்றாரு, சக்கரை பொங்கலுக்கு பாயசத்தை ஊத்துன்றாரு, பாயசம் ஊத்து சாப்பிடும் அப்படின்ற. தேங்க்யூ சார்.
1: நன்றிங்க, நன்றி, வணக்கம். ஸோ எல்லாருடைய சுதப்பல் கதையும் ரொம்ப காமெடியாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம், பட் அந்த டைமில் உங்களுக்கும் கொஞ்சம் ஹர்ட் ஆகிருந்துருக்கும், பட் பரவாயில்ல, அதையும் ரொம்ப ஜாலியாக ஃபன்னு எல்லாருமே ஷேர் பண்ணிகிட்ருக்கீங்க. வணக்கம். வணக்கம், யாரங்க இந்த கால் பண்ணியிருக்கீங்க?
2: சாந்தா பேசுகிறேன்.
1: சொல்லுங்கள்.
2: நான் வந்து ரொம்ப 15-16 வயசில் வீட்டில் படிச்சுட்டு இருக்கும் போது, அப்போ எனக்கு சமையல்லாம் தெரியாது, வீட்டுல ஒரு டெத், ஊர்ல ஒரு டெத்னு சொல்லி அப்பா அம்மாவும் கிளம்பணும் அவசரமா, சரி நீ இந்த சமையல பண்ணுன்னு சொல்லிட்டு எனக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க, வெண்டைக்காய் புளி குழம்பு வைக்க சொல்லிட்டு. நாங்க பண்ண வெண்டைக்காய் வெட்டி தண்ணியில போட்டுட்டு எல்லாத்தையும் கட் பண்ணி, அது தண்ணியில இருந்து அப்புறம் தாளிச்சு வெண்டைக்காய் எடுக்கும்போது வெண்டைக்காய் வரவே இல்லை, தண்ணியும் அந்த வெண்டைக்காய் கலந்து எண்ணெய் மாதிரி ஆயிடுச்சு,
1: குழந்தை
2: வெண்டைக்காய் திருப்பவே முடியல தண்ணியில இருந்து, அப்புறம் அது வந்து எண்ணெய் மாதிரி ஆயிடுச்சு.
1: என்னைய
2: வச்சு விளையாடுங்கன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டேன். கல்யாணம் சமைக்கவே இல்லை. அப்புறம் கல்யாணம் புரிச்சுல பொங்கலுக்கு வந்து அந்த பாசி பருப்புக்கும் உடச்ச உளுந்த பருப்புக்கும் எனக்கு வித்தியாசம் தெரியல. உளுந்தம்பருப்புக்கு பொங்கல் வைக்கிறதுக்கு பாசி பருப்பு அழுத்தி
1: போட்டேன்,
2: டிஷிங் மாதிரி வந்துருச்சு. மாமியார் நல்லா தோசை விட்டுட்டு, உனக்கு சமையலே தெரியல, உனக்கு நான் கத்துக் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாசம் கிளாஸ் எடுத்தாங்க.
1: ஓ, அப்புறம் சமையல் கிளாஸ் கத்துக்கிட்டீங்க?
2: ஆமா, நீ எல்லாமே ஒண்ணுமே உனக்கு தெரியல, உங்க வீட்டுல என்ன சொல்லி கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு நான் விளையாட்டு பிள்ளையதான் கத்துக்கவே இல்லாம வந்தேன். அதுக்கப்புறம் அவங்க கிளாஸ் சொல்லி கொடுத்து ஒவ்வொரு சமையலும் அவங்க வீட்டு மரப்படி எல்லாம் சொல்லி
1: கொடுத்தாங்க.
2: நல்லா சமைச்சேன், கடைசியில நல்லாவே பண்ண ஒரு கேட்டரிங் பண்ற அளவுக்கு வந்துட்டேன்.
1: அப்புறம் பெரிய சமையல் வல்லுநரவே ஆயிட்டீங்க. நிறைய பேர் அப்படிதான் சொதப்பல் ஆரம்பிச்சு சூப்பரா பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. உங்களுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லலாம்.
2: எல்லாரும்
1: சொல்லுங்க நல்லா சமைக்கிறீங்க தெரியுமா, நடராஜன் சுப்பையா அப்படின்ற ஃபேஸ்புக்ல வந்து குழம்பு வைக்கும் போது தீபாவளி அன்னைக்கு கவனக்குறைவா உப்பு 2 தடவை போட்டாரா அது மறக்க முடியாது சொல்லிருக்காரு. அதுக்கப்புறம் கன்னியன் நடராஜன் வந்தும் தோசை எதாவது உப்மா செய்யறதுக்கு பதிலாக தோசையா மாறிடுச்சு அந்த மாதிரின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இப்படி நேர்களும் அவங்களுடைய சுதப்பல் மூமெண்ட்ஸை ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. நிகழ்ச்சியில் ஃபேஸ்புக் மூலமாகவும் ஃபோனின் மூலமாகவும் பார்ட்டிசிபேட் பண்ண கலந்துக்கிட்ட நேர்களுக்கு நன்றி. நிகழ்ச்சியில் நிறைய ஒரு பாடல் வந்துட்டே இருக்குது. KGF சாப்டர் 2 படத்துலேருந்து அனன்யா பட் பாடின பாடல், மதுரகவி வரிகளை ரவி பஸ்ரூர் இசையில் கேட்டடைந்திருங்க. விவித் பாரதி, தமிழகம் 102.3.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: பக்தி மாலை.

இது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. கேட்க இருப்பது பக்தி மாலை. பக்தி மாலை நிகழ்ச்சியில் திரைப்படங்களில் இடம்பெற்ற பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். குமாஸ்தாவின் மகள் அப்படிங்கிற படத்திற்காக வரக்கூடிய பாடல், சூலமங்கலம் ராஜலட்சுமி பாடியது, பூவை செங்குட்டுவன் எழுதிய பாடலுக்கு இசை குன்னக்குடி வைத்தியநாதன்.

0: பக்தி மாலையில் நாம் கேட்ட அந்த பாடல் குமாஸ்தாவின் மகள் அப்படிங்கிற படத்திற்காக கேட்டு ரசித்தோம். இணைந்திருக்கின்றோம் பக்தி மாலையில்.
1: 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம் இல் இறை சிந்தனை நம் நெஞ்சில் நிறைய இசை பாமாலைகள் வலம் வந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி பக்தி மாலை.

0: கந்தன் கருணை அப்படிங்கிற படத்திற்காக இடம்பெற்ற பாடல் கேட்டோம். எஸ் ஜானகி, சோழமங்கலம், ராஜலட்சுமி, ரேணுகா ஆகியோர் இணைந்து பாடியது. இசை கே வி மகாதேவன்.
1: இறைவனின் இன்னருள் வேண்டி இன்னிசை கானங்கள் உலா வந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி பக்தி மாலை. இது 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை.

0: நாம் கேட்ட அந்த பாடலை பாடியவர்கள் கே ஜே யேசுதாஸ், சித்ரா. தாயே நீயே துணை அப்படிங்கிற படத்திற்காக இடம்பெற்றது அந்த பாடல்.
1: இனிமையான மாலை நேரத்தில் இறை போற்றும் பக்தி பாடல்கள் நம் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் நிறைந்திருக்க ஒலித்துக் கொண்டிருக்கிறது.

0: பக்தி மாலை. இது 102.3 விவ பாரதி தமிழ் பண்பலை.
1: நேரம் 6:14. இது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. பக்தி மாலை தரும் பாடல்கள்ல கேட்டுட்டு இருக்கோம். அடுத்து வரக்கூடிய பாடல் சௌபாகியவதி அப்படிங்கிற படத்திற்காக கேட்கலாம்.

0: பிழைத்து குரல் டி எம்
1: சௌந்தரராஜன்
0: இணைந்திருக்கின்றோம். பக்தி மாலையில்
2: 102.3 விவத் பாரதி தமிழ் எஃப்எம்இல் இறை சிந்தனை நம் நெஞ்சில் நிறைய இசை பாமாலைகள் வலம் வந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி பக்தி மாலை.

0: அம்பிலி பாடிய பாடல் கேட்டோம். சுவாமி ஐயப்பன் அப்படிங்கிற திரைப்படத்திற்காக இடம்பெற்றது. இசை ஜி தேவராஜன், பாடலாசிரியர் கண்ணதாசன்.
1: வெள்ளித்திரையில் அரங்கேறிய பக்தி பாடல்கள் நம் இல்லங்களில் அலங்கரித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி பக்தி மாலை. வழங்கிக் கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை.
0: தொடர்வது தெய்வம் அப்படிங்கிற படத்திற்காக வரக்கூடிய பாடல். பாடியவர் மதுரை சோமு, இசை கொண்ணக்குடி வைத்தியநாதன், பாடலாசிரியர் கண்ணதாசன்.

0: தெய்வம் அப்படிங்கிற திரைப்படத்திற்காக அந்த பாடலை நாம் கேட்டு ரசித்தோம்.
1: வெள்ளித்திரையில் அரங்கேறிய பக்தி பாடல்கள் நம் இல்லங்களில் அலங்கரித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி பக்தி மாலை.
0: நாம் இதுவரை கேட்டது பக்தி மாலை. இன்னும் சில நொடிகளில் தொடர்வது 6:30 மாநில செய்திகள்.
2: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் சுதாகுமரன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு ரயில்வே துறை சீர்திருத்தங்களை ஊக்குவித்து வருவதாக மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் நிறைவேற்றப்பட்டு வரும் ஜவுளி திட்டங்களுக்கு நிதி ஒதுக்குமாறு மாநில கைத்தறித்துறை அமைச்சர் திரு விஜய் பாலாஜி மத்திய அரசிடம் வலியுறுத்தியுள்ளார். கலை அறிவியல் மற்றும் கல்வியியல் கல்லூரிகளில் பணிபுரியும் ஆசிரியர் அல்லாத பணியாளர்கள் பணியிட மாறுதல் கோரி நாளை முதல் இணையதளத்தில் விண்ணப்பிக்கலாம் என்று மாநில அரசு கூறியுள்ளது. தாவேக அரசின் முறையற்ற நிர்வாகத்தால் விவசாயிகள் பிரச்சினைக்கு தீர்வு ஏற்படவில்லை என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். இந்தியாவுக்கு எதிரான முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இங்கிலாந்து முதலில் பேட் செய்து வருகிறது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு ரயில்வே துறை சீர்திருத்தங்களை ஊக்குவித்து வருவதாக மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ரயில்வே திட்டங்களுக்கு தேவையான நிலம் கையகப்படுத்தும் பணிகளை நிர்வகிக்க ரயில் பூமி என்ற பிரத்யேக இணையதளம் தொடங்கப்படும் என்று கூறினார். சரக்கு ரயில் பெட்டகங்களில் உரங்கள் கொண்டு செல்ல அனுமதிக்கப்படும் என்றும் அவர் கூறினார். மேலும் அனல்மின் நிலையங்களில் வெளியேற்றப்படும் நிலக்கரி சாம்பல் ரயில் சரக்கு பெட்டகங்களில் கொண்டு செல்லப்படுவதன் மூலம் சுற்றுச்சூழல் பாதிக்கப்படாது என்று அவர் தெரிவித்தார். தொழில் நிறுவனங்களின் தேவைக்கு ஏற்ப சரக்கு ரயில் பெட்டிகளின் வடிவமைப்பில் மாற்றம் கொண்டுவரப்படும் என்றும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறினார். மத்திய அரசின் உதவியுடன் தமிழகத்தில் நிறைவேற்றப்பட்டு வரும் ஜவுளி திட்டங்களுக்கு நிதி ஒதுக்குமாறு மாநில கைத்தறித்துறை அமைச்சர் திரு விஜய் பாலாஜி மத்திய அரசிடம் வலியுறுத்தியுள்ளார். மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் திரு கிரிராஜ் சிங்கை அமைச்சர் நேரில் சந்தித்து தமிழகத்தின் கோரிக்கைகள் அடங்கிய கடிதத்தை அளித்துள்ளார். ஈரோடு மாவட்டத்தில் பிரத்யேக விசைத்தறி பூங்கா, காஞ்சிபுரத்தில் பட்டு ஏற்றுமதி வர்த்தக மையம், ஆரணி கைத்தறியப்பட்டு பூங்கா 2வது கட்ட பணிகள் ஆகியவற்றுக்கு நிதி ஒதுக்கீடு செய்யுமாறு அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். கைத்தறி பொருட்களுக்கு சரக்கு மற்றும் சேவை வரியிலிருந்து விலக்கு அளிக்க வேண்டும் என்றும் ஜரிகைக்கு 15 விழுக்காடு மானியம் வழங்க வேண்டும் என்றும் அந்த கடிதத்தில் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். ஈரோடு, நாமக்கல் மற்றும் கரூர் பகுதிகளில் நவீன பொது கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையங்கள் அமைப்பதற்கு நிதி உதவி வழங்குமாறும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். ஜவுளி ஏற்றுமதியை அதிகரிக்க அரசு மற்றும் தொழில்துறை பிரதிநிதிகள் வெளிநாட்டு பயணம் மேற்கொள்ள நிதியுதவி வழங்குமாறும் மத்திய அரசிடம் திரு விஜய் பாலாஜி கேட்டுக் கொண்டுள்ளார். பழனி கோவிலுக்கு சொந்தமான நிலத்தை அதன் பின்புலம் தெரியாமல் தவறாக பதிவு செய்த சார் பதிவாளர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளதாக இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று மாநில பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் திரு லோகேஷுடன் செய்தியாளர்களை சந்தித்த அவர், பழனி விவகாரத்தில் தவறான தகவல்கள் பரப்பப்படுவதாக கூறினார். கோவில் நிலத்தை மாநில அரசு எக்காரணம் கொண்டும் யாருக்கும் விட்டுக் கொடுக்காது என்றும் திரு ரமேஷ் உறுதிபட தெரிவித்தார். பழனி கோவில் நிலம் தனியாருக்கு வழங்கப்பட்டதில் ஊழல் நடைபெற்றுள்ளதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். நெல்லையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கோவில் நிலங்களை தனிநபர்களின் சொத்தாக மாற்ற முடியாது என உச்சநீதிமன்றம் பலமுறை தீர்ப்பளித்திருந்தது என்று குறிப்பிட்டுள்ள அவர், பழனி அடிவாரத்தில் 50 கோடி ரூபாய் மதிப்பிலான நிலம் இம்மாதம் 6ஆம் தேதி தனியாருக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் கூறினார்.

ஆட்சியில் லஞ்சம் இல்லை என முதலமைச்சர் திரு விஜய் கூறுவது ஏற்றுக்கொள்ளும் வகையில் இல்லை என்று அவர் தெரிவித்தார். தமிழகத்தில் கடுமையான மின்வெட்டு நிலவுவதாக கூறியுள்ள அவர், திருவள்ளூர் உள்ளிட்ட பகுதிகளில் 7 மணி நேரத்திற்கு மேல் மின்சாரம் தடைபடுவதாகவும் கூறினார். கர்நாடக அரசு மேகதாது அணை திட்டத்தை விரைவுபடுத்தி வரும் நிலையில் காவிரி நீரை பெறுவதில் தமிழகத்திற்கான உரிமையை நிலைநாட்டுவதற்கு தாவேக அரசு உரிய அழுத்தம் கொடுக்கவில்லை என்றும் அவர் தெரிவித்தார். மேட்டூர் அணை இவ்வாண்டு June 12 திறக்கப்படாததால் டெல்டா மாவட்ட விவசாயிகள் சாகுபடி பணிகளை மேற்கொள்ள இயலாமல் தவிப்பதாக கூறினார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளது என்றும், பெண்களுக்கு எதிரான குற்றங்களை கட்டுப்படுத்த மாநில அரசு தவறிவிட்டதாகவும் அவர் தெரிவித்தார். மத்திய அரசின் நிதியுதவியில் செயல்படும் பல திட்டங்களுக்கு மாநில அரசு பெயர் மாற்றம் செய்துள்ளதாகவும் திரு நயினார் நாகேந்திரன் கூறினார். தாவேக அரசின் முறையற்ற நிர்வாகத்தால் விவசாயிகள் பிரச்சினைக்கு தீர்வு ஏற்படவில்லை என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். சேலம் மாவட்டம்

0: ஏமாற்றம் செய்துள்ளதாகவும் திரு நயினார் நாகேந்திரன் கூறினார். தாவேக அரசின் முறையற்ற நிர்வாகத்தால் விவசாயிகள் பிரச்சினைக்கு தீர்வு ஏற்படவில்லை என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். சேலம் மாவட்டம் ஓமலூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், காவிரி பிரச்சினையில் உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பின்படி காவிரி ஆற்றில் எந்த ஒரு கட்டுமானத்தையும் மேற்கொள்ளக்கூடாது என தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளதை மாநில அரசு முறையாக புரிந்து கொண்டு செயல்பட வேண்டும் என்று கூறினார். தமிழகம் உள்ளிட்ட காவிரி பாசன மாநிலங்கள் பாதிக்காத வகையில் கிடைத்துள்ள இந்த தீர்ப்பை உறுதி செய்யும் வகையில் மேகதாதுவின் குறுக்கே அணை கட்டும் கர்நாடகத்தின் முயற்சிக்கு முற்றுப்புள்ளி வைக்க உறுதியான நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்று அவர் தெரிவித்தார். தாவேக அரசு காவிரி நடுவர் மன்றத்தின் மூலம் தீர்வு காணப்படும் என்று கூறியிருப்பது டெல்டா மாவட்ட விவசாயிகளுக்கு அச்சத்தையும் குழப்பத்தையும் ஏற்படுத்தியுள்ளதாகவும் திரு எடப்பாடி பழனிசாமி கூறினார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: அரசு கலை அறிவியல் மற்றும் கல்வியியல் கல்லூரிகளில் பணிபுரியும் ஆசிரியர் அல்லாத பணியாளர்கள் நாளை முதல் இம்மாதம் 24ஆம் தேதி வரை பணியிட மாறுதலுக்கான பொது கலந்தாய்வுக்கு விண்ணப்பிக்கலாம் என்று மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், கல்லூரி கல்வி இயக்ககம் அனைத்து மண்டல கல்லூரி கல்வி இணை இயக்ககங்களில் பணிபுரியும் ஆசிரியர் அல்லாத பணியாளர்கள் இவ்வாண்டு பணியிட மாறுதலுக்காக விண்ணப்பிக்கலாம் என்றும் கூறியுள்ளார். பணியிட மாறுதலுக்கான விண்ணப்பங்களை non-teaching.dce.transfer.in என்ற இணையதள முகவரியில் விண்ணப்பிக்கலாம் என்றும் கல்லூரி கல்வி இயக்கக ஆணையர் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் கடந்த திமுக ஆட்சியின் போது மேற்கொள்ளப்பட்ட அகழாய்வு பணி திட்டங்களை தாவேக அரசும் தொடர்ந்து மேற்கொள்ள வேண்டும் என்று திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், தமிழக வரலாற்றையும் பண்பாட்டையும் குறைத்து கூறியும் வரலாற்றை திரித்தும் கூறப்படும் வாதங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் தமிழர் தொன்மையின் தடங்களை பாதுகாக்க வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார். தமிழ் தொன்மையின் உண்மை சான்றுகளோடு வெளிப்பட்டுக் கொண்டிருக்கும் கீழடி பொருணை அகழாய்வுகளைப் போன்று இன்னும் மறைந்திருக்கும் பலவற்றை வெளிக்கொண்டு வந்து புதிய வரலாறு படைத்திட வேண்டும் என்றும் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். தமிழகத்தில் அடுத்த 4 நாட்களில் 4 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை உயரக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார்.
2: மேற்கு திசை காற்று வேக மாறுபாடு காரணமாக இன்று முதல் வரும் ஜூலை 16 தேதி வரை மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் பெரும்பாலும் வறண்ட வானிலை நிலவக்கூடும். மேலும் ஜூலை 14 தேதி முதல் 20ஆம் தேதி வரை மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் வடக்கு கடலோர தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. வெப்பநிலை பொறுத்தவரை அடுத்த 5 நாட்களுக்கு அதிகபட்ச வெப்பநிலை ஓரிரு இடங்களில் 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை உயரக்கூடும்.
0: மாவட்ட செய்திகள். மதுரை காந்தி நினைவு அருங்காட்சியகத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் புனரமைப்பு மற்றும் நவீன மேம்பாட்டு பணிகளை மாவட்ட ஆட்சியர் திரு நிஷாந்த் கிருஷ்ணா இன்று நேரில் பார்வையிட்டார். பெரம்பலூர் மாவட்டத்தில் மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கான பணிகள் குறித்த விழிப்புணர்வு பேரணியினை ஆட்சியர் திருமதி சரண்யா அரி இன்று தொடங்கி வைத்தார். நாமக்கல் மாவட்டம் எலிச்சிப்பாளையம் பகுதிகளில் சுமார் 11 கோடி ரூபாய் மதிப்பில் நடைபெற்று வரும் வளர்ச்சித் திட்டப் பணிகளை ஆட்சியர் திரு மதுபாலன் இன்று ஆய்வு மேற்கொண்டார். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தில் பண்ணாரி அம்மன் கோவில் ஆனி அமாவாசை தினத்தை முன்னிட்டு சிறப்பு பூஜைகள் இன்று நடைபெற்றன. சென்னை சிந்தாதிரைப்பேட்டையில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ள கிடங்கினை பார்வையிட்டு அதன் பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து தேர்தல் ஆணையத்தின் செயலாளர் திரு சஞ்சீவ்குமார் பிரசாத் இன்று ஆய்வு செய்தார். விளையாட்டுச் செய்திகள். இந்தியாவுக்கு எதிரான முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் முதலில் பேட் செய்து வரும் இங்கிலாந்து சற்று முன்வரை 38 ஓவரில் 6 விக்கெட் இழப்பிற்கு 190 ரன் எடுத்துள்ளது. பர்மிங்ஹாமில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் டாஸ் வென்ற இங்கிலாந்து இங்கிலாந்து முதலில் பேட் செய்ய தீர்மானித்தது. 19 வயதுக்குட்பட்டோருக்கான இலங்கைக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 2ஆம் நாளான இன்று இந்தியா முதல் இன்னிங்ஸில் ஆட்ட நேர இறுதியில் விக்கெட் இழப்பின்றி 186 ரன் எடுத்துள்ளது.

கலேயில் நடைபெற்ற ஒருமை போட்டியில் இலங்கை முதல் இன்னிங்ஸில் 424 ரன் எடுத்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு ரயில்வே துறை சீர்திருத்தங்களை ஊக்குவித்து வருவதாக மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் நிறைவேற்றப்பட்டு வரும் ஜவுளி திட்டங்களுக்கு நிதி ஒதுக்குமாறு மாநில கைத்தறித்துறை அமைச்சர் திரு விஜய் பாலாஜி மத்திய அரசிடம் வலியுறுத்தியுள்ளார். கலை அறிவியல் மற்றும் கல்வியியல் கல்லூரிகளில் பணிபுரியும் ஆசிரியர் அல்லாத பணியாளர்கள் பணியிடம் மறுதல் கோரி நாளை முதல் இணையதளத்தில் விண்ணப்பிக்கலாம் என்று மாநில அரசு கூறியுள்ளது. தாவேக அரசின் முறையற்ற நிர்வாகத்தால் விவசாயிகள் பிரச்சினைக்கு தீர்வு ஏற்படவில்லை என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். இந்தியாவுக்கு எதிரான முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இங்கிலாந்து முதலில் பேட் செய்து வருகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: என் விருப்பம். விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நேரம் 6:41:20 ஆயிட்டிருக்கு. நாம் இணையவிருக்கும் இந்த நிகழ்ச்சி என் விருப்பம். இதமான கீதங்கள் சுகமாக அரங்கேற இந்த மாலை நேரத்தில் பாடல்கள் உங்களுக்காக என் விருப்பம் நிகழ்ச்சியின் தொகுப்பில் கேட்டு ரசிக்கலாம்.

நான் கேட்ட அந்த பாடல் இசைக்கவோ அப்படிங்கிற இதமான ராகத்தை சுமந்து வந்தது. எஸ் ஜானகி பி ஜெயச்சந்திரன் பாடியது. பாடல் எம்ஜி வல்லவன், இசை கங்கை அமரன். மலர்களை மலருங்கள் அப்படிங்கிற படத்திற்காக நாம கேட்டு ரசித்தோம் அந்த பாடலை. என் விருப்பம் நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் இதோ உங்களுக்காக. ரிஷி மூலம் அப்படிங்கிற படத்திற்காக கேட்டு ரசிக்கலாம். எஸ் ஜானகி பாடியது, கண்ணதாசன் அவர்கள் இயற்றிய பாடலுக்கு இசை இளையராஜா. மழை வருவது மயிலுக்கு தெரியும், இசை வருவது செவிக்கு தெரிந்து அந்த இன்பத்தை நாம் நேசிப்போம் அல்லவா.

0: அருமையான அந்த பாடலை நாம் கேட்டு ரசித்தோம். ரிஷி மூலம் அப்படிங்கிற திரைப்படத்திற்காக இணைந்திருக்கின்றோம். விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: ரியா, பல் தானே தேய்க்கிற? பல் தேய்க்கும் போதும் டேப்ல இருந்து தண்ணி கொட்டிக்கிட்டே இருக்கணுமா? தண்ணிய மகள பிடிச்சு கூட பல் தேய்த்து முகம் கழுவலாம்.
2: சாரிமா, தண்ணிய சிக்கனமா பயன்படுத்தணும்னு நீங்களும் டீச்சர்ஸும் நிறைய வாட்டி சொல்லிருக்கீங்க. ஆனாலும் நான் இப்படி செஞ்சிட்டேன், என் தப்புதான்.
1: நான் சொல்லி கொடுக்கற பாடம் புரியுதோ இல்லையோ, இத புரிஞ்சுகிட்டியே எனக்கு சந்தோஷம்தான்.
2: தண்ணீரின் ஒவ்வொரு துளியும் முத்து,
1: அதை சேமித்து வைப்போம், அவை நாளைய சொத்து.
3: என் விருப்பம்.
0: என் விருப்பம் நிகழ்ச்சி தரும் கானங்கள் அரங்கேற கேட்டுட்டு இருக்கிறோம். இது விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். அடுத்ததாக நாம கேட்கவிருக்கும் பாடலின் படம் வண்டி சக்கரம். எஸ்பி பாலசுப்ரமணியம், வாணி ஜெயராம் ஆகியோரோட குரல்களில் கேட்டு ரசிக்கலாம். இசை சங்கர் கணேஷ்.

கேட்ட பாடலை பாடியவர்கள் எஸ்பி பாலசுப்ரமணியம், வாணி ஜெயராம் ஆகியோர். இசை சங்கர் கணேஷ். வண்டி சக்கரம் அப்படிங்கிற திரைப்படத்திற்காகத்தான் அந்த அருமையான பாடலை நாம் கேட்டு ரசித்தோம். இணைந்திருக்கின்றோம் என் விருப்பம் நிகழ்ச்சியில். அடுத்து வரக்கூடிய பாடல் நம்ம வீட்டு தெய்வம் அப்படிங்கிற திரைப்படத்திற்காக கேட்டு ரசிக்கலாம். பாடியவர் பி. சுசீலா. இசை குன்னுக்குடி வைத்தியநாதன். பாடலாசிரியர் வாலியே.

என் விருப்பம் நிகழ்ச்சியில் பாடல்கள்லாம் வளம் வர கேட்டு ரசித்தோம். இது விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். என் விருப்பம்.

0: கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நேரம் 7:01 போகுது. நாம் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி திரை கானம். திரை இசையில் நம்மளை ஆட்டம் போட வைக்கக்கூடிய பாடல்கள் எத்தனையும் உண்டு. அப்படிப்பட்ட பாடல்கள் சில கேட்டு ரசிக்கலாம் இன்றைய திரை கானத்தில்.
2: One, two, three, four.

0: புது வசந்தம் அப்படிங்கிற திரைப்படத்திற்காக அந்த உற்சாகமான பாடலை நாம் கேட்டு ரசித்தோம். எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடியது. முத்துலிங்கம் எழுதிய பாடலுக்கு இசை எஸ் ஏ ராஜ்குமார். நேரம் 7:05. இது பாரதி பண்பலை, தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: அப்படின்னு சொல்றதுல வேகம் இருக்குது, ஆனா இன்னும் வரலையே.
2: ஒரு 2 மினிட்ஸ் இருக்கேன்.
1: சைக்கிள்ல வர்றேன், கார் எடுத்துட்டு வருவேன்னு நினைச்சிட்டு இருந்தேன் நானு. இந்த சைக்கிள்ல நீ என்னை கூட்டிட்டு போயிட்டு எப்போ எப்படி டிராப் பண்ண போறியோ தெரியல.
2: நீ மட்டும் தானே போக போற, டைமுக்கு கொண்டு போய் விடணும், அவ்வளவுதானே. எரிபொருளை சிக்கனமா பயன்படுத்த வேண்டாவா? நீயே இப்படி பண்ணா எப்படிமா?
1: சரி சரி வா. அண்ணே ஆபீஸ்ல போயிட்டு நீ சொன்னதெல்லாம் நினைச்சு பார்த்தேன். இயற்கையில கிடைக்கின்றதுக்காக அதை நான் மட்டுமே பயன்படுத்துறது தப்பு அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டானே.
2: சூப்பர்மா, இது நமக்கான சேமிப்பு மட்டும் இல்ல, இந்த நாட்டுக்கான சேமிப்பு, எதிர்கால சந்ததியினருக்கான சேமிப்பு.
1: எரிபொருள் சிக்கனம்
2: என்றென்றும் முக்கியம்.
3: நான் உங்கள் பின்னணி பாடகர் வி பிரசன்னா.

எஸ்பி பாலசுப்ரமணியம் சித்ரா ஹியூர் பாடிய பாடலை நாம் கேட்டு ரசித்தோம். இளையராஜாவின் இசையில் வாலி இயற்றிய பாடல் மைக்கேல் மதன காமராஜன் அப்படிங்கிற படத்திற்காக இடம்பெற்றது.

0: உங்கள் விருப்பம் நிகழ்ச்சிகள் கடிதம் எழுதும் நேயர்களின் கவனத்திற்கு.
1: உங்கள் விருப்பம் கடிதம் எழுதும் நேயர்கள், அவர்கள் விருப்ப பாடலை ஒரு போஸ்ட் கார்டில் மட்டுமே எழுதி அனுப்பவும்.
2: போஸ்ட் கார்டில் வரும் உங்கள் விருப்ப பாடல்கள் மட்டுமே ஏற்றுக்கொள்ளப்படும். இங்கிலாந்து லெட்டர் மற்றும் ரெஜிஸ்டர் போஸ்டில் எழுதி அனுப்புவதை தவிர்க்கவும்.
1: போஸ்ட் கார்டில் ஒன்று அல்லது இரண்டு பாடல்கள் மட்டுமே எழுதி அனுப்ப வேண்டும்.
2: ஒரு போஸ்ட் கார்டில் உங்கள் பெயர், ஊரின் பெயர், நீங்கள் விரும்பும் புது பாடல், அந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் இவற்றை தெளிவாக குறிப்பிட்டு நிலைய இயக்குனர் விவத் பாரதி தமிழ் FM, உங்கள் விருப்பம் பகுதி, காமராஜர் சாலை, மயிலாப்பூர், சென்னை 4 என்ற முகவரிக்கு எழுதி அனுப்பவும்.
3: பிரகார் சே PM ஜெய் அப் கரீபோ கி ஜெய் பன் கயி.

0: நாம் இதுவரை கேட்டது திரைகானம். நேரம் 7:15. இன்னும் சில நொடிகள் தொடர்வது தமிழில் செய்திகள்.
1: ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். தலைப்புச் செய்திகள். மேற்காசிய சூழலில் ஏற்பட்டு வரும் மாற்றங்களை இந்தியா உன்னிப்பாக கவனித்து வருவதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இளைஞர்களின் செயல்திறனை மேம்படுத்துவதற்கான திட்டங்களை இந்தியா ஆக்கப்பூர்வமாக செயல்படுத்தி வருவதாக மத்திய அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார். நாட்டில் நடப்பு நிதியாண்டில் 773,000 கோடி ரூபாய் நேரடி வரி வசூலிக்கப்பட்டுள்ளதாக வருமான வரித்துறை தெரிவித்துள்ளது. ஹரியானா, ஆந்திரப்பிரதேச மாநிலங்களில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகளை தேர்தல் ஆணையம் மேலும் 10 நாட்களுக்கு நீட்டித்துள்ளது. 19 வயதுக்குட்பட்டோருக்கான இலங்கைக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா முதல் இன்னிங்ஸில் ஆட்ட நேர இறுதியில் விக்கெட் இழப்பின்றி 186 ரன் எடுத்துள்ளது. இனி விரிவான செய்திகள். மேற்காசிய போர்ச்சூழலில் நிலவி வரும் மாற்றங்களை இந்தியா உன்னிப்பாக கவனித்து வருவதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் திரு ரந்தீர் ஜெய்ஷ்வால், ஒட்டுமொத்த உலகின் பொருளாதார மற்றும் எரிசக்தி பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் ஹோர்முஸ் நீரிணை பகுதியில் சரக்கு கப்பல் போக்குவரத்து பாதுகாப்பாகவும் எவ்வித தடையும் இன்றி நடைபெற வேண்டும் என இந்தியா வலியுறுத்தியுள்ளதாக தெரிவித்தார். புதுதில்லியில் உள்ள ஈரான் நாட்டின் துணைத் தூதர் திரு முகமது ஜாவித் உசைனி வரவழைக்கப்பட்டு ஹோர்முஸ் நீரிணைப் பகுதியில் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் எண்ணெய் கப்பல்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் ஒரு இந்திய மாலுமி உயிரிழந்ததற்கு கண்டனம் தெரிவிக்கப்பட்டதாக கூறினார். இந்த சம்பவத்தில் பல இந்திய மாலுமிகள் உட்பட உக்ரைன் உள்ளிட்ட நாடுகளின் மாலுமிகளும் காயமடைந்ததாக அவர் தெரிவித்தார். ஹோர்முஸ் நீரிணைப் பகுதியில் தடையற்ற கப்பல் போக்குவரத்தை உறுதி செய்யும் வகையில் உடனடியாக சமரச பேச்சுவார்த்தைகளை நடத்தி தீர்வு காண வேண்டும் என இந்தியாவின் சார்பில் ஈரான் துணை தூதரிடம் வலியுறுத்தப்பட்டதாகவும் அவர் கூறினார். ஐக்கிய அரபு எமிரேட் சார்பில் தெரிவிக்கப்பட்ட கண்டனத்தையும் ஈரான் துணை தூதரிடம் இந்தியா வலியுறுத்தியதாக திரு ரந்தீர் ஜெய்ஷ்வால் தெரிவித்தார். இந்தியா பிரிட்டன் இடையிலான பொருளாதார வர்த்தக ஒப்பந்தம் இந்தியாவின் வர்த்தக பயணத்தில் ஒரு முக்கிய மைல்கல் என வர்த்தகத்துறை செயலர் திரு ராஜேஷ் அகர்வால் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த ஒப்பந்தம் 2 பெரிய நாடுகளுக்கும் இடையிலான நீண்டகால பொருளாதார ஒத்துழைப்புக்கு வழிவகுத்துள்ளதாக குறிப்பிட்டார். நாளை முதல் செயல்பாட்டுக்கு வரும் இந்த ஒப்பந்தம் இருதரப்பு வர்த்தகம் முதலீடுகளில் ஒரு புதிய தொடக்கத்தை ஏற்படுத்தும் என்றும் அவர் கூறினார். இந்தியாவின் ஒட்டுமொத்த வர்த்தக நடவடிக்கைகளுக்கு உத்வேகம் அளிக்கும் வகையில் இது அமைந்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். வர்த்தகத்துக்கான பல வரிகள் கணிசமாக குறைக்கப்பட்டுள்ளதாகவும் ஒரு சில வர்த்தக நடவடிக்கைகளுக்கு முற்றிலுமாக வரி நீக்கம் செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் மேலும் கூறினார். இந்தியாவின் பால் வளம், வேளாண்மை போன்ற வர்த்தகத்திற்கும் இந்திய பொருட்கள் மற்றும் சேவைகள் பிரிட்டனுக்கு செல்ல வழி ஏற்படுத்தி தந்துள்ளதாகவும் அவர் கூறினார். மின்னணு வர்த்தகம், அரசு கொள்முதல், புதுமை திட்டங்கள், சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்கள், தொழிலாளர்கள் உள்ளிட்ட பல்வேறு துறைகளிலும் ஒத்துழைப்பு விரிவுபடுத்தப்படும் என்றும் திரு ராஜேஷ் அகர்வால் தெரிவித்தார். இளைஞர்களின் செயல்திறனை மேம்படுத்துவதில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் ஆக்கப்பூர்வமான பலன்களை அளிக்கும் என மத்திய தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். ஹைதராபாத்தில் பிரிக்ஸ் நாடுகளின் தொழிற்சங்கங்கள் மாநாட்டில் பேசிய அவர், இந்தியாவில் மேற்கொள்ளப்பட்டு வரும் தொழிலாளர்களுக்கான சமூக பாதுகாப்பு திட்டங்கள் குறித்து எடுத்துரைத்தார். இளைஞர்களின் ஆக்கத்திறனை மேம்படுத்தும் வகையில் ஸ்கில் இந்தியா இயக்கம் தொடங்கப்பட்டு சிறப்பாக நடைமுறைப்படுத்தப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். இது மட்டுமன்றி ரோபோட்டிக்ஸ் உள்ளிட்ட தொழில்நுட்பங்களிலும் இளைஞர்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டு அவர்களுக்கான வேலைவாய்ப்புகள் உருவாக்கி தரப்படுவதாகவும் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்தார். மேற்குவங்க மாநிலத்தில் வானிலை மற்றும் மண் சார்ந்த வேளாண் மேம்பாட்டுக்கான செயல் திட்டம் தயாரிக்கப்பட்டு வருவதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். மேற்குவங்க மாநில தலைமைச் செயலகத்தில் இன்று நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் பேசிய அவர், மாநிலத்தில் உள்ள வேளாண் பல்கலைக்கழகங்கள் வேளாண் ஆராய்ச்சி மையங்களுடன் இணைந்து மாநில அரசு இத்திட்டத்தை செயல்படுத்தும் என குறிப்பிட்டார். உருளைக்கிழங்கு மற்றும் சணல் உற்பத்தியை அதிகரிப்பதற்கான ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிலையங்கள் மால்டா உள்ளிட்ட 4 இடங்களில் ஏற்படுத்தப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். விவசாயிகளுக்கு மின்னணு அடையாள அட்டைகள் வழங்க மாநில அரசு மேற்கொண்டுள்ள

0: திட்டத்தை தாம் வரவேற்பதாகவும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: நாட்டில் நடப்பு நிதியாண்டில் 773,000 கோடி ரூபாய் நேரடி வரி வசூலிக்கப்பட்டுள்ளதாக வருமான வரித்துறை தெரிவித்துள்ளது. கடந்த ஆண்டு இதே காலகட்டத்தில் இருந்ததைவிட 16.11% கூடுதல் என்றும் கூறப்பட்டுள்ளது. கார்ப்பரேட் வரி மூலம் 335,000 கோடி ரூபாயும் இதர வரிகள் மூலம் 411,000 கோடி ரூபாயும் பெறப்பட்டுள்ளது. 122,000 கோடி ரூபாய்க்கு மேல் கூடுதலாக செலுத்தப்பட்ட வரிகள் திரும்ப வழங்கப்பட்டுள்ளதாகவும் வருமான வரித்துறை தெரிவித்துள்ளது. ஹரியானா மற்றும் ஆந்திரப்பிரதேசத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகளை தேர்தல் ஆணையம் மேலும் 10 நாட்களுக்கு நீட்டித்துள்ளது. இது தொடர்பாக ஆணையம் வெளியிட்டுள்ள புதிய அட்டவணையில் வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் இம்மாதம் 24 தேதி வரை நேரடியாக வீடுகளுக்கு சென்று விவரங்களை சரிபார்ப்பார்கள் என கூறப்பட்டுள்ளது. வரைவு வாக்காளர் பட்டியல் இம்மாதம் 31 தேதி வெளியிடப்படும் என்றும் இறுதி வாக்காளர் பட்டியல் அக்டோபர் மாதம் 3 தேதி வெளியிடப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வாக்காளர் பட்டியல் திருத்தம் தொடர்பான கோரிக்கைகளை உரிய படிவத்தில் இம்மாதம் 31 தேதி முதல் ஆகஸ்ட் 30 தேதி வரை அளிக்கலாம் என்றும் தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. சேலத்தில் மக்கள் பயன்பெறும் வகையில் ஆதார் சேவை மையம் திறக்கப்பட்டுள்ளது. இந்திய தனித்துவ அடையாள ஆணையத்தின் கீழ் இந்த மையம் வாரத்தின் 7 நாட்களும் செயல்படும். சேலத்தில் திறக்கப்பட்டுள்ள ஆதார் சேவை மையத்தின் மூலம் ஒரே நேரத்தில் 8 பேர் தங்களுடைய ஆதார் விவரங்களை புதுப்பித்துக் கொள்ள முடியும் என அதன் மேலாளர் திரு மாதவன் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
2: இது டைரக்டா ஆதார் மூலமே நடத்தப்படக்கூடிய ஒரு சேவை மையம். இதுல பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 400 பேரை நம்ம சர்வீஸ் கொடுக்க முடியும். 400 பேருக்கு மேலேயே நம்ம சர்வீஸ் கொடுக்க முடியும். இந்த சர்வீஸ் கொடுக்கறதுக்காக பாத்தீங்கன்னா இங்க 8 ஆபரேட்டர்ஸ் இருப்பாங்க. ஒரே நேரத்துல 8 பயனாளிகளுக்கு நம்ம இங்க சர்வீஸ் கொடுக்கற அளவுக்கு ஃபெசிலிட்டி பண்ணி கொடுத்துருக்காங்க. அது இல்லாத ஸ்பெஷலா நமக்கு யூஐடிஐ மேனேஜர் டைரக்டா அங்கிருந்து அப்பாயின் பண்ணிருக்காங்க. அவர் வந்து நமக்கு கிரீவன்சஸ் எல்லாம் அவர் எடுத்து கொடுப்பாரு.
0: நாட்டிலேயே முதல் முறையாக செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்ப பல்கலைக்கழகம் கர்நாடகாவில் அமைக்கப்படும் என அம்மாநில முதலமைச்சர் திரு டி கே சிவக்குமார் தெரிவித்துள்ளார். பெங்களூருவில் கூகுள் கனெக்ட் இந்தியா நிகழ்ச்சியை தொடங்கி வைத்து பேசிய அவர், செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் தொடர்பான ஆராய்ச்சியை மேம்படுத்த அதற்கான முனையம் அமைக்கப்படும் என தெரிவித்தார். இந்தியா மாலத்தீவு இடையிலான இருதரப்பு வர்த்தகம் மற்றும் முதலீட்டை அதிகரிப்பதற்கான இருதரப்பு தாராள வர்த்தக ஒப்பந்தத்துக்கான முதல் சுற்று பேச்சுவார்த்தைகள் ஆக்கப்பூர்வமாக நடைபெற்றுள்ளதாக வர்த்தக தொழில்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. காணொலி வாயிலாக இதற்கான பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றதாகவும் கூறப்பட்டுள்ளது. மாலத்தீவின் முக்கிய வர்த்தக நாடாக இந்தியா விளங்குகிறது என்றும் கடந்த நிதியாண்டில் 771 மில்லியன் டாலர் அளவுக்கு இரு நாடுகளுக்கும் இடையே வர்த்தகம் நடைபெற்றதாகவும் கூறப்பட்டுள்ளது. தில்லியில் வரும் 27 தேதி முதல் அடுத்த மாதம் 2 தேதி வரை நடைபெறவுள்ள காமன்வெல்த் டேபிள் டென்னிஸ் போட்டிக்கான லட்சினை இன்று வெளியிடப்பட்டது. புதுதில்லியில் நடைபெற்ற விழாவில் இதனை வெளியிட்டு பேசிய தில்லி முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தா, விளையாட்டு வடிவமைப்பை மேம்படுத்த நடவடிக்கை எடுத்து வருவதாக தெரிவித்தார். விளையாட்டுச் செய்திகள். 19 வயதுக்குட்பட்டோருக்கான இலங்கைக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 2 நாளான இன்று இந்தியா முதல் இன்னிங்ஸில் ஆட்டநேர இறுதியில் விக்கெட் இழப்பின்றி 186 ரன் எடுத்துள்ளது. கலையில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் இலங்கை முதல் இன்னிங்ஸில் 424 ரன் எடுத்துள்ளது. இங்கிலாந்துக்கு எதிரான முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா வெற்றி பெற 259 ரன் என்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. பர்மிங்ஹாமில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் முதலில் பேட் செய்த இங்கிலாந்து 47.5 ஓவரில் 158 ரன் எடுத்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மேற்காசிய சூழலில் ஏற்பட்டு வரும் மாற்றங்களை இந்தியா உன்னிப்பாக கவனித்து வருவதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இளைஞர்களின் செயல்திறனை மேம்படுத்துவதற்கான திட்டங்களை இந்தியா ஆக்கப்பூர்வமாக செயல்படுத்தி வருவதாக மத்திய அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார். நாட்டில் நடப்பு நிதியாண்டில் 773

0: 3000 கோடி ரூபாய் நேரடி வரி வசூலிக்கப்பட்டுள்ளதாக வருமான வரித்துறை தெரிவித்துள்ளது. ஹரியானா, ஆந்திரப்பிரதேச மாநிலங்களில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகளை தேர்தல் ஆணையம் மேலும் 10 நாட்களுக்கு நீட்டித்துள்ளது. 19 வயதுக்குட்பட்டோருக்கான இலங்கைக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா முதல் இன்னிங்ஸில் ஆட்ட நேர இறுதியில் விக்கெட் இழப்பின்றி 186 ரன் எடுத்துள்ளது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: தொடர்வது திரைகானம். பொண்ணுமணி அப்படிங்கிற படத்திற்காக பாடல் கேட்டு ரசிக்கலாம். இளையராஜா குழுவினருடன் பாடியது.

0: நேரம் 7:30. இனி கேட்கலாம் நம்மை சுற்றி.
1: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள்.
2: அன்புள்ளம் கொண்ட ரட்சன்யா பாப்பாவுக்கு மாணிக்கம் எழுதும் மடல்.
3: நலம் நலமறிய ஆவல். ஒரு நாளைக்கு ஒவ்வொருவரும் குறைந்தபட்சம் 3 வேளை சாப்பிடுறோம். அதுல காய்கறிகள் கட்டாயம் இடம் பெறணும். காய்கறிகளை அப்படியே பச்சையா சாப்பிடுறது நல்லது, அல்லது வேக வச்சு சாப்பிடலாம். ஒவ்வொரு காயிலையும் ஏதாவது ஒரு சில மருத்துவ குணங்கள் இருக்கு. காய்கறிகளை நாம அப்படியே சாப்பிடும் பழக்கம் இல்லாதவர்களா இருக்கிறோம். ஒன்னு சாம்பார், குழம்பு, பொரியல், இப்படி ஏதாவது அவியல் செய்து அதை அரிசி சாதத்து கூட சேர்த்து சாப்பிடுறோம். வெறும் காய்கறிகளை சாலட் என்ற பேர்ல பச்சையா சாப்பிடும் வழக்கம் வெளிநாட்டவர்கள்ட்ட இருக்கு. இது இப்பப்ப நம்மாட்கள்ட்டையும் வந்திருக்கு. நல்லதுதான், சமைப்பதால் காய்கறிகளில் இருக்கும் சத்துக்கள் மாற வாய்ப்பு இருக்கு. ஆனா சமைக்காம எல்லா காய்கறிகளையும் சாப்பிட முடியாது. எப்படி இருந்தாலும் நமது அன்றாட உணவுல காய்கறிகள் சேரணும், அது ரொம்ப அவசியம்.
2: ரட்சன்யா பாப்பா,
3: முள்ளங்கின்னு ஒரு காய் இருக்கு, அதை வச்சு சாம்பார் செய்து போடுவாங்க நமது வீட்டு பெண்மணிகள். முள்ளங்கியிலையும் சேப்பு முள்ளங்கி, வெள்ளை முள்ளங்கின்னு ரெண்டு வகைகள் இருக்கு. முள்ளங்கி தானேன்னு அலட்சியம் காட்டக்கூடாது. இந்த ரெண்டு முள்ளங்கியில வெள்ளை முள்ளங்கி சத்துள்ளது, காரல் தன்மையற்ற சுவையான காய். முள்ளங்கிய சமையலுக்கு பயன்படுத்துறதுக்கு முன்னால எண்ணெய் இட்டு வதக்கிய பின் பயன்படுத்தணும். கப வாதங்களை தணிக்க வல்லது. முதிர்ந்த முள்ளங்கியை விட இளம் முள்ளங்கி தான் நன்மை தரும். முள்ளங்கி காய்ச்சல் போக்கும், மூக்கு கண் தொண்டையில் தோன்றும் நோய்களை போக்கும். தொண்டை கரகரப்பு, தொண்டை அடைப்பு, நாவில் சுவையின்மை, இருமல் ஆகியவற்றை முள்ளங்கி தணிக்கும். பண்டைய காலந்தொட்டு ஈரல் நோயை தடுப்பதற்கு முள்ளங்கி பயன்படுத்தப்படுகிறது. பித்த நீர் சுரக்க உதவும் வேதிப்பொருட்கள் முள்ளங்கியில் இருப்பதா சொல்லப்படுது. செரிமானத்தையும் சீர்படுத்த வல்லது முள்ளங்கி. வைட்டமின் சி சத்து அதிகமுடையது. முள்ளங்கி கிழங்க விட முள்ளங்கி இலையில் வைட்டமின் சி சத்து அதிகமா இருக்குதான். முள்ளங்கி கீரையில சுண்ணாம்பு சத்தும் மிகுதியா இருக்குது. மேலை நாடுகள்ல பலகாலமா முள்ளங்கி சாறு இருமலை தணிப்பதற்கும், மூட்டு வலியை போக்குவதற்கும், பித்தப்பை சம்பந்தமான நோய்களை குணமாக்குவதற்கும் பயன்படுத்தி வர்றாங்க. வாயு கோளாறுகளை விரட்டவும், தலைவலி, தூக்கமின்மை ஆகியவற்றிலிருந்து விடுபட முள்ளங்கி சாறு பயன்படுத்தப்பட்டு வருது. முள்ளங்கி சாறு சாப்பிட கொஞ்சம் கரகரப்பா தான் இருக்கும். அதனால லேசா சர்க்கரை கலந்து சாப்பிட்டோம்னா குத்திருமல் குணமாகும், ஈரல் நோய்களுக்கும் பலன் தரும். இவ்வளவு நன்மைகள் இந்த ஒரு காய் முள்ளங்கியினால.
2: அப்ப ரட்சன்யா,
3: வாரம் ஒரு முறையாவது இந்த முள்ளங்கிய நம்ம சாப்பாட்டுல சேர்த்துக்கணுமா வேண்டாமா?
2: வீட்டுல அம்மா கிட்ட சொல்லுவீங்களா சொல்ல மாட்டீங்களா?
3: முள்ளங்கி ஒரு காயான்னு ஏளனமா பாக்குறோம், அப்படி அல்ல. எல்லா உணவுப் பொருளும் முக்கியமானவையே. அதே போல ஒவ்வொரு மனிதனும் முக்கியமானவன் தான். சில காயங்கள் மருந்தால் சரியாகும், சில காயங்கள் மறந்தால் சரியாகும். உண்மை எப்போதும் சுருக்கமாக பேசப்படும், பொய் எப்போதும் விரிவாகவே பேசப்படும். உண்மையை உரக்க சொல்வதாலேயே சொல்பவரை பலருக்கும் பிடிப்பதில்லை. இது மட்டுமே உண்மை. அப்படித்தான் காய்கறிகள், முள்ளங்கி பற்றிய செய்தி. இந்த முள்ளங்கிய வாங்கியும் சாப்பிடலாம், நமது வீட்டு தோட்டத்துல விளைவித்தும் சாப்பிடலாம். நீங்க எப்படி சாப்பிட போறீங்க? கேள்வி கேட்பது உங்கள் மடல் மாணிக்கம்.
1: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் கேட்டீர்கள்.
4: Yes, who is it?
5: Don.
0: நம்மை சுற்றி கேட்டோம். அடுத்ததாக

0: இது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 வனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். 7:35 ஆயிடுச்சு. நாம் கேட்கவிருப்பது பாட்டும் பயணமும்.
1: வணக்கம் இசை உள்ளங்களே,
2: பாட்டும் பயணமும்.

0: பாட்டும் பயணமும்.
1: பாட்டும் பயணமும் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வரிசையாக பாடல்கள்லாம் நாம் கேட்டு வச்சிட்ருக்கிறோம். அந்த வரிசையில் இன்றும் ஒரு லெஜெண்டோட குரலில் ஒழித்த பாடல்கள் சிலவற்றை கேட்டு ரசிக்கலாம். யார் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் மறக்காத ஒரு குரல், மறக்காத ஒரு பாடல், மறக்காத ஒரு மகிழ்ச்சி.
2: கல்யாண சமையல் சாதம்

என்னங்க அந்த மகிழ்ச்சியில் ஊற்றெடுக்கும் குரல் யாருடையதுன்னு கண்டுபிடிச்சிங்களா? திருச்சி லோகநாதன் அவருடைய குரலில் இடம்பெற்ற சில பாடல்களை இன்றைய பாட்டும் பயணமும் நிகழ்ச்சியில் கேட்டு ரசிக்கலாம். தனித்துவமான குரல், தனித்துவமான ஒரு ஸ்டைல் அப்படின்னே சொல்லி சொல்லலாம். நிறைய பாடல்கள் இவருடைய குரலில் இருக்கின்றது. அத்தனையுமே கல்வெட்டு போல் என்றைக்கு மனதில் பதிந்தது போன்ற பாடல்களாக இருக்கும். அடுத்ததாக நாம் கேட்கக்கூடிய பாடல் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நாம் கேட்ட பாடல் மாயாபஜார் அப்படிங்கிற படத்திற்காக கண்டசாலாவின் இசையில் கேட்டு ரசித்தோம். அந்த பாடலை அடுத்ததாக, பட்ஜெட் பிரச்சனை எல்லாருக்குமே இருக்கும், அந்த காலத்திலே பட்ஜெட்டை எவ்வளோ அழகாக பாடி உழைப்பிற்கேற்ற ஊதியம் அது ஏன் கையில் தங்கலை அப்படிங்கிறதே ரொம்ப நகைச்சுவை இழையோடு வந்த பாடல், கேட்டு ரசிக்கலாம்.

இரும்பு திரை அப்படிங்கிற படத்திற்காக தான் இந்த பாடலை நாம கேட்டு ரசித்தோம். இசை எஸ்பி வெங்கட்ராமன், பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவங்க எழுதிய பாடல், திருச்சி லோகநாதன் அவங்களோட குரலில் நாம் கேட்டோம். எண்ணற்ற பாடல்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாகவும் அறிவுரை, நகைச்சுவை, இப்படி பல எண்ணங்களிலும் வண்ணங்களிலுமாக அவருடைய குரல் ஒலித்து கொண்டிருந்தது. அடுத்து நாம் கேட்க போகிற பாடல் ஒரு அறிவுரை சொல்லக்கூடியதாக பாடல். தன் வீட்டு பெண் எப்படியெல்லாம் இருக்கணும் அப்படின்னு அவர் ஆசைப்படுறாரோ அந்த மாதிரியான வரிகளெல்லாம் தேடியாக ஒரு பாடல். இப்போ கேட்கலாம் பாணி பிடித்தவள் பாக்யசாலி அப்படிங்கிற திரைப்படத்திற்காக ரொம்ப ஹிட்டான பாடல் அப்படின்னே சொல்லி சொல்லலாம் அந்த காலத்தில்.

எஸ்பி வெங்கட்ராமன் அவங்களுடைய இசையில் கேட்டு ரசித்தோம் பாணி பிடித்தவள் பாக்யசாலி அப்படிங்கிற படத்திற்காக. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான ரசனை, ஒவ்வொரு விதமான குரல், எப்படியும் ஏற்றத்தாழ்வுகள் இருந்தாலும் அத்தனையும் செதுக்கி வைத்தது போல அல்லவா குரல். திருச்சி லோகநாதன் அவங்க பாடிய பாடலெல்லாம் நாம் கேட்டுட்டு இருக்கோம் இன்றைய பாட்டும் பயணமும் நிகழ்ச்சியில். அடுத்ததாக வரக்கூடிய பாடல் நல்ல தங்கை அப்படிங்கிற படத்திற்காக திருச்சி லோகநாதன் ஜிக்கி பாடியது.

ஹெச் லோகநாதன், ஜிக்கி ஆகியோர் இணைந்து பாடிய பாடலை கேட்டு, மருதகாசி அவங்க எழுதிய பாடலுக்கு இசை ஜி ராமநாதன், நல்ல தங்கை அப்படிங்கிற திரைப்படத்திற்காக அந்த அருமையான பாடலை நாம் கேட்டு ரசித்தோம். அடுத்ததாக வரக்கூடிய பாடல்

இன்றைய பாட்டும் பயணமும் நிகழ்ச்சியில் திருச்சி லோகநாதன் அவர்கள் பாடிய பாடலெல்லாம் சிலவற்றை கேட்டுட்ருக்கிறோம். இப்போ நாம் கேட்ட இந்த பாடலுக்கு இசை ஜி ராமநாதன். ஆறுவள்ளி அப்படிங்கிற சூப்பர் ஹிட்டான திரைப்படத்துலேருந்து அந்த பாடலை நாம் கேட்டு ரசித்தோம். அடுத்து வரக்கூடிய பாடல் பொன்னி திருநாள் அப்படிங்கிற படத்திற்காக திருச்சி லோகநாதன் ஜமுனாராணி பாடியது, இசை கே வி மகாதேவன்.

0: பொனித்திருநாள் அந்த படத்திற்காக அந்த பாடலை கேட்டோம். நாம் இதுவரை இணைந்திருந்தோம் பாட்டும் பயணமும்.
1: வணக்கம் இசை உள்ளங்களே.
2: பாட்டும்

0: நேரம் 7:55. இப்பொழுது கேட்கலாம் இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கட்சி கோசாமிநாதன் அவர்கள்.
1: எனக்கு வாழ்க்கையே வெறுத்து போச்சு சார் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்தார். வந்து கொஞ்ச நேரம் பேசினதுக்கப்புறம் அவர் அப்படி சொல்லியிருந்தால் அதில் ஒரு அர்த்தம் இருந்திருக்கும். வர்றதுக்கு முன்னாடியே வாழ்க்கை வெறுத்து போச்சுன்னு சொல்லிட்டு வர்றார். என்ன சார் விஷயம்னு விசாரித்தோம். எங்கள் வீட்டில் தினம் 3 வேளையும் ஒரே மாதிரி சாப்பாடு சார், வித்தியாசமே கிடையாது. இப்படியே 3 மாசமாக சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறேன், அதை விட பட்னி கிடந்து செத்துடலாம்னு தோணுது அப்படின்னார். ஒரு பெரியவர் சொன்ன தத்துவத்தை சொல்கிறதுக்கு ஆள் கிடைக்காமல் தவிச்சிக்கிட்டு இருந்தோம். இப்போது ஒருத்தர் கிடச்சிட்டார், விட்டுள்ளாமா? உடனே அவரை உட்கார வச்சு சொல்ல ஆரம்பிச்சிட்டோம். அதாவது நாம் அனுபவிக்கிற உணர்வுகளில் களிப்பு, மகிழ்வு, ஆனந்தம், இது 3க்கும் 1க்கு 1 வித்தியாசம் உண்டு. மேம்போக்காக பார்க்குறதுக்கு இது 3 1 மாதிரி தோணும், ஆனால் அது அப்படி இல்லை. களிப்புங்கிறது உடம்பை பொறுத்தது, மகிழ்வுங்கிறது மனசை பொறுத்தது, ஆனந்தம்ங்கிறது ஆன்மாவை பொறுத்தது. இப்படி இந்த 3 வகையான அந்த சுவைப்புகளின் தன்மையும் வேறு வேறு. இப்போ முதல்ல களிப்புங்கிறத எடுத்துக்குவோம். நம்ம புலன்களுக்கு களிப்பை தரக்கூடிய பொருள்களுக்கு சில விசேஷ குணம் உண்டு. அது எப்படின்னா சீக்கிரமே சலிப்பு உண்டு பண்ணும். ஒருத்தர் அந்த பொருளை எடுத்துக்கிட்டால் அது இன்னொருத்தருக்கு குறைஞ்சிரும். உணவு, உடை, இதெல்லாம் வந்து களிப்பை தரக்கூடிய பொருள்கள். இப்போ உதாரணத்துக்கு ஒரு சாப்பாட்டு மேசையில் ஒரு பாத்திரத்தில் 10 இட்லி இருக்குது. அதில் ஒரு 2 இட்லியை நம்ம தட்டில் எடுத்து வச்சு சாப்பிட்றோம். நாம் சாப்பிட்ட அந்த இட்லி நிச்சயமாக எதிரில் உட்காந்துருக்கிறவருக்கு இல்லை, அவருக்கு உபயோகப்படாது. நாம் சாப்பிட்ட அதே இட்லியை அவரும் சாப்பிட முடியாது, அவர் வேறு தான் எடுத்து வச்சுக்கணும். அது மாதிரி நாம் ஒரு சட்டையை எடுத்து போட்டுக்கிறோம், அதே சட்டையை அதே நேரத்தில் இன்னொருத்தர் போட்டுக்க முடியாது. புலன்களுக்கு களிப்பை தரக்கூடிய இது மாதிரி பொருள்கள்லாம் முதல் தடவை நமக்கு கொடுக்குற களிப்பை 2வது தடவையும் கொடுக்காது, 3வது தடவை இன்னும் குறையும், கடைசியில் வெறுப்பாக மாறிடும். ஒவ்வொன்றா இட்லியை தொடர்ந்து சாப்பிட்றோம்னு வச்சுக்கோங்க, முதல் இட்லி தரக்கூடிய சுவையை 30வது இட்லி தராது. முதல் தடவை புது சட்டையை போட்டுக்கிறப்ப நமக்கு இருக்கிற களிப்பு, அதே சட்டையை வந்து 100வது தடவையாக போட்டுக்கிறோம்னு வைங்க, அப்போ இருக்குமா? இருக்காது. இதுதான் களிப்பு. அதாவது சீக்கிரமே சலிப்பை தரக்கூடியது, ஒருத்தர் எடுத்துக்கிட்டால் இன்னொருத்தருக்கு குறைஞ்சி போகக்கூடியது. ஆனால் மகிழ்ச்சிங்கிறது அப்படி இல்லை, ஒருத்தர் அனுபவிக்கிறதுனால இன்னொருத்தருக்கு குறைஞ்சி போகாது. இப்போ காலையில் சூரியன் உதயமாகிறத பார்த்து சந்தோஷப்படுறோம், அதையே இன்னொருத்தரும் பார்த்து சந்தோஷப்படலாம். ஒரு நல்ல சங்கீதத்தை கேட்குறோம், ஒரு அழகான ஓவியத்தை ரசிக்கிறோம், நீங்கள் ரசிக்கிற அதே நேரத்தில் இன்னொருத்தரும் அதை ரசிக்கலாம், அதனால் அது குறைஞ்சி போக போகிறதில்ல, இது மகிழ்வு. ஆனால் ஒன்று, ஒரே பாடலை வந்து திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டு இருந்தால் கடைசியில் அலுப்பு திட்டம். அதாவது மகிழ்வுங்கிறது எப்படின்னா மற்றவங்களோட பகிர்ந்து கொள்கிறதுனால குறையாது. ஆனால் ஒரே பொருள் மீண்டும் மீண்டும் வந்து அனுபவிப்பை தர்றப்போ முதல்ல மகிழ்வு அதிகரித்து அதுக்கப்புறம் அது மங்கி மறைஞ்சு போடும். இதுதான் அந்த மகிழ்ச்சி, மகிழ்வுங்கிறதுக்கு இலக்கணம். சரி, இப்போ 3வதாக சுகம் தரக்கூடிய ஆனந்தம்ங்கிறது எப்படின்னா இது நமக்கு உள்ளே இருந்து சுரக்கிறது. மனசு வந்து சலனங்கள்லேருந்து விடுபடுறப்போ இந்த ஆனந்தம் வந்து நமக்கு கிடைக்கும். இது வந்து நிலையான சுகம், ஆத்ம சுகம். கழிப்பிலேருந்து மகிழ்வுக்கும் மகிழ்விலேருந்து ஆனந்தத்துக்கும் செல்கிறது தான் மனிதன் நடத்த வேண்டிய முக்கியமான பயணம். இவ்வளவு விஷயத்தையும் கேட்டுட்டு இந்த காலத்து பையன் ஒருத்தன் வந்தான். சார், இப்போ நீங்கள் ஒரு சாப்பாட்டு மேசையில் ஒரு 10 இட்லி வைக்கிறீங்க, என்ன உட்கார வைங்க, எதிரில் இன்னொருத்தனை வந்து உட்கார வைங்க, நான் வந்து களிப்பு மகிழ்வுலாம் தாண்டி நேரடியாக ஆனந்தத்துக்கு பயணம் பண்ணி காட்டுறேன் அப்படின்னா. ஒன்றும் புரியல அவன் சொன்னது. அது எப்படி அப்படி என்ன பண்ணுவேனி அப்படின்னு சொல்லி கேட்டோம் ஆச்சரியமாக. 2 இட்லி சாப்பிட்டா தானே சார் களிப்பு, நான் 10 இட்லியும் மொத்தமாக சாப்பிட்ருவேன், அடுத்தவனுக்கு எதுவும் கிடைக்காது. அவனுக்கு கிடைக்காதபடி நாமே சாப்பிட்டுடுறோம்ல, அதுதானே நமக்கு ஆனந்தம்.
0: சிப்பவர் சுதா குமரன். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு ரயில்வே துறை சீர்திருத்தங்களை ஊக்குவித்து வருவதாக மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ரயில்வே திட்டங்களுக்கு தேவையான நிலம் கையகப்படுத்தும் பணிகளை நிர்வகிக்க ரயில் பூமி என்ற

பிரத்யேக இணையதளம் தொடங்கப்படும் என்று கூறினார். சரக்கு ரயில் பெட்டகங்களில் உரங்கள் கொண்டு செல்ல அனுமதிக்கப்படும் என்று அவர் கூறினார். மேலும் அனல் மின் நிலையங்களில் வெளியேற்றப்படும் நிலக்கரி சாம்பல் ரயில் சரக்கு பெட்டகங்களில் கொண்டு செல்லப்படுவதன் மூலம் சுற்றுச்சூழல் பாதிக்கப்படாது என்று அவர் தெரிவித்தார். தொழில் நிறுவனங்களின் தேவைக்கேற்ப சரக்கு ரயில் பெட்டிகளின் வடிவமைப்பில் மாற்றம் கொண்டுவரப்படும் என்றும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறினார். மத்திய அரசின் உதவியுடன் தமிழகத்தில் நிறைவேற்றப்பட்டு வரும் ஜவுளி திட்டங்களுக்கு நிதி ஒதுக்குமாறு மாநில கைத்தறித்துறை அமைச்சர் திரு விஜய் பாலாஜி மத்திய அரசிடம் வலியுறுத்தியுள்ளார். மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் திரு கிரிராஜ் சிங்கை அமைச்சர் நேரில் சந்தித்து தமிழகத்தின் கோரிக்கைகள் அடங்கிய கடிதத்தை அளித்துள்ளார். ஏரோடு மாவட்டத்தில் பிரத்யேக விசைத்தறி பூங்கா, காஞ்சிபுரத்தில் பட்டு ஏற்றுமதி வர்த்தக மையம், ஆரணி கைத்தறி பட்டு பூங்கா இரண்டாவது கட்ட பணிகள் ஆகியவற்றுக்கு நிதி ஒதுக்கீடு செய்யுமாறு அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். கைத்தறி பொருட்களுக்கு சரக்கு மற்றும் சேவை வரியிலிருந்து விலக்கு அளிக்க வேண்டும் என்றும் ஜரிகைக்கு 15 விழுக்காடு மானியம் வழங்க வேண்டும் என்றும் அந்த கடிதத்தில் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். ஏரோடு, நாமக்கல் மற்றும் கரூர் பகுதிகளில் நவீன பொது கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையங்கள் அமைப்பதற்கு நிதி உதவி வழங்குமாறும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். ஜவுளி ஏற்றுமதியை அதிகரிக்க அரசு மற்றும் தொழில்துறை பிரதிநிதிகள் வெளிநாட்டு பயணம் மேற்கொள்ள நிதியுதவி வழங்குமாறும் மத்திய அரசிடம் திரு விஜய் பாலாஜி கேட்டுக் கொண்டுள்ளார். அரசு கலை அறிவியல் மற்றும் கல்வியியல் கல்லூரிகளில் பணிபுரியும் ஆசிரியர் அல்லாத பணியாளர்கள் நாளை முதல் இம்மாதம் 24 தேதி வரை பணியிட மாறுதலுக்கான பொது கலந்தாய்வுக்கு விண்ணப்பிக்கலாம் என்று மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், கல்லூரி கல்வி இயக்ககம் அனைத்து மண்டல கல்லூரி கல்வி இணை இயக்ககங்களில் பணிபுரியும் ஆசிரியர் அல்லாத பணியாளர்கள் இவ்வாண்டு பணியிட மாறுதலுக்காக விண்ணப்பிக்கலாம் என்றும் கூறியுள்ளார். பணியிட மாறுதலுக்கான விண்ணப்பங்களை nonteaching.dcetransfer.in என்ற இணையதள முகவரியில் விண்ணப்பிக்கலாம் என்றும் கல்லூரி கல்வி இயக்கக ஆணையர் தெரிவித்துள்ளார். தென்காசி மாவட்டம் சுரண்டை அருகே உள்ள இரட்டைக்குளம் கால்வாய் திட்டத்தை விரைவில் தொடங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில அமைச்சர் திரு வி கே ராஜு தெரிவித்துள்ளார். 64 ஆண்டுகால பழமை வாய்ந்த இந்த கால்வாய் திட்டத்தை இன்று நேரில் ஆய்வு செய்த பின் பேசிய அவர், சுமார் 72 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பொதுப்பணித்துறை மூலம் இந்த திட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் என்று கூறினார். இந்த ஆய்வில் மாவட்ட ஆட்சியர் திரு ரஞ்சித் சிங் மற்றும் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர். திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் அருகே அம்மோனியா வாயு கசிவு ஏற்பட்ட தனியார் தொழிற்சாலையை மீண்டும் திறப்பதற்கான வாய்ப்பில்லை என்று மாநில தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் திரு முகமது பர்வேஸ் தெரிவித்துள்ளார். இந்த விபத்தில் பாதிக்கப்பட்டவர்களை மருத்துவமனையில் சந்தித்த பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த தொழிற்சாலையில் பணிபுரிந்து வந்த பதிவு செய்யப்பட்ட தொழிலாளர்களுக்கு தொழிலாளர் நல சட்டப்படி உரிய நிவாரணம் வழங்கப்படும் என்று கூறினார். இதுபோன்ற நிகழ்வுகள் மாநிலத்தில் வேறு எங்கும் நடைபெறாமல் தடுக்கும் வகையில் தனி குழு அமைக்கப்பட்டு தொழிற்சாலைகளின் பாதுகாப்பு குறித்து ஆய்வு செய்யப்பட்டு வருவதாகவும் திரு முகமது பர்வேஸ் தெரிவித்தார். தமிழகத்தில் கடந்த திமுக ஆட்சியின் போது மேற்கொள்ளப்பட்ட அகழாய்வு பணி திட்டங்களை தாவேக அரசும் தொடர்ந்து மேற்கொள்ள வேண்டும் என்று திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், தமிழக வரலாற்றையும் பண்பாட்டையும் குறைத்து கூறியும் வரலாற்றை திரித்து கூறப்படும் வாதங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் தமிழர் தொன்மையின் தடங்களை பாதுகாக்க வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார். தமிழ் தொன்மையின் உண்மை சான்றுகளோடு வெளிப்பட்டுக் கொண்டிருக்கும் கீழடி பொருணை அகழாய்வுகளைப் போன்று இன்னும் மறைந்திருக்கும் பலவற்றை வெளிக்கொண்டு வந்து புதிய வரலாறு படைத்திட வேண்டும் என்றும் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். தாவேக அரசின் முறையற்ற நிர்வாகத்தால் விவசாயிகள் பிரச்சினைக்கு தீர்வு ஏற்படவில்லை என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். சேலம் மாவட்டம் ஓமலூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், காவிரி பிரச்சினையில் உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பின்படி காவிரி ஆற்றில் எந்தவொரு கட்டுமானத்தையும் மேற்கொள்ளக்கூடாது என தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளதை மாநில அரசு முறையாக புரிந்து கொண்டு செயல்பட வேண்டும் என்று கூறினார். இங்கிலாந்துக்கு எதிரான முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா வெற்றி பெற 259 ரன் என்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. பர்மிங்ஹாமில் நடைபெற்ற ஒரு போட்டியில் முதலில் பேட் செய்த இங்கிலாந்து 47.5 ஓவரில் 258 ரன் எடுத்துள்ளது. இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவடைந்தது.

0: கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீ போரினாய்.

0: வணக்கம் வணக்கம் வணக்கம் நேயர்களுக்கும் இனிமையான இரவு வணக்கம். 8:06 கடந்து போயிட்டுருக்கு. நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களோட நான் உங்கள் ஆர்ஜே கௌதம். நீக்கு ஒரு நாள் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க. இன்றைக்கி ஒரு சூப்பரான தலைப்பில் நம்ம பேச போகிறோம். ஸோ எல்லாருக்கும் ஒரு வேலை செய்யணும், இல்லை நம்ம ஒரு ரெகுலராக ஒரு ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம், இல்லை படிச்சுட்ருக்கோம், இல்லை ஏதாச்சும் நம்ம அச்சீவ் பண்ண சாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய எண்ணங்கள் இருக்கும், நிறையா கோல் இருக்கும். ஸோ இந்த மாதிரியான பட்சத்தில் நமக்கு வந்து ஒரு ஒரு ஊக்கம் வெளியிலேருந்து கிடச்சா நல்லாயிருக்கும்னு நம்ம நினைப்போம். ஸோ அந்த ஊக்கத்தை வச்சு அடுத்த கட்டம் நம்ம முன்னேறதுக்கான முயற்சியில் ஈடுபடுவோம். சில நேரங்களில் வெளியிலேருந்து ஊக்கம் கிடைக்காது. ஸோ நம்மளே வந்து நமக்கே ஊக்கம் கொடுத்துப்போம். செல்ஃப் மோட்டிவேஷன் சொல்லுவாங்களே, அந்த மாதிரி உங்களுக்கு நீங்கள் எப்படி ஊக்கம் கொடுப்பீங்க, ஸோ செல்ஃப் மோட்டிவேஷன் நீங்கள் எப்படி உங்களுக்கே நீங்கள் கொடுத்துப்பீங்க, எந்தெந்த டெக்னிக்லாம் யூஸ் பண்ணுவீங்க, என்ன மாதிரியான முறையில் நீங்கள் உங்களுக்கு நீங்கள் ஊக்கம் கொடுப்பீங்க அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். ஸோ நிகழ்ச்சியில் பங்கெடுக்கணும், என்ன பண்ணும், ஃபோன் எடுத்து கால் பண்ணும். 2952-0853 அப்படின்ற நம்பருக்கு, அல்லது 2838-9871 அப்படின்ற நம்பருக்கும் கால் பண்ணலாம். 044 அப்படின்ற கொடியும் சிதறி கால் பண்ணுங்க. நிகழ்ச்சியில் வரக்கூடிய இணைப்பில் வரக்கூடிய முதல் நேயர் வணக்கம். வந்த உடனே கட் பண்ணிட்டு போயிட்டாங்க. வணக்கம் வணக்கம். சொல்லுங்க, டாபிக் கேட்டிங்களா இல்ல இன்னொரு தடவை சொல்லட்டுமா உங்களுக்கு?
1: ப்ரோ எனக்கான ஒரு டாபிக் சொல்லுங்க, இன்னொரு வாட்டி ஆப்ல வரல.
0: உங்களுக்கே நீங்க எப்படி ஊக்கம் கொடுப்பீங்க, அதுதான் இன்னைக்கான டாபிக். செல்ஃப் மோட்டிவேஷன் எப்படி, எந்த மாதிரி எல்லாம் நீங்க
1: முடியும் அப்படினு நல்ல பாசிட்டிவ் திங்கிங் அப்படிங்கறத வெச்சுப்பேன் ப்ரோ. பொதுவா யாராவது ஒன்னால முடியும், அது எப்படி முடியாம போகும், எல்லாம் முடியும் அப்படின்ட்டு நேர்மறையா பாசிட்டிவ் திங்கிங் பண்ணுவேன். ரெண்டாவது வந்து மற்றவங்களை, யாராவது ஒத்தவங்களை என்னுடைய லைஃப்ல இன்ஸ்பைரிங்கான பர்சனா வைப்பேன்.
0: ஓகே,
1: அது வந்து நம்மள வந்து ஒரு புஷ் ஃபேக்டரா கொடுக்கும். உதாரணத்துக்கு
0: அப்படின்னாங்க, அதுக்கப்புறம் அவருடைய வாய்ஸ் கேட்கல.
1: நான் பார்த்துப்பேன். ஸோ இன்ஸ்பைரிங்கான பர்சனுடைய கேரக்டரிஸ்டிக், அவர் ஃபாலோ பண்ண விஷயங்களை நான் ஃபாலோ பண்ணணும்.
0: ஓகே ஓகே,
1: பல இடங்கள்ல இருக்கு ப்ரோ. ஸோ இந்த ரெண்டு விஷயமே நான் ஃபாலோ பண்ணுவேன்.
0: சூப்பர் சூப்பர், தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க, மோட்டிவேட்டடா இருங்க.
1: ஆமா, ரொம்ப நல்லா ஃபாலோ பண்றேன்.
0: சூப்பர் சூப்பர், நன்றி.
1: தேங்க்யூ தேங்க்யூ ப்ரோ.
0: வணக்கம்.
2: ஹலோ
0: வணக்கம்.
2: வணக்கம் பொன்னேரி ஜெகன், கலி நம்ம பேசுறேன். நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கு. லைனே கிடைக்க மாட்டேன், வந்த நேரம் வராங்க, எப்பதான்
0: சொல்லிட்டு போங்க. ஆமா, புது அடுத்தடுத்து கால் பண்ணவங்களே பண்ணிட்டு இருக்காம புதுசு புது நேயர்களுக்கு வாய்ப்பு கொடுத்தா நல்லா இருக்கும். அது நம்ம சொல்லிட்டே தான் இருக்கோம் திரும்ப திரும்ப.
2: 6 மணிக்கு வந்தவங்களும் வராங்க, கொஞ்சம் வராம இருக்கு. நான் ஒரு நாளைக்கு ஒரு வருஷம் வருது, ஆக்சுவலி வர்றது.
0: உங்களை மாதிரி எல்லாரும் இருந்தா நல்லா இருக்கும்.
2: கண்டிப்பா. எனக்கு பாத்தீங்கன்னா இந்த வேலை எல்லாம் செய்வாங்க பாத்துட்டீங்களா, ஆக்சுவலி நம்ம வந்து ஒருத்தர் நம்மளுக்கு தெரிஞ்சுக்க, நம்ம இந்த டைலர் வேலையில பாத்தீங்கன்னா நிறைய வேலை இருக்கு, தைப்பாங்க, கடல் மாதிரி. நான் தான் இதுல கத்துக்கிட்டேன்னு எவனாலயும் சொல்ல முடியாது, யாராலயும். அது பார்த்துட்டு எனக்கு தெரிஞ்சவங்க நிறைய பேர் பெரிய பெரிய வேலை எல்லாம் செய்வாங்க, மாடல் ஜாக்கெட்டு அதெல்லாம் ஆடி ஒர்க் எல்லாம் பண்ணுவாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ஆச்சரியமா இருக்கும். நம்ம பேண்ட் சட்டை தவிர எதுவுமே தைக்க தெரியலையே, அதெல்லாம் பார்ப்போம். ஆனா உள்ளுக்குள்ள சொல்லுவோம், உன்னால கத்துக்க முடியும் அப்படின்னு நான் இது பண்ணுவேன், என்கரேஜ் பண்ணிக்கிட்டு நானே மனசுக்குள்ள ஆஹா உன்னால முடியுண்டா அப்படின்னு நினைச்சுதான். அதே போல வாய்ஸஸ் எல்லாம், நிறைய வாய்ஸஸ் நான் ட்ரை பண்ணேன். ஆக்சுவலி நம்மளால ஏன் முடியாது, இவங்க வாய்ஸ் எடுக்கக்கூடாது, அவங்க வாய்ஸ் எடுக்கக்கூடாது, நிறைய வாய்ஸ், ஒரு 50-60 வாய்ஸ் கிட்ட நான் எடுத்துட்டேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆமா, இன்னைக்கு வந்துட்டேன், ஒரே ஒரு அர்ஜுன் தாஸ் வாய்ஸ் பேசிட்டு போயிடுறேன். சரிங்களா?
0: வணக்கம்.
3: ஹலோ
0: வணக்கம், யாருங்க இந்த கால் பண்ணிருக்கீங்க?
3: நான் மச்சரி மந்தவடியில இருந்து பேசுறேன்.
0: சொல்லுங்க.

0: நீங்க எப்படி உங்களுக்கே ஊக்கம் கொடுத்துப்பீங்க?
1: நான் வந்து சாங்ஸ் கேட்பேன் சார், மோட்டிவேஷனான சாங்ஸ் கேட்பேன்.
0: ஓகே,
1: யாராவது நமக்கு வந்து மோட்டிவேட் பண்ற மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும் எனக்கு.
0: ஓகே,
1: அதனால அப்படி ஒரு
0: விஷயத்தை
1: நான் கையாளுவேன்.
0: ஓகே, சோ சாங்ஸ் கேட்டா அது மூலமா நீங்க ஊக்கம் அடைவீங்க.
1: ஆமா, ஏனா மத்தவங்க எதிர்பார்த்தா அவங்க சம் டைம்ஸ் நம்ம டிஸ் பண்ணிட்டாங்கனா கூட நம்ம மைண்ட் செட் சேஞ்ச் ஆக வாய்ப்பு இருக்கு. பட் இது வந்து அந்த மாதிரி சேஞ்ச் ஆக வாய்ப்பு இல்ல, நம்மளுடைய தாட்ஸ் தான் அதுல போகும்.
0: சோ சூப்பர் சூப்பர் சூப்பர், அருமை அருமை, நன்றி பகிர்ந்ததுக்கு.
1: தேங்க் யூ சார்.
0: வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம், யாரங்க இந்த கால் பண்ணிருக்கீங்க?
2: தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு பாபு.
0: சொல்லுங்க, நீங்க எப்படி உங்களுக்கு ஊக்கம் கொடுப்பீங்க?
2: நன்றி
0: பகிர்ந்ததுக்கு. வணக்கம்.
3: ஹலோ.
0: வணக்கம்.
3: வணக்கம் சார், கௌதம் சார், இனி இரவு வணக்கம். கோயம்புல இருந்து பார்த்துப்பேன்.
0: நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
3: நல்லமா இருக்கு சார், உங்ககிட்ட பேசி ரொம்ப நாள் ஆச்சு.
0: ஆமா, ரொம்ப நாள் ஆயிடுச்சு. சொல்லுங்க.
3: அதாவது வாழ்க்கையில எதுவுமே முடிவு பண்ணணும்னா முயற்சி எடுத்தாதான் முடியும். முயற்சி திருவினாயக்கம் ஒரு இதுவே சொல்லியிருக்காங்க, ஒரு பழமொழி. முடியாதது எதுவும் இல்லை சார், முடியாதது ஏதாவது ட்ரை பண்ணா எல்லாமே முடிக்கலாம்.
0: சூப்பர் சூப்பர், தொடர்ந்து முயற்சி பண்ணுங்க, அது உங்களுடைய லைஃப் உங்களுக்கு எக்ஸாம்பிளா இருக்கும்.
3: போன் கூட லைனை பிடிக்கிறது பெரிய விஷயம்.
0: அதுக்கு ஆஹா, எங்க இருந்து எங்க கனெக்ட் பண்றீங்க பாத்தீங்களா?
3: நாங்கலாம் உங்களோட ஃபேன் சார். வாழ்க்கை.
0: ஐயோ, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நன்றி நன்றி.
3: தேங்க் யூ சார்.
0: நன்றி நன்றி. சூப்பர், இந்த மாதிரி தான் எதிர்பார்க்குறேன். தொடர்ந்து பேசலாம், நிறைய பேருக்கு நிறைய இருக்கும். ஒரு பாட்டு கேட்டு வருவோமே நிகழ்ச்சியினுடைய தொடக்க பாடலா, முதல் பாடலா, விண்ணை தாண்டி வருவாயா படத்துலேருந்து ஒரு பாடல் வந்துருக்கு. விஜய் பிரகாஷ், சூஷன் பிளேஸ் எல்லாரும் சேர்ந்து பாடின பாடல். அதுக்கப்புறம் ஏஆர் ரஹ்மானுடைய இசையில் வந்துட்டே இருக்குது விண்ணை தாண்டி வருவாயா படத்தில் ஒரு சூப்பரான பாடல். கேட்டு இணைந்திருங்க விவித் பாரதி, தமிழகம் 102.3, மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: 8:18 கடந்து போயிட்டு இருக்கு. நீ கோரினால் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க. உங்களுக்கு நீங்க எப்படி ஊக்கம் கொடுப்பீங்க அப்படின்றதான் இன்னைக்கான நம்ம நிகழ்ச்சியினுடைய தலைப்பு. அடுத்த நேர்கிட்ட பேசலாம். வணக்கம்.
1: வணக்கம், கவி சுந்தரமூர்த்தி சென்னை கொளத்தூர்ல இருந்து பேசுறியா? இரவு வணக்கம் கௌதமையா.
0: இரவு வணக்கம். சொல்லுங்க, உங்களுக்கே நீங்க எப்படி ஊக்கம் கொடுப்பீங்க?
1: எனக்கு பாராட்டுனா, அவர் விவேகானந்தர் சொல்லுவாரு, உன்னை பாராட்டவில்லையே என்று நீ கவலைப்பட வேண்டாம், நீ உனது இடதுகை எடுத்து வலது கையில் வைத்து உன்னை நீயே பாராட்டிக்கொள். இதை விட வந்து பெரிய பாராட்டு உனக்கு தேவையே இல்லை, உன்னை நீயே பாராட்டிக்க அப்படின்னு. என்னை பொறுத்த வரைக்கும், எது சரியோ, எது தர்மமோ, எது அனைவரும் விரும்புகிறார்களோ அதைத்தான் நான் செய்வேன், இயற்கைக்கு மாறாக செய்ய மாட்டேன். இப்ப என்னை கவிதை எழுத சொல்லி யாருமே சொல்லவே இல்லை. 18 வயதுல ஆரம்பிச்சேன், 50 வருஷம் ஆச்சு வந்தது. தொடர்ந்து எழுதி நேரிக்க வந்து நான் நிறுத்தலாமான்னு பார்த்தேன். இல்ல, நீ நிறுத்தாத, நீ எழுதி மூச்சு எடுக்க வரைக்கும் நீ எழுதுவேன்னு சொல்லிட்டு எண்ணி பார்த்தா 13,200 கவிதைகளும் 400 பாடல்கள் வருது. இன்னைக்கும் எழுதிட்டு இருக்கேன். நான் நாளைக்கு காலையிலயும் ராஜ மியூசிக்ல நான் பேசிட்டு இருப்பேன். நான் வந்து நான் தொடர்ந்து பேசி காமராஜர் நாடாரை பத்தி பேசுவேன். நானு ரொம்ப அருமையா இருக்க வந்து நாளை ஒண்ணு பாருங்க. வந்து வாய்ப்புக்கு நன்றியா.
0: நன்றி நன்றி. தொடர்ந்து உங்களுடைய பணியை செஞ்சுட்டே இருக்கேன். நன்றி.
1: நன்றியா.
0: வணக்கம்.
2: ஹலோ.
0: வணக்கம். யாருங்க இந்த கால் பண்ணிருக்கீங்க?
2: நான் கொடங்கியூர்ல இருந்து தேவிகா பேசுறேன் சார்.
0: சொல்லுங்க, நீங்க எப்படி உங்களுக்கே ஊக்கம் கொடுப்பீங்க?
2: எனக்கு நானும் ஊக்கம் கொடுக்கறது, நான் எந்த ஒரு டெய்லரிங் கிளாஸ் நான் போனது இல்ல சார். நான் வந்து பிளவுஸ் தைப்பேன், ஷர்ட் தைப்பேன், ஹேண்ட் பேக், என்னோட தேவைங்கிற எல்லாமே ஃப்ரெண்டுங்களுக்கு எல்லாமே கொடுப்பேன். ஹேண்ட் பேக் எல்லா வித மாடலும் தைப்பேன் சார்.
0: இது நீங்களே கத்துக்கிட்டது?
2: ஆமா, நானே.
0: எப்படி?
2: எல்லா வித மாடல், என்ன மாடலுடைய பிளவுஸ் என்ன பாக்கறனா அந்த மாடல் அப்படியே தைச்சிருவேன்.
0: ஆஹா, கிராஸ்பிங் பவர் உங்களுக்கு
2: எல்லாம். ஆமா, எல்லா பேகும் தைப்பேன்.

0: மணி பர்ஸ் இருக்கேன். ஆமாங்க, அப்ப கட்ட போய் நானே ரெடி பண்ணி மத்த தெரிஞ்சவங்களுக்கு எல்லாருக்கும் கொடுப்பேன். என்ன போர் அடிக்கும் போது மிஷின் உட்காந்து இதுதான் எனக்கு பொழுதுபோக்கு. ஆமா.
1: சோ இதுக்கு நீங்க உங்களுக்கே நீங்க வந்து ஒரு மோட்டிவேஷன் கொடுத்துட்டு வேலை செய்வீங்க.
0: ஆமாப்பா, ஆமா.
2: புத்துணர்ச்சியோட
1: இருக்கு, சூப்பருங்க, சூப்பர், நல்லா இருக்கு. நன்றி,
2: நன்றி, நன்றி சார்.
1: வணக்கம்.
3: வணக்கம் சார்.
1: வணக்கம், யாரங்க இருந்து கால் பண்ணிருக்கீங்க?
3: நான் பெருமாள்பட்டில இருந்து விஜயரேணிங் சார்.
1: சொல்லுங்க, உங்களுக்கே நீங்க எப்படி ஊக்கம் கொடுப்பீங்க?
3: நான் வந்து யூத் படத்துல வர சந்தோஷம் சந்தோஷம் அந்த பாட்டு தாங்க சார்.
1: ஆஹா, பாட்டு கேப்பன்னு பொதுவா சொல்லாம அந்த படத்துல இந்த பாட்டா?
3: இந்த பாட்டுல எல்லாமே வந்துருங்க சார், வரி எல்லாமே.
1: வாழ்க்கைக்கு தேவையான எல்லாமே அதுல சொல்லிருப்பாங்க இல்லையா?
3: ஆமாங்க சார், மார்னிங் அலாரமே என்னோட இதுதான்.
1: ஆஹா, அப்போ எல்லாரும் நீங்க வந்து மோட்டிவேஷனா தான் இருக்கீங்க.
3: ஆமாங்க சார்.
1: சூப்பருங்க, சூப்பர், இப்படியே பாசிட்டிவா இருங்க. நன்றி.
3: தேங்க் யூ சார்.
1: தேங்க் யூ, தேங்க் யூ. வணக்கம்
4: சார். நான் கலா பேசுறேன் சார்.
1: சொல்லுங்க கலா, நீங்க எப்படி உங்களுக்கு நீங்க ஊக்கம் கொடுப்பீங்க?
4: சார், நானே வேற நாள் மிஸ்டி வந்துனே எல்லா வேலை செஞ்சிருக்க சார், கால் பண்ணி விடுறேன்.
1: தைரியமா இருக்கணும், தைரியமா இருக்கிறது உங்களுக்கு மோட்டிவேஷனா இருக்கும். தைரியத்தோட இருங்க, தைரியமா எல்லாத்தையும் செய்யுங்க. சூப்பர், சூப்பர், நன்றி, நன்றி, நன்றி. வணக்கம்.
5: ஹலோ.
1: வணக்கம்.
5: வணக்கம் சார். இரவு வணக்கம்.
1: இரவு வணக்கம். யார் அங்கிருந்து கால் பண்ணிருக்கீங்க?
5: கோபாலகிருஷ்ணன் சார்.
1: சொல்லுங்க, சொல்லுங்க
5: சார். நான் வந்து எப்பவுமே என்னுடைய இது வந்து நேர்மையாகவும் நல்லபடியாகவும் எல்லாருக்கும் ஒரு உதவியாக தான் நான் பண்ணியிருப்பேன் சார். இது வந்து 60 வயசு ஆச்சு. என்னுடைய வேலையை நான் டக்கு டக்குன்னு செஞ்சிருப்பேன். அதுவும் எனக்கு மனசுத்தி மன இது சார்.
1: சூப்பருங்க, சூப்பர், நன்றி, நன்றி. 8:23 கடந்து போயிட்டுருக்கு. எல்லாரும் எப்படிலாம் வந்து செல்ஃப் மோட்டிவேட்டடாக இருப்போம், அதாவது தங்களுக்கே தாங்கள் ஊக்கம் எப்படி கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக சொல்லிட்டுருக்கீங்க. தொடர்ந்து பேசலாம். இப்போ ஒரு சூப்பரான பாடல் வந்துட்டே இருக்குது. வேங்கை படத்திலருந்து தேவி ஸ்ரீ பிரசாத்துடைய குரலில், ஹரி வரிகளில், தேவி ஸ்ரீ பிரசாத்துடைய இசையில் கேட்டு அடைந்துருங்க. விவித் பாரதி, தமிழ் FM 102.3.

0: நீ கோரினாய்.
1: எட்டு மணி 28 நிமிஷம் கடந்து போயிட்டு இருக்கு. நீ கோரினால் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க. உங்களுக்கே நீங்க எப்படி ஊக்கம் கொடுப்பீங்க அப்படின்ற தலைப்புல தான் பேசிட்டு இருக்கோம். நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம். வணக்கம், லைன்ல இருக்கீங்க, பேசுங்க.
2: வணக்கங்கள். கௌதம புத்தரே, நலம் நலமரியாவல் நாகர்கோயில் மந்திரமூர்த்தி பேசுறேன்.
1: நல்லா இருக்கு, நீங்க எப்படி இருக்கீங்க?
2: சேமமா இருக்கிறோம்.
1: சொல்லுங்க.
2: பேசினது, அதாவது போன வருஷம் இதே டேட்ல நான் உங்ககிட்ட பேசினேன். அது ஒரு சம்பவம் நடந்தது. அப்பதான் உங்க பெயர் கூட ஒப்பிட்டு சொன்னேன்.
1: ஓகே,
2: ஞாபகம் இருக்கு நினைக்கிறேன்.
1: ஆமா, அது டேட் மேற்கொண்டு ஞாபகம் வச்சிருக்கீங்களா?
2: ஆமா ஆமா ஆமா ஆமா ஆமா. கௌதம புத்தரத்தோட பெங்களூர்ல கௌதம் ராமச்சந்திரன் கரு சொன்னேன், ஞாபகம். சரிங்க. அப்புறம் நீங்க சொன்ன தலைப்புக்கு, அதாவது வந்த திம்பம் எது வந்தாலும் வாடி நின்றால் ஓடுவதில்லை. அப்புறம் வந்து நாம வந்து நம்மள வந்து பேரண்ட்ஸ் எல்லாம் டயராக்கி விடுறாங்க, ஸ்கூலுக்கு விடுறாங்க, காலேஜ் விடுறாங்க, உத்தியோகம் பாக்குறதுக்கு முயற்சி பண்ணி எல்லாம் செய்யறாங்க. அப்புறம் நம்மளே நாம நம்ம பாதையை நமக்காக வழி வகுத்துக்கணும். அப்புறம் காலை எழுந்த பின் நாளைய செய்தி கையில் கனி கையில் கிடைத்த பின் வரிகள்லாம் வரும் பாத்தீங்களா? அப்புறம் வந்த துன்பம் எது இருந்தாலும் வாடு நின்றாலும் ஓடுவதில்லை. அப்புறம் எல்லாம் கடந்து போகுமடா இந்த உண்மையை கண்டவன் ஞானியரான சூதுகமும் படத்துல படிச்சாரே அவரு. அது மாதிரி நிறைய இருக்கிறது. அப்புறம் நான் வந்து எனக்கு நானே நீதிபதி, நானே ராஜா, நானே மந்திரின்னு சொல்லிட்டு எதையும், அதாவது ஐடியா கேட்கறதுக்கு கேட்பேன், ஆனா வந்து எனக்குன்னு மனசாட்சியில ஒண்ணு இருக்கு. அப்புறம் எனக்கு இந்த தனித்திறமை ஒண்ணு இருக்கு. அதுல நாம வந்து ஏற்கனவே கொஞ்சம் அனுபவப்பட்டிருப்போம் பாத்தீங்களா? நம்ம அந்த வழித்தடத்துல பயணிச்சா நமக்கு வந்து எல்லாமே பலிதமாகங்கிறது இதுலதான் அந்த ஒரு ஃபார்மேட்லதான் பயின்றிருக்கேன்.
1: சூப்பர் சூப்பர், அதே மாதிரி போயிட்டே இருங்க. நன்றி,
2: வணக்கம்.
1: நன்றி, வணக்கம்.
3: வணக்கம் சார்.

0: தமிழ் ராஜசேகர் சார்.
1: சொல்லுங்க, உங்களுக்கே நீங்க எப்படி ஊக்கம் கொடுப்பீங்க?
0: ஊக்கம் அதான் எனக்கே நான் ஊக்கப்பட்டீங்கன்னா எப்படின்னாக்கா, முதல்ல வந்து நல்ல சிந்தனை இருக்கணும் சார். அப்புறம் வந்து தியானம் பண்ணணும். யாராவது ஏதாவது சொன்னா கூட இந்த காலில் வாங்கி அந்த காலில் விட்டுடணும்.
1: டோன்ட் கேர் அப்படின்னு கிளம்பிடணும்.
0: ஆமா, விட முடியாது. இருந்தாலும் அது வந்து நம்ம ஒரு உதாரணத்தை சொல்றது.
1: ஓகே, எது தேவையோ அதை எடுத்துக்கலாம், தேவையில்லாததை வேணா எடுத்துக்க வேணாம், அப்படி சொல்லிக்கலாமா?
0: அது ஸ்டோர் பண்ணக்கூடாது பிரெயின்ல.
1: ஓகே,
0: அப்படின்னா ஊக்கம் ஆயிடும் ஆட்டோமேட்டிக்கா. அப்படி இல்லைன்னா பாட்டு கேட்டா சரியாயிடும்.
1: பாட்டு கேட்டா நான் அப்படியே பயங்கர எனர்ஜி கிடைச்சிடும்.
0: ஆமா, ஆட்டோமேட்டிக்கா வந்துடும் சார். அதாவது டிசைன் மாறிடும் இல்லையா, அந்த இதெல்லாம் மாத்திரும் அப்படியே. அதுக்கு நம்ம 102.3 101.4 நமக்கு என்கரேஜ் பண்ணும்.
1: சூப்பர் சூப்பர்,
0: தேங்க்யூ சார்.
1: நன்றிங்க, நன்றி. வணக்கம்.
2: ஹலோ சார். வணக்கம் சார்.
1: வணக்கம்.
2: நலமா இருக்கீங்களா சார்?
1: நலமா இருக்கேன், நீங்க?
2: உலகமே பயப்படுமா சார்? நெப்போலியனாலே உலகத்தை ஜெயிக்க முடியும்னா நம்மளால முடியாதா?
1: கண்டிப்பா.
2: பல தோல்விகள் அடைஞ்சிருக்கேன் சார். விக்டரிஸ் அண்ட் டிஃபீட்ஸ் அண்ட் ட்ராஜடிஸ் ஆஃப் கிங் டேவிட் அப்படின்னு பைபிள் இருக்கு சார். தாவூத் மன்னரின் வெற்றிகளும் தோல்விகளும் சோகங்களும், அது மாதிரி நிறைய சோகங்கள் அடைஞ்சிருக்கேன். அப்பலாம் வந்து சினி சாங்ஸ், பைபிள் வசனங்கள் மோட்டிவேட் பண்ணிக்கோங்க சார். நெப்போலியன் சார் நைட்ல 10 மணிக்கு 1 மணிக்கு 10 வயசுல இல்ல சார், மீன்களை பாத்துட்டு இருந்தாராம். அவங்க அம்மா சொன்னாங்களா, நைட்ல வந்து இங்க பாக்குறியாடா, உனக்கு பயமே இல்லையாடான்னு கேட்டாங்களாம். அம்மா அம்மா பயம்னா என்னம்மான்னு கேட்டாரா. அது வந்து மோட்டிவேஷனா வச்சுக்கோங்க சார். எப்போதும் நெப்போலியன் கதை இன்னொரு வாய்ஸ் கிடைக்கும் போது நிறைய படிச்சிருக்கேன் சார், சொல்றேன் சார்.
1: கண்டிப்பா கண்டிப்பா சொல்லுங்க.
2: வாய்ப்புக்கு
1: நன்றி. நன்றி நன்றி.
2: ப்ரோக்ராம் 5 மணி ப்ரோக்ராம் நல்லா இருந்தது சார்.
1: நன்றிங்க, நன்றி.
2: நன்றிங்க சார்.
1: நன்றி. வணக்கம். சூப்பர், கட் பண்ணிட்டாங்க. ஓகே, உங்களுக்கே நீங்க எப்படி ஊக்கம் கொடுப்பீங்க அப்படின்றத இன்னைக்கான தலைப்பு. வணக்கம்.
3: வணக்கம் ஐயா.
1: வணக்கம்.
3: வாழ்க வளத்துடன், சேவை ஜெய சீலம் கொள்ள மாட்டேங்கயா?
1: சொல்லுங்க.
3: எனக்கு நானும் ஊக்கம் கொடுத்துருப்பையா, கொஞ்சம் சோர்வு ஏற்பட்டால் உடனே எனக்கு பிடித்தமான விஷயம் மெல்லி விஷயம் உடனே கேட்பேன்.
1: ஓகே,
3: அப்படி இல்லைனாங்க வண்டி எடுத்துன்னு போய் சும்மா அப்படியே ஒரு டீ சாப்பிட்டு நம்மளோட ஒரு 10 நிமிடம் ஆகுது என்னுடைய இதாக போய் ஊக்கம் வந்துடும்.
1: சூப்பர் சூப்பர், நன்றிங்க, நன்றி நன்றி. 8:33 கடந்து போயிட்டு இருக்கு. நிகழ்ச்சியில் பாடல் கேட்டுட்டு தொடர்ந்து பேசலாம். யூத் படத்திலிருந்தான் பாடல் வந்துட்டே இருக்கு. எஸ்பி பாலசுப்ரமணியம் குரல்ல, வைரமுத்து வரிகளில், மணிஷ் சர்மா இசையில. கேட்டுடைந்திருங்க விவித் பாரதி, தமிழகம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: ஹாய் நிஷா, ரேடியோல என்ன கேட்டுட்டு இருக்க?
1: வா நிறை, விவத் பாரதி தமிழ் எஃப்எம் தான் கேட்டுட்டு இருக்கிறேன். உனக்கு ஒண்ணு தெரியுமா, இன்னைக்கு நான் ஒரு க்வெஸ்சனுக்கு கரெக்டா ஆன்சர் பண்ணிட்டேன்.
0: அட அப்படியா? அவங்க டாபிக்ஸ், கேக்குற க்வெஸ்சன் எல்லாம் சூப்பரா இருக்கும். எனக்கும் கலந்துக்கணும்னு ஆசையா இருக்கு.
1: அப்ப கலந்துக்க வேண்டியது தானே?
0: நானும் நிறைய தடவை போன் பண்ணி ட்ரை பண்ணிட்டேன், எங்க போன் லைனே கிடைக்க மாட்டேங்குது. என்ன பண்றது, எனக்கும் பேசணும்னு ஆர்வமா இருக்கும்ல.
1: விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3
2: அனைவரையும் வரவேற்போம்,
1: வாய்ப்பளித்து மகிழ்வோம்,
2: புதியவர்களும் நம்மோடு இணையட்டும்.
3: விளையாடு விளையாடு, வாழும் வரைக்கும் விளையாடு.
4: 8:38 கடந்து போயிட்டு இருக்கு. இன்னைக்கு ஒரு நாள் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க. உங்களுக்கே நீங்க எப்படி ஊக்கம் கொடுப்பீங்க, அதான் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியினுடைய தலைப்பு. வணக்கம்.
5: ஹலோ.
4: வணக்கம். யாருங்க இந்த கால் பண்ணிருக்கீங்க? சொல்லுங்க.
5: நான் வந்து என் வேலையை நல்லபடியா செய்வேன் சார். டெய்லர் வேலை எல்லாம் இல்லாத பேட்டர்ன் கொடுத்தாலும் செய்துக்கிட்டே இருப்பேன். நல்லா கலர் பேருக்கு நல்லா வாங்கி கொடுத்தேன். என்னதான் ஏமாத்திட்டு புத்தம் முன்னாடி இறந்துட்டாங்க. 22 வேலை செய்யுதா ஸ்ரீநகர்ல பாத்திமா பிளாசால உமன்ஸ் பேரா டெய்லர். அது அவங்கதான் 22 கார்பரேஷன்ல வேலை செய்யறதா கூட எதுனா கட்டிருக்கேன் சார். ரெண்டு பேரும் ஏமாத்திட்டு இறந்துட்டாங்க.
4: முயற்சி விடாதீங்க, முயற்சி பண்ணுங்க, கண்டிப்பா நடக்கும்.
5: சேலம் பக்கத்துல 50 கோடி சொத்துக்கார் சார். ஆஞ்சநேயர் கோயில்.
4: வணக்கம். வணக்கம். யாரங்க இந்த கால் பண்ணிருக்கீங்க? சொல்லுங்க.
6: சென்னையில இருந்து.
4: நீங்க எப்படி உங்களுக்கே ஊக்கம் கொடுப்பீங்க?
6: ஹலோ.
4: நீங்க உங்களுக்கே எப்படி ஊக்கம் கொடுத்துப்பீங்க? செல்ஃப் மோட்டிவேட்டடா எப்படி இருப்பீங்க?
6: படிக்கிறதுக்கு.
4: படிக்கிறதுக்கா? என்ன பண்ணுவீங்க?
6: நானே படிக்கணும்.
4: சோ உங்களுக்கே நீங்க சொல்லிப்பீங்க.
6: ஆமா.
4: ஓகே ஓகே, சூப்பர். நல்லா படிங்க. ஆல் தி பெஸ்ட்.
6: தேங்க் யூ.
4: வணக்கம்.
7: கொடுங்கலந்து தனியாசன் பேசுறேன்.
4: சொல்லுங்க.
7: நாம வந்து கால முடிச்சு கடத்திருப்போம். ஆனா கொஞ்சம் டயர்டா இருக்குமா, அடுத்தவங்க வேலைக்கு போறதை பார்த்து கால் பண்ணி போவாங்கல்ல, அதை பார்த்து நம்ம கொஞ்சம் தெம்பு ஆகிடலாம்.
4: கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம்னு தோணும் போது மத்தவங்க எல்லாம் வேலை செய்யும் போது ஆஹா நம்மளும் வேலை செய்யணும்ன்ற ஒரு ஊக்கத்தை எடுத்துப்பீங்க. அருமை அருமை, சூப்பருங்க. நன்றி.
7: நன்றி. வணக்கம்.
4: நன்றி. வணக்கம்.
8: வணக்கம் சார்.
4: வணக்கம். யாரங்க இந்த கால் பண்ணிருக்கீங்க? ஒவ்வொருத்தங்களுக்கு ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஒவ்வொருத்தங்களுக்கு ஒரு சிலர் பார்க்கணும், ஒரு சிலர் வேலை செய்யறத பார்த்தா ஊக்கம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக பகிர்ந்துட்டு இருக்கீங்க. தொடர்ந்து பேசலாம். இப்போ நிகழ்ச்சியில் ஒரு சூப்பரான பாடல் வந்துட்டே இருக்கு. ஆதவன் படத்திலிருந்து பெனி டயால் பண்ண பாடல், ஹாரி ஜெயராஜ் இசையில.

0: என்ன செல்வா, போன மாசம் மரத்தெல்லாம் வெட்டிட்டு இருந்த, இப்ப பார்த்தா நிறைய மரக்கன்றுகள் நட்டு வச்சிருக்க. அதுவும் தோட்டத்துக்கு நடுவுல இலை தழையெல்லாம் அக்கம் பக்கம் வீட்டுல கொட்டாத மாதிரி.
1: ஆமா அக்கா, மரத்தை வெட்டினதால கொஞ்சம் மனசு சங்கடமாதான் இருந்துச்சு.
0: அது சரி செல்வா, நான் போன தடவை சொன்ன மாதிரி இலை தழை மத்த காய்கறி பழத்தோள்கள் எல்லாத்தையும் கொட்டுற மாதிரி குழி அமைச்சியா?
1: அதோ பாருங்க, தோட்டத்துக்கு கடைசியில 4 அடிக்கு குழிய வெட்டி அதுல இலை தழையெல்லாம் கொட்டி 100 நாட்கள் ஆன உடனே இயற்கை உரம் ஆயிடும். அதை எடுத்து இந்த மரக்கன்றுகளுக்கு போட்டுருவேன்.
0: அதே சமயத்துல முள்ளு செடியா இருந்தா எரிச்சுதான் ஆகணும். அந்த அளவுக்கு அதுல இருந்து வெப்பம் இருக்காது. அந்த சாம்பலையும் இந்த குழியிலேயே போட்டுடு, இயற்கை உரமும் கிடைச்சிரும், நல்ல தரமான காய்கனியும் நமக்கு கிடைக்கும்.
1: அக்கா இன்னொன்னு யோசிச்சேன், மரத்தை வளர்க்கறதுனால கோடை காலத்துல குளிர்ச்சியான காத்து நமக்கு மட்டும் இல்லாம அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களுக்கும் கிடைக்கும் இல்லையா?
0: அது இல்லாம செல்வா, நீ செய்யறது மட்டும் இல்லாம உன்னோட கல்லூரியில படிக்கிற பசங்களுக்கும் சொல்லி கொடு, அவங்களும் அவங்கவுங்க வீட்டுல செய்வாங்கல்ல.
1: கண்டிப்பா சொல்லிட்டா போச்சு, இந்த கல்வியும் ரொம்ப முக்கியம் தானே அக்கா.
0: மரம் வளர்த்து மழை பெருக்கி நிலத்தடி நீரை காப்போம்.

0: எட்டு மணி 47 நிமிஷம் கடந்து போயிட்டுருக்கு. நீக்கு ஒரு நாள் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க. இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் உங்களுக்கு நீங்களே எப்படி ஊக்கம் கொடுப்பீங்க அப்படின்றத பற்றி தான் பேசிகிட்ருக்கோம். வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம். யாரங்க இந்த கால் பண்ணியிருக்கீங்க?
1: சண்முகர் பேசுகிறேன் சார்.
0: சொல்லுங்கள்.
1: துணிந்து மேல் துணிந்து செல், உங்க வீட்டுக்காக பெண் வைக்க கூடாது. அதே மாதிரி வெற்றி படி கட்டு மாதிரி ஒரு ஒரு படிக்கட்டா நம்ம ஏறி போகணும் சார். அதே மாதிரி நம்ம தொழில் வளத்துல வந்து இன்னைக்கு நடக்கிறது, இன்னைக்கு நடந்ததை இன்னைக்குதான் முயற்சிக்கிட்டு இருக்கணும். நேற்று நடந்ததை நினைச்சு பாத்துக்கிட்டீங்கன்னா சோர்வு தான் கிடைக்கும். இன்பத்தை கண்டு நம்ம தோழ்ந்து விட கூடாது. இதெல்லாம் நான் வந்து கடைபிடிச்சுக்கிறேன்.
0: உங்களுக்குள்ள நீங்களே அதை சொல்லிக்கிட்டே அதை ஃபாலோ பண்றீங்க. சூப்பருங்க, சூப்பர். நன்றி. தொடர்ந்து இப்படியே இருங்க. வணக்கம்.
2: கௌதம் சார், இரவு.
0: இரவு வணக்கம்.
2: அடையாள வீட்டிலிருந்து ஆசீர்வாத் ராஜேஸ்வரி பேசுறேன் சார்.
0: சொல்லுங்க.
2: தலைப்பு ரொம்ப அருமையா இருக்குது, பாட்டு நல்லா சூப்பரா இருக்கு.
0: நன்றி.
2: விஜய் பாட்டு ஒன்று வைங்க சார், சூப்பரா.
0: இப்ப போனதே லாஸ்ட் பாட்டு, அது நான் லாஸ்ட்டுக்கு முன்னாடி பாட்டு போட்டிருந்தேன்.
2: சரி சார், சரி.
0: சொல்லுங்க, அதெல்லாம் இருக்கட்டும். நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு நீங்க எப்படி ஊக்கம் கொடுத்துப்பீங்க?
2: எங்க பொண்ணுதான் ஊக்கம் கொடுக்கும் சார். சார், டைலர் அந்த அம்மா அழுவ எடுக்க மாட்டாங்க சார், அவ்வளவு சர்வீஸ். அப்படி லேடிஸ் போதும் போதும் அப்படியே வயசா அந்த அழுவது கரெக்டா பாப்பாங்க சார், கரெக்டா தேய்ப்பாங்க தூக்கி.
0: சொல்லுங்க, உங்களுக்கு நீங்களே எப்படி ஊக்கம் கொடுத்துப்பீங்க?
3: நம்மளுடைய ஊக்கம் எப்படின்னா, ஒரு கண்ணத்துல கயிறு விட்டு ஒரு தண்ணியை மோட்டுறோம் வச்சுக்கோ, அது அறந்து போகுது. அதை அறுத்து தெரியாத முடிச்சு போட்டு தெரியாத இது பண்றத புது கவர் வாங்கி தெரியும் தண்ணி வந்து வாழை கொண்டு கொண்டுக்குது. எனக்கு பாதாள கொச பொறுத்தே எடுத்துக்கலாம், நம்மளுக்கு ஈஷா போடுது. ஆதங்கம் வந்து முயற்சி வந்து வெற்றிகரமா முடிஞ்சு போடும். நீங்க எப்படி சொல்ல? இன்னொன்னு, ஒரு நம்பர் ஒரு 6-8 மாசமா அந்த நம்பர் நமக்கு ஏர்போர்ட்ல போட்டு பிசி இது இன்னும் வருது, ரிங்கு ஒரு ரிங்கு தான் போகுது, அது ஆப் ஆயிருந்து சார்.
0: எந்த நம்பருக்கு சொல்றீங்க? இந்த நம்பர்
3: 28
0: ஆரம்பிக்கிற நம்பரா?
3: ஆமா, ஒரு அந்த நம்பர் 8 மாசமா வரதே கிடையாது, இந்த நம்பர்ல தான் ஓடி நிக்குது. அப்ப நான் ஒரு வாட்டி கால் வரோம்.
0: ஓகே, நான் அத ரெண்டு நம்பர் தான் இப்போ லைன்ல இருக்கு, நான் அத ஒரு தடவை சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. நான் நிகழ்ச்சி முடிமா
3: சார்? 28 லாஸ்ட் 71 வருது இல்லங்க சார்?
0: ஆமா,
3: அந்த நம்பர் ஏர்போர்ட்ல போயிட்டு இருக்கு
0: சார். அப்படியா? சரி, நாங்க செக் பண்றோம்ங்க.
3: ஓகே சார்.
0: ஓகே, நன்றி நன்றி. வணக்கம்.
4: வணக்கம் சார்.
0: வணக்கம். யாரங்க இந்த கால் பண்ணிருக்கீங்க?
4: நான் தேவிகா, பல்லாவரத்துல இருந்து பேசுறேன்.

0: சார்.
1: சொல்லுங்க.
0: ரேடியோ கேட்டாலே ஊக்கம் வந்தா சார். தானா
1: ஆஹா.
0: அதுலயும் ஆர்ஜி இங்க பேசுறது, இந்த பாட்டெல்லாம் கேட்டாலே தானா நம்மளுக்கு ஒரு
1: அதுவே
0: சந்தோஷம்.
1: உங்களுக்கு பெரிய சந்தோஷம் ஊக்கமா?
0: ஆமா சார். ஒரு ரெண்டு
1: ஓகே
0: வரி
1: ஓகே,
0: பாடலாமா?
1: பாடுங்க.
0: தலை கோதும் இளங்காத்து செடி கொண்டு வரும், மரமாகும் விதையெல்லாம் வாழ சொல்லித்தரும். கலங்காதே கலங்காதே நீயும் நெஞ்சுக்குள்ள, இருளால விடியாத நாளும் இல்ல, நிழல் பக்கம்தான் பக்கம்தான் அது நிக்குதே நிக்குதே, முன்னெடுத்து போகையில பாதம் உண்டாகும்.

0: சூப்பர் சூப்பர், நன்றி நன்றி
1: நன்றி சார்.
0: வணக்கம்
2: சார்.
0: வணக்கம்.
2: வணக்கங்க. நான் செம்பராம கிருஷ்ணமூர்த்தி பேசுறேன் சார்.
0: சொல்லுங்க.
2: நான் என்னுடைய மனநிலை மிக வந்து நான் கந்தசரி சுக்காவசம் போய் கேட்பேன் சார். அடுத்த வாழ்க்கை முன்னேறும் போது அவரை பத்தி நான் மகிழ்ச்சி அடைவேங்க. என்னால் எந்த அளவுக்கு மற்றவங்க உதவி செய்யும் சார், அதே எனக்கு ஒரு மனநிறைவு அளிக்கும் சார்.
0: சூப்பருங்க சூப்பர், தொடர்ந்து செஞ்சுட்டே இருங்க. நன்றி.
2: சரி நன்றி சார்.
0: வணக்கம்.
3: ஹலோ.
0: வணக்கம்.
3: வணக்கம். ராஜலட்சுமி சார்.
0: சொல்லுங்க.
3: எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் அந்த நம்ம முன்னேறணும்ங்கிறதுக்கு வந்து இந்த ஒரு உற்சாகப்படுத்திக்கணும்ங்கிறதுக்கு வந்து எங்க மாமியாரை தான் நான் சொல்லணும். எப்படின்னா 10 பசங்க அவங்களுக்கு, அந்த 10 பசங்களையும் கஷ்டப்பட்டு வளர்த்து எல்லாருக்குமே கல்யாணம் பண்ணி ஒரு இடம் வாங்கி வீடு கட்டி எல்லாருக்குமே கடைசி காலத்துல வந்து அதை ஒரு இது பண்ணி எல்லாருக்குமே சண்டை வம்பு இல்லாத ஒரு ஷேர் பண்ணி ஒரு நெட் ஒரு அமௌண்ட்டும் சின்ன அமௌண்ட்டுன்னா கூட அதையும் கொடுத்து அந்த 3 பொம்பளை பசங்களுக்கும் நகை இருந்ததை கொடுத்து எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாத அந்த குடும்பத்தை கொண்டுட்டு போய் நல்லபடியா அவங்க இது வழி நடத்துறாங்க. அது வந்து அந்த மாதிரி நம்ம அந்த ஒரு இதாய் இருக்கணும்ங்கிறதுக்கு எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் அத நம்மளால முடியும், அந்த நீங்க சொல்றது மாதிரி நம்மளால முடியும்ங்கிறதுக்கு அந்த ஒரு மனசுல ஒரு உறுதி வேணுங்கிறதுக்கு அவங்கள ஒரு எடுத்துக்காட்டா வச்சுக்கிட்டு நான் வாழ்றேன். அது ஒரு என்ன நானே உற்சாகப்படுத்திக்கிறதுக்கு அது ஒரு இது.
0: ரொம்ப அழகா சொன்னீங்க, அருமை அருமை. நன்றிங்க, நன்றி பகிர்ந்ததுக்கு.
3: நன்றி சார், நன்றி.
0: அதே போல் ஃபேஸ்புக்கில் சூளை ரீஜா மனோகரன், ஓம் பிரகாஷ், தூத்துக்குடி சி பாலசுப்ரமணியம், பிரபாகரன், வி ஆர் செந்தில், என்ஆர் சி, அந்தோனிராஜ், அதுக்கப்புறம் பொன்னியம்மன் மேடு, அன்னிகணேசன், கமலாவரதன், கந்தன்வழி, சூளை ரீஜா மனோகரன், ராமகிருஷ்ணன், கொழுமங்குண்டான், பழனி கவிதா, சென்னை சிங்கர் சிவராம் நாகராஜன், மயிலை பட்டாபி, ராஜமாணிக்கம் கோபி, கார்த்திகேயன் சிவசுப்பிரமணியம், அடையாளம்பட்டு ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி, புரசேவாக்கம் சௌந்தரராஜன், வீரராகவன், ரங்கராஜன், பர்வதவர்தினி, திருமழிசை, அஸ்வினி நாகராஜ், பாலு கிருட்டினன், கண்ணன் பி, அதுக்கப்புறம் பாபு முள்ளக்காடு, செல்வராஜ், ரம்யாஜி, செந்தில் குமார், வேலுசாமி, ஹேமலதா, இவங்க எல்லாருமே ஃபேஸ்புக்லேயும் அவங்களுடைய கருத்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. ஃபேஸ்புக் மூலமாகவும் இணைப்பு ஃபோன் மூலமாகவும் இணைந்த நேயர்கள் எல்லோருக்கும் மனமார்ந்த நன்றி. அண்ட் நிகழ்ச்சி கேட்ட ரசிகர்களுக்கும் நேயர்களுக்கும் வந்து ரொம்ப நன்றி. ஸோ நம்மளுடைய நேயர்கள் சொன்ன மாதிரி நீங்களும் உங்களுக்கு நீங்களே மற்றவங்க ஊக்கம் கொடுப்பாங்க அப்படின்னு தாண்டி நீங்கள் உங்களுக்கே செல்ஃப் மோட்டிவேட்டடாக ஊக்கம் கொடுத்துக்கிட்டே இருங்க, வாழ்க்கையில் சாதிச்சுக்கிட்டே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய நிகழ்ச்சியை நிறைவு பகுதிக்கு கொண்டு வந்தாச்சு. எஸ், நிறைவாக ஒரு பாடல் வந்துகிட்டே இருக்குது. சிவாஜி படத்தில் தான் அந்த பாடல் அமைஞ்சிருக்கு. எஸ்பி பாலசுப்ரமணியம், பென்னி ரஹேனா எல்லாரும் சேர்ந்து பாடியிருக்காங்க. நான் முத்துக்குமார் அவர்கள், ஏ ஆர் ரஹ்மான் இசையில் வந்துகிட்டே இருக்கு. கேட என்ஜாய் பண்ணுங்க. விவித் பாரதி, தமிழ் எஃப்எம் 102.3, மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

சடுகுடு சடுகுடு சடுகுடு சடுகுடு சடுகுடு சடுகுடு சடுகுடு ஆடிய மரத்தடி படுபடு படுவென போத்திய புல்வெளி தொட தொட தொட தொட உடைகிற பனித்துளி சுட சுட சுட சுட கிடக்கிற இட்டி தடவென தடவென அதிர்கிற ரயில் அடி கட கட கட.

0: நேரம் 9 மணி. இனி தொடர்வது
1: ஆகாஷ்வாணி. பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள்,

ராஜாதித்தர் இங்கே பல வகை படைகள் திரட்டி தூர தேசங்களுக்குச் சென்று போர் செய்வதற்கு பயிற்சி அளித்துக் கொண்டிருந்தார் அல்லவா? சில காரணங்களினால் உத்தேசித்திருந்த காலத்துக்குள் அவர் புறப்பட முடியவில்லை.

இலங்கையில் மறுபடியும் போர் மூண்டதாகச் செய்தி வந்தது. அதை வெற்றிகரமாக முடிப்பதற்கு மேலும் படைகள் அனுப்ப வேண்டியிருந்தது. தெற்கே ஒரு பகைவனை வைத்துக் கொண்டு வடக்கே நெடுந்தூரம் சோழ நாட்டின் முக்கிய சேனா வீரர்களும் தளபதிகளும் போவதை சக்கரவர்த்தி விரும்பவில்லை. இலங்கை போர் முடிந்ததாகச் செய்தி வந்த பிறகு புறப்படலாம் என்று கூறி வந்தார். ராஜாதித்தரும் தந்தையின் வார்த்தையை தட்ட முடியாமல் பொறுமையுடன் காத்திருந்தார். ஆனால் பகைவர்கள் அவ்விதம் காத்திருக்க இணங்கவில்லை. இரட்டை மண்டலத்து சக்கரவர்த்தி கன்னரதேவனும் அதே சமயத்தில் சோழ நாட்டின் மீது படையெடுப்பதற்காக பெரிய சைன்யத்தை சேர்த்து கொண்டு வந்தான். அந்த மாபெரும் சைன்யத்துடன் அவன் தெற்கு நோக்கி புறப்பட்டு விட்டான். கங்க நாட்டு மன்னன் பூதோகனும் தன் பெரும் படையுடன் கன்னரதேவனோடு சேர்ந்து கொண்டான். வடகடலும் தென்கடலும் ஒன்று சேர்ந்தாற்போல இரட்டை மண்டல சைன்யமும் கங்க நாட்டு பூதுகன் சைன்யமும் சேர்ந்து ஒரு மகா சமுத்திரமாகி முன்னேறி வந்தது. அந்த சமுத்திரத்தில் யானைகளாகிய திமிங்கலங்கள் ஆயிரக்கணக்கிலும் குதிரைகளாகிய மகர மீன்கள் பதினாயிரக்கணக்கிலும் இருந்தன. பிரளய காலத்தில் ஏழு கடலும் சேர்ந்து பொங்குவது போல பொங்கி முன்னேறி வந்த அந்த சேனா சமுத்திரம் தென்னாட்டை அடியோடு மூழ்கடித்து விடும் என்று தோன்றியது. அந்த சைன்யத்தை பற்றிய விவரங்களை தெரிந்து கொண்டு முன்னால் வாயு வேக மனோவேகமாக ஓடிவந்து அறிவித்தன முற்றர்கள் அவ்வாறு சொன்னார். ஆனால் இதுவும் ஒரு விதத்தில் நல்லதே என்று பராந்தக சக்கரவர்த்தி கூறினார். நம்முடைய சைன்யங்களை தொலைதூரம் பிரயாணம் செய்ய பண்ணி பிரயாணக் களைப்புடன் பகைவர்களின் நாட்டில் எதிரி சைன்யத்துடன் போர் புரிய செய்வதைக் காட்டிலும் எதிரி சைன்யங்களை நமது நாட்டுக்கு சமீபமாக இழுத்து அவர்களை நலாபுரமும் மடக்கி அதம் செய்வதுதான் நல்ல போர் முறை என்று சக்கரவர்த்தி கூறினார். எதிரி சைன்யம் வடவேங்கடம் வரை நெருங்கிவிட்டது என்று தெரிந்த பிறகுதான் பிரயாணப்படுவதற்கு அனுமதி கொடுத்தார். அனுமதி கிடைத்ததோ இல்லையோ ராஜாதித்யர் புறப்பட்டு விட்டார். 300,000 காலாள் வீரர்களும் 50,000 குதிரை வீரர்களும் 10,000 போர் யானைகளும் 2,000 ரதங்களும் 320 தளபதிகளும் 32 சிற்றரசர்களும் அந்த பெரும் சைன்யத்தில் சேர்ந்து சென்றார்கள். அவர்களில் ஒருவனாகச் செல்லும் பாக்கியம் எனக்கும் கிடைத்தது. ஆனால் உயிர் பிழைத்து திரும்பி வந்த துர்பாகியசாலியுமானேன். 3 நாள் பிரயாணத்துக்கு பிறகு காஞ்சிக்கு வடக்கே 2 காத தூரத்தில் தக்கோலம் என்னும் இடத்தில் நம் படைகளும் எதிரி படைகளும் போர்க்களத்தில் சந்தித்தன. ஆதித்தா, புராணங்களில் தேவேந்திரனுக்கும் ருத்ராசுரனுக்கும் நடந்த யுத்தம் பற்றி கேட்டிருக்கிறோம் அல்லவா? ராம ராவண யுத்தம், பாண்டவர் கௌரவர் யுத்தம் பற்றியும் அறிந்திருக்கிறோம். தக்கோலத்தில் நடந்த கோர யுத்தத்தை நேரில் பார்த்தவர்கள் அந்த யுத்தங்களெல்லாம் அற்பமானவை என்றே சொல்வார்கள். நம்முடைய படைகளைக் காட்டிலும் எதிரிகளின் படைகள் சுமார் 2 மடங்கு அதிகமாயிருந்தன. 500,000 வீரர்களும் 30,000 போர் யானைகளும் அந்த சைன்யத்தில் இருந்ததாக தெரிகிறது. இருந்தால் என்ன? உன்னுடைய பெரிய பாட்டனார் ராஜாதித்தரை போன்ற சேனாதிபதி அந்த சைன்யத்தில் இல்லை. ஆகையால் வீரலட்சுமியும் ஜெயலட்சுமியும் நம்முடைய பக்கத்திலேயே இருந்து வருவதாக தோன்றியது. 10 நாள் வரையிலும் யுத்தம் நடந்தது. இரு பக்கத்திலும் இறந்து போன வீரர்களை கணக்கெடுப்பது அசாத்தியமாயிற்று. போர்க்களங்களில் கரிய குன்றுகளைப் போல யானைகள் இறந்து விழுந்து கிடந்தன. இரு பக்கத்திலும் சேதம் அதிகமாயிருந்தாலும் எதிரிகளின் கட்சியே விரைவில் பலவீனமடைந்தது. இதற்கு காரணம் என்னவென்பதை எதிரிகள் கண்டுகொண்டார்கள். புலிக்கொடியை கம்பீரமாக பறக்கவிட்டு கொண்டு ராஜாதித்தரின் யானை போகும் இடமெல்லாம் ஜெயலட்சுமியும் தொடர்ந்து போகிறாள் என்பதை அறிந்து கொண்டார்கள். எங்கெங்கே நமது படையில் சோர்வு ஏற்படுகிறதாக தென்பட்டதோ அங்கெங்கே ராஜாதித்தரின் யானை போய் சேர்ந்தது. அந்த யானையையும் அதன் மீது வீற்றிருந்த வீர புருஷரையும் பார்த்ததும் நம் வீரர்கள் சோர்வு நீங்கி மும்மடங்கு பலம் பெற்று எதிரிகளை தாக்கினார்கள். இதையெல்லாம் 10 நாளும் கவனித்து வந்த பகைவர்கள் ஒரு படுபாதகமான சூழ்ச்சியை செய்தார்கள். அது சூழ்ச்சி என்று பின்னால் தான் தெரிய வந்தது. சூழ்ச்சி செய்தவனும் அதை நிறைவேற்றி வைத்தவனும் கங்க மன்னன் பூதுகன்தான். திடீரென்று அந்த பாதகன் தன் யானையின் மீது சமாதான கொடியை பறக்க விட்டு கொண்டு 2 கைகளையும் தலைக்கு மேல் தூக்கிக் கொண்டு சரணம் சரணம் என்று கூறி கொண்டு வந்தான். அந்த சமயம் ராஜாதித்தரே சமீபத்தில் இருந்தார். புலிக்கொடி பறந்த அவருடைய யானையின் அம்பாரியை பார்த்த பின்னரே

0: பூதுகன் அவ்வாறு செய்திருக்க வேண்டும். மகாவீரராகிய ராஜாதித்தர் இவ்வாறு ஒரு பகை மன்னன் சரணாகதி என்று சொல்லிக் கொண்டு வருவதை பார்த்ததும் மனமிழகிவிட்டார். இரட்டை மண்டல சக்கரவர்த்தியே போரை நிறுத்த சமாதானம் கோருகிறாரா, அல்லது அவரை பிரிந்து பூதுகன் மட்டும் நம்மை சேர வருகிறாரா என்று தெரிந்து கொள்ள விரும்பினார். ஆகையால் சங்கநாதம் செய்து தன்னை சுற்றி நின்ற மெய்காப்பாளரை விலகச் செய்தார். பூதுகன் ஏறியிருந்த யானையை தாம் ஏறியிருந்த யானைக்கு அருகில் வரும்படி சமிக்ஞை செய்தார். பூதுகன் ராஜாதித்தரின் அருகில் வரும் வரையில் கைகூப்பிய வண்ணம் இருந்தான். அவனுடைய கண்களிலிருந்து கண்ணீர் பெருகியதையும் ராஜாதித்தர் பார்த்தார். இதனால் அவருடைய மனம் இன்னும் இழகிவிட்டது. தொழுகையுள்ளும் படையொடுங்கும் முன்னார் அழுத கண்ணீரும் அனைத்து என்னும் தமிழ்நாட்டு பெரும்புலவரின் வாக்கு அந்த சமயம் ராஜாதித்தரின் ஞாபகத்தில் இருக்கவில்லை. கண்ணீரைக் கண்டு கரைந்து விட்டார். இன்னும் சமீபமாக பூதுகனை வரவிட்டு என்ன செய்தி என்று கேட்டார். அதற்கு அவன் கூறிய மறுமொழி ராஜாதித்தரை அருவறுப்பு கொள்ளும்படி செய்தது. இரட்டை மண்டல படைகளுக்கு தோல்வி நிச்சயம் என்று தெரிந்துவிட்டால் சரணாகதி அடைந்து விடும்படி கன்னர தேவனிடம் தான் கூறியதாயும், அவனதை மறுத்துவிட்டபடியால் தான் மட்டும் தனியே பிரிந்து வந்து சரணாகதி அடைய தீர்மானித்ததாகவும் பூதுகன் கூறினான். இதை கேட்டதும் ராஜாதித்தர் அவனை கடுமையாக நிந்தித்தார். அத்தகைய நீசனை தாம் தம் கட்சியில் சேர்த்து கொள்ள முடியாதென்றும், திரும்பி போகும்படி கூறிக்கொண்டிருக்கும் போதே பூதுகன் கண்மூடி கண் திறக்கும் நேரத்தில் அந்த பயங்கரமான வஞ்சக செயலை புரிந்துவிட்டான். மறைவாய் வைத்திருந்த வில்லையும் அம்பையும் எடுத்து வில்லில் நாணேற்றி அம்பை பூட்டி எய்துவிட்டான். அந்த கொடிய விஷம் தோய்ந்த அம்பு எதிர்பாராத சமயத்தில் ராஜாதித்தரின் மார்பில் பாய்ந்ததும் அவர் சாய்ந்தார். இப்படிப்பட்ட வஞ்சனையை யாரும் எதிர்பார்க்கவில்லையாதலால் சுற்றிலும் நின்ற வீரர்கள் என்ன நேர்ந்தது என்பதையே சிறிது நேரம் தெரிந்து கொள்ளவில்லை. ராஜாதித்தர் பூதுகனை திரும்பி போகும்படி கட்டளையிட்டது மட்டும் அவர்கள் காதில் விழுந்தது. உடனே பூதுகன் தன் யானையை விரட்டி அடித்துக் கொண்டு ஓடிப்போனான். ராஜாதித்தர் யானை மேலிருந்தபடியே மரணமடைந்தார் என்ற செய்தி பரவியதும் நமது படையைச் சேர்ந்தவர்கள் அனைவருக்கும் தனித்தனியே தலையில் இடி விழுந்தது போலாகிவிட்டது. அந்த மாபெரும் துயரத்தினால் யுத்தத்தையே மறந்துவிட்டார்கள். சிற்றரசர்கள், தளபதிகள், படைவீரர்கள் எல்லோருமே செயலிழந்து புலம்பத் தொடங்கிவிட்டார்கள். அந்த நிலைமையில் பகைவர்களின் கை ஓங்கிவிட்டதில் ஆச்சரியமில்லையல்லவா?
1: இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள்.
2: இரட்டை மண்டலத்தார் என்கிற ராஷ்டிர கூட்டர்களுடனான திருமண தொடர்பு பகைமையையே வளர்த்து வந்து உச்சக்கட்டமாக தக்கோலப்போர் மூண்டது. இதை நினைவுபடுத்திப்போம். இந்த கட்டத்தில் கடம்பூரில் நடக்க போகிற கல்யாண பேச்சு பல சிக்கல்களை உள்ளடக்கி இருப்பதையும் கவனிச்சுக்கிட்டு வரோம். சரி, இந்திரனுக்கும் விருத்ராசுரனுக்கும் நடந்த பயங்கரமான மோதல் பற்றின புராண கதையை பார்ப்போம். த்வஷ்டா என்பவர் பெரிய தபஸ்வி. அவருடைய பெருமை காரணமாக இந்திரன் பகைமை கொண்டான். அவருடைய மகன் விஸ்வரூபன் தந்தையைப் போலவே கீர்த்தி பெறவே பொறாமை தலைக்கேற அவனை கொன்னுட்டான். கடும் கோபம் கொண்ட த்வஷ்டா தவ வலிமையால் இன்னொரு புத்திரனை தோற்றுவிச்சார். பேரு விருத்ரன். பழிவாங்க புறப்பட்டுட்டான் விருத்ராசுரன். பெருங்கவலைக்கு ஆளான இந்திரன் தன் குருவான பிருகஸ்பதியை அணுகி உதவி கேட்டான். நீ கொடுஞ்செயல் புரிஞ்சவன், பாவமற்ற முனிவரை கொன்றவன், பாவமோ புண்ணியமோ பலனை அனுபவிச்சே ஆகணும். இப்படி குரு சொல்லிக்கிட்டு இருந்த போதே பெரும்படையோடு வந்துட்டான் விருத்ராசுரன். இந்திரனின் கட்டுப்பாட்டில் இருந்த தேவர்கள் எல்லாம் ஓடிட்டாங்க. அவனை ஒழிக்க கூடுதலாக வரம் வாங்கிட்டு வந்தான் விருத்ரன். மீண்டும் போர், கடும் போர். இந்திரன் தோல்வி. அந்த இடத்த விருத்ரன் பிடிச்சிக்கிட்டான். இழந்த வலிமையை கஷ்டப்பட்டு மீட்டுக்கிட்ட இந்திரன் யோக மாயின் அருளால் விருத்ராசுரனை வென்றான். இது புராண கதை. இதன் உட்பொருள், இந்திரியங்களால் ஏற்படுற ஆசாபாசங்களுக்கு இரையாகி பொறாமைங்கிற கொடிய உட்பகையினால மனுஷன் அமைதியை இழக்கிறான். மாயையின் வலிமையை உணர்ந்தால்தான் இழந்த அமைதியை திரும்ப பெற முடியும். இந்த நெடுங்கதை நிகழ்ச்சிகளுக்கு ஏறத்தாழ 250 வருஷங்களுக்கு முன்னால் வாழ்ந்தவர் மெய்ப்பொருள் நாயனார். திருக்கோவிலூரை தலைநகராக கொண்டு ஆண்டு வந்த சிற்றரசர் முத்தநாதன்கிற கொடியவன் அவருடைய நாட்டை கவர முற்பட்டான்.

படுதோல்வி அடைஞ்சான். ஈசனின் அடியார்களிடம் நாயனார் கொண்டிருந்த அன்பை பயன்படுத்தி அவரை கொல்ல எண்ணினான். பொய் வேடம் பூண்டு கொடிய வாழை பட்டு துணியில சுத்தி எடுத்துக்கிட்டான். காவலனின் தடையுறையையும் மீறி பள்ளியறைக்குள்ளே போயிட்டான். உங்க பெருமான் திருவாய் மலர்ந்தருளின அரிய ஆகம நூல் கொண்டு வந்திருக்கேன் சொன்னதும் மனமகிழ்ந்துட்டார் நாயனார். இதை உபதேசிக்கும் போது அரசமாதேவி பக்கத்தில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அவளையும் அகல பண்ணிட்டான். மெய்ப்பொருளார் பணிவாக கீழே அமர்ந்து கொண்டு கேட்க ஆயத்தமாக இருந்தார். சுவடியை எடுக்கிற மாதிரி வாழை எடுத்து நினைச்ச கொடிய செயலை முடிச்சிட்டான். உள்ள ஓடி வந்த காவலனை இவரை பாதுகாப்பாக அழைச்சிக்கிட்டு போய் வழி அனுப்பி விட்டுவான்னு ஆணையிட்டார் அந்த மெய்யன்பர். கை கூப்பிக்கிட்டு வந்த பூத்துகன் ராஜாதித்தரை ஏமாத்தி செஞ்ச வஞ்சக செயலை பற்றி கேட்கும்போது மெய்ப்பொருள் நாயனாரின் உருக்கமான வரலாறு நினைவுக்கு வருது இல்லையா?

0: பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
1: வான்வெளியில் வட்டமிடும்

0: இதயங்களை உரசும்
1: மனசு மயங்கும் மௌன கீதம்
0: தினந்தோறும் இரவு 11 மணிக்கு பாடும் விவித் பாரதி தமிழ் FM 102.3
2: என்றும் நெஞ்சில் நீங்காத தென்றல் நீதானா
0: மனசு மயங்கும்
3: மனசு மயங்கும்.
4: பாடலை விரும்பி கேட்டிருக்கும் நேர்கள் மேல்பட்டடை
5: அண்ணே, ரேடியோ முன்னாடி உட்கார்ந்துகிட்டு அப்படி என்ன ஆர்வமா கேட்டுட்டு இருக்கீங்க?
6: என்ன இப்படி கேட்டுக்கிட்ட? 8 மணிக்கு நம்ம விவித் பாரதி தமிழ் FM-ல உங்கள் விருப்பம் நிகழ்ச்சி இருக்கு இல்லையா, அதை கேட்க தான் ஆவலா உட்கார்ந்துருக்கேன்.
5: அட, இன்னுமா லெட்டர் எழுதி போட்டு பாட்டு கேக்குறீங்க?
6: ஆமா, காலங்காலமாக இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து ஒளிபரப்பாக்கிட்டு வருது. பல நேயர்கள் பல ஊர்லேருந்து கடிதம் போடுறாங்க, அதில் நம்ம பேரும் வரும்போது ஒரு தனி குஷி தான்.
5: நீங்க சொல்ல சொல்ல எனக்கே ஆர்வமா இருக்கே.
6: இத கேளு.
7: உங்களுக்கு விருப்பமான புதுப்பட பாடல்களும் இந்த பகுதியில வரணும், பிடித்த பாடலோட உங்க பெயர்களும் விவித் பாரதியில வாசிக்கணும்னு நீங்க ஆசைப்பட்டா, ஒரு போஸ்ட் கார்டில் உங்க பெயர், ஊரின் பெயர், அப்புறம் உங்களுக்கு பிடிச்ச பாட்டு, அந்த பாட்டு இடம்பெற்ற திரைப்படத்தின் பெயர், இதையெல்லாம் தெளிவா குறிப்பிட்டு நிலைய இயக்குனர் விவித் பாரதி தமிழ் FM காமராஜர் சாலை மயிலாப்பூர் சென்னை 4 அப்படிங்கிற அட்ரஸுக்கு போஸ்ட் பண்ணினா கூடிய விரைவில் உங்க பாடலும் பெயரும் உங்கள் விருப்பம் நிகழ்ச்சியில இடம்பெறும். சோ போஸ்ட் பண்ணுங்க, பாடல உங்க பெயரோட கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.
6: எங்க போற?
5: போஸ்ட் ஆபீஸுக்கு தான். போஸ்ட் கார்டு வாங்கணும் இல்ல?
6: அது சரி.

0: கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இரவின் அமைதியில்
2: இதயம் எழுதும்
1: இசை கவிதை
2: என் இனிய
1: பொன் நிலாவே.
3: நேரம் 9:16 கடந்து போயிட்டு இருக்கு. என் இனிய பொன் நிலாவே நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க. நிகழ்ச்சியில் வரக்கூடிய முதல் பாடல் உயிரே படத்திலிருந்து எஸ் ஜானகி

பாடிய பாடல் வைரமுத்து வரிகள், ஏஆர் ரஹ்மான் இசையில். கேட்டணிந்திருங்க விவித் பாரதி, தமிழகம் 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

கேட்டு முடிச்ச பாடல் உயிரிலேயே கலந்தது. திரைப்படத்திலிருந்து ஹரிஹரன் சுஜாதா இணைந்த பாடின பாடல் வைரமுத்து வரிகளில் தேவா இசையில். 9:27 கடந்து போயிட்டுருக்கு. நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடிய பாடல் உன்னருகே நான் இருந்தால் படத்திலிருந்து கிருஷ்ணராஜ் சித்ரா இணைந்து பாடின பாடல் தாமரை வரிகளில் தேவா இசையில் வந்துட்டே இருக்கு. கேட்டு அணிந்திருங்க விவித் பாரதி தமிழகம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: ஏமா உங்களை தான் எங்க பாக்குறீங்க? அட உங்களை தான்.
1: என்னையா கூப்பிடுறீங்க?
0: ஆமா உங்களையே தான். பார்க்குக்கு வந்தீங்க சரி, குழந்தைக்கு ஸ்நாக்ஸும் கொடுத்தீங்க அதுவும் சரி. அவன்தான் குழந்தை, அவனுக்கு தெரியாது. தெரியாம கீழே குப்பைய போடுறான். நீங்க அத குப்பை தொட்டியில எடுத்து போட வேண்டாமா?
1: குப்பை தொட்டி இங்க இல்லையே, பார்க்குக்கு வெளியே தானே இருக்குங்க.
0: நீங்க தான் கையில பை வச்சிருக்கீங்கல்ல, அதுல போட்டுட்டு அப்புறம் குப்பை தொட்டியில போடலாம் இல்லமா?
2: சுத்தம் என்பதை மறந்தால் நாடும் குப்பை மேடுதான்.
1: ஆமா இல்ல?
0: ஆமாவா இல்லையா?
1: இப்ப என்ன சொல்ல வரீங்க?
0: உங்க வீட்டை மட்டும் சுத்தமா வச்சுக்கிறீங்கல்ல, ஆனா பப்ளிக் பிளேஸ்ல இப்படி பண்றீங்களே. வீட்டை மட்டும் சுத்தமா வச்சுக்கிட்டா போறாது, நம்ம நாட்டையும் சுத்தமா வச்சுக்கிறது நமது கடமை இல்லையா? கொஞ்சம் யோசிங்க.
1: செஞ்சுட்டா போச்சு. நாம எல்லோரும் இப்படி சிந்திச்சா நமது பாரதம் தூய்மையான பாரதம்.

9 மணி 39 நிமிஷம் கடந்து போயிட்டுருக்கு. கேட்டு முடித்த பாடல் உனக்காக எல்லாம் உனக்காக படத்திலிருந்து ஹரிஹரன் பாடின பாடல் பழனி பாரதி வரிகளில், யுவன் சங்கர் ராஜா இசையில். கேட்டடைந்திருக்கீங்க விவித் பாரதி தமிழகம் 102.3. நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடிய பாடல் துல்லாத மனமும் துள்ளும் படத்திலிருந்து ஹரிஹரன் பாடின பாடல் வைரமுத்து வரிகள், எஸ் ஏ ராஜ்குமார் இசையில.

hoy, hoy, hoy, hoy.

கேட்டு முடித்த பாடல் தாளம் படத்திலிருந்து டிஎல் மகாராஜன் ஸ்வனலதா இணைந்து பாடின பாடல் ஏ ஆர் ரஹ்மான் இசையில். 9:51 கடந்து போயிட்டு இருக்கு. நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடிய பாடல் தாஜ்மஹால் படத்திலிருந்து உன்னிகிருஷ்ணன் ஸ்வனலதா இணைந்து பாடின பாடல் வைரமுத்து வரிகள் ஏ ஆர் ரஹ்மான் இசையில. கேட்டிணைந்திருக்க விவித் பாரதி தமிழகம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

9:56 கடந்து போயிட்டுருக்கு. நிகழ்ச்சியில் நிறைவு பாடல் நீ வருவாய் என படத்திலிருந்து அருண்மொழி ஹரிணி பாடின பாடல் விவேகா வரிகளில் எஸ்ஏ ராஜ்குமார் இசையில் கேட்டடைந்திருங்க. விவேத் பாரதி, தமிழ் FM 102.3.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு.

பத்து மணி ஒரு நிமிடம் கடந்து போயிட்டு இருக்கு. எங்கள் அழைப்புலுங்கள் திரு நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க. வாட்ஸ்அப் மூலமா உங்களுடைய விருப்ப பாடலை நீங்க பதிவு பண்ணலாம். 9444001023 9444001023 அப்படின்ற நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாக விருப்ப பாடல் தெரிவிக்கலாம். அந்த வகையில் நிகழ்ச்சியில் முதல்ல விருப்ப பாடல் யாருடையது, யார் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா அம்பத்தூர்லேருந்து முத்துலட்சுமி கேட்டிருக்காங்க. அவங்க கேட்டிருக்கக்கூடிய பாடல் வைகாசி பிறந்தாச்சு படத்திலேருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் சித்ரா இணைந்து பாடின பாடல். காளிதாசன் வரிகளில் தேவா இசையில் வந்துகிட்டே இருக்குது. நிகழ்ச்சியினுடைய முதல் பாடலாக கேட்டு இணைந்துருங்க. விவித் பாரதி தமிழகம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

10:06 கடந்து போயிட்டு இருக்கு. நிகழ்ச்சியில் அடுத்த விருப்பப்பாடல் கேட்டிருக்கக்கூடிய நேயர் தமிழரசி விருகம்பாக்கத்திலிருந்து மைக்கேல் மதன காமராஜர் படத்திலிருந்து பாடல் கேட்டிருக்காங்க. பேர் வெச்சாலம் அப்படின்ற பாடல். அவங்க கேட்ட பாடல் நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக வந்துட்டே இருக்கு. மலேசியா வாசுதேவன் குரல வாலி வரிகள், இளையராஜா இசையில் ஒரு சூப்பரான பாடல் கேட்டு இணைந்திருங்க. விவித் பாரதி தமிழ் FM 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

சென்னை உள்ளகரம்லேருந்து மேஜர் நாராயணன் அவர் கேட்டிருக்கக்கூடிய பாடல் ஜானி படத்திலிருந்து காற்றில் எந்தன் கீதம் அப்படின்ற பாடல். எஸ் ஜானகி குரலில் கண்ணதாசன் வரிகள், இளையராஜா இசையில் வந்துட்டே இருக்கு. கேட்டு இணைந்துருங்க. விவித் பாரதி தமிழகம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

10:17 கடந்து போயிட்டுருக்கு. அடுத்த விருப்ப பாடல் கேட்டிருக்கக்கூடிய நேயர் செங்கல்பட்டுலேருந்து ரமணி வில்வம் கேட்டிருக்காங்க. அவங்க கேட்டிருக்கக்கூடிய விருப்ப பாடல் கூலி நம்பர் 1 படத்திலிருந்து சோலை பூக்களை அப்படின்ற பாடல். எஸ்பி பாலசுப்ரமணியம் சித்ரா இணைந்து பாடியிருக்காங்க.

அயோத்தி படத்தில் இருந்து பிரதீப் குமார் பாடின பாடல் காற்றோடு பட்டம் போல் அப்படின்ற பாடல், சாரதி வரிகளை என் ஆர் ரகுநந்தனுடைய சில வந்துட்டே இருக்கு. கேட்டிருந்திருங்க விவித் பாரதி தமிழ்எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

திருடா திருடா படத்திலிருந்து ராசா தீயே உசுறு அப்படின்ற பாடலில் தான் சுதர்ஷன் அதுக்கப்புறம் சரண்யா இவங்க இணைந்து கேட்டிருக்காங்க. மயிலாப்பூர்லேருந்து ஷாகுல் ஹமீத், சுஜாதா மோகன், கங்கா சித்தரசு, மீன்மணி எல்லாரும் சேர்ந்து பாடியிருக்காங்க. வைரமுத்து வரிகளை ஏஆர் ரஹ்மான் இசையில் வந்துகிட்டே இருக்குது. கேட்டு எழுதிருங்க விவித் பாரதி தமிழகம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

10:33 கடந்து போயிட்டுருக்கு. திருப்பூர் மாவட்டம் கள்ளாங்காட்டிலேருந்து பன்னீர்செல்வம் அடுத்த விருப்ப பாடலை கேட்டிருக்காரு. அவர் கேட்டிருக்கக்கூடிய பாடல் கடல் படத்திலிருந்து நெஞ்சுக்குள்ள அப்படின்ற பாடல். சக்திஸ்ரீ கோபாலனுடைய குரலில் வைரமுத்து வரிகள், ஏஆர் ரஹ்மான் இசையில் வந்துட்டே இருக்குது. கேட்டிணைந்திருங்க விவித் பாரதி தமிழ் FM 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

எடப்பாடி பூலாம்பட்டியிலிருந்து தங்கவேல் அடுத்த விருப்ப பாடல் கேட்டிருக்காரு. அவர் கேட்டிருக்கக்கூடிய பாடல் பிரியமான தோழி படத்திலிருந்து பெண்ணே நீயும் பெண்ணா அப்படின்ற பாடல். உன்னிமேனன் கல்பனா இணைந்து பாடியிருக்காங்க. பா விஜய் வரிகள், எஸ் ஏ ராஜ்குமாருடைய இசையில் வந்துட்டே இருக்க ஒரு சூப்பரான பாடல் பிரியமான தோழி படத்திலிருந்து. கேட்டு இணைந்திருக்கீங்க விவித் பாரதி தமிழகம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

பொன்மார்லேருந்து ரவிச்சந்திரன் எடுத்த விருப்ப பாடல் கேட்டிருக்காரு. எங்கள் ஊர் பாட்டுக்காரன் படத்துலேருந்து செண்பகமே செண்பகமே அப்படின்ற பாடல் தான் அவர் விருப்ப பாடலாக கேட்டிருக்காரு. ஆஷா போஸ்லே பாடின பாடல் கங்கை அமரன் வரிகளை இளையராஜா இசையில் வந்துட்டே இருக்குது. கேட்டு நினைந்திருங்க விவித் பாரதி தமிழகம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: அட ஆமா, ஒரு மணி அடிச்சாலே வித் பார் தமிழகம் தான் ஞாபகத்து வருது.
1: அப்படியா?
0: ஏன்னா ஒவ்வொரு நாளும் மதியம் ஒரு மணிக்கு பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சி நம்ம வித் பார் தமிழகம்ல ஒளிபரப்புறாங்களே.
1: சரி, அதுல அப்படி என்ன ஸ்பெஷல்?
0: என்ன இப்படி கேட்டுட்ட? நாம கேட்க நினைக்கிற பாட்டை ஒரு போன் பண்ணி சொன்னா போதும், உடனே அந்த பாட்டை நம்ம ரேடியோல கேட்கலாம். உலகமே நாம ரசிச்சு கேட்ட பாட்டை கேட்கணும்னு நினைக்கும் போது எவ்வளவு எக்ஸைட்மெண்டா இருக்கும் தெரியுமா?
1: அப்படியா? எந்த பாட்டுனாலும் கேட்கலாமா?
0: ஆமா, எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. எந்த காலகட்ட பாடலா இருந்தாலும் சரி, இப்ப ட்ரெண்டிங்ல இருக்கிற தமிழ் சினிமா பாடல்களை கேட்கலாமே.
1: அட ஆமா, நான் கூட கேட்டிருக்கேன். ஒருத்தர் போன் செஞ்சு சிவாஜி கணேசன் நடிச்ச பாட்டை கேட்பாரு, இன்னொருத்தர் சிவகார்த்திகேயன் நடிச்ச பாட்டை கேட்பாரு. இந்த படத்துல இருந்து இந்த பாடல் வேணும்னு கேப்பாங்களே, அந்த நிகழ்ச்சியா?
0: சரியா போச்சு.
1: அட போங்கண்ணே, நான் சரியா தானே சொன்னேன்? இனி டெய்லி ஒரு மணிக்கு நம்ம விவித் பாரதி தமிழசம்ல பாடல் உங்கள் சாய்ஸ் கேட்க மறக்க மாட்டேன்.
0: கேட்க மாட்டேதான் செய்வியா?
1: இல்ல இல்ல, வாரத்துக்கு ரெண்டு முறை போன் செஞ்சு பாடலும் கேட்பேன். நான் ரசிச்ச பாட்ட உலகமே ரசிக்கும்ல.
0: அது சரி, அது என்ன வாரத்துக்கு ரெண்டு முறை?
1: என்னன்னு நம்மள மாதிரி எத்தனை பேர் ஆர்வமா இருப்பாங்க, அவங்களுக்கும் வாய்ப்பு கிடைக்கணும்ல.
0: பாரா
1: பாடல் உங்கள் சாய்ஸ்.

0: 10:50 கடந்து போயிட்டு இருக்கு. நிகழ்ச்சியில் அடுத்த விருப்பப்பாடல் கேட்டிருக்கக்கூடிய நேயர் கடலூர். கடலூர் விளக்கப்பாடியிலிருந்து செந்தில் முருகன் கேட்டிருக்காரு. மிஸ்டர் பாரத் படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் மலேசியா வாசுதேவன் பாடின பாடல், வைரமுத்து வரிகள், இளையராஜா சிலை, என்னம்மா கண்ணு அப்படின்ற பாடல் தான் அவர் விருப்ப பாடலாக கேட்டிருக்காரு. கேட்டிருந்திருங்க விவித் பாரதி தமிழகம் 102.3.
1: என்னம்மா கண்ணு

0: சௌக்கியமா?
1: அவம்மா கண்ணு சௌக்கியந்தா. யானைக்கு சின்ன பூனை போட்டியா? உணிஞ்சி மோதித்தம் பட்ட பாடு பாத்தியாடு. யாருக்கும் அஞ்சிடாத சிங்கந்தா, உரத்தி பாருங்க மங்கிடாத தங்கந்தா.
0: என்னம்மா கண்ணு சௌக்கியமா?
1: அவம்மா கண்ணு சௌக்கியந்தா.
2: 10:55 கடந்து போயிட்டு இருக்கு. நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. நிறைவா அம்மாப்பேட்டையிலிருந்து லோகநாதன் கேட்டிருக்கக்கூடிய பாடலை பிளே பண்ணிட்டு நானும் கிளம்ப வேண்டிய டைம் வந்தாச்சு. மறுபடியும் இன்னொரு நாள் இன்னொரு சூப்பரான நிகழ்ச்சியில் உங்களோட வந்து இணைகிறேன். அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடைபெறுவது நான் உங்க ஆர்ஜே கௌதம். அவர் கேட்டிருக்கக்கூடிய பாடல் சின்ன மாப்பிள்ளை படத்திலிருந்து காதோரம் லோலாக்கு அப்படின்ற பாடல். மனோ எஸ் சானிக்கு இணைந்து பாடியிருக்காங்க. வாலி வரிகளை இளையராஜா இசையில் கேட்டிணைந்திருங்க. விவித் பாரதி, தமிழ் FM 102.3, மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: மனசு மயங்கும்,
2: மனசு மயங்கும்,

வணக்கம் நேர்களே, நேரம் இரவு 11:01. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நேர்கள் 12 வரை மனசு மயங்கும் நிகழ்ச்சி தான் கேட்க போகிறோம். நிகழ்ச்சி ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கும் இணைய அலைவரிசைகள் சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4, குமரி பண்பலை 101, திருச்சி எஃப்எம் 102.1, கோயம்புத்தூர் எஃப்எம் 103 மற்றும் மதுரை எஃப்எம் 103.3 ஆகிய அலைவரிசைகளில் நிகழ்ச்சியில் இனிமையான பாடல்களுடன் ஆர்ஜே கண்ணன். நிகழ்ச்சியின் முதல் பாடல் மெல்ல திறந்தது கதவு படத்திற்காக எஸ் ஜானகி பாடிய பாடல்.

இரவு நேரத்திற்குனே இந்த பாடல் இசையமைத்ததா, இந்த பாடல் பாடப்பட்டதா, இல்லை மெட்டுக்கு எழுதப்பட்டதா என பல கேள்விகள் மனசுக்குள்ளே இருந்தாலும், இரவு நேரத்தில் இந்த பாடலை மனசுக்குள்ளே பாடி பார்ப்பதும் கேட்டு பார்ப்பதும் ஒரு சந்தோஷமான ஒரு நினைவு தான். பாடலுடைய இசை மெல்லிய ஒரு இசை, இரவு நேரத்திற்கான இசை. அந்த பாடும் எஸ் ஜானகி அவங்களோட பாடல் பாடின விதம் கேட்கும்போதும் நல்லாயிருக்கும். அந்த முதல் இலை குயில் கருங்குயில் மாமன் மனக்குயில் கோலம் போடும் பாட்டாலே மயில் இளம் மயில் மாமன் கவிக்குயில் ராகம் பாடும் கேட்டாலே அப்படின்னு சொல்லி, ஒன்றை எண்ணி நானே உள்ளம் வாடி போனேன் கண்ணி பொண்ணுதானே ஏன் மாமனே அப்படின்னு எழுதியிருப்போம். அதுக்கப்புறம் அந்த டியூனில் ஒரு சின்ன சேஞ்ச் ஓவர் வரும். அது ஒத்தையில் அத்தமாக ஒன்றை நினச்சி ரசித்த மக கண்ணு ரெண்டு மூடலையே கால நேரம் கூடலையே அப்படின்னு சொல்லி அவங்களுடைய அந்த தவிப்பு வெளிப்படுத்தும் விதமாக இருக்கும். அதற்கு இரண்டாவது இடை இசையும் அந்த

ஃப்ளூட்டினுடைய ஒரு மெல்லிய இசையும் அந்த பாடலில் இன்னும் நமக்கு மிருதுவாக இருக்கும். நிலாக்காயும் நேரம் நெஞ்சுக்குள்ளே பாரம் மேலும் மேலும் ஏறும் இந்த நேரம் தான் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்புறம் ஒன்று எண்ணி போட்டு வச்சேன், ஓலப்பாயை போட்டு வச்சேன், இஷ்டப்பட்ட ஆசை வச்சேன், என்ன ஏனோ ஏங்க வச்சேன் அப்படின்னு எழுதியிருப்பார். பாடல் வரிகளை அந்த மெட்டுக்கேத்தம் அழகாக கங்கை அம்மன் அவர்கள் எழுதியிருப்பாங்க. இளையராஜா எம் எஸ் விஸ்வநாதன் இரண்டு பேரும் இணைந்து இசையமைச்ச படம் தான் அந்த தகவல் ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த பாடலை கேட்டோம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக அரண்மனை கிளி படத்திற்காக ஒலித்த குரலை மீண்டும்

மாளிகை பொன்மாடம் மல்லிகை பூமஞ்சம் யாவுமே இந்நேரம் ஏற்குமோ என்னெஞ்சம். ஏன் காதலன் வாசல் வர வேண்டும், அதற்கு வான்மதியை தூதுவிட்ட மாதிரி அந்த பாடல் கவிஞர் வாலி அவர்கள் எழுதி இளையராஜாவினுடைய இசை தெரிஞ்சிருக்கோம். அந்த பாடலில் எல்லா வரியுமே ரொம்ப அருமையாக இருக்கும். அந்த மெட்டுக்கு ரொம்ப மென்மையான ஒரு மெலடி தான் இரவு நேரத்தில் கேட்பதற்கான மெலடி. அந்த பாடல் வரிகளில் வைகை வந்து கையணைக்க வெள்ளி அலை மெய்யணைக்க வாடி நின்ற தென்மதுரை நான் தானோ, தென்றலுக்கு ஆசை இல்லை தேம்பிடுதே வாசம் இல்லை அம்மம்மா அன்பு தொல்லை ஏன் தானோ, வண்ணப்பூவும் என்னை கண்டு வாயுதலை மூடிக்கொண்டு புன்னகைக்க மாட்டேன் என்று போராடுது அந்தி மாலை வரும் நோய் கண்டு தன்னத்தனின் ஆள் என்று பாவை நிதம் வாடும் விதம் பாறை. அந்த ராகம் அந்த டியூன் அப்படி மெல்ல ஏறி இறங்கும் வழியில் அழகான ஒரு பாடல் வரிகை வச்சுருப்பாரு. அந்த பாடலுடைய இசை இனிமையாக கேட்டுக்கிட்டே இருக்கலாம் இந்த இரவு நேரத்தில். இந்த பாடல் முடிஞ்சு போச்சு கேட்ட நேரத்தில் இன்னும் கூட ஒரு முறை கேட்டால் நல்லா தான் இருக்கும் அப்படின்னு இருக்கிற மாதிரி ஒரு பாடல் தான். கேட்டு ரசித்தோம். மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் அடுத்ததாக மாப்பிள்ளை படத்திற்காக எஸ் ஜானகி எஸ் பி பாலசுப்ரமணியம் இணைந்து பாடிய பாடல்.

வேலை 1000 இருந்தாலும் உனக்கு வேறு வேலை இல்லை, என்னை காதலிப்பதை தவிர அப்படின்னு அந்த தலைவி சொல்லக்கூடியதும், அதற்கு அவங்களுக்குடைய நடக்கூடிய ஒரு சம்பாஷணைகள், உரையாடல்கள் மாதிரியான அந்த வார்த்தைகளை இணைச்சு கவிதையாக பாடல் வரிகளாக தந்த ஒரு பிரைசுடன் இளையராஜாவினுடைய இசை தான் பாடல் வரிகள் கேட்டு ரசித்தோம். அந்த பாடல் வரியில் கடைசி அவர்களை ஏகாந்தனே நீ என் காந்தனே, அந்த மின்காந்தம் என்னோடு ஒன்றாக வேண்டும் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு சின்ன துள்ளல் மெட்டுக்கில் அழகான ஒரு பாடல் வரிகளை எழுதியிருந்தாங்க. அந்த பாடல் ரசிக்கும் இடமாக இருந்து தான் பாடலை கேட்டோம். நேரம் 11:20 விவேக் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நேர்கள் இணைந்திருக்கும் எந்த நிகழ்ச்சி மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் அடுத்ததா தெற்கத்தி கள்ளன் படத்திற்காக எஸ் ஜானகி பாடிய பாடல்.

மின்னும் வண்ண கண்ணன் தோளிலே மாலையாக கூடிடும் வேலையாக ராதா அழைக்கிறாள் அப்படின்னு அந்த பாடலுடைய பாட்டு சத்தம் கேட்டு அந்த முதல் இசை கேட்கும்போது அந்த பாடல் நமக்கு எந்த பாடல் தான் கண்டுபிடிச்சிருவோம். இளையராஜனுடைய இசை தான் கங்கை அமரன் பாடல் வரிகள் தான். கேட்ட உடனே பாடல் அப்படியே தொடங்கினதுலேருந்து கேட்டு கேட்டு ஒவ்வொரு வரிகளாக நினச்சி பார்த்து அந்த இசையில் நம்ம மனசை இணைச்சு பார்க்குறது ரொம்ப ஒரு சந்தோஷமான அனுபவம் தான். ஊடல் என்னும் நாடகம் ஏன் தேவையாவா, கட்டிக்கொள்ள நீ தொட்டுக்கொள்ள, ஊடல் என்னும் நாடகம் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி அந்த பாடலில் எழுதியிருப்பாங்க, சொல்லியிருப்பாங்க. மொட்டு வீட்டை பூவை கட்டிக்கொள்ளவாவா, மெட்டி சத்தம் கேட்டு மெட்டு கட்டு தேவா, நீயும் நானும் பாலோடும் தேனாய் சேர அப்படின்னு அந்த டியூன் வந்து எப்படி அதில் முடியுதோ அதுக்கு அந்த பாடல் வரிகளும் இணைந்து இருக்கிற மாதிரி பாடலை எழுதியிருப்பாங்க. அந்த பாடலை கேட்டு ரசித்தோம். நிகழ்ச்சியிலேனே என் ஜீவன் பாடுது படத்திற்காக எஸ் ஜானகி குரலில் பாடல்.

வானம் பூமி ஆகலாம் மனதுதானே காரணம். இந்த பாடலில் வரிகள் வந்து பஞ்சு அருணாசலம் அவர்கள் தான் எழுதியிருந்தாங்க. பாடல் வரிகளை கேட்கும்போது அதில் ஒரு சுகம், ஒரு தத்துவம், ஒரு தனிமையினுடைய காரணம் இருக்கும். தென்றல் வந்து தென்றலை சேர்ந்த பின்பும் தென்றலை, கண்கள் ரெண்டும் காணும் காட்சி ஒன்று தான், ஆத்மராகும் பாடுவோம் அளவில்லாத ஆனந்தம் மனதிலே அப்படின்னு சொல்லி அந்த பாடல்வரிகள் எழுதியிருக்கும். அதற்கு பிறகு என் கோவில் மணிகள் உன்னை அழைக்கும், நெஞ்சோடு என் கண்ணோடு நீ வா அப்படின்னு சொல்லி அந்த பாடலில் எழுதியிருப்பாங்க அந்த ஒரு வரி. அதை அவங்க பாடின விதம் ரொம்ப கேட்கதற்கு ரொம்ப ஆனந்தம். தெய்வம் என்றும் தெய்வம் கோயில் மாறலாம், தீபம் என்றும் தீபம் இடங்கள் மாறலாம், கீதம் போகும் பாதையில் தடைகள் ஏதும் இல்லையே, உருவம் இல்லை என்றால் ஒரு உண்மை இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டு அந்த அந்த சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி அந்த பாடல் வரிகள் இருக்கும். அந்த பாடல் இந்த இரவு நேரத்தில் கேட்கும்போது நம்ம மனசுலையும் சின்ன ஒரு சந்தோஷத்தையும் ஒரு நினைவலைகளையும் ஏற்படுத்தி இருக்கும். அந்த பாடலை கேட்டோம். நேரம் இரவு 11:31. விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். மனசு மயங்கும் நிகழ்ச்சி தான் கேட்டுட்ருக்கோம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக அபூர்வ சகோதரர்கள் படத்திற்காக SP பாலசுப்ரமணியம், S. ஜானகி பாடிய பாடல்.

0: பாட வைக்கும் காதலுக்கு ஜெய், பாலிபத்தின் பாடலுக்கும் ஜெய்.
1: வாசமுள்ள பூவெடுத்து தூளை

0: பாட வைக்கும் காதலுக்கு ஜே, வாலிபத்தின் பாடலுக்கும் ஜே.
1: வாசமுள்ள பூவெடுத்து தூவி நம் வாசல் வந்த கந்தலுக்கும் ஜே,
2: வாழ வைக்கும் காதலுக்கு ஜே.

துள்ளிசையில் ஒரு மெல்லிசை பாடலை கேட்டோம். அந்த பாடல் கவிஞர் வாலி அவர்கள் எழுதி இளையராஜாவினுடைய இசை கேட்டு ரசித்தோம். கோடைக்காலம் முடிந்தாலும் வெயிலின் தாக்கம் குறையவே இல்லை. அந்த நேரத்துக்கு ஒரு சின்ன மழைகள் பெய்தால் நல்லாயிருக்கும். அந்த மாதிரியான ஒரு பாடல் தான் நிகழ்ச்சியில் அடுத்ததாக கேட்க போகிறோம். நினைக்க தெரிந்த மறைமை படத்துக்காக சின்ன சின்ன முத்து நீரிலி என்ற பாடல் தான் கேட்க போகிறோம். கேஜே யேசுதாஸ், எஸ் ஜானகி குரல்களில்.

மழைத்துளி பூமியை நினைத்தாலும் மனதை நினைத்தாலும் மனசுக்குள்ளே எப்போவுமே ஒரு சந்தோஷம்தான். நீரில் ஆடும்போது இன்பம், நீரில் காணும்போது இன்பம் அப்படின்னு சொல்லி பாடல் எழுதியிருப்பாங்க. என்னை தொடும் உன்னை தொடும் தண்ணீருக்கும் காதல் வரும், பாடலாம் ஆடலாம் நீந்தலாம், அன்பு சிந்துகின்ற நெஞ்சத்திலே சின்ன சின்ன முத்து நீரிலே தேகம் வண்ண வண்ண கோலம் போடுதுன்னு சொல்லி பாடல் எழுதியிருப்பாங்க. கவிஞர் காமக்கோடியானுடைய பாடல் வரிகள் தான் மழையும் அன்பையும் இணைத்து எழுதிய பாடல். இளையராஜாவினுடைய இசை தான். நேரம் 11:42. உறங்கச் செல்லும் முன் நமது மனசு மயங்கும் நிகழ்ச்சிக்கு முகநூல் வழியாக கமெண்ட் தெரிவித்த நேயர்கள் யார் யாருன்னு பார்த்துடலாம்.

நிகழ்ச்சிக்கு நேயர்கள் முரளிதரன் விழுப்புரம் அவங்க வந்து பாடலை குறிப்பிட்டு கமெண்ட் தெரிவிச்சிருக்காங்க, அப்புறம் போஸ்டர் அனுப்பியிருக்காங்க. முத்துலட்சுமி நிகழ்ச்சிக்கு பாடல் ஒவ்வொரு பாடலையும் குறிப்பிட்டு கமெண்ட் தெரிவிச்சிருக்காங்க. வீரராகவன் மாதவரத்துலேருந்து அவங்க வழக்கமாக கவிதை மூலமாக அந்த நம்ம நிகழ்ச்சிக்கு வாழ்த்து தெரிவிப்பாங்க. அது மெல்ல திறந்தது மனசு, புகுந்தது மகிழ்ந்தது பண்பலை நிகழ்ச்சி, இரவு பூபால ராகங்கள், இசை அளித்தது பாடல்கள், வான்மதி ஒளித்தர கீதங்கள் உலாவர, மனசெல்லாம் மத்தா பூஜொலிக்க வெளிமூடாது செவிப்பட கேட்டு ரசிக்கிறேன் மனசு மயங்கும் நிகழ்ச்சி அப்படின்னு சொல்லி கவிதை அனுப்பியிருக்காங்க. பர்வதவர்த்தினி அவங்க நிகழ்ச்சியில் பாடலை குறிப்பிட்டு கமெண்ட் தெரிவிச்சிருக்காங்க. முரளிதரன் விழுப்புரம் அவங்களும் ஃபேஸ்புக் அந்த முகநூலிய அந்த போஸ்டர் அனுப்பியிருக்காங்க. புறசேவாக்கம் சவுந்தரராஜன் அவங்க நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. அடையாளம் பட்டு ஆசீர்வாதம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. அந்தோனிராஜ் காட்டுப்பாக்கத்திலிருந்து நிகழ்ச்சியினுடைய போஸ்டரையும் குறிப்பிட்டு பாடல்களும் அருமைன்னு சொல்லி கமெண்ட் தெரிவிச்சிருக்காங்க.

இருக்காங்க. ஏஆர் சதாசிவம், அமுதீஸ்வரி, திருப்பூர் மாவட்டம் இடுவம்பாளையத்திலிருந்து அவங்களும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள், பாடல்களை குறிப்பிட்டு கமெண்ட் தெரிவிச்சிருக்காங்க. கலீல் அகமது பொன்னீர்லேருந்து அவங்களும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. பாபு முள்ளக்காடு அவங்களும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. கார்த்திகேயன் சிவசுப்பிரமணியம் அவங்களும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. ரங்கராஜன் தியாகராயனர்லேருந்து அவங்களும் பாடல்கள் நறுமை வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. நிகழ்ச்சியில் கமெண்ட் மற்றும் லைக் தெரிவித்த நேயர்களுக்கு நன்றி. நேரம் 11:45. மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் அடுத்ததா காதல் பரிசு படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி பாடிய பாடல்.

பயணத்தில் தொடங்குகிற மாதிரி அந்த ஒரு பாடல் இனிமையாக இருந்தது. மேகம் தேர்கொண்டு மின்னல் சீர்கொண்டு காதல் ஊர்கோலம் போகும், வானம் கை நீட்டும் தூரம் எங்கெங்கும் எங்கள் ராஜாங்கமாகும். அதாவது அன்பில் இணைந்து வருவங்கள் வந்து அப்படி ஒரு ட்ராவல் பண்ணிக்கிட்டு அந்த லவ் ஃபீலில் அவங்க போகும்போது, வானம் கை நீட்டும் தூரம் எங்கெங்கும் எங்கள் ராஜாங்கம் வந்து பூமியே முழுதும் நமக்கு தான் சொந்தம் அப்படிங்கிற மாதிரி அந்த பாடல் வரிகளை, அந்த அன்பினுடைய உச்ச வெளிப்பாடையும் அந்த பாடல்கள் எழுதியிருப்பாங்க. புலவர் புலமைப்பித்தனுடைய பாடல் வரிகள் தான் இளையராஜாவினுடைய இசையில் அந்த பாடலை கேட்டு ரசித்தோம். மனசுமயங்கும் நிகழ்ச்சியில் அடுத்ததான் மலேசிய வாசுதேவன், எஸ் ஜானகி குழுவினர் குழுக்களில் அறுவடை நாள் படப்பாடல்.

ஒரு ஃபாஸ்ட் பீட் சாங், அதோடைய முதல் துவக்கம் வந்து வெஸ்டர்னைஸ் இருந்தாலும் பாடல் உள்ள அந்த சரணத்தில் வரும்போது மெல்லிய மெல்லிய அழகழகான அந்த இசையில் மென்மையான ஒரு மெலோடியான அந்த பாடல் அமைந்தது. நித்திரை என்வெளி காணவில்லை, நெஞ்சினில் கூடியும் போதவில்லை, ஆளிலும் ஆட ஆசை நாள் முழுக்க, ஓரத்தில் நதி தீரத்தில், சாரத்தில் இதழ் ஈரத்தில், நேரத்தில் மணியாரத்தில், நெஞ்சினில் ஏறிய பாரத்தில், ராகத்தில் தாளத்தில், சேர்ந்தது எம்மனம் சொன்னது சம்மதம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நேரத்தில் அந்த ஒரு இசை ஒரு சேஞ்ச் ஓவராகி அந்த ஒரு மங்கள வாழ்த்துக்கு இட்டு செல்ல மாதிரி அந்த பாடல் மேலத்த மெல்லத்தட்டு அப்படிங்கிற பாடலை கேட்டோம். கங்கை மரன் அவர்களுடைய பாடல் வரிகள் தான், இளையராஜாவினுடைய இசை தான். மனசு மயங்கும் நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. நிகழ்ச்சியில் நிறைவு செய்ய வரும் பாடல் குங்குமச்சமிழ் படத்திற்காக நிலவு தூங்கும் நேரம். அந்த பாடலை எஸ் ஜானகி அவர்கள் குரல்களில் பாடல் கேட்டு இணைஞ்சிருங்க. விவித் பாரதி தமிழகம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

நேரலை நேரம் நள்ளிரவு 12 மணி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவத் பாரதி தமிழகம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நேர்களினி தொடர் இசை பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். நிகழ்ச்சி ஒலிபரப்பாகி கொண்டிருக்கும் இணை அலைவரிசைகள் சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4, குமரி பண்பரை 101, திருச்சி எஃப்எம் 102.1, கோயம்புத்தூர் எஃப்எம் 103 மற்றும் மதுரை எஃப்எம் 103.3 ஆகிய அலைவரிசைகளில் காற்றின் மொழி, நீங்காத ரீங்காரம், தூங்காத விழிகள், இன்னிசை இரவு என இரவு முழுதும் உங்கள் விழிகள் உறங்கினாலும் செவிகளில் ஒலித்து கொண்டிருக்கும் விவித் பாரதி தமிழகம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். காற்றின் மொழி.

பத்து பிள்ளை தங்கச்சிக்கு பொறக்கணும், நான் பாவாட சட்டை தச்சு கொடுக்கணும். பத்து பிள்ளை தங்கச்சிக்கு பொறக்கணும், நான் பாவாட சட்டை தச்சு கொடுக்கணும். மாமான்னு சொல்லணும், மழலை எல்லாம் கேட்கணும். மாமான்னு சொல்லணும், மழலை எல்லாம் கேட்கணும். முத்தமிட்டு மடியிலே கொஞ்சணும், பால் கொடுப்பேன் தேன் கொடுப்பேன், நான் பாட்டு பாடி தூங்க வைப்பேன்.

பதுமையே வைரத்தில் தோய்ந்த மனமே, மதங்க மாமுனிவரின் மாதவ செல்வியே, மாதுளம் சிவ

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீங்காத ரீங்காரம்.

எந்த நிலை வந்தால் என்ன நல்ல வழி நான் செல்வது. இரக்க மனத்தை கெடுக்கும் அரக்கன் பணம் பணம் பணம்.

பாடா.

உன் உதட்டில் நிறைந்திருக்கும் பழரசம், அந்த வானத்தில் மறைந்திருக்கும் துளி விஷம். உந்தன் உதட்டில் நிறைந்திருக்கும் பழரசம்.

அன்பில் விளைந்த உறவு ஒரு தொடர்கதை, அந்த உறவு உனக்கு ஒரு சிறுகதை. அன்பில் விளைந்த உறவு ஒரு தொடர்கதை, அந்த உறவு உனக்கு ஒரு சிறுகதை.

இந்த பிரிவை தாங்குமோ என் மனம், ஒரு நூலில் ஆடுகின்ற ஊஞ்சல் போன்றதடி நாடும் மாறுகின்ற உன் மனம், எனக்கென்று புரிந்தது எவள் என்று தெரிந்தது.

கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். தூங்காத விழிகள்.

0: நேரம் காலை 4:10. நேர்கள் இனி கேட்கலாம்.
1: மங்களம். மதுரை MPN பொன்னுசாமி அவர்களின் நாகஸ்வர இசை கேட்கலாம்.
2: சாந்தாபுரம் SP ஆறுமுகம் அவர்கள் தபில்.
1: முதலில் நம்பிக்கெட்டவர் எவரையா, பாபநாசம் சிவன் பாடல், ராகம் ஹிந்தோளம், ஆதிதாளம்.

மதுரை எம்பிஎன் பொன்னுசாமி அவர்களின் நாகஸ்வர இசையில் தொடர்ந்து தேவி நீயே துணை என்ற பாபநாசம் சிவன் பாடல், கீரவாணி ராகம், ஆதிதாளம்.

0: பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் இதுவரை மதுரை எம்பிஎன் பொன்னுசாமி அவர்களின் நாகஸ்வர இசை கேட்டீர்கள்.
1: சாந்தாபுரம் எஸ்பி ஆறுமுகம் அவர்கள் தபல்.

0: கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: அருள்மணி மாலை.

நேரிலை நேரம் காலை 5 மணி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். அருள்மணி மாலையில் தெய்வீக ராகம் தான் கேட்க போகிறோம். நிகழ்ச்சி ஒலிபரப்பாகி கொண்டிருக்கும் இணை அலைவரிசைகள் சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4, குமரி பண்பலை 101, திருச்சி எஃப்எம் 102.1, கோயம்புத்தூர் எஃப்எம் 103 மற்றும் மதுரை எஃப்எம் 103.3 ஆகிய அலைவரிசைகளில்